0: பாருங்க, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறத ஒரு புதிய கோணத்துல பாருங்க. நாங்கெல்லாம் முந்தி ஆரம்ப நாட்கள்ல டெமிரன் எடுத்து ரோட்டுல நின்று கை தட்டி பாட்டு பாடி அந்த கிராமத்தையே கூட்டி சேர்த்த நாட்கள் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை. நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு, நல்ல லவு ஸ்பீக்கர் வந்துட்டு, நல்ல இப்ப சாதாரணமா ஒரு ஒரு பாக்ஸ்லயே எல்லாம் இணைஞ்சு வந்துட்டு நாம எங்கேயும் இழுத்துக்கிட்டு போகலாம், ஊழியங்களை செய்யலாம், புதிய கோணத்துல யோசிப்போம். ஜோர்தான் ஒரு புதிய ஆரம்பம். ஆகவே இந்த நாளிலே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு அதுதான். இங்க உங்க தேடி ஒரு புதிய சந்ததி வருது. அதை ஆயத்தப்படுத்த, சரிப்படுத்த, சீர்படுத்த, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்ற, அவர்களை இந்த பூமியிலேயே எல்லாத்தையும் செய்து அவளை உருவாக்கிவிட, எந்த மனுஷனையும் தேறினவனாய் மாற்றிவிட வேண்டிய ஒரு ஆற்றலை கர்த்தர் உங்க கையில.
1: ஆண்டவரே, எரிச்சங்களோடு, பொறாமைகளோடு, வன்கண்களோடு, சூதுகளோடு, அநியாயங்களோடு, விரோதங்களோடு, வஞ்சகங்களோடு ஆண்டவரே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை உட்பட்டு இருக்கிற ஜனங்கள், பாவ அக்கிரமத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள், அநீதிக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள், அக்கிரம செய்யக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவண்டையில கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து சுமந்து காக்கிற பட்சியையா எங்கள் தேவன் ஆதரவா இருந்து நடத்தும்படி இந்த ஜனங்களுடைய சுமைகளை நீக்கி, இந்த ஜனங்களுடைய பாடுகளை நீக்கி, உபத்திரங்களை நீக்கி, துன்பங்களை நீக்கி, துயரங்களை நீக்கி, கிறிஸ்துட சுவிசேஷத்துக்காக அவர்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். அடக்கி கீழ்படுத்தி சிறைப்படுத்தி செபிக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்தேசுவுக்குள்ளே சிறைப்படுத்தி கீழ்படுத்தி அடக்கி தேவாவியின் வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். எண்ணங்களை செய்களை உருவாக்குற தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தப்படி ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும், தேசங்களிலும், நாடுகளிலும், பட்டணங்களிலும், கிராமங்களிலும் தேவனுக்கு சித்தமானதை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி கர்த்தர் எண்ணங்களை, நினைவுகளை உருவாக்கும்படியாய், செய்களையும் உருவாக்கும்படியாய், திட்டங்களை, யோசனைகளை உருவாக்கும்படியாய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதின் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு மகிமையான வார்த்தை, எத்தனை பேர் இப்படியாய் சொல்ல முடியும்? மருந்துகளோடு, மாத்திரைகளோடு, டாக்டர்ஸோடு, ஹாஸ்பிட்டல்ஸோடு, அப்பாயின்மெண்ட்ஸோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாளே கத்தோட வார்த்தை இப்படி ஆய் வருகிறது. கத்தாவே, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற நகர ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று, அக்கிரமம் மன்னிக்கப்படும்படியாய் இந்த நாளிலும் கத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து அபயமிட்டு பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, சர்வ ஜனத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டீர் கத்தாவே. ஜனங்கள் அதை சுமக்க தேவையில்லை. உடைய ஆரோக்கிய சட்டுகளாலே சுமந்து காக்கப்படும்படிக்கு தேவோட சமூகத்திலே பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் குற்றங்களையும் குறைவுகளையும் சிறையிருப்புகளையும் சீரடுகளையும் மன்னித்து ஆண்டவரை ஜெயிக்க ஜெயங்கொள்ளவும் ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாவக்கரைகள், அக்கிரமக்கரைகள், மீறுதல்கள் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்லி இருக்கிறேன். என்னென்ன அநீதியின் குறியைகள், அநீதியின் குழிகள், அக்கிரம செய்கள் காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் அழித்து அர்த்தம் பண்ணி ஜெயித்து ஜெயங்கொண்ட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட் நன்றியோடு துதிக்கிறோம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற தேவோட சமாதானத்தின் உடன்படிக்கை சுவிசேஷத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் அலங்கரித்து கொள்ள விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளையும், இயேசு கிறிஸ்து செய்ததை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் மனவாளனை இந்த மத்தியான வேளையில் உடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். உடற்புத அடையாள அதிசய செய்களிலே ஜெயிக்க ஜெயங்கொள்ள நிரப்பப்பட பூர்ராக்கப்பட மகிமைப்பட தேவனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியில், அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய தேசங்கள், அவருடைய நாடுகள், கண்டங்கள், பட்டணங்கள் மத்தியிலே அவரிடத்தில் இருக்கிற மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள், குறைவுகள் மன்னிக்கப்படும்படியாய், குணமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுகொள்கிறோம். வியாதியஸ்களை சொஸ்தமாக்குற தேவனுடைய சமூகத்திலே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இந்த மகிமையின் வார்த்தையின்படி தெய்வீக சுகத்தை சுந்தரிக்க ஆண்டோட ஔஷதம் ஆனந்த தைலமாம் கத்தோட வார்த்தையினாலே நிரப்பப்பட உபு கொடுப்போம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற ஜீவ வசனம் சத்திய வசனம் ஆண்டவரே கருக்குள்ள தீவ தேவ வார்த்தை நம்ம ஒருவரை உருவ ஊன்ற திடப்படுத்தும்படி நிலைநிறுத்தும்படி நடத்தும்படியாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார் என்று எங்கள் கர்த்தர் எங்களுடைய ரட்சிப்பை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதியாய், கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகாரார், கர்த்தர் நம்முடைய ராஜாவாய், அவர் நம்மை ரட்சிப்பார் என்று எங்கள் தேவனங்களை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உன் கயிர்கள் தளர்ந்து போம், பாய்மரம் கட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கம் கூடாம போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளை ஆடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இப்படியாய் கொள்ளை பொருளை பங்கிடும்படிக்கு பூமியை ஆபிரகாமுடைய லோத்தினுடைய ஆஸ்தியை கொள்ளக்கூடாமல் அவள் அப்படியாய் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். கர்த்தரோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்படியா இந்த புதிய மாதத்துக்குரிய இந்த 23rd கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும் 24th ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி அற்புதமாய் அடையாளமாய் அதிசயமாய் நாம ஒவ்வொருவரும் காக்கப்படும்படி தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஓங்கிய கரமும் பலத்த புயமும் பெரிய காரியங்களை செய்யும்படி சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். சங்கம மூலியங்களை இணைத்தல்லும் மூலியங்களை இணைத்தல்லும் ஆண்டவரே ஸ்கைப் மூலியங்களை இணைத்தலும் இந்த 10th கர்த்தர் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கர்த்தர் சுசேஷத்துக்காக தேவராஜ்ய பணிக்காக விதைக்கவும் ஆண்டவரே தேவராஜ்யத்துக்காக உழைக்கவும் ஊழியர்களை திடப்படுத்தும். ஆண்டவரே மனுக்குலத்துக்காக யூத குலத்துக்காக ஜெபித்து ஆமாருடைய சதி திட்டத்தை கொள்ளையாடி ஆண்டவரே ஜெயித்தார்கள், ஜெயம் கொண்டார்கள். ஐயா ஒரு மொர்தகாய் ஒரு எஸ்தர் டீம் ஆண்டவரே இணைந்தார்கள், கூடினார்கள், ஜெபித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். இதோ நாமும் அனுதினமும் உட பாதத்திலே மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிருஷ்டித்த மனுக்குலத்தின் மீட்புக்காக நித்திய ஜீவனுக்காக சதா காலங்க உயிருள்ள தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து மெய்யான தேவனை கண்டடைந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க பார்த்தவான்களாய் திகழும் படிக்கு கிறிஸ்து நித்திய வழிக்கு உட்படுத்தி நித்திய சுவிசேஷத்துக்கு உட்படுத்தி நித்திய மகிமைக்கு உட்படுத்தி நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி பிதாவை உடைய சமூகத்தில் அனுதினமும் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவரே அடியால் மாத்திரமில்ல டீமாக இணைந்து நாம் ஒருமித்து ஏகமாய் கத்துடன் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி ஏகமாக கத்துடன் நாமத்தை உயர்த்தி அப்பல்லோ பவுல் நட்டான், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினார், கத்தரோ விளைய செய்தார் என்று எங்கள் கர்த்தர் விளைய செய்யும்படியாய் விளைச்சலை கொடுக்கிற தேவன் விளைய பண்ணும் படிக்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா பூமி தன் பலனை தரும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு விதவின் விளைச்சலின் பலனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கடன் பாரங்கள் தேவைகள் விண்ணப்பங்கள் மன்றாட்டோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படிக்கு குறைவுகள் நிறைவாகும்படிக்கு தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு ஆவியானவரே சமூகத்தில் அபயமிடுகிறோம். திக்கற்ற பிள்ளைகள் ஆதரிக்கப்படும்படிக்கு விதவைகள் ஆதரிக்கப்படும்படிக்கு ஏழைகள் ஆதரிக்கப்படும்படிக்கு எளியவர்கள் ஆதரிக்கப்படும்படிக்கு தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்கள் டிசேபிள் ஜனங்கள் இன்னுமாய் புத்தீன சுவாயினுடைய ஜனங்கள் இன்னுமாய் கத்தாவை வியாதியர்கள் என்னென்ன குறைவுகள் என்னென்ன விண்ணப்பங்கள் என்னென்ன மன்றால் தள்ளப்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் துரோகம் பண்ணப்பட்டவர்கள் ஏமாற்றங்களை சுமந்தவர்கள் புருஷனாலும் மாற்றப்பட்டவர்கள் மனைவினாலும் மாற்றப்பட்டவர்கள் பிள்ளையினாலும் மாற்றப்பட்டவர்கள் சகோதரத்தினாலும் மாற்றப்பட்டவர்கள் தாயினாலும் மாற்றப்பட்டவர்கள் உற்ற உறவுகள் சொந்த பந்துகளாலும் மாற்றப்பட்டவர்கள் இப்படியா ஏமாற்றங்களை சுமந்து வருகிற ஜனங்கள் மத்தியிலும் ஏமாற்றாத ஒரு தேவன் உலகத்தில் முடிவர் எந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் உங்களை விட்டு விலகுதும் இல்லை உங்களை கைவிடுதும் இல்லை என்று சொன்ன ஒரே கர்த்தர் நீர்தான். வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் வலது கையை பிடித்து துணை நிற்கிற கர்த்தராய் இருக்கிறபடினா நாள் தேவன் துருகமாய் கேடகமாய் கோட்டை அரணாய் அரணிப்பான பட்டணமாய் கனி கொடுக்கும்படி தேவோட ஆரோக்கிய சட்டங்களை வைத்து சுமந்து காக்க ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஊழியர்கள் இந்த ஸ்கைப் ஊழியங்கள்ல, இந்த சங்கம ஊழியங்கள், இந்த கோஸ்பல் எஃப்எம், பிரைஸ் எஃப்எம், மியூசிக் எஃப்எம் ஊழியங்கள்ல இணைந்து தேவனை மயமப்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய், கர்த்தருடைய சமூகத்திலே தங்கள் தாளந்துகளை செலுத்துகிற நீதிமான்களுக்காய், அவருடைய குடும்பங்களுக்காய், அவருடைய தேசங்களுக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. கோடா கோடி நன்றிகளும், கோடா கோடி சோத்திரங்களும், கோடா கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடா கொடி நன்றிகளும் சோத்தங்களும் துதிகளும் செலுத்தி கர்த்தாவே. பேர் பேராய், தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பட்டணங்களிலும் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையிட ஆவியாத்துமா யாவும் தேகம் யாவும் தந்து தொண்டு செய்வோம் என்று ஜீவ பலிகளாக, சுகந்த வாசனைகளாக, தூப வர்க்கங்களாக, அந்தி பலிகளாக, அதிகாலை பலிகளாக, மாலை பலிகளாக, ஜாம பலிகளாக, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் ஜீவனும் தீக்காசையும் சுதந்தரித்து கொண்டவர்களாக கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றிகளும், கோடி கோடி சோத்திரங்களும், கோடி கோடி துதிகளும் செலுத்துறோம் கர்த்தாவே. பரலோகத்தின் தேவன சமூகத்திலே தாழ்மைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனின் சத்துவத்தின் வல்லமையினை தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவுள்ள தேவனுடைய கரம் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிக்க தேவோட நிறைவுக்குள்ளே, சம்பூர்ணத்துக்குள்ளே, பூர்ண நன்மைக்குள்ளே, அற்புதங்களுக்குள்ளே, அதிசயங்களுக்குள்ளே, அடையாளங்களுக்குள்ளே, ஆச்சரியமான செய்கைக்குள்ளே ஒப்பு கொடுத்து கோடா கொடி நன்றிகளும், கோடா கொடி சோத்திரங்களும், கோடா கொடி துதிகளும், கோடா கொடி புகழ்ச்சிகளும், கீர்த்திகளும், ராஜ்யங்களும், வல்லமைகளும் செலுத்தி சதா காலங்களில் உயிருள்ள தேவனை தொழுது கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அமேன் கத்ரா இயேசு வாரம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திலும் தேவ திட்டம் நிறைவேற்றப்பட, தரிசனங்கள் நிறைவேற்றப்பட, ஆலய கட்டுமான பணி நிறைவேற்றப்பட, பிள்ளைகள் பைபிள் காலேஜில் படிக்க, பேர பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல படிக்க ஆண்டவரே, குவாயஸ்ல ஆண்டவரை லீட் பண்ணப்பட, கைட் பண்ணப்பட, ட்ரெயின் பண்ணப்பட, மணவாளனை பிள்ளைகளை ஆசிர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசிர்வதியும், மருமக்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற சர்வ பூமியிலும் சாட்சியாக பெரிய காரியங்களை செய்ய தகுதிப்படுத்தும் கிருபையினாலும் பலத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நிரப்பும் என்று புருஷர்களாய் ஸ்திரிகளாய் பிள்ளைகளாய் கர்த்துடைய சலும்புகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஆசை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணியை போல காத்தல் ஆண்டு, இதுவரை நிறங்களை பராமரித்ததுக்காய் ஸ்தோத்திரம், இதுவரை எங்களை பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்துடைய சமூகத்திலே நிறங்களை தூக்கி சுமந்து வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவின் நிறையங்களை நடத்தும்படி உமையே பணிந்து கொண்டு, உமையை தொழுது கொண்டு, உமையை ஆராதித்து, உமையை உயர்த்தி உடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். இந்த மகிமையின் வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவை, நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கர்த்தருடைய மகிமையின் நமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள் என்று, கர்த்தருடைய மகிமையின் தேவனுடைய மகத்துவத்தை காணும்படிக்கு கர்த்தருடைய கரம் திறக்கப்படும்படியாய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை காணுகிற பிரகாசமுள்ள கண்கள் அருளப்படும்படியாய் நன்றி செலுத்தி தொழுகிறோம். கர்த்தருடைய மகத்துவத்தை சுதந்தரித்துக் கொள்கிற சுதந்திர வீதம் பெற்றுக்கொள்கிற பாக்கியம் உண்டாகும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். The mighty name of Jesus Christ. Hallelujah. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கோடா கொடி நன்றி பலிகள், கோடா கொடி சோத்திர பலிகள், கோடா கொடி துதி பலிகளை செலுத்துறோம் கர்த்தாவே. உடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நிலைத்திருந்து கனி கொடுக்க தேவனுடைய கரம் நாம் ஒவ்வொருவரை நிரப்பி நடத்தும்படி, வானத்தையும் பூமியை நிரப்புற கர்த்தர் அல்லவோ, அந்த சராசங்களை சர்வலோகங்களை சர்வ சேனைகளையும் சர்வ சிருஷ்டிகளை சிருஷ்டித்த கர்த்தர் அல்லவோ. உடைய சிருஷ்டிப்பின் மகிமை இந்த புதிய நாளிலும் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கிரைத்திராத அற்புதங்களை வாஞ்சித்து வருந்தி வேண்டி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இம்மட்டும் கைவிடாது எபினேசர், இனிமேலும் கைவிடாமல் காத்துக்கொள்ளும். இம்மட்டும் சுமந்து வந்த இமானுவேல், இன்னும் நீ சுமந்து காத்துக்கொள்ளும். தேவன் நம்மோடு என்று சொல்லி அனுதினமும் நம்மோடு இருக்கிற கர்த்தரை நாம் விட்டு விடாதபடி, அவருடைய கரத்தை பிடித்து உறுதியாய் அவரை பெற்றிக் கொண்ட மனதுடையவன் அவரே நம்பி இருக்கிறபடியினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று, கர்த்தருடைய பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளப்படும்படியாய் காக்கிறதோட சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். பரலோக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நாம் சகல ஜாதிகளுக்காக திறப்பிலே நிற்கிறோம், மாமிசமான யாபேருக்காக திறப்பிலே நிற்கிறோம், மனுக்குலத்துக்காக திறப்பிலே நிற்கிறோம். என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், மருமக்கள், என் புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள், சௌரர்கள், சௌரிகள், இனத்தார், ஜனத்தார், சொந்த வந்துக்கள் யாவருக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுந்தரிக்கும் கிடைகளும் நீர்நட்டகளை நீர் மயமேப்படும்படி தெரிந்து கொண்ட நாட்டுகளுமாய் இருப்பார்கள் என்று கேட்டாவே. எங்கள் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட, இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அற்புதத்துக்குள்ளாக இதுவரை தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி, இதுவரை தந்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி செலுத்தி, உங்கள் தேவன் இதுவரை பாராட்டின இரக்கங்களுக்காக தயவுகளுக்காக நன்றி செலுத்தி, கோடா கோடி நன்றிகளும் சோத்தங்களும் துதிகளும் செலுத்தி, எங்கள் தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுதென்று யூதா முதலாம் அதிகாரம் 2 சொல்கிறது. இப்படியாய் கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் சமாதானமும் பெருகும்படியாய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்தீர்கள் என்று இதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே தேவனுடைய அன்பிலே நம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்துக்கொள்ளாய். தேவன் நம்மை நடத்துவாராக. உண்மை உள்ள சாட்சியும் மறுத்தோழ்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக என்று, கிருபை சமாதானமும் உண்டாகும்படிக்கு உண்மை உள்ள சாட்சியாகிய கர்த்தருடைய கரத்திலே மறித்தொழுந்து முதற் பலனான கர்த்தரிடத்திலே பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே எங்களுக்கு கிருபை சமாதானம் நம் யாவருக்கும் உண்டாகும்படி நன்றி செலுத்துகிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமீன் என்று வெளிப்படுத்தல் 1:5-6 மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். இதோ மேகங்களுடைய வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அல்லேலூயா. கண்கள் யாவும் அவரை காணும். இப்படியாய் எல்லா கண்களும் கர்த்தரை காணும்படிக்கு, எல்லா கண்களுக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அருளப்படும்படிக்கு, மேகங்களுடனே வருகிற கர்த்தரை எதிர்கொண்டு போகிற புத்தி உள்ள கன்னிகளாய், பரிசுத்த மனவாட்டிகளாய், மனவாளுடைய கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர்களாய், நித்திய விருந்து கலைக்கப்பட்டவர்களாய், நித்திய மகிமை கலைக்கப்பட்டவர்களாய், நித்திய சுஷேசத்துக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உடன்பட்டவர்களாய், கீழ்ப்படிந்தவர்களாய், செவி கொடுத்தவர்களாய், ஞானஸ்தானம் பெற்றவர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களாய், மனம் திரும்பி குணப்பட்டவர்களாய், நித்திய ஜீவனை சொந்தரிக்கிற பாத்திரவான்களாய் திகழ இதோ மகங்களுடனே வருகிறார். அந்த நேரத்திலே நாங்கள் மர்மமாக வேண்டும். அந்த நேரத்திலே மனம் திரும்ப முடியாது. இதுவே மனம் திரும்பதின் காலம், இதுவே ரட்சணிய நாள், இதே செவி கொடுக்கிற காலமாய் இருக்கிறபடியால் மனம் திரும்பி குணப்படுகிற பாக்கியத்துக்குள்ளாக கனி கொடுப்போம். கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வார்த்தை சொல்கிறது. உங்கள் தெய்வம் யார்? உங்கள் தேவன் யார்? உங்கள் கண்மலை யார்? உங்கள் விசுவாசம் என்ன? உங்கள் நம்பிக்கை என்ன? எங்கள் விசுவாசம் மனவாரில் மீண்டும் வருவார். அவர் நம்மை அழைத்து போக வருவார். அவர் வரும் வரை அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறோம், அதை நிறைவேற்றுவோம் என்று அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மனவாளனே, இருக்கிறரும் இருந்தவரும் வர்றம் ஆகி சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவிழாம் பெற்றுகிறார். வெளிப்படுத்தல் 1:7-8 படி, ஆதியும் அந்தமும் இருந்தவரும் இருக்கிறரும் பருவமாகிய சர்வ வலமுள்ள கர்த்தர் என்று திருவிழம் பெற்றுகிற சர்வ வலமுள்ள கர்த்தருடைய சமூகத்திலே சகலத்தை சுதந்தரித்துக் கொள்ள சர்வ வலமுள்ள தேவன் சதா காலங்களில் ஜீவிக்கிற தேவனுடைய ஜீவ பரிவுணத்துக்குள்ளாக நிரப்பப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தி உள்ள நீ கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார் என்று, நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனுக்கு முன்பாக நீதி உண்மை செம்மையுமாய் நடந்து கொள்ள தேவனுடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். உடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கிருபை இருக்கும்படி நன்றி செலுத்துறோம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. ஆமேன். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன் என்று சங்கீதம் 29:2 பரிசுத்த அலங்காரத்துக்குட மனவாளனை தொழுது கொள்ள அழைக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவோம் என்று கர்த்தருடைய வீட்டில் யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிராமிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், நம்மில் இருப்பவர் பெரியவர், இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று. இயேசு கிறிஸ்து பெரியவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் பெரிசாய் தோவர்து என்று சொன்னார்கள். நாங்கள் பெரியான பெரிதுள்ள தேவனை வருகிற அவருடைய வருகையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து பெரிய காரியங்களைத்தான் எதிர்பார்க்கிறோம். சிறிய காரியங்களானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவரே எல்லாம் உம்முடைய

பண்டாட்டுகளையும் தொழுது கொள்ளு கொள்ளு ஆராதனைகளையும் செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் தந்த சங்கீத சாரி வெளிப்பு ஏசாயா 33 படி தேவன் நம்மை சந்தித்து ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற திருவசனத்தின்படி நாம் செவி கொடுத்து ஞானம் அடைந்து கட்டளையை கற்பனையை நியமத்தை கை கொண்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிறைவேறப்படும். உம்முடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று கர்த்தோட பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும் படி கர்த்தருடைய காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் என்று நாம் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக மனுக்குலத்தின் நித்திய ஜீவனுக்காக பூமியிலே தேவன் சிருஷ்டித்த சகல ஜாதிகளிடத்திலும் இரண்டாம் வருகைக்குரிய எழுப்புதலுக்காக இரண்டாம் வருகைக்குரிய ஆயத்தத்துக்காக அனுதினமும் கர்த்தருடைய நாளை எதிர்பார்த்து மனவாளனை வரவேற்று துதி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் மரணத்தை விசுவாசிக்கவில்லை, கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கிறோம். காரணம், கிறிஸ்துவை விசுவாசிக்க மறித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என்றென்றைக்கும் அசைக்கப்படாத கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்ந்து கெனி கொடுக்க சாட்சியாய் இருக்க சாட்சியின் வசனமும் மாட்டுக்குட்டியின் இரத்தமும் நம் ஒவ்வொருடைய நிரப்பி நடத்த கெனி கொடுத்து ஜீவனை சுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கெனி உள்ள ஜீவியமாய் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி இந்த நாளிலும் எங்கள் பரமபிதா திராட்சை தோட்டக்காரர் மெய்யான திராட்சை செடி கொடியாயுமில் படர்ந்து கனி கொடுக்க யாவரையும் பரிசுத்தம் பண்ணும்படி களை பிடுங்கி கிளை நறுக்கி சுத்தம் பண்ணும்படி உடைய சுத்திகரிப்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஃபோமர் பிரமிசர் ஜஸ்டின் டூடோக்காய் நாங்கள் ஜெபித்திருந்த ஆபரேஷனுக்காக ரெண்டு நாளும் ஒரு விண்ணப்பம் வைத்து சொல்லியிருந்தார். 2029 நடக்கிற எலெக்ஷன்ல தான் வின் பண்ணும்படி தனக்காக ஜெபிக்கும்படியாய் மெசேஜ் போட்டிருந்தார். இப்படியாய் கர்த்தர் சமூகத்துல இந்த புதிய விண்ணப்பத்தை உங்களை நாளிலே செலுத்துகிறேன். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், ராஜாக்களை அதிபதி ஆகியதோட சமூகத்திலே தேவநாமம் மயமப்பட அவருடைய ரட்சிப்புக்காக அவருடைய குடும்ப சமாதானத்துக்காக குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் செழிப்புக்காக சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் தேசத்தை ஆள தெரிந்து கொண்ட குடும்பங்களிலும் பரிசுத்தமும் பக்தியும் தேவ சித்தமும் தேவ திட்டமும் தேவ நோக்கமும் நிறைவேற்றப்பட தேவாவியான ஆளுகைக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எல்லா அமைச்சருடைய ரட்சிப்புக்காக சகல தேசங்களுடைய எழுப்புதலுக்காக சர்வ பூமியின் அறுவடைக்காக சகல ஜாதிகளின் சீஷத்துவத்தின் நிறைவுக்காக மாமிசமான யாவர் மேலும் பொழிந்தரலப்பட வேண்டிய பரிசுத்தாவின் நிறைவுக்காக ஆண்டவர் எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவுடைய சித்தம் உள்ளவராயிருக்கிற பரமபிதாவின் சித்தத்துக்காக அனுதினமும் திறப்பிலே நிற்க இந்த நாளையும் அடியேனுக்கு தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே பாடுகளுக்கு பங்காளன் மாத்திரமல்ல பரிசுத்தத்துக்கும் பங்காளராய் நாம் கனி கொடுக்கும்படி இந்த நாளிலும் உமது பரிசுத்த நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்த கர்த்தருடைய பரிசுத்தாவி நிறைவை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரிசுத்தாவியான 9 வரங்களை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரிசுத்தாவியோட கனிகள் 9 நீதியும் உண்மையும் கூட கட்டவிழ்த்து செபிக்கிறோம். தேவாவி நிறைவை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரலோக மகிமையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் சம்பூர்ணத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். நித்திய வாசியும் நீண்ட ஆயுசும் உள்ள சர்வ வலமுள்ள தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த எங்கள் தேவாதி தேவனுடைய மகிமையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். கெத்தாவே ராஜாக்களை நியமிக்க, ராஜாக்களை ஸ்தாபிக்க, ராஜ்யங்களை நிறைவேற்ற பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பூமியின் ராஜாக்கள், அதிபதிகள், எஜமான்கள், வேலையாட்கள், சிறியோர், பெரியோர் யாவரும் கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழும்படிக்கு இந்த இறுதி கால எழுப்புதலில் அவர்களும் பங்குள்ளவர்களாய் கனி கொடுக்கும்படி அவர்களும் நம்மோடு பேசவும் தங்கள் விண்ணப்பங்களை தங்கள் பிரச்சனைகளை சொல்லவும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கவும் தேவன் இதுவரை பாராட்டின இறக்கங்கள்
ஆசீர்வாதங்களுக்காய் தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவாவியான அசைவாடி மகிமையாய் வெற்றி சிறக்கும்படி தேவோட வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மனவாளன் மகிமைப்படுவீராக. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நன்றி என்று கோடா கொடி நன்றிகளையும் கோடா கொடி சோதங்களை கோடா கொடி துதிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையின் பூமியின் குடிகளை நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இந்த மகிமையின் வார்த்தையை தேவன் எனக்கு தந்தார். கர்த்தருடைய நாமத்தில் ராஜாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதிகாரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், தேசத்தலைவர் உலகத்தர்கள் அதிகாரிகள் ஜனங்கள் யாவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் நித்திய ரட்சிப்புக்கு பார்த்தவான்களாய் திகழ சகல ராஜாக்கள் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியர் உண்மை சேவிப்பார்கள் என்று அனுதினமன் தேவன் தந்த வருஷ வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அறிக்கை செய்து சுசித்து ஜெயமெடுத்து ஜெயங்கொண்டு கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கேத்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்ததென்று. ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தப்படவும் அதிக மகத்துவம் கிடைக்கவும் தேவனாகிய கர்த்தருடைய பூமியின் குடிகள் எல்லாம் நடத்துகிற தம்முடைய தயவுள்ள சித்தப்படி நடத்துகிற தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய எஜமானன் ஆகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் ஆயிரம் தலைமுறை மேற்கும் உடன்படிக்கை உண்மை இரக்கத்தை காக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே சந்ததி சந்ததியாய் மூன்றாம் நான்காம் தலைமுறையாய் ஆயிரம் தலைமுறையாய் கனி கொடுக்க பரிசுத்த பிதாவை உம்முடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, எங்கள் புருஷர்கள் வாழ்ந்திருக்க, எங்கள் மனைவிகள், எங்கள் ஸ்திரீகள், எங்கள் பெண்கள் வாழ்ந்திருக்க கனி கொடுக்க கர்த்துடைய கரம் ஒவ்வொருவரையும் தமக்கென்று சுத்தித்து தமக்கென்று நாட்டை தமக்கென்று நிலை நிறுத்தி தமிழ் ஆரோக்கிய சட்டங்களுக்குள்ள வைத்து சுமந்து சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும்படி புதிய உடன்படிக்கைக்குள் உட்படுத்தி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். சொந்தமாக்குவோம், சுந்தரிப்போம். உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்த அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, கனடா இந்த கண்டம் இயேசுவுக்கே, இலங்கை இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல பாஷைக்காரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, சகல மனுஷரும் இயேசுவுக்கே, மனுக்குளம் இயேசுவுக்கே, ஒன்றான மெய்தவன் சுசித்த சகலமும் நல்லதென்று கண்ட தேவனுக்கு முன்பாக சகலமும் நச்சாட்சி பெற்றதாய் சீர்படுத்தப்பட இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திருரத்தமும் கிறிஸ்துவின் ஜீவனும் கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் வார்த்தையும் சாட்சியாய் சகல ஜனங்களையும் மீட்க போதுமானதாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி கிபெக் ஒன்டாரியோ இயேசுவுக்கே, ஒட்டாவ் ஆல்பேட்டா இயேசுவுக்கே, ஹலிபேக்ஸ் த்ரீ டெரிட்டோரி இயேசுவுக்கே, நார்த் வெஸ்ட் நியூயார்க் இயேசுவுக்கே, வென்கூவர் நியூ பிரான்சிக் இயேசுவுக்கே, வினிபெக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுவுக்கே, நியூ ஃபவுண்ட்லேண்ட் எட்மின்டன் இயேசுவுக்கே, சாசக்ஸ்வான் மினிடோவா இயேசுவுக்கே, இந்தியா ஃபார் கிறிஸ்டியா, ஸ்ரீலங்கா ஃபார் கிறிஸ்டியா, வேர்ல்ட் ஃபார் கிரைஸ்ட், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. நன்றி செலுத்த Northern province for Jesus, Southern province for Jesus, Eastern province for Jesus, Western province for Jesus, Central province for Jesus, Ua province for Jesus, North Central province for Jesus, Sri Lanka for Jesus, சர்வ ஜனமும் இயேசுவுக்கே, சகல தேசங்களும் இயேசுவுக்கே, பூமியின் நாலு திசைகளும் எட்டு திக்குகளும் இயேசுவுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சொந்தமாக்குவோம், சொந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கு, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கு, இயேசுவுக்கு இயேசுவுக்கு இந்தியா இயேசுவுக்கு, எங்கள் பாரதம் இயேசுவுக்கு, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கு, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கு, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கு, ராஜாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கு, டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கு, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கு, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கு, பீகார் ஜங்கத் இயேசுவுக்கு, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கு, அசிம் சிக்கிம் இயேசுவுக்கு, நாமக்கூர் மணிப்பூர் இயேசுவுக்கு, மினிசோரா திரிபுரா இயேசுவுக்கு, மேகாலயா வெங்கட் இயேசுவுக்கு, ஒடிசா கடிஸ்கார் இயேசுவுக்கு, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கு, கர்நாடகா கேரளா இயேசுவுக்கு, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கு, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கு, அந்தமான் தீவுகள் தீபுகார் இயேசுவுக்கு, லட்சத்தீவுகள் இயேசுவுக்கு, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கு, சர்வ பூமியும் இயேசுவுக்கு, சகல ஜனங்களும் இயேசுவுக்கு. பின்பு ஒரு தூதன் வானத்தில் மத்தியிலே பறந்து வர கண்டேன், அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜனங்களுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் சாட்சியாக அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தை பூமியை சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீங்கள் தொழுது கொள்றதை எதை உருவாக்கி சென்று கண்டு கொள்ளுங்கள். நீங்களே தூக்கி சுமக்க வேண்டியதா இருக்கிறதா, நீங்களே கழுவி துடைச்சு படிவிடை செய்ய வேண்டியதா இருக்கிறதா, அல்லது அது வானத்தையும் பூமியை உங்களையும் கூட சிருஷ்டித்ததா? இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுறது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் தொழுது கொள்கிறவர் யார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலும் வானத்தையும் பூமியையும் எங்களையும் உண்டாக்கினவரை நாம் தொழுது கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் சேவிக்க அவரைக்கு ஒப்பு கொடுப்போம். பிரயோஜனமானதை எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீரே என்று சொல்லி ஏசாயா 48:17 நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி சகல கர்த்தத்துவங்களை உம்மை சேவித்து உமக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் சகல கர்த்தத்துவங்களிலும் கர்த்தோட மகிமையை கூறி, தேவ ராஜ்யத்தை கூறி, தேவ ஆளுகையை கூறி, தேவ நாமத்தை கூறி, தேவோட அடக்கத்தை சாட்சியின் வசனத்தை மாட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஜெயங்கொண்ட ஜீவியத்தை சூறி சகல கத்த உம்மை சேவித்து உமக்கு கீழ்பட்டி இருக்கிறது, கர்த்தருக்கு கீழ்பட்டி இருக்கிற கர்த்தத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் ராஜ்யத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தோட மகிமைக்காய் ஸ்தோத்திரம். சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ராஜரீகத்தின் மேல் ஆணையிட்டு, உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் மேல் ஆணையிட்டு, மகிமையின் மேல் ஆணையிட்டு ஆண்டவரே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தானியேல் 7:14 படி கேத்தாவே, தானியேல் 7:27 படி கேத்தாவே, ஏசப்பா நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 14:6-7 படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பரலோகத்தின் தேவனை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் மகிமைப்படுத்துவதும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுவதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதும் கர்த்தருடைய வருகையை அனுதினமும் எதிர்பார்ப்பதும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுவதும் மனுஷரை தேவன் வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. மனுஷரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படிக்கு தானே கர்த்தருடைய வருகை தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. இதோ எல்லா மனுஷருக்காக சர்வ பூமிக்காக அனுதினமும் திறப்பிலே நின்று பிதாவின் சமூகத்திலே மன்றாடி கொண்டு இருக்கிறோம். அரை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிறவங்கள் பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே, ஆவிகளின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, பரலோக பிதாவே, நித்திய பிதாவே, சத்திய பிதாவே, உண்மை உள்ள பிதாவே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்திலிருந்து நீர் யார் யாரை நியமித்தீரோ, யார் யாரை தெரிந்து கொண்டீரோ, யார் யாரை உம்முடைய நாமத்துக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்கும்படி முன்குறித்தீரோ, அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, மகிமைப்படுத்தினீரோ, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவியடவும், சித்தம் உள்ளவராயிருக்கிறங்கள் பரமபிதாவின் சித்தம். சகல தேசங்களிலும் சகல நாடுகளிலும் சகல கண்டங்களிலும் சகல உலகங்களிலும் சர்வ பூமியிலும் நிறைவேற்றப்படும்படியாய் இந்த நாளிலும் பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்திலே திறப்பிலே நீக்க நீ தந்த கிருபைகளுக்காய் நன்றி. முதலியனை கொல்லி போடுவேன், அழித்து போடுவேன், வாதை பிணி பீடை என்று எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சவால்களை, கொலை மிரட்டல்களை, சவால்களை இதுவரை சுமந்து மீண்டு வர நீர் காராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே மத்திய ஆயத்தில் உம்மோடு கூட மர்மோபமாகி எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரைக்கும் அடியேனை சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட தீக்காய்சோடு ஜீவனோடு கூட உடவுளியத்தில் வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்படி என் ஆவி ஆத்துமா சரத்தை உமக்கென்று சிசித்து ஆண்டவரை உண்மை நான் தொழுது கொள்கிறேன். கர்த்தாவே என்னை உருவாக்கின தேவன், என்னை செய்து படைத்த தேவன், என்னை ஆதரித்த தேவன், என்னை சுமந்து வந்த தேவன், கண்ணின் மணியை போல் இதுவரை காத்த தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தி மகிழ்ச்சியும் ராஜ்யமும் வல்லமையும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்தங்களும் துதிகளும் செலுத்தி பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்கள். அல்லேலூயா, அந்த நீடிய பொறுமை ரட்சிப்பென்று சொல்லுங்கள் என்று பவுல் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மடவர் என்று அகன்று போவோம், பூதங்கள் வென்று உருகி போவோம், பூமியில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போவோம் என்று நாங்கள் காட்டு தீ வராதபடிக்கு, பட்டணங்கள் கொளுத்தப்படாதபடிக்கு திறப்பிலேன் என்று அபிஷேகத்துக்காக, எழுப்புதலுக்காக, அறுவடைக்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக, உண்மை உள்ளவர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, நீதிமான்களுக்காக, சகல ஜனங்களும் மீட்கப்பட, காக்கப்பட, உருவாக்கப்பட, நகரத்தின் அக்கிரமம், பூமியின் அக்கிரமம் மன்னிக்கப்பட, பரிசுத்த ஜாதியாய் சகல ஜாதிகளும் சீஷர்களாக்கப்பட தேவனையுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். கெத்தாவே, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் தான் உபத்திரம் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்படுகிறது, அழைக்கப்பட்டவர் அநேகர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடிலே பேதுரிப்படியாய் சொல்லுகிறார், எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவனுடைய நாள் சுத்தாமதமாய் இருக்கிறது. அப்படியாய் தேவடைய நாளுக்குரிய ஆயத்தமும் தேவடைய நாளுக்குரிய பக்தியும் தேவடைய நாளுக்குரிய விடுதலையும் ஜெயமும் சுகமும் ஆரோக்கியம் உண்டாகும்படி இதுவரை பூமியானது சந்தித்த ஏற்கழிவுகள், சேர்க்கழிகள், உபத்திரங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கி நீதிமான்களால் பூமி நிரம்பும் போது பட்டணம் கம்பீரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டணத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் நீதிமான்களால் பூமி நிரப்பப்பட நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்ததென்று நீதி உள்ள நியாயாதிபதியிடத்திலே திரும்பி அவன் அவன் கரத்தின் கிரியை கேட்ட பலனளிக்க மனவாளன் சீக்கிரமாய் வருகிறார். அதனால் எங்கள் கரங்களின் கிரியைகளை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரை கொள்ளையிடுகிறோமா, கொள்ளை கொடுக்கிறோமா, பட்சிக்கிறோமா, இப்படியாய் ஆராய்ந்து பார்த்து பட்சிக்கிறடத்தின் பச்சனமும் பலவாடத்தின் மதுரமும் வந்ததென்று சொல்லி மதுரத்தை பெற்றுக்கொள்ள மனவாளன் நம்மை தகுதிப்படுத்துவாராக. இம்மட்டு நம்மிடத்தில் இழந்து போனதை தேடம் ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன் என்னென்ன எல்லாவற்றையும் மறுபடியும் ஜெனிப்பித்து புதுப்பித்து பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு ஆண்டவரே இப்பொழுது இருக்கதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு பெருகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று உங்களோட வார்த்தையின்படி ஆயிரம் மடங்கு கிறிஸ்துக்குள்ளாக பெறுகிற பெருக்கத்தை கூறி கடற்கரை மலத்தனியாக அதன் அணுக்களை தனியாக கனி கொடுக்கிற ஜீவியத்தை கூறி நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். இன்னொரு வசனத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு சித்தமில்லை. இந்த வார்த்தையை நான் படித்ததுனாலே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பட்டயங்கள், யுத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள், சுனாமிகள், வெள்ளப்பெருக்குகள், இப்படியாய் பூமி எதிர்கொண்டிருக்கிற இயற்கழிவுகள், சேர்க்கல் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் ஆக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாவியதும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையோடு பேசினார். இப்பொழுதும் அநேக அழிவுகளை நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாறிவிடுவோமே. எத்தனை நாளுக்கு பாவி பாவி பாவி என்று அறிக்கை செய்வது? நீதிமானாய் மாறிவிடுவோமே. கிறிஸ்துவின் நீதி நம்மை நீதிகரிக்க ஒப்பு கொடுப்போமே. கிறிஸ்துவின் ரத்தம் அனுதினமும் நம்மை கழுவ ஒப்பு கொடுப்போமே. அனுதினமும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பிரவேசிக்க பாத்திரவான் சாட்சியின் வசனத்திலும் ஜெயித்தவர்களை தேடி மணவாளன் வருகிறார். வெளிப்படுத்தல் ஏழு சபைகளிலே ஜெயம் பெற்றவர்கள் காணப்பட்டது போல இந்த 21st century மக்கள் யாவரும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் சகல சபைகளும் சகல தேசங்களும் சகல ஊழியங்களும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் சபையை தேடி மணவாளன் வருகிறார்களில் உயா சபையிலே ஜெயம் பெற்றவர்கள் ஏழு சபைகள் வெளிப்படுத்தலிலே ஜெயம் பெற்றவர்கள் காணப்பட்டார்கள். அப்படியா இந்த 21st century மக்கள் யாவரும் ஜெயிக்க ஜெயங்கொள்ள மனவாளும் விண்ணப்பிக்கும்படி சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆன போலையிலே தீமை இல்லை, பொல்லாப்பு இல்லை, அநீதி இல்லை, அக்கிரமம் இல்லை, அவபக்தி இல்லை, சூது இல்லை, அநியாயம் இல்லை, துரோகம் இல்லை, விரோதம் இல்லை, வஞ்சகம் இல்லை, கொடுமை இல்லை, பிசாசின் கிரியைகள் இல்லை. தேவனுடைய நீதிமான்களால் பட்டணம் கலிகூற கம்பீரி காற்பறி கக்களிக்க தேவோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இந்த மகிமை வார்த்தையின்படி தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் ஆரோக்கியமான உபதேசமாய் கனி கொடுக்கும்படிக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கூறி கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? கிறிஸ்து வந்த நோக்கம் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும். கிறிஸ்து வந்தார், அமேன். உலகத்தை ரட்சிக்க வந்தார். உலகத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட இயேசுவின் ரட்சணையும் வல்லமையும் விளங்கும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்தங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சாட்சியாய் வாழ்ந்து கனி கொடுக்க ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னிருத்தியம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கிரேன் திரளான கூட்ட உன்வசமாக திரும்பும். ஜாதி கூட பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஏசாய 65 ஜாதி கூட பலத்த சேனை 2 billion பீப்புள் பிரேசிலே தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று போட்டிருந்தார்கள். நாங்கள் 7 billion மக்களும் கர்த்தரை தொழுது கொள்ள, சேவிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, ரட்சிக்கப்பட, நித்திய ஜீவனை சுந்தரிக்க, வருகையில் காணப்பட, உண்டான மெய்தேவனுடைய வருகையின் பிரசன்னத்தை இறக்கி எக்கால துணியோடும் ஆரவாரெட்டி முழக்க மின்னலோடும் ஜுவாலி தெரிய அக்னியோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்தவான்களோடும் பரிசுத்த தூதர்களோடு பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் மத்தியாயத்தில் பிரசன்னமாகிற எங்கள் மன முன்பாக தாழ்மைப்படுவோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமேன். இன்றைய நாளில நாம் மாமிசமான யாவருக்காய் ஜெபித்திருக்கிறோம். அப்படியாய் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிதாவின் சமூகத்திலே இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனியாய் கோடா கோடியாய் கனி கொடுக்கும் படிக்கு ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கும் படிக்கு கத்திர சமூகத்திலே கனி கொடுக்க ஒப்பு கொடுப்போம். சகல ராஜாக்கள் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியர் உண்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 நன்றி செலுத்துகிறோம். பூமியும் அதன் நிறைவு உலகம் அதன் குடிகளும் கத்தெழுது. சங்கீதம் 24:1 நன்றி செலுத்துகிறோம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். இவரே மெய்யானதுவனு நித்திய ஜீவனமானவர். 1 யோவான் 5:20 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். எல்லா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவாகிய சர்வமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினர். எபேசியர் 1:23 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். சமஸ்தமும் சேவிக்கும். சங்கீத 119:91 பிஐ சொல்லி நன்றி செலுத்துகிறோம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்யத்தை தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். சகலமும் அவர் மூலமாம் அவருக்காம் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று கர்த்தருக்கு என்றென்றைக்கு மகிமை செலுத்தி நன்றி செலுத்துகிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, உம்முடைய சமூகத்திலே மகிமையை செலுத்தி கனத்தை செலுத்தி தொழுது கொள்கிறோம். புகழ்ச்சியும் கீர்த்தியும் ராஜ்யமும் வல்லமையும் வெளிப்படும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பின் பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். ஆமேன். இப்படியா இப்போதைய ரட்சிப்பின் பிரஸ்தாபத்துக்காக கர்த்தரின் நீதி ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணும்படியாக நீதி நியாயம் செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது என்று பூமியின் கோத்திரத்தார் மாமிசமான யாவேறு கர்த்தரை சேவிக்கும்படியாய் தொழுது கொண்டு ஆராதித்து துதித்து விண்ணப்பம் வைத்து வேண்டி ஜெபித்து ஜெயித்து ஜெயம் கொள்ள இந்த நாளையும் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பூமியின் சகல கோத்திரத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் தமது கிருபையும் தமது உண்மையை நினைவு கொண்டார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவன் ரட்சிப்பை கண்டது அனுதினமும் அறிக்கை செய்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தமும் மனவாளனுக்கு சாட்சியா இருந்து பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவன் ரட்சிப்பை காண பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தர் நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று. ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கிற பூமியின் குடிகளாய், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுகிற பூமியின் குடிகளாய், தேவன் உருவாக்கின சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய உள்ளத்தை கழிகூறப்படுகிற பூமியின் குடிகளாய், மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உந்தவன் உண்மையில் பிரியமாயிருப்பார், நம்மோர் மேலும் பிரியமாயிருக்கிற தேவனாய், பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவது உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக என்று சங்கீதம் 33:8 உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருக்கு அஞ்ச, பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அழைக்க, நாம் அவருடைய மகிமையில் பிரவேசிக்க மர்பமாக்கப்பட, ஒருமை பொழுதிலே மர்பமாக்கப்படுகிற அந்த பிந்தின மகிமைக்காய் காத்திருக்கிறோம். இனி சம்பவிக்கிறதுக்காய் காத்திருக்கிறோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே ஜெயமெங்கே என்று மனுக்குலன் ஜெயிக்கும் ஜெயங்கொள்ளவும் பரிசுத்த பிதாவை உயிர்த்தெழுந்த இயேசுவின் சம்பாதித்த அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலின் ஐஸ்வர்யத்தை எடுத்து பரலோகத்தில் மனுக்குலத்தை நாட்டி நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட, பரலோக திட்டம் சித்தம் நோக்கம் சகல ஜனங்களிலும் நிறைவேற்றப்பட, சர்வபூமியிலும் நிறைவேற்றப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாகி உங்கள் தேவனாயிருப்பேன், நீரின் ஜனங்களாயிருப்பீர்கள் என்று லேவியராகும் 26:2 நாமும் ஜனம் கேத்தாவே நீரம் தேவன் நீரம்மத்தில் உலாவும் நீரம்மத்தில் ஆசைவாடும் பிதாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் ஜனங்கள் சிறியோர் சிறு பெரியோர் யாவருக்கு உள்ளும் மணவாளன் அசைவாடும்படி எழுந்தருளும்படி. பர்வத்தின் துண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷருடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்தல் 21:1-3 வரலான வார்த்தைகளின்படி தேவனோடு சஞ்சரிக்க தேவனோடு உறவாட ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசுவாதத்தை சுதந்திரித்து ஜெயித்து ஜெயங்கொள்ள கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று, கர்த்தருடைய நாமத்தை பணிந்து மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக உண்டாக்கின எல்லா ஜாதிகளுக்கும் கட்டளை கொடுத்து மொழி மொழியாய் இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் சர்வலோக எழுப்புதலை கூறி ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சங்கீதம் 86:9 சொல்லி வாழ்த்துகிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி 1 யோவான் 5:4 உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் விசுவாசமாய் விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய தேவனத்திலே ரட்சணியம் என தலைச்சியரா நீதி என மார்க்கவசம் ஆயத்தவன் சுசேஷத்துக்குரிய பாதரிச்சே விசுவாசம் எனக்கு இடையே இருவரும் கருக்குள்ள பட்டயம் ஜீவவசனத்தை தெரித்து கொண்டு கத்தராம் இயேசு கிறிஸ்துவை எம்முடைய வலது பார்சத்திலே வைத்து பெரிய காரியங்களை செய்ய கத்துடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கத்தருக்கு சீஷர்களாய் கனி கொடுக்க நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோம் என்று நமக்கு ஜெயங்கொடுக்கிற நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த மாதத்துக்குரிய ஜெயம் இந்த வருஷத்துக்குரிய ஜெயம் இந்த நூற்றாண்டுக்குரிய ஜெயத்தை மனவாளன் தரும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெய கிறிஸ்துவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பலத்த செயலை செய்யுங்கப்பா, ஆலோசனை ஆச்சரியமானவரே, செயல்கள் மகத்துவமானவரே, மகிமான கிரியைகள் வெளிப்பட, உட மகத்துவமான கிரியைகள் வெளிப்பட, உட அற்புதமான கிரியைகள் வெளிப்பட, அதிசயமான கிரியைகள் வெளிப்பட, சகல ஜனங்களின் சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே வந்தட்ட மனவாளனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளைக்கும் ரோமாய் வைக்கப்பட்டிருக்க கண்ணிகள் சிக்கல் சுருக்கல் வேலைகள் தகர்க்கப்பட இவனை அடியாளையும் மட்டும் காத்துக்கொள். அதே போல புத்திரர்கள் பிள்ளைகள் புருஷர்கள் ஆண்டவரை பேர பிள்ளைகள் மருமக்களுக்கும் ரோமாய் வைக்கப்பட்டிருக்க கண்ணிகள் சிறுக்கல் கண்ணிகள் வேலைகள் சுருக்கல் எல்லாவற்றையும் வந்து ஜெயித்து ஜெயம் கொண்டு இம்மட்டு சுமந்து வந்து வினேசருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து வெள்ரோயி எல்லாம் காண்கிறவரை உமக்கு நன்றி செலுத்தி எங்கும் நிறைந்த தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய பலத்த சத்துவத்தின் வேலை நானும் என் பிள்ளைகளும் ஒன்றால் கர்த்தருடைய நாமத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் பூமியிலே ஜீவிக்கிறோம் என்று கர்த்தருக்கு என்று வாழ்ந்து கனி கொடுக்க கர்த்தருடைய நாமத்திலே நாட்டின் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கோடாக்கோடி நன்றிகள், கோடாக்கோடி ஸ்தோத்திரங்கள், கோடாக்கோடி துதிகள், கோடாக்கோடி புகழ்ச்சிகள், கோடாக்கோடி கீர்த்திகள், கோடாக்கோடி ராஜ்யங்கள் வல்லமைகளை செலுத்தி எங்கள் மனவாளரை தொழுது கொள்கிறோம். அற்புத மாணவரை தொழுது கொள்கிறோம். அதிசய மாணவரை தொழுது கொள்கிறோம். செத்தாவே திருவை காய் ஜபிக்கிறோம். விண்ணப்பத்து காய் ஜபிக்கிறோம். மன்றாட்டு காய் ஜபிக்கிறோம். இதுவரை கத்தோட சமூகத்திலே விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை துதிகளை ஆராதனைகளை செய்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்க உடைய குடும்பங்கள் செழிக்கட்டும், உடைய ஊழியங்கள் தலைக்கட்டும், உடைய தேசங்கள் செழிக்கட்டும். ஆண்டவரே ஊழிய எல்லைகள் விரிவாகட்டும். பூமியின் கடைசி பரியந்தமும் எல்லைகளை விரிவாக்கி சர்வ பூமிக்காய், சகல ஜாதிக்காய், சகல தேசத்துக்காய், சகல திருச்சபைக்காய் ஜெயம் கொள்ள ஜெயிக்க அனுதினமும் திறப்பிலே நிற்க ஒவ்வொருவரை நாட்டின் நிலைநிறுத்தி ஆசிரியத்து ஜெபிக்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தம் கர்த்தருக்கு சாட்சியா இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி பரலோகத்தின் வருகையின் பிரசன்ன ஆவுதலை இறக்கி வரவேற்று துதி செலுத்தி செபித்து ஜெயம் கொள்ள உதவி செய்வோம். உதவி செய்வாராக. நன்றி செலுத்துறோம். சுயநல ஜெபம் அல்ல. என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சபை, என் ஊழியம், என் தேசம் குணத்தோடு நிறுத்தப்படாதபடிக்கு பிதாவின் சித்தம் செய்யாதவன் ஒருவனதோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிறார். விடவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இஷ்டவேலி ஆசிர்வதிப்பது தேவனுக்கு சித்தமும் பிரியவுமாய் இருக்கிறது. ராஜாக்களுக்காக, அதிபதிகளுக்காக, தேசத்தின் குடிகளுக்காக, அதிகாரத்துள்ள யாவருக்காகவும் செபிப்பது செபிப்பது பிதாவுக்கு சித்தமாயும் ஆண்டவரே பிரியமாயும் இருக்கிறது. ஆண்டவரின் மாசில்லாத பக்தியாயும் இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகள், எளியவர்கள் கத்தோட சமூகத்திலே இரக்கம் பெற, தயவு பெற, நன்மை பெற நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கேத்தாவே கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்தங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கத்தோடைய ஆவியினால் ஆகுமென்றதோட வார்த்தையின்படி தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த 10வது வருஷத்தின் நிறைவிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஒரு நிலையான ஸ்தலம் வரிய பரியந்தம் தங்கி இந்த நிலைத்திருந்து கனி கொடுக்கிற சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படுகிற திருச்சபை ஆசோதிக்கப்பட நாட்டப்பட நிலைநிறுத்தப்பட கர்த்தோட சமூகத்திலே அமேன். கத்ராய் இயேசுவை வார மூலியத்துக்காக செபிக்கும்படி விண்ணப்பம் வைத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கெல்ல கர்த்தாவே, எங்களுக்கெல்ல உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படி ஏழு குத்துவலர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஏழு கண்களை உடைய தேவன், ஏழு நட்சத்திரங்களை வலக்கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிற தேவன், ஏழு முறை பூரண நம்பர் ஆண்டவரே, இந்த பூரண மகிமை விளங்க, பூரண கிருபை விளங்க தேவனே, என்ற சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் சோத்தங்களும் செலுத்தி 2026 இந்த ஜூன் மாதம் 24 என்ற நாள் கிபெக் டே, இந்த கிபெக் எங்கள் ப்ரோவின்ஸ் கனடா தேசத்தின் கிபெக் ப்ரோவின்ஸுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திலே மலை கூடின பட்டணம், தனிக சபைகள் நிறைந்த பட்டணம் எங்கள் ப்ரோவின்ஸில் எழுப்புதலுக்காக என் அதிகாரி கமால் மெக்லின் சொல்லியிருந்த கிபெக்கா சாரி கர்லின் கிஜே சொல்லியிருந்த கிபெக்காக நீ சேர்ச்சிக்கு கொடுத்தது போதும், லிபரலுக்கு கொடுத்தது போதும், நீ கிபெக்குக்காக நீல், இந்த சிட்டிக்காக நீல் என்று பிரெஞ்சில ஆராதனை செய்யும்படி, பிரெஞ்சிலே நடத்தும்படி, பிரசங்கிக்கும்படி சொல்லியிருந்தார்கள். சபை விண்ணப்பம் இந்த நாளிலும் இவர்கள் அதிகாரிகள் சொன்னதை உங்கள் மத்தியிலே சொல்லி, ராஜாக்கள் சொன்னதை உங்கள் மத்தியிலே சொல்லி, பிள்ளைகள் சொல்வதையும் சொல்லி, என் உற்றார் உறவினர்கள் சொல்வதையும் சொல்லி, எஜிநேரகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமான மாற்றப்பட, பிதாவின் சமூகத்திலே நிறவு நிலை நிறுத்தி நாட்டி ஆசு வைத்து செவிக்க தேவன் தந்த பலத்துக்காய், சுகத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய், ஞானத்துக்காய், வல்லமைக்காய், ஆவிய நிறைவுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். மிகுதியாய், தாராளமாய், அதிகதிகமாய், நிறைவாய் நிறைவாய், ஏராளமாய், பரிபூர்ணமாய், சம்பூர்ணமாய், தேவனுக்கு ஆகிய தேவனுக்கு கர்த்தராகி இயேசுவுக்குள் உங்களை நிலைநிறுத்து வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். முண்டச்சேசர் 4 கொண்டின்படி கர்த்தர் சமூகத்திலே வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். மிகுதியாய், தாராளமாய், அதிக அதிகமாய், நிறைவாய் நிறைவாய், ஏராளமுமாய், பரிபூர்ணமாய், சம்பூர்ணமாய், தேவன் தேறும்படிக்கு அல்லேலூயா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம் என்று இணைந்திருக்கிற யாவருக்கும் ஒன்று சேசனிக்க 4 கொண்டு வார்த்தையை சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். அல்லேலூயா, Glory to God in the highest. நன்றி செலுத்துறோம். மகிமை தேவன் மகிமைப்படுவீராக, பரிசுத்த தேவன் மகிமைப்படுவீராக, நித்திய தேவன் மகிமைப்படுவீராக, சத்திய தேவன் மகிமைப்படுவீராக, பரலோகத்தின் திறவுகோலை தந்த தேவனுடைய திறவுகோலின் வைத்து பரலோர் ராஜ்யத்தை சகல ஜனத்துக்கும் என்று திறந்து நித்திய ஜீவனுக்கு என்று வைத்து ஆசை வைத்து செபிக்கிறோம். சிந்தப்பட்ட திருரத்தம் இன்றைய நாளும் பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்தி பரிசுத்த பிதாவே மே நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கொடி நன்றி பலிகள், கோடா கொடி துதி பலிகளை செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமும் மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 1:11 கர்த்தருடைய நாமம் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் மகத்துவமாய் இருக்கும்படி இந்த மகிமையின் வார்த்தை என்ற நாளும் அடியால் விண்ணப்பத்தின் முடிவிலே தந்த மகிமைக்காய் நன்றி செலுத்தி தேவனங்களை காண்கிறார், தேவனங்களை கேட்கிறார், தேவனங்களை ஆதரிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உம் நாம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நீர் மகத்துவமான ராஜா என்று சேனல் கர்த்தர் என்று சொல்லுகிறார். மல்கியா 1:14 நன்றி செலுத்தி சொல்லு கொள்கிறோம். எங்கள் பூமியின் கடைசி பரிந்தும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொடுத்து இருக்கிற படியினால் இப்படி செய்கிற சொல்லுகிற அப்போஸ்தலர் 13:47-48 புறஜாதி அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று. நித்திய ஜீவனுக்கு என்று யார் யாரெல்லாம் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விசுவாசிக்கும்படி விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறோமாக எங்கள் கிறிஸ்துவிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வசனம் பூமி எங்கும் பிரசித்தமாய்த்து அப்போஸ்தலர் 13:49 சகல ஜனங்களுக்குள்ளும் பூமி எங்கும் கர்த்தருடைய வசனம் மிகுதியாய், தாராளமாய், ஏராளமாய், சம்பூர்ணமாய், அதிக அதிகமாய், எக்கச்சக்கமாய், பரிபூர்ணமாய் பிரசித்தமாக்கப்பட நிறைவாய் நிறைவாய் பிரசித்தமாக்கப்பட சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 13:52 ஒவ்வொரு சீஷர்களும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே சீஷர்களாய் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் கனி கொடுக்கும்படிக்கு அப்போஸ்தலர் 13:52 சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக in the mighty name of Jesus Christ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்கு லோடி சுகமாய் தங்குவான் என்று எங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே சுகமாய் தங்கி இருக்க நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து ரட்சிக்கப்பட்டு 30 வருஷத்துக்கு பிறகு பாவி என்று சொல்வோமானால் அர்த்தம் இல்லை. ஊழியத்தில் இருந்து கொண்டு பாவி என்று சொல்வோமானால் அர்த்தம் இல்லை. நீதிமான்களை அல்லவோ அவர் அழைக்க வருகிறார். பாவியை அல்லவே இந்த கிருபையின் நாட்களிலே பாவியாயிருந்து 30 வருஷம் பாவியாயிராதபடிக்கு நீதிமானாய் மாற்றப்படுகிற இயேசுவின் திருரத்தத்தை விசுவாசித்து நித்திய ஜீவகாலமாய் கனி கொடுக்கிற கிறிஸ்துவின் ஜீவ பரிபூர்ணத்தை விசுவாசித்து கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெயம் கொண்டு ஜெயம் எடுக்க மனு குலத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மனுஷர்களும் நித்திய ஜீவனை கூறி எல்லா மனுஷரும் சாட்சியின் வசனத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் தேவன் அவரவனுக்கென்று அழைத்த அழைப்பையும் அவனவனுக்கென்று தெரிந்து கொண்ட முன்குறித்த நியமித்த ரட்சிப்பின் வசனத்தையும் சாட்சியின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் கூறி வாழ்த்தி ஜெயமெடுத்து ஜெயித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட் ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் துதிகள் ஜெபங்கள் ஆராதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்திலே செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ பக்தி உள்ளவர்களாய் மிகுதியாய் கனி கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்று எஸ்தர் மன்றாட்டு எஸ்தர் தீ முடிய மன்றாட்டு 3 நாள் குடியாமலும் புசியாமலும் கர்த்தருடைய சமூகத்திலே எஸ்தர் தீம் உபவாசித்து ஜெபித்தார்கள் ஜெயம் எடுத்தார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. 3 நாள் கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் மலையில் மேல் இயேசு ஏறி பிரசங்கம் பண்ணின வேளையிலே 3 நாள் நீங்காமல் இருந்து அவர்கள் சத்தியத்தை கேட்டார்கள். அதனாலே 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அதிகமாய் பெருக்கப்பட்டது. இன்றைய நாட்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த 3 நாள் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட இந்த 3 நாள் உபவாசம் ஏறெடுக்கப்பட இந்த 3 நாள் குடியாமலும் பிசியாமலும் கர்த்தருடைய பாதத்தில் தரித்திருந்து தங்கி இருந்து ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிற மனு குலத்தின் ரட்சிப்புக்காக பிதாவின் சமூகத்தில் பெருந்து பேசுகிற இந்த மன்றாட்டு ஜெபங்கள் ஆசீர்வதிக்கப்பட இப்படியான ஜெபசேனை கான்ஃபரன்ஸுகள் குருசேடுகள் வெளியரங்கு பகிரங்கு ஆராதனைகள் ஜெப கூட்டங்கள் சுகமளிக்கிற வல்லமைகள் எழுப்புதல் பெருவிழாக்கள் சகல பூமியிலும் சாட்சியாக சர்வ ஜனத்துக்கும் சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம் அறிவிக்கிற தேவ மகிமை சபைகளாய் உருவாக்குற சீஷர்களாய் உருவாக்குற சபைகள் புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட பழைய சபைகள் புதுப்பித்து ஜெனிப்பித்து பழுது பார்த்து திருத்தி கட்டப்பட சபைகள் வாங்க நிலங்கள் கொல்லப்பட ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட புதிய தரிசனங்களை உடைய ஊழியர்கள் பெருக புதிய சபைகள் பெருக ஆண்டவரே பழைய சபைகளிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பழுது பார்த்து திருத்தி கட்டப்பட்டு உறுதியாய் தரித்திருக்க ஜெபசேனை எப்பொழுதும் சபத்தில் சபையில் நிலைத்திருக்க ஊழியத்திலே நிற்கிற பரிசுத்த வான்களுக்காக ஜெபிக்கிற துதிசேனை ஆராதிக்கிற ஜெபசேனை இன்டர்சீட் பிரேயர் வாரியர்ஸ் ஒரு குழு டீம் எப்பொழுதும் சபையிலே நிலைத்திருக்க சபை பூட்டப்படாதபடி எப்பொழுதும் திறந்து வைக்க தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் வைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு ஒரு காய் நாங்கள் பந்தியில பானம் பண்ணுகிறோம். இன்னும் ஒவ்வொரு கிழமையும் பானம் பண்ண நேரத்தை ஒதுக்கி கொள்ள 24 மணி நேரத்தை கத்த தந்திருக்கிறார். ஒரு ஊழியர் சொன்னார் அனுதினமும் பந்தி எடுக்கும்படியாய். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் பூமியிலே ஆண்டவர் பிறப்பித்திருக்கிறார். அனுதினமும் வியாதியஸ்தர்களுக்கு அனுதினமும் பந்தி கொடுக்கும் போது அவர்கள் அடைவார்கள் என்று. கிறிஸ்துவின் சரீரம் ஜீவன், ஹலிலூயா, அதில் பங்கு கொள்ளவர்கள் தான் மரித்து உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அப்படியாய் கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களாய், கிறிஸ்துவின் ஜீவனில் பங்குள்ளாய் காணப்படும்படிக்கு அதிகமாய் பந்தி பரிமாறப்பட, எல்லோரும் தகுதி உள்ளவர்களாய் சீஷத்துவத்தின் பூர நிறைவுக்குள்ளே கடந்து வர, கத்தோட பந்தியிலும் கத்தோட இரத்தத்திலும் உடன்படிக்கையிலும் பங்குள்ளவர்களாய் காக்கப்பட, மீட்கப்பட, பராமரிக்கப்பட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் அல்ல, வருகையை பற்றிய உபதேசத்தை சொல்லி, ஸ்வர்லோகத்தை கூறி, நித்திய ஜீவனை கூறி, சிலுவை பற்றிய உபதேசத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு 2026 ஜூன் மாதம் 24 இந்த காலத்துக்குரிய எழுப்புதலின் அறுவடையின் சுவிசேஷத்தை கூறி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், கருதுறையற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய், பரிசுத்தவான்களாய், நீதிமானாய் திகழ பரிசுத்த பிதாவிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. விண்ணப்பத்தினாலும் வசனத்தினாலும் சோத்திரத்தினாலும் துதியினாலும் பரிசுத்தமாக்கப்பட ஒப்பு கொடுத்து கனி கொடுக்கிற ஜீவியத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் இந்தவன் ஆசீர்வதித்து காக்கும்படியாய், ஆண்டவற்ற ரட்சிப்பின் கரத்துல ஒவ்வொரு மேலும் விழுந்து அவரோட வார்த்தையினால் போதனை அடையும்படி, அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரமும் ஆசாட்சியின் வசனமும் ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் ஒவ்வொருவரையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படி, ரட்சிப்பின் வசனத்தின் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் நீதியின் சால்வையினாலும் போர்த்து நடத்தும்படி, நீதி உள்ள நியாயாதிபதியிடத்திலே திருப்பி ஜெயித்து செங்கொண்டு நடத்தப்பட ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள். எல்லா மிஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, பெற்றோரை பார், சகோதரரை பார், பிள்ளைகளை பார், பேர பிள்ளைகளை பார், மருமக்களை பார் என்று உலகம் சொல்லுகிறது, கடமை என்று சொல்லுகிறது. ஆனால் வேதமும் ஒரு கடமையை சொல்லுகிறது. அது என்ன கடமை? காரியத்தின் கடன் தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள். எல்லா மிஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. இந்த மகிமையின் வார்த்தையின்படி எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையை சொல்லி, அது என்ன கடமை? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கை கொள். அவருடைய கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தியோடு, முழு மனதோடு அன்பு கூறு. உன்னை போல் பிறரை நேசி. இப்படி தேவன் தந்த இந்த கட்டளையின்படி எல்லா ஜாதிகளிலும், எல்லா பாஷைக்காரிலும், எல்லா கோத்திரத்திலும், மாமிசமான யாவரிலும் நித்திய ஜீவன் விளங்க, சதா காலங்க உயிருள்ள தேவன் சமூகத்திலே கனி கொடுக்க வாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆசை வைத்து செபிக்கிறோம். கேத்தாவே, உணவிகள், நண்பர்கள், சொந்த பந்துக்கள் யாவருடைய பெயர்களை சொல்லி ஆனிதினமும் அறிக்கை செய்து, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களாய் திகழ வேண்டும், அக்கினி கடலுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்று. அடியனும் தப்புவிக்கப்பட, என் பிள்ளைகளும் தப்புவிக்கப்பட, உங்களை சேதப்படுத்துகிற சத்துக்களை பாதுபடியாக்கி ஜெயித்து ஜெயம் கொண்டு ஒன்று சேதப்படுத்தாதபடி காக்கிறது அவன சமூகத்திலே ஜீவனை அடைவாக வைத்து, ஜீவனை தீக்காயசையும் வேண்டி, உன் ஜீவனுக்கீடாக ஜாதிகளையும் உனக்குடாக ஜனங்களையும் தருவேன் என்று, ஜாதிகளையும் ஜனங்களையும் வேண்டி பிதாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்புவித்து நன்றி செலுத்தி செபிக்கிறோம். அல்லேலூயா. 7 தூதன காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கத்திற்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின, சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இவையெல்லாம் இனிமேல் சம்பவிக்க போறது. அல்லேலூயா. Glory to God. வெளிப்படுத்தல் 11:15 இதெல்லாம் சம்பவிக்க போகிறது. ஹலிலூயா. இனிமேல் அமேன். விசுவாசிப்போம், தகுதிப்படுவோம், ஜெயம் கொள்வோம், ஜெயிப்போம். நன்றி செலுத்துறோம் கேத்தாவை, நன்றி செலுத்துறோம். ரீக்கர சக்கர பதலர கரதளர கரதிலரி. ஹலிலூயா. நன்றி செலுத்துறோம் கேத்தாவை. கூடா கொடி நன்றி பலிகள், கூடா கொடி சோத்ர பலிகள், கூடா கொடி துதி பலிகள், புகழ்ச்சி பலிகள், கீர்த்தி பலிகள், ராஜ்யத்தின் பலிகள், ஆனந்த பலிகள், சமாதான பலிகள், நன்றி பலிகளை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் அன்பு பிதாவே, எங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுகள், துதிகள், ஆராதனைகள், ஜெபங்கள், பாடல்கள், வார்த்தைகள், சாட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுத்து, கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் கொடியேற்றத்துக்குள் ஒப்பு கொடுத்து கொடுத்து ஆவியானோர் கொடியேற்றி ஒன்றும் சேதப்படுத்தாதபடி காத்து தொடர்ந்தும் வந்து அனுதினமுக்கத்தோட பாதத்திலே கேணி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த நாளும் தேவன் என்னோடு இந்த ஜெபத்தை உபவாச ஜெபத்தை குறித்து பேசினார். குடியாமலும் புசியாமலும் தேவட பாதத்தில் ஜெபித்த எஸ்தர் தீமை போல புதிய பாட்டிலே ஐந்தப்பம் ரெண்டு மீனும் 5000 பேருக்கு போஷிக்கப்பட பெருக்கப்பட்ட அந்த இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட அந்த மலை பிரசங்கத்தை கேட்ட அந்த பொதுமக்கள் 3 நாள் மலைகளிலே தங்கியிருந்து கேட்டார்கள். இயேசு மலையில் அமர்ந்திருந்த கடற்கரை ஓலத்திலே ஜனங்கள் இருந்து கேட்டார்கள். இப்படி ஐக்கத்தோட சமூகத்திலே தேவட சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்து தேவ ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்து அப்படியாய் ஓய்வெடுத்து கொண்டு டைம் ஒதுக்கி உபவாச நாளை கூட்டுங்கள். மணவாளனும் மணவாட்டி தன் மணவரை விட்டு புறப்படுவாளாக என்று ஊப்பர்களை கூட்டுங்கள், ஊழியர்களை கூட்டுங்கள், பாலுண்ணும் குழந்தைகளை கூட்டுங்கள், சிறியோரை கூட்டுங்கள், பெரியோரை கூட்டுங்கள். கர்த்தருடைய கோபாக்கினி நாளுக்கு தப்புவிக்கப்படும்படிக்கு தப்புவித்துக் கொள்ளப்படும்படிக்கு இனி வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து கெனி கொடுக்கப்படும்படிக்கு திறந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் கருதரையற்றவர்களாய் கபடற்றவர்களாய் மாசற்றவர்களாய் காக்கப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற கர்த்தருடைய வருகையின் வார்த்தையின்படி ஜெபாவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் மன்றாட்டின் ஆவியும் ஆவியின் பலனும் ஆவியாட அனுக்கிரமும் இரட்சணியமும் விளங்கும்படியாய் எங்கள் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றானமே தேவனாம் கத்தராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் சீஷத்துவத்தின் பூர நிறைவுக்குள்ளே கடந்து வர நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹலிலூயா. அக்கினியாய் பச்சிக்கிறார் மணவாளன். ஆமேன். க்ளோரி டு காட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹலிலூயா. திக்கற்றவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான், தள்ளப்பட்டவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான். ஓ நன்றி செலுத்துறோம் ஐயா. ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன், திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், விதவளின் நாயகன், ஒன்றான மெய்தவனுக்கு கனி கொடுக்க ஜெபத்தில் உபவாசத்தில் விண்ணப்பத்தில் மன்றாட்டில் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருக்க நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து வந்து மகிமைப்படுத்துகிற பரிசுத்தவான்களை அழைத்து வாருங்கள் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் கேத்தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 24 மணி நேரம் இந்த ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த சங்கமம் ஊழியங்கள் கோஸ்பல் எஃப்எம், பிரைஸ் எஃப்எம், மியூசிக் எஃப்எம், ஆமேன் எஃப்எம், பலிபன் அலைகள், ஏஞ்சல் டிவி, சீஃப் ஃபேன் எஃப்எம், ஆமேன் கத்ரா இயேசு வாரம், ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல், ஜெபக்குழுக்க, யுனைடெட் பெஞ்சிகோச் சர்ச் ஊழியங்கள், ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள், பிலதெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வார்நாதா ஊழியங்கள், புதுவாழ் ஊழியங்கள், கெஸ்மனை ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மனவாட்டி ஊழியங்கள், இன்னுமாய் சியோன் ஊழியங்கள், எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க எப்பொழுதும் ஜெபத்துல உறுதியாய்த்திருக்க டீமாக, ஜெப மூடல இருக்கிற டீமாக, சத்துருவை ஜெயித்த டீமாக, பூமியை தேவனுக்காக சுதந்தரித்த டீமாக, பூமியின் கடைசி பரிந்தம் சாட்சியாய் வாழுகிற டீமாக, சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் சர்ச், கோஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், இன்னுமாய் கேத்தாவே ஜீசஸ், இன்னுமாய் ஆண்டவரே, எல்லா சபைகளையும் கத்தலிக்ஸ் மூமெண்ட்ஸ் சிவன்டே அட்வான்டேஜ், இன்னுமாய் ஜெயவான் சாட்சிகள், ட்ரினிடேரியன் ஒன்னஸ் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வருவார். இவனெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழு கொள்றானோ அவனெல்லாம் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படியாய் கர்த்தர் ரட்சிப்பை சுந்தரிக்க தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Oh Jesus coming soon. Katra Yesu Christ seekiram varugirar. Yesu Christ viene brando. Senya Yesu Christ arivi trevit. Badajings badas. Yesu Swam se itta ka ikbani benivin enava. Jesus victoring come. Barukaba bishye madonai. Elmasi jayanti kareem. Tini abtali kuptateli. Elsibo bedosta sidomas. salte se ve a mesche e ci manaseri sadika savice senis
1: amina presulama
0: sagala moligalum sagala desangale sagala janangalilum shishatvam ten pura niravum varugai naayatham undaga vaalthi aasvaithi jabikrom anbu pidave amen amen amen amma please jabichu vidungo
1: சிமிதா வந்துட்டாமா சோத்திரம் ஆண்டவரே நன்றியப்பா கத்திரம ஆசை பேராக மற்ற நேரமாக அவட கூட இருந்து கத்தாவே எங்கள் அம்மை மாலை வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி தொடர்ந்து மகளை ஆசிரியங்கப்பா இன்னும் சைதத்துக்கு வேண்டிய பிள்ளைங்க சுகத்தையமா ஆரோக்கியத்தை எங்களுக்கு உங்களுடைய ஊழியங்களை செய்ய மழை பெலட்டு படுத்துங்கப்பா மற்றும் மாய் கொடுத்து ஜபாவிக்காய் துயி நாவிக்காய் விண்ணப்ப நாவிக்காய் மன்றாட்டு நாவிக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம் கத்த தொடர்ந்து மகளோடு கூட இருங்க பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க போனமாய் விளங்கட்டுமாண்டு அவருடைய கணவன பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆண்டவரே நீங்கள் கட்டுமறியாக குடும்பத்தில் சமதியும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் கத்த கொடுக்க வருமாக நாமத்தினால் ஆசீர்வதி எப்படிக்கிறோம் ஐயா தேவைகளை சந்திங்க என்னென்ன காரியங்களுக்காக மகளுடைய சமூகத்தில இருந்து ஜெபித்து காத்திருக்கிறாவோ தேவன் தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தாப்பனே ஆமே நந்தியம்மா கத்திர ஆசிரியப்பராக கோட் பிளஸ்
0: தேங்க்யூம்மா கோட் பிளஸ்
1: இடக்குல பாருங்கம்மா சுமிதா வந்துட்டா கொடுங்கம்மா
0: ஓகேம்மா நன்றி
1: ஓகே நந்தியம்மா கத்திர ஆசிரியப்பராமே சுமிதா பிரைஸ் லார்ட்
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்
1: வெல்கம் டு சிஸ்டர் கத்த கோட் பிளஸ் கேன் யூ ஸ்டார்ட் நவ
2: எஸ் எஸ் எஸ்
1: தேங்க் யூ சோ மச் கோட் பிளஸ்
2: हालेलुया प्रभु धन्यवाद करते इस सुंदर समय के लिए इस सुंदर रात के समय के लिए प्रभु हम एक मान होकर तेरे चरणों पे आते तेरे नाम को ऊंचा उठाते प्रभु तू हमारी चिंता करता है तू सबसे महान परमेश्वर है तेरे जैसा कोई नहीं प्रभु तू अद्भुत है तू पराक्रमी है प्रभु तेरे नाम को ऊंचा उठाते तेरी महिमा करते तेरी स्तुति करते तू राजाओं का राजा है तू प्रभुओं का प्रभु तू सर्वशक्तिमान परमेश्वर तू अद्भुत तू पराक्रमी तू विलंब से क्रोध करने वाला तू दया का सागर तू सारे सृष्टि का कर्ता राजाओं का राजा प्रभुओं का प्रभु हालेलुया हालेलुया धन्यवाद धन्यवाद धन्यवाद प्रभु तू महान है धन्यवाद तू करुणा निदान है धन्यवाद प्रभु तू राजाओं का राजा है धन्यवाद तो प्रभु का प्रभु है धन्यवाद हालेलुया हालेलुया ओरा बरा शिकारा बरा चंद्र बरा रिखंड बरा कुंद बोरु शिकेरे बिरे धन्यवाद करते प्रभु तेरे उपस्थिति के लिए धन्यवाद तूने हमसे प्रेम किया से धन्यवाद प्रभु तो सच्चा परमेश्वर है धन्यवाद करते प्रभु धन्यवाद धन्यवाद हालेलुया लॉर्ड हालेलुया लॉर्ड धन्यवाद धन्यवाद धन्यवाद ऊरा बरा शिखारा बरा चंदारा बरा रिखंदा बरा खुंद बोरो शिकेरे बरा एक मन होकर प्रभु हम तेरे चरणों पे आते तेरे नाम को ऊंचा उठाते तू महान है तू हमें चलाता है हमारे हर मुश्किल समय में प्रभु तू हमारे साथ बना रहा है ऐसे धन्यवाद करते प्रभु थैंक यू लॉर्ड जीसस प्रभु धन्यवाद हमारे एसपी इंटरनेशनल हर एक लोगों का ताबा तेरे हाथ में देते प्रभु क्योंकि तू सहायता करने वाला तू मदद करने वाला प्रभु यस प्रभु हम मांगते प्रभु हालेलुया लॉर्ड तेरा धन्यवाद करते तो अब तू सबसे अच्छा है प्रभु सुंदर है प्रभु धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद ऊदा बरा शिखारा बरा शंदरा बरा धन्यवाद प्रभु एक मन होकर हम तेरे चरणों पे आते प्रभु धन्यवाद धन्यवाद इस सुंदर रात के समय के लिए तेरा धन्यवाद करते तो अद्भुत काम करता है इसलिए धन्यवाद करते प्रभु तू करुणा निदान है धन्यवाद तू चिंता करता है हमारी इसलिए धन्यवाद करते प्रभु धन्यवाद धन्यवाद तू सचमुच तू अब्राहम का परमेश्वर तू हमारे साथ है प्रभु थैंक यू जीसस थैंक यू यस प्रभु तो अब्राहम का परमेश्वर अद्भुत कार्य क्यों नहीं करेगा तू प्रभु तू चिंता करता है हमारे प्रभु यस प्रभु हालेलुया लॉर्ड थैंक यू जीसस प्रभु धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद हालेलुया लॉर्ड थैंक यू जीसस प्रभु अद्भुत का

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்பு சகோதர சகோதரிகளே, இது தூங்குகிற காலம் அல்ல. எழுந்து நின்று போரடித்து சத்துருடைய கோட்டைகளை அழிக்கிற காலம் இது. எழுப்புவோம், தேசத்தை கலக்குவோம்.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கொலோசெயர் 1:28.

0: இந்த சீடிக்காக பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்கின்ற இந்த ஒளி பேழைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த பாடல்களை ஏற்றி ராகம் அமைத்த எங்கள் அன்பு சகோதரர் பால் மதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இதில் பாடிய அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களில் காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள், சாபங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை எடுத்து போட்டு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆளுகை செய்யும், இரத்தத்திலே மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 115 மூன்றில் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: அவரை துதிக்க துதிக்க, அவரை பாட பாட, அதிலே இருக்கின்ற மகிமை, ஒரு சந்தோஷம் நமக்கு எதிலே கிடைக்க? Where it can be possible you to and I to be get, there is no any way in this world except His presence. This is the presence of God. அவரை நாம் துதிப்போமா?
1: துதிகளின் பாத்திரன்னே திருசித்தம் போல் நடத்தி துஷன பிர

0: நாம் நம்பியிருக்கிற நம்முடைய துருகம் அவரே, நான் நம்பியிருக்கிற துருகம் அவரே, நான் நம்பியிருக்கிற கேடகம் அவரே, என் தேவன் அவரே, என் தெய்வம் அவரே, நான் வணங்கும் ஜீவிக்கிற ராஜன் அவரே.
1: எட்டாவது வசனத்தில் உன்னதத்தின் வல்லமையை பெற்று உலகமெங்கும் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள்.

எல்லாவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோட நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே தேவனுடைய கரமங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது நீர் மாத்திரம். எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை

வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் நம்மை விட்டு பிரிந்து போகிற வேளையில் அழுது புலம்பி கலங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் உங்கள் கண்ணீரை துடைத்து தேற்றுவதாக. நமக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவுக்குள் மரிப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் சேரப்போகிறோம். இந்த சந்தோஷத்தோடு இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பாடல்கள் மனம் தரும், தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசைத்தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மத்தேயு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கைகளை தட்டி உன்னத பரலோக அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று பாடிய அறுவை போதகருக்கு நன்றி. இப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, கர்த்தரே அதை உண்டாக்கினார். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படி போற்றி பாட வருகிறார் அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்மை பாடல்களிலே வழி நடத்தின சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒரு முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: வரலப்பிரினர் செய்தி 6:37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

ஒன்று சாமுவேல் 11 அதிகாரம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி ஓரிணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறிய அடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லாரும் சிதறிப்போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாய் இருக்கப் போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும். 1 சாமுவேல் 12 அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன்? சொல்லுங்கள். அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றார். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள்.
அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளையும் குறித்து நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்கள் இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆப்சோரின் சேனாபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால், கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் இரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும். ஏசாயா 55 அதிகாரம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்.
நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் ஈடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை எந்தெந்தைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன், அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார். உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர்.
அவர் நீதியா நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்க தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டு, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அந்தியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமி 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின.
அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு நற்செய்திகளை கேட்க பண்ணுகிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் மனிதனாக பிறந்த எவருடைய வாழ்விலும் விரும்புவது, விளைவது, விடாய்த்து போய் காத்திருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது நன்மையானவைகள் கிடைக்க வேண்டும், கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று எல்லா மனிதருக்குள்ளும் இவைகள் விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனெனில் நாம் அப்படியாகவே படைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் விரும்புவது கிடைக்காத போதும், தேடுகிற தேடல்களில் தோல்விகள் வரும்பொழுதும், எதிர்பார்த்திருக்கின்ற நல்ல பதில்களில் ஏமாற்றங்களை சந்திக்கின்ற போதும், அநேகர் தங்களையே வெறுக்கின்ற நிலைக்குள்ளும், விரக்தியான வாழ்க்கை விதிக்கப்பட்டு விட்டதே என்றும் சொல்லி விசுவாசத்தை இழக்கிறவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசம் உங்களை சார்ந்தும் உலகத்தையும் உலக மனிதர்களையும் சார்ந்தும் இல்லாமல் தேவனையே சார்ந்து இருக்குமானால் தேவன் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டு வைத்திருக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். இந்த உலகத்தை படைத்த கர்த்தரும் எல்லாம் நல்லது, நன்மையானவைகள் என்றே பார்த்து பார்த்து படைத்தார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது என்று வாசிக்கின்றோம். அப்படியாகவே இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நற்செய்திகள் யாவும் பிதாவினிடத்திலிருந்து பரலோகத்தில் முன்குறிக்கப்பட்டவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களின் காத்திருப்புகளை நிறைவுக்குள்ளாக்கி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே நகோமியை குறித்து பார்க்கையில், அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் பஞ்சம் உண்டானபடியினால் மோவாப் தேசத்திற்கு செல்கின்றாள். சென்ற இடத்திலே தன்னுடைய கணவன் குமாரர்களை இழக்கின்றாள். கைவிடப்பட்ட நிலையில் யாரும் அறியாத அறிமுகமில்லாத தேசத்திலே செய்வதறியாது திகைத்து நிற்கின்றாள். நகோமியின் விழாய்த்து போன ஆத்துமாவிலே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்படியான நற்செய்தி கேட்கப்படுகிறது. கர்த்தர் தம் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளுகிறார் என்று கேட்டவுடனே அவள் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி பெத்லகேமிற்கு போகின்றாள். ஆசிர்வதிக்கப்படுகின்றாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் தேடி கடந்து போன நகோமிக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்க பெற்றது என்று நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக இழப்புகள், ஏமாற்றங்கள், கவலைகள், கண்ணீர்கள், எதிர்பார்த்திருக்கின்றவைகள் கிடைக்கவில்லையே என்று பாரத்தோடு இருப்பீர்களானால் இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகின்றார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகின்றார், தேவைகளை சந்திக்கின்றார். நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு நல்ல முடிவையும் நல்ல பதிலையும் கொடுக்கின்றார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இடத்திலிருந்து நற்செய்திகளை இன்றைக்கு நீங்கள் கேட்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133:1-3. பிரியமானவர்களே, ஒரு மனப்பாட்டிற்கு தேவனுடைய அன்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, ஒரு மனப்பாடு என்பது எல்லோரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. கருத்துக்கள் வேறுபடலாம், ஆனால் நாம் ஒன்றிணைந்து பணி செய்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒரு மனப்பாடு என்பது சபை தேவனுக்கு சாட்சியாக நிற்பதற்கும் தேவ சித்தப்படி நாம் ஒரே சரீரமாக பரலோகத்தின் நன்மையை அனுபவிப்பதற்கும் மிகவும் முக்கியமானது. ஒரு மனப்பாடு எம்முடைய வாழ்க்கையில் மன அழுத்தங்களை குறைக்கும், எம்முடைய ஊழியத்தை பலப்படுத்தும். இதனால் மக்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். இந்த ஒரு மனப்பாடு இன்று எம் மத்தியில் எப்படி இருக்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். சபைகள் பிளவுபடுகின்றன, ஸ்தாபனங்கள் போட்டி போடுகின்றன, ஊழியங்கள் கூட ஒன்றை ஒன்று தாக்குகின்றன. சிறு சிறு விஷயங்களுக்காக வீண் சச்சரவுகள், சண்டைகள், ஒருவருக்கொருவர் விரோதங்கள் ஏற்படுகின்றன. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நாம் இந்த ஒருமனப்பாட்டை சபையிலும் விசுவாசிகள் மத்தியிலும் காத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். இதன் மூலம் நித்திய ஜீவனை காத்துக் கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமற்ற பிரிவினையானது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருக்குள்ள ஜீவனையும் தடுத்துவிடும். ஆகவே ஒருமனப்பாட்டை எம்முடைய ஜீவியத்தில் காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்கள், இந்த காலை விடையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 29:6-2026 திங்கள் கிழமை இந்த காலை வேளையிலும் வேதத்தை அர்த்தத்தை எடுத்துக்கொண்ட பகுதி பிலிப்பியரின் புத்தகம் 4:4 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறதை பார்க்கும். பிலிப்பு சபைக்கு பரிசுத்த பவுலாகிய ஆண்டவருடைய தேவதாசன் எழுதுகிற வேளையிலேயே அவர் எழுதுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ரிஜாய் இன் த லார்ட் ஆல்வேஸ் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது என்றால், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் ஒருபோதும் இந்த நாட்களில் நாங்கள் அழுது கொண்டு இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மரித்தவர் அல்ல. நாங்கள் ஆராதிக்கிறது ஒரு மரித்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறது அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் ஜீவிக்கிற தேவனாய் நேற்றும் இன்றும் மாறாத தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்கிற வேளையிலே சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 உயிர்த்தெழுந்து மகிமை உள்ளவராய் நமக்குள்ளே மகிமையின் பிரசன்னத்தோடு வாசம் செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே இந்த வார்த்தை ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் அந்த ஆண்டவருடைய அனுபவத்திலே இந்த நாட்களிலே நடந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகள் சொல்லுகிறார்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, மறுபடியும் மறுபடியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருள்ளவர்களே, அவர் மறுபடியும் அங்கே சொல்லுகிறேன் சொல்லி இந்த நாட்களிலே அங்கே இந்த வார்த்தையை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார், கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், கர்த்தர் நமக்கு சமாதானம் தருவார், கர்த்தரே நம்முடைய தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு விசுவாசத்தை கொண்டு இந்த நாட்களில் நாங்கள் நடப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்துக்கு எந்த விதமான காரியங்களும் இல்லை. ஏனென்றால் துக்கத்தை கொடுக்கிற காரியம் அது பிசாசனுடைய காரியம், பிசாசனுடைய தந்திரங்களுமாய்த்தான் இந்த நாட்களில் இருக்கு. வேதனைகள், நோய்கள், உபத்திரவங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி அநேக காரியங்களை மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் கொடுப்பான். பக்தனாகிய யோவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோவு இடத்திலே போய் இந்த நாட்களிலே பாருங்கள், அவன் பிதாவிடத்திலே போய் கேட்கிறான். அங்கே யோபை குறித்து ஆண்டவர் சொன்ன மொழியில் அவன் சொல்லுகிறான், இந்த நாட்களிலே அவனுக்கு விருதாவாக அல்ல, இந்த நாட்களில் நீர் அவனை மூடி சுற்றி, இந்த நாட்களிலே அதாவது இந்த நாட்களிலே அவனை சூழ்ந்திருக்கிறீரே, அந்த தடைகளை எடுத்துவிடும் என்று சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை புடமிடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் எப்படியாக அந்த நாட்களிலே அந்த
3: Recording stopped.

நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லையில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார்.

0: வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நடத்துங்களம்மா. God bless you.
1: ஆமென். ஹல்லேலூயா. யாபேஸ் என்பவன் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் எங்களை என்னை ஆசீர்வைத்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகி தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நினைவு கூறுகிறோம். நீர் எப்பொழுதும் நல்லவர் ஆண்டவரே. நம்முடைய பாதையிலே ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே பிரச்சனைகள் தடை கற்கள் அல்ல, அவைகளை தாண்டி போக தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறீர் ஐயா. ஆண்டவரே உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுகிறோம், உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாய்ந்து செல்லுகிறோம். இது தாவீது எழுதின சங்கீதத்தின் வார்த்தை, அனுபவபூர்வமான வார்த்தை. ஹாலேலூயா. இத்தனை வல்லடிகளுக்கும் இத்தனை சொல்லடிகளுக்கும் தாவீது அவை எல்லாவற்றையும் தேவ கிருபையினால் தாண்டி அரியாசனத்துக்கு வந்தான். ஹாலேலூயா. ஆண்டவராகி தேவனே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா எங்களுக்கு முன்பாக இருக்கின்ற எத்தனையோ காரியங்களை அப்பா, அவைகளை எல்லாவற்றையும் தாண்டுவதற்கு நீர் கிருபை செய்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசுனுள்ள தேவனே, மீண்டுமாய் தேவரீர் எங்களை ஆசீர்வைத்து எங்களை இல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்திருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், எங்கள் சமூகம், எங்கள் தேசம், எங்கள் இனம், எங்கள் ஜனம், ஆண்டவரே நாங்கள் இருக்கின்ற தேசம், இவை எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் நீர் எங்களை ஆசீர்வித்து எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட ஒரு சில வார்த்தைகளை நான் படித்ததிலிருந்து நான் உங்களுக்கு இந்த வேளையிலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரேயர் இஸ் ஃபெலோஷிப்பிங் வித் த ஃபாதர். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஆண்டவரோடு கொண்டுள்ள தொடர்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கொண்டுள்ள ஃபெலோஷிப், ஆண்டவரோடு கொண்டுள்ள இணக்கம் என்று சொல்லலாம், ஆண்டவரோடு கொண்டுள்ள தொடர்பு என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியம் தடையாக இருக்குமாக இருந்தால், அது பிரச்சனையா இருக்குமாக இருந்தால், அது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெபிக்காததன் விளைவு என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது அங்கே மலைகளையும் அசைக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னால்தான் வேதம் அன்புக்குரியவர்களே அங்கே நமக்கு சொல்லுகின்ற காரியம், ஜெபத்தே நீங்கள் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ஆனால் ஜெபத்துக்கு தேவனுடைய வார்த்தை தான் அடித்தளம். தேவனுடைய வார்த்தையும் ஜெபம் சேருகின்ற வேளையிலே அது விசுவாசத்தை உற்பத்தி ஆக்குறது. அந்த விசுவாசம் மலைகளையும் பெயர்க்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த திங்கட்கிழமை நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். இந்த திங்கட்கிழமையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். பில்லுகள் கட்ட வேண்டியதா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. சரீரத்தின் சுகமாக இருக்கலாம், பொருளாதார காரியங்களா இருக்கலாம், என்ன ஒரு காரியங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுகிறீர்களோ அதை ஜெபத்திலே முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படின்னாத்தான் யாக்கோபு புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, நீங்க விண்ணப்பிக்கவில்லை அதனால் நீங்க பெற்று கொள்ளவில்லை என்று. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த நாளிலே நாங்கள் பாடி பாடி விண்ணப்பிப்போம். அது மட்டுமல்ல, துதி என்பது சத்துருவுக்கு வைக்கின்ற வீட்டு, சத்துருவை முறியடிக்கிற ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. இது சர்வாங்க தகன பலி. இன்றைக்கு ஆட்டை மாட்டை நாங்கள் பலியிடுவதல்ல, எங்களுடைய வேதனை துக்கங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே கூட அன்புக்குரியவர்களே தேவனுக்காக நாங்கள் ஆராதனை பலி, துதி பலியை நாங்கள் செலுத்துகிறோம். சத்ருவானம் வெக்கப்பட்டு போகிறான். தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசத்தை வெளிப்படுத்துவதுதான் துதி. இது என்னுடைய சொந்தமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. தேவன் பேரில் நான் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தை, அந்த அன்பை வெளிப்படுத்துவதுதான் துதி. ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் துதியினால் சத்துருவை நான் முறியடிக்கிறேன். துதியினால் நான் தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. சூத்திரமய்யா ராஜா.

துதிசை மனமே தீர்ணம் துதிசையும் இம்மட்டும் நடத்தின உந்தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை மனமே நிதம் துதிசையும் துதிசையும் இம்மட்டும் ந

என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் தம் கரமாதில் ஏந்தி முன்காலமெல்லாம் தம் கரமாதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவு முகந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவு முகந்தளித்தாரே துதி செய் மனமெனிதம் துதி செய் துதி செய் துதி செய் நீங்களும் சேர்ந்து துதிக்கலாம் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறேன் அப்பா என் தகப்பனே நான் உண்மை துதிக்கிறேன் ஐயா நான் நம்பி இருக்கிறேன் என்பதை நீர் என் மேல் காண்கிற தேவன் ஹாலேலூயா நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே உண்மை துதிக்கிறேன் ஐயா ராஜா நெருக்கங்கள் எத்தனையோ காரியங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் கூட செங்கடலே வழி திறந்த அதே ஆண்டவர் இந்த நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஹாலேலூயா ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன் ஐயா ராஜா ஆண்டவரே வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாத ஆண்டவரே ஹாலேலூயா தீயின் நடுவிலே கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அக்கினி நடுவிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே தண்ணீர்களை கடக்கும் பொழுது கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு சொன்னீர் ஐயா ராஜா ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளில் இந்த வாரத்தை ஆண்டவரே தொடங்குகிறேன் ஐயா அப்பா பிதாவே நாவி ஆத்தும சர்வத்தை உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புவிக்கிறேன் என்னுடைய அன்பானவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என் குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் ஐயா ஆண்டவரே உமக்கு சூத்திரம் என் பேங்க் அக்கௌண்ட் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என் சரீரத்தை ஆவி ஆத்தும சர்வத்தை ஒப்புவிக்கிறேன் ஐயா என்னுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆவி ஆத்தும சர்வத்தை ஒப்புவிக்கிறேன் ஐயா என் தகப்பனாகிய தேவனே எனக்கு துணை நில்லுமப்பா என்னோடு கூட இருமப்பா ராஜா உமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா ஹாலேலூயா ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும் ஏகபரன் உன் காவலாயிருந்தாரே ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே துதி செய் மனமெனிதம் துதி செய் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் கத்தரையே நோக்கி அமர்ந்திரு அவராலே உன் ரட்சிப்பு வரும் ஹாலேலூயா ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா ஹாலேலூயா என்று துதிக்கிறேன் ஐயா ஹாலேலூயா தேங்க்யூ என்று சொல்லி துதிக்கிறேன் தகப்பனே நன்றி என்று சொல்லி துதிக்கிறேன் ஐயா மகாதேவனே ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா நீர் எனக்கு ஆதாரம் அப்பா நீர் எனக்கு அதிசயம் ஐயா ஒவ்வொரு காரியத்திலும் உடைய அதிசயம் விளங்குவதாக என் தகப்பனே ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா நாங்கள் வெக்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் நீர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறீரப்பா ஆண்டவரே தேவனே எங்கள் கிராமங்களில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் பெருகி இருக்கிறதப்பா எங்கள் திருச்சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் பெருகி இருக்கிறதப்பா எங்கள் வருமானங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா பெருகி இருக்கிறதப்பா எங்கள் களஞ்சியங்கள் பெருகி இருக்கிறதப்பா ஆண்டவரே நாங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகிறோம் ஆண்டவரே ஐயாமை துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா ஹாலேலூயா சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதம் வராமல் முற்றிலும் காக்கவல்லோரை சேதம் வராமல் முற்றிலும் காக்கவல்லோரை துதி செய் மனமெனிதம் துதி செய் துதி செய் இம்மட்டும்

என்றும் நன்றி மிகுந்த மனதோடே நீர் செய்த நன்மைகளை நேத்து பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்க சரீர சுகத்துக்காக சூத்திரம். எங்கள் சரீரத்திலே ஒரு குறைவும் இல்லாமல் எங்கள் அவயவங்களை அந்தந்த இடங்களிலே வைத்து பொருத்தி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, பார்க்கிற கண்களை தந்திரையா, கேட்கிற காதுகளை தந்திரையா, சுவாசிக்க மூக்க தந்திருக்கா ஆண்டவரே, நல்ல மூளையை தந்திருக்கிறீரப்பா. சரீரத்தின் உட்பாட்சுகள் எல்லாம் சரியான விதத்துல இயங்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. அப்பா ராஜா, பில்லுகள் அந்தந்த நேரத்திலே சீறி கொண்டு வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கட்ட நீங்க உதவி செய்கிறீங்களா ஐயா ஆண்டவரே. பிளமுள்ளவனுக்கு ஆயிலும் பிளவீனனுக்கு ஆயிலும் உதவி செய்கிறது உடைய பார்வையில லேசான காரியம் அப்பா ஆண்டவரே. முக்கு சோத்திரம், துதி துதி துதி துதி அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. இப்பட்டும் நடத்தின தேவன் இன்னும் தொடர்ந்து நடத்துவீர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. சந்ததி மட்டும் நடத்திடும் சாத்திய தேவன், எங்கள் சந்ததி மட்டும்

0: துதி செய் மனமே நிதம் துதி செய்யும் துதி செய்யும் இம்மட்டும் நடத்தின உந்துவனை இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே ஹாலேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா தடைகளை ஒன்றவரே துதிக்கிறோம் ஐயா இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே துதிக்கிறோம் ராஜா தகப்பனே அப்பா எங்கள் சந்ததிக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் கற்ப பிறப்புகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே தேவனே பாழான ஸ்தலங்களே ஐயா எங்கள் சந்ததிகள் மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே எங்கள் சந்ததி மேல் ஆண்டவரே தேவ ஞானத்தை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஐயா ஆண்டவரே ஞானத்திலே வளர்ச்சியிலே கிருபையிலே ஆண்டவரே அதிகதிகமாய் விருத்தி அடைய எங்கள் சந்ததி மேல் ஆண்டவரே அப்பா உடைய கரம் இருக்கும்படி செபிக்கிறோம் தேவரீரங்கள் சந்ததியை ஆசீர்வைத்து உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கி அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்திருந்தபடி செபிக்கிறோம் ஆண்டவராகி தேவனே அப்பா தேவனே தகப்பன் உன் சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியை உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீரையா அவர்கள் ஆண்டவரே அப்பா நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல் வளருகிறார்கள் ஐயா அவர்கள் தாங்கள் கர்த்தருடையவர்களும் சொல்லுவார்களப்பா அவர்கள் தாங்கள் யாக்கோவின் தேவனுடைய நாமத்தை தரித்து கொள்வார்களப்பா அவர்கள் தாங்கள் கர்த்தர் உடையவர்களும் சொல்லி கையெழுத்து போட்டு உடைய நாமத்தை ஆண்டவரே துதிப்பார்களப்பா ராஜா ஆண்டவரே ஒரு மெனு கேட்கிறேனப்பா எங்கள் சந்ததிகள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேரப்பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் உம்முடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ள வேணும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருக்க வேணும் அப்பா ஆண்டவரே முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா ஆண்டவரே உம்மாலதான் எங்களுக்கு ஆண்டவரே வாழ்வு அப்பா உம்மாலதான் எங்களுக்கு ஜீவன் ஐயா ராஜா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் அப்பா ராஜா ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா அப்பா அப்பா அப்பா அம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா ஹாலேலூயா சோத்திரம் ஐயா ஹாலேலூயா ஜெபம் என்பது தேவனுடைய வார்த்தையிலே ஆதாரமா இருக்கிறதப்பா எங்கள் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகள் ஐயா பொய் சொல்லாத ஆண்டவரே அது செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு திரும்பும் ஆண்டவரே அது வெறுமையாய் திரும்புவதில்லையப்பா ராஜா ஆண்டவரே துதிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளப்பா எங்கள் சந்ததிகளப்பா எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளப்பா எங்கள் ஆண்டவரே சொந்த ஜனங்களப்பா ராஜா தேவனை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கிறதப்பா சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் சொல்ல தேவனே இயேசுவின் நாமத்தினால் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்து நாங்கள் உச்சரிக்கிறோம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் விளைவை நான் சிருஷ்டிக்கிறேன் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ஆண்டவரே தேசங்களிலே சமாதானம் உண்டாவதாக ராஜா அப்பா பிதாவே ராஜா ஆண்டவரே அப்பா பெனின்சுலாவில நடந்த ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா பூமி அதிர்ச்சியை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா தகப்பனே அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே என் தகப்பனே உலகம் முழுவதும் ஆண்டவரே பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஐயா எசப்பா என் தகப்பனே தேசங்களை விடுதலையாக்கும் அன்றைக்கு ஜோனா ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஒரு ஆமனுக்கு செடிக்காக அவன் விசனப்பட்ட வேளையிலே ஐயா ராஜா ஆண்டவரே நீங்க சொன்னீங்கள ஐயா வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த நினைவை மக்கள் என்னுடைய சிருஷ்டிகளுக்கு நான் இறங்காமல் இருப்பேனும் சொன்னீங்க ஆண்டவரே அப்பாவுடைய சிருஷ்டிகள் அப்பாவுடைய கரங்களின் கிரியகளை மேல் ஆண்டவரே தேவனே அப்பா நீர் கவனம் வைப்பீராக ராஜா அமுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் நீர் சிருஷ்டித்த குடும்பங்கள் அப்பா ஆண்டவரே ஜாதி ஜாதிய பழுக கடவர்கள் பெருக கடவர்கள் சொல்லி ஐயா இத்தனை ஆண்டவரே லட்சக்கணக்கான ஜனங்கள் மில்லியன் கணக்கான ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஐயா ஆண்டவரே உம்முடைய கரங்களின் சிருஷ்டிகளப்பா ராஜா தேவனே நீர் விதைத்த விதைகளப்பா ராஜா ஆண்டவரே முக்கு சூத்திரம் அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிரும் அவர்களை பழுகவும் பெருக்கவும் ஆக்கும் தகப்பனே ஆண்டவரே ஜெபத்தோடு நிக்கிறோம் ஐயா ராஜா ஹாலேலூயா
1: ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா, ஹாலேலூயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. உலர்ந்த இரும்புகளை உயிரடைய பண்ணுகிற தேவனையா ராஜா, ஹாலேலூயா ஆண்டவரே. ஜெபம் என்பது பதிலை கொண்டு வருகிறது ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பதில் வருகிறது அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கு சோத்திரம், வியாதியோடு இருக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வேளையில இயேசுவின் நாமத்தின் விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் கரங்களை அந்த வாலிப பிள்ளைகள் மேல் வைக்கிறோம் ஐயா. அவர்கள் சுகமடைகிறார்கள் அப்பா ஆண்டவரே. பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா. மன உளைச்சல்கள் இருந்து, டிப்ரெஷன்ல இருந்து இயேசுவின் நாமத்தினால் விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சுகமடைகிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனே மக்கு சோத்திரம் ஐயா. வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருமை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீரையா தகப்பனே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா. ஓ ரபக்கர் துருவர பரபரபக்கருமணி, ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, பிரேயர் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹாலேலூயா, ஜெபிப்பது எங்களுடைய தலையாய கடமை. ஹாலேலூயா, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிப்பது எங்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட், தலையாய கடமை. ஹாலேலூயா ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எல்லா மனிதர்களுக்காகவும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஜெபிக்க வேணும் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கள ஐயா ராஜா. 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்திலே நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஹாலேலூயா, எல்லா மனுஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மனிதர்களுடைய தேசத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுரா அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே எங்கள் தமிழ் ஜனங்கள் விக்கிற ஆராதனைகள் ஐயா, எத்தனையோ விதமான மறைவான குற்றங்கள், மறைவான கண்ணிகள் இருக்கிறது ஐயா. அவர்கள் எந்த விடுதலையாக்கும் ஆண்டவரே அப்பா. கிறிஸ்தவர்கள் என்பது இரண்டாம் தர பிரஜைகள் என்று சொல்லி அவர்களை நீக்காதபடி ஆண்டவரே அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை உயர்த்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் உயர்த்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு சூத்திரம், கூழுக்கும் கஜிக்கும் அல்லல் படாதபடி ஆண்டவரே பெரிய பெரிய வேலைகளை செய்ய உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வர ஆண்டவரே. அப்பா அங்க இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களை நீர் ஆண்டவரை எடுத்து பிளப்படுத்தும் ஆண்டவரே மக்கு சோத்திரம். தாவித யோசேப்பை எடுத்து பயன்படுத்துறது போல அவர்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் மூலம் அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறுவதாக ராஜா. ஆண்டவரே அப்பாராஜ நசிரினா இயேசுவை ஆண்டவரே தாவாகிய தேவன் ஆண்டவரே தேவனே நம்முடைய வல்லமையினாலும் ஆண்டவரே நம்முடைய ஆவியினாலும் நிரப்பினீர் ஐயா ராஜா. ஆண்டவரே அவர் நன்மை செய்கிறவராயும் ஆண்டவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி அவர் சுத்தி திரிந்தீர். என் ஆண்டவரே, என் ஆவி யாருவே சுத்தி திரிவியாக ஆண்டவரே. இலங்கையில் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே உலகம் காணட்டும், எங்கள் வடமாகாணம் காணட்டும், கீழ்மாகாணம் காணட்டும், மேல்மாகாணம் காணட்டும், மத்திய மாகாணம் காணட்டும், வடமாகாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய கிருபதாரம் எங்களுக்கும் ஆண்டவரே. அப்பா பிதாவே நாங்கள் வார்த்தைகளை கொடுத்தாலும் கூட அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய ஆண்டவரே எங்கள் கரங்களை திடப்படுத்தும். எங்கள் ஆண்டவரே சோத்திரம் செலுத்துகிறேன் ஐயா. என் ஆவியானவரே ஹாலேலூயா ஆண்டவரே மக்கு சோத்திரம், நன்றி அப்பா ஹாலேலூயா ஆண்டவரே. உடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தாப்பனே. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா தகப்பனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனே சரே, பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீர், அழகு

உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பனின்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடனே. துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே இசையா, துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஹாலேலூயா. ஆண்டவரே, மரியாளோ தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளப்பா, நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. மக்கு சோத்திரம், நம்முடைய கால் பாதங்களுக்கு கீழே அமர்ந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பினி மக்கு சோத்திரம் ஐயா. நம்முடைய பாதங்களை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் ஐப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, அநேகமான காரியங்கள் ஐயா எங்களை சுற்றிலும் இருந்து ஆண்டவரே தேவனே அப்பா, எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு ஆண்டவரே தேவனே உம்முடைய பிரசன்னத்தை விட்டு ஐயா தூரமாக்குறது. ஆனாலும் தகப்பனே உம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற கிருபி எங்களுக்கு தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. அந்த ஒரு மரியாள் ஆண்டவரே தன் கண்ணீரினால் ஆண்டவரே தேவனே உமக்கு பூச செய்தாள் ஐயா. தன் தலைமையினால் ஆண்டவரே உடைய பாதத்தை துடைத்தாள் ஐயா. உடைய பாதத்திலே அமர்ந்து விட்டாளப்பா. அதே போன்ற ஆண்டவரே சுகமான அனுபவம் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனையப்பா, துதியப்பா, துதியப்பா, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா. அபலைகள் விடுதலையாக்கட்டும் ஐயா. கண்ணீரோடு இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. பிள்ளைகளுடைய காரியங்கள் நான் துன்பப்படுகிறவர்கள் ஆண்டவரே விடுதலையாண்டு சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, குடும்பங்களை ஆசீர்வதியும். வீட்டு தலைவர்மார்கள் ஐயா ஆண்டவரே இப்படி குடும்பங்களை பராமரிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே திகைக்கின்ற ஒவ்வொரு வீட்டு தலைவர்மார்களை ஆண்டவரே தேவனே நீர் ஆண்டவரே போசியம் திடப்படுத்தும். அலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வலது கையை பிடித்து கொள்ளும் தகப்பனே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. புதிய வழிகளை உண்டு பண்ணி கொடும் ஐயா ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே தேவனை போசிப்பது என்கிற காரியத்திலே என் அப்பாவே அவர்களுக்கு புதிய வழிகளை உண்டு பண்ணி கொடும் ஐயா, புதிய பாதைகளை உண்டு பண்ணி கொடும் ஐயா ஆண்டவரே. முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. ஹலிலூயா.

என் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, நேற்றைய நாளிலே கூட ஆண்டவரே தேவனே அப்பா, ஒரு கடையிலே ஒரு பிள்ளையையும் தாயையும் பார்த்தேன் அப்பா ராஜா. அந்த பிள்ளைய ஆண்டவரே ஆட்டிசத்தினால ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்ட பிள்ளையா இருந்த ஆண்டவரே அப்பா, தாய்க்கு கீழ்படியா விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்தது ஆண்டவரே. அந்த தாயும் ஆண்டவரே தகப்பனே, அந்த தாயோடு சேர்ந்து அந்த தாயும் தாயும் சேர்ந்து அந்த பிள்ளையை அடக்கி தூக்கி கொண்டு போனார்கள் அப்பா. எசப்பா, ஒவ்வொரு கர்ப்பிணி பிள்ளை பெண்களுக்காக செபிக்கிறீங்க கத்தாவே, நீர் ஒருவரே அவர்களுக்கு ஆண்டவரே கூட இருந்து மருத்துவராயிருந்து அவர்கள் பிள்ளைகளை சுகமாய் பெற்றெடுக்க நீர் கிருப பாராட்டும்படி செபிக்கிறீங்க கத்தாவே. ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்கும்படி செபிக்கிறீங்க கத்தாவே. நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேன், நல்ல புத்தியை கொடுக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. சில பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வலிகளினால் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகளினால் ஆண்டவரே தாய் தகப்பன் மிகுந்த சங்கடப்படுகிறார்கள் அப்பா. என் தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யும் ஐயா, அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் எல்லோரும் தாய் தகப்பன்மார் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறார்களே அப்பா. அந்த சந்திர ரோகி வந்த அந்த தகப்பனுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய விடுமா செபிக்கிறோம் கத்தாவே. உலகம் முழுவதும் ஆண்டவரே இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்காக செபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே தேவனே அவர்கள் சுகமாய் ஆரோக்கியமாய் பிள்ளைகளை பெற்றெடுக்க அவர்களை கிருப பாராட்டும்படி செபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே முக்க சூத்திரம், வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள்

சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமநேசரே, பழுதற்ற ரத்தமே, திருவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே.

0: தீன் மைந்தனே நாமும் பாடுவோம். ஓசானா உன்னத தேவனே, ஓசானா தாவீதின் மைந்தனே. அப்பா நீங்க கொடுத்த ஆண்டவரே அசைன்மெண்ட் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் சரியா செய்து முடிக்க என் தேவ ஆவியான ஒரு உதவி செய்வீராக. ஆண்டவரே தேவனே குடும்பங்களை நடத்த, சபையை நடத்த சபை, ஆண்டவரே தேவனே பிசினஸ்களை நடத்த, சமூகத்தை நடத்த, சகோதரங்களை நடத்த, ஆண்டவரே பிள்ளைகளை நடத்த, எங்களையும் ஆண்டவரே சரியான விதத்தில் உமக்கு முன்பாக பிரியமாய் நடத்த உங்களை கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனைகளை இணைந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் கரத்திலே புதிய வாரத்தையும் புதிய நாளையும் அபவித்து கர்த்தர் வழிநடத்துவாராக. விசேஷ காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றிலும் போக்குவரத்திலும் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. விடுமுறை காலங்களிலும் பிள்ளைகளோடு பிற பிள்ளைகளோடு கலைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக கர்த்தரை சித்தமானால் நாளைய நாளிலே சந்திப்போம். இந்த வாரத்திலே நாங்கள் கனடா டேயாக இருக்கிறது புதன்கிழமை. அந்த வகையிலே கனடா நாட்டுக்காகவும் ஜெபிப்போம். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். காட் பிளஸ் அம்மா. ஆமேன்,
0: ஆமேன். பிளஸ் யூ எவ்ரிபடி, பிளஸ் யூ.
1: ஆமீன், ஆமீன். அருமையான வளைது வரை நேரம் எங்களுடன் காலை நேர அபிஷேகாரா நினைத்த ஊழியர் வசன ஹோமி லோகனவர்கள் சத்தியவேத திருச்சபைக்கு டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த
2: வேளையிலும்
1: ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாளுக்காக அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிற உங்களையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தங்குதடைந்து இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோடு இணைந்திருக்கிறவங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம், கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு எந்தெந்தைக்கும் காப்பார் என்று சங்கீதம் 121:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்நாளுக்கான வசனம் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 Samuel 10, ஏசாயா 54, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தல் 17-18 அதிகாரங்கள் வெற்றி நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து இங்கே காலை வேளையிலே வாசிக்கத்தக்கதாக அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் வெற்றி நாங்கள் நேற்று நாளிலே அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கானவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாளைய நாளுக்கான வேத வாசிப்பு கூட அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசரயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்தும் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்துடன் இணைந்திருக்கிறார்கள். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். பேசலோட்டமாக உங்களுக்கு புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ். ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசிய நான் குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வாராக. நாங்கள் இன்றைக்கு ஜீவ தண்ணீரை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் இந்த ஜீவ தண்ணீர் இல்லாவிட்டால் நாங்கள் உயிர் வாழ முடியாது என்ற அளவுக்கு யவன் தேசம் போன கிழமை 47 கிராட்டிலே வந்து மிகவும் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டது. அதிலே இருந்து தண்ணீர் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை கூட நாங்கள் அதிகமாய் சிந்திக்க எனக்கு நேர்ந்தது. ஆகவே அதிகமாக முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே ஆதியிலே என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தை அங்கு குறிக்கிறது. அது மட்டுமல்ல, ஆதியிலே பூமிக்கான தேவ திட்டத்தின் ஆரம்பத்தை அங்கு குறிக்கிறது. ஒன்றுமில்லாமல் இருந்து உலகத்தை சிருஷித்த தேவனை குறிக்கிறது. அங்கு வல்லமை மிக்க செயல்களையும் அருமையான வார்த்தைகளையும் இந்த ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனித குலத்தோடு தேவன் செய்த உடன்படிக்கை நடவடிக்கை இவைகள் எல்லாம் எங்களுக்கு மிகவும் மிகவும் கற்றுத்தருகிறது. இயற்கை இன்றைக்கு எங்களுக்கு பாடம் கற்றுத்தருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் எந்தெந்த இடத்திலே எப்படி எப்படி இருக்க வேணும் என்பதை போன கிழமை எங்களுக்குள்ளே வந்து வாட்டின இந்த வறட்சி அங்கு எங்களை உண்மையிலே எல்லா யேமன் தேச எல்லா பகுதியிலும் சில இடத்திலே மழை அதிகமாயிருந்தது, சில இடத்திலே வெப்பம் அதிகமாயிருந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் இந்த நாட்களிலும் கூட வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அதிகமாக முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் அசைவாடினார் என்று சொன்னால், பூமியின் மனிதர்களுக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு அன்றைக்கு தொடக்கத்திலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அங்கு ஜலத்தின் மேலே தண்ணீரின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 104:30 நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்கினீர். அண்டையில இருந்து தான் அவர் அங்கு சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து பூமியின் புதிய ரூபத்தையும் அங்கு புதிய ரூபமாய் புதிதாக்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இந்த வறட்சிக்கு காரணம் நாங்களே தான். எங்களுடைய அநீதிகள் அந்நியங்கள் துன்மாக்கங்கள் தான், மனித குலத்தின் காரியங்கள் தான். அதை அவன் 1:6 நாங்க பார்க்கிறோம். பின்பு தேவன் ஜனத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுதண்டி சொன்னார். ஆருங்கள், அந்த ஆகாய விரிவு என்கிற ஒரு பெயரை ஆண்டவர் வைக்கிறார். அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். அங்கு வானத்திலே கீழே அங்கு மேலே என்று சொல்லி ரெண்டு பிரிவு தண்ணீரிலே இருக்கிறது. மேலே இருக்கிற தண்ணீர் வானம் என்றும் கீழே சமுத்திரத்தை ஒன்று தண்ணீர்களை ஒன்று சேர்த்து சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். இப்போ வானத்துக்கு மேலே தண்ணீர் உண்டு, வானத்துக்கு கீழேயும் தண்ணீர் உண்டு. ஆனால் இந்த பூமியிலே இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணீர் அங்கு மிகவும் மிகவும் தேவையாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி ஜீவ தண்ணீராகி அவரை நோக்கி பார்க்கும் போதுதான் இது மாற்றப்படும். இந்த ஜீவ தண்ணீர் எந்த வறட்சியிலும் எந்த காரியத்திலும் எங்களுக்கு இந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்கு அருகாமையில் இருக்கும் போது நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த வானங்கள் பாருங்கள், சங்கீதம் 19:1 இந்த வானங்கள் என்ன செய்கிறான், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா. இந்த ஆகாய விரிவு என்ன செய்கிறான், அவருடைய கரத்தின் கிரிகளாயிருக்கிறது. இப்படி வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரிகளை அறிவிக்கும் போது இந்த நாட்களிலே என்ன நிலைமை எங்கள் மத்தியிலே, எங்கள் மனுஷ குலத்தின் மத்தியிலே, நாடுகள் மத்தியிலே, தேசங்கள் மத்தியிலே உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தண்ணீர் இல்லாத வாழ்வு அங்கு வறட்சியை கொண்டு வரும். உலகத்திலே தண்ணீரை கொண்டுதான் உலகம் உருவாக்கப்பட்டது. அங்கு தண்ணீர் உள்ள உலகம் என்றுதான் எல்லாரும் விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எந்த இடத்திலும் தண்ணீர் இல்லாம வாழ முடியாது. ஏனென்றால் நாங்க பரத்துக்கு போனாலும் அங்கே எங்களுக்கு ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கிறது என்பதை நாங்க அந்த ஜீவ தண்ணீரை அன்றைக்கு நாங்கள் பரத்திலே அங்கு நாங்கள் பருகி எங்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் இன்று நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் ஜீவ ஊற்றில் உள்ள ஜீவ தண்ணீர் எப்படி இருக்கும் என்றால் வேதன் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 22:1 பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை அங்கு எனக்கு காண்பித்தார் என்று சொல்லி அங்கு ஜோவானுக்கு வெளிப்படுத்தும் போது அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த ஜீவ தண்ணீர் இந்த பூமியில் இருக்கிற காலத்திலும் எங்கள் வாழ்நாளிலும் எவ்வளவாய் தேவையாய் இருக்கிறது. ஒரு தண்ணீர் தாகம் என்பது என்ன என்பதை அங்கு கற்று தருகிறது, இயக்க கற்று தருகிறது. ஏனென்றால் எல்லா இடத்திலும் அப்படி அல்ல, ஒவ்வொரு இடங்கள்ல வித்தியாசமான இயற்கை அழிவுகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்திலே எத்தனையோ அழிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அநீதிகள், அநியாயங்க, துன்மாக்கங்கள், பொல்லா போன்று எத்தனையோ வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் மனம் மாறாவிட்டால் தேவர் இவைகளை அழித்து போடுகிறதற்கு ஏதுவாயிருக்கும். மனம் மாறி நாங்கள் ரட்சிக்கப்படுவோமா இருந்தால் அந்த இயேசு நாமத்துக்கு கீழாக, அந்த ஜீவ ஊற்றுக்கு கீழாக நாங்கள் வரும்போது, ஏனென்றால் அந்த ஊற்றில் இருந்து எப்பொழுதும் தண்ணீர் சுழன்று கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு தாகம் தீர்க்க முடியும். ஆகவே தாகம் தீர்த்தா தான் நாங்கள் உயிர் வாழ முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து தான், அவர்தான் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரை நாங்கள் அந்த ஊற்றில் இருந்து, அந்த சுடக்கிற அந்த ஊற்றில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோமா இருந்தால் நிச்சயமாகவே நாங்கள் பிழைக்கக்கூடியவர்களாக இருப்போம். இன்மைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் பிழைக்கக்கூடியவர்களாக இருப்போம். நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த இயக்க அழிவுகள், இன்றைக்கு வறட்சிகள், அங்கும் ஒவ்வொரு இடத்திலே அங்கு பாதிக்கப்பட்ட ஜனங்கள், பாதிக்கப்பட்ட மனுஷர்கள், அந்த ஜெர்மன் தேசத்தில் எல்லாம் ரோட்டுகள் வெடித்து அங்கு தார்கள் எல்லாம் உருகின அந்த வெப்ப நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறதை நாங்கள், ஏனென்ற காடுகள் எரிகிறதையும் இந்திய நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட இயக்க அழிவிலிருந்து மக்கள் விடுதலை அடைய கர்த்தர் உதவி செய்யணும். ஒரு மன மாற்றம் வர வேண்டும் அவர்களுக்குள்ளே. இது ஆண்டவரால் தான் இது நடக்குது, இதுல நாங்க மனம் திரும்பி சீர்படுவோம் என்று சொல்லி அவர்கள் வர கர்த்தர் உதவி செய்வாராக என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உண்டானமைத்தவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் ஆண்டவரே மனம் திரும்ப கிருபை செய்வீராக. அவர்களுடைய ஒரு இரக்கத்தை காண்பிப்பீராக. இந்த மனிதர்கள் தங்களுடைய வழிகளில் நடக்காமல் படைத்தது உண்டான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள, அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள, அந்த இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வை அறிந்து கொள்ள ஒவ்வொருவரோடும் அவர்களுடைய மனங்களில நீர் இடைப்படுவீராக. ஈரான் தேசத்துல நீர் வெளிப்படுகிறது போல, அந்த மக்களுக்கு உண்மை காண்பிக்கிறது போல, ஒவ்வொரு தேசத்திலேயும் வறுமையில வாழுகிற மக்கள், பொல்லாத வழிகளிலே இருந்து வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வர, இந்த கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த ஆவி ஊற்றப்பட்டு ஒவ்வொரு தேசங்களும் ஒரு எழுப்புதலை காண, ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை காண, இந்த பொல்லாத வழிகளை விட்டு நற்குணசாலிகளாக ஒரு நாட்டு மக்களும் மாற நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அறியாமையில் உள்ள காலங்களை அவர்களுக்கு மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இந்த பொல்லாத வழிகளுக்கு கூடாக இந்த நாட்டில் நடக்கிற வறட்சிகள், குற்றங்கள், இந்த செயல்களை நிப்பாட்டுவீராக. ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை, ஒரு மன மாற்றத்தை ஒவ்வொரு தேசங்களிலும் கொடுப்பீராக. சபைகள் எல்லாம் இணைந்து ஒரு எழுப்புதலை நோக்கி பயணப்பட நீர் கிருபை செய்வீராக. உம்மால எல்லாம் ஆகும், உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல ராஜா. உம்மை அறிந்து கொண்டு அன்றைக்கு வெறுமையாக கிடந்த இந்த உலகத்தை நீர் மனித வாழ்வுக்காக படைத்தீர். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் தந்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஆனாலும் மனிதன் மனிதன் மேல அன்பு செய்வதற்கு பதிலாக பொல்லாத வழிகள், பாவ வழிகள், சாப வழிகள், மத மத வழிபாடுகள், மக்கு பிரியமில்லாத ஆயுதல் வேஷிப்பு, இப்படியாக பிசாசின் பிடியில சிக்கி தவிக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் ஐந்து கண்டங்களில் உள்ள மக்களும் இப்படியான காரியங்களில் இருந்து அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட இருதய உணர்வடைய இயேசுவை அறிகிற அறிவை ஐந்து கண்ட மக்களும் அறிந்து சபைகள் இணைந்து இயேசுதான் வழியும் சத்தியமும் இவனும் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு சபைகளும் இணைந்து செயற்பட கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இந்த ரேடியோவுக்குடாக போகிற வார்த்தைகள் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற மன மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இது மத மாற்றம் அல்ல, மனதை மாற்றிக்கொண்டு அந்த மெய்யான தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களையும் இயேசுவிடத்தில் வருகிறவர்களையும் பரலோராட்சியத்தையும் நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கொடுக்கப்படும் என்று எங்களை ஆசீர்வதிக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கிறது. ஒவ்வொருவரோடும் கூட இரும் துதி கன மகிமை ஒன்றானமைத்தவராகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஷா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் ஊழியத்திலும் மென்மேலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: God bless you sister, God bless you everybody.
3: ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
4: பிரைஸ் தி லார்ட்.
3: மனித குலத்தோடு ஆண்டவர் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை இன்றைக்கு திருச்சபைகள்ல அந்த உடன்படிக்கையின் ஒரு உரிமை சொத்தாக இந்த திருச்சபை மக்கள் விசுவாசிகள் உரிய ஊழியக்கார இருக்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஒரு மனதோடு ஆண்டவரே ஜெபிப்பதற்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தமான ஆவியானவரே, எங்கள் மத்தியுள் ஆவும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக உதவி செய்யற தகப்பனே, ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை பலிப்பிடத்தை அவங்க உள்ளத்துல அப்பா கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உங்களைய அறிந்து கொள்ளவர்களாகவும் உங்களுக்கு ஏற்றவர்களாகவும் அப்பா உங்களே துதி பாடலோட ஆவியோட உண்மையோடும் தொழுந்து கொள்வர் மாற்றும்படியாக ஜெபிக்கிற அப்பா. அநேகர் ஆண்டவரே வழி தப்பி போகிறார்கள் ஆண்டவரே, உங்களை அறிந்த மக்கள் சபைகள் ஆண்டவரே அப்பா, உங்களை அறிந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உள்ளத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்களை ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை நடத்துங்க. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே நீங்க உங்களோட அன்பு நிறைந்த கரத்தினால் அன்பு நிறைந்த ஆவியை ஊற்றி அந்த அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றப்பா, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று கூறின வாக்கு தத்தங்களின் படி ஆண்டவரே நீங்க மங்கி எறிய தெரியப்பா, நீங்க அப்பா அதை அதை எரிய வைக்கிறது அப்பனாயிருக்கிறீ ஆண்டவரே. அப்பா எல்லாரும் மங்கி போனார்கள் ஆண்டவரே, எல்லாரும் உங்களை அறிந்தவர்களும் ஆண்டவரே அந்த எரியற திருகி அப்பா அந்த எரியத அந்த அந்த கண்டலை ஆண்டவரே அனைத்து உலர்த்து கொத்த வேஷம் தரிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே இந்த கடைசி கடைசி காலத்துல உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாக படுவதற்கு ஒவ்வொரு உள்ளங்களை ஒவ்வொரு ஆத்மாக்களை தொடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, இளம் பிள்ளைகள் யாவரும் வாலிபர்கள் யாவர் மேலும் ஒரு புதிதான அன்பை உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அப்பா அவர்கள் ஆண்டவரே ஒரு புதிதான ஜீவன் ஜீவிப்பதற்கு அவர்களுடைய கண்களை திறக்கும்படியா ஜெபிக்கிற, அவருடைய செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிற, அவங்க உள்ளத்துல ஒரு மன தாழ்மையை கொடுத்து ஆண்டவரே அவர்களை கடவுளுக்கு இயேசுங்களையும் கடவுளுக்கு பயப்படுற ஒரு ஆவியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற அப்பா. அந்த உலகத்துல நீங்க பயமுள்ள ஆவியை கொடாமல் வெள்ளனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க. இந்த மக்களை அப்பா அவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து அவர்களை எழுப்பி அப்பா அவர்களை உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மீன் ஆண்டவரே வேறண்ட நிலத்துல அப்பா நிலங்கள் ஆண்டவரே உங்களால் மட்டும்தான் ஆண்டவரே அதுல தண்ணீர்களை ஊற்ற முடியும். உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து இவர்களை ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை கடைசி காலத்துல செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வருகை நெருங்கி விட்டதையா, எங்களுக்கு ஒரு ஆத்மா தாகங்களை கொடுத்து ஜெப ஆவியை கொடுத்து நாங்கள் எத்தனையோ பேர் வழி தப்பி போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஜெபிப்பதற்கு ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஒரு பெரிதான ஒரு புதிதான அற்புதத்தையும் புதிதான பரிசுத்தமான ஆவியின் வல்லமையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களை அறியாமல் இருக்கிற மக்களுக்குள்ள உங்களுடைய அன்பு அநேகமாக ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா அவங்க வழி தப்பி போவது உங்களோட சித்தம் இல்ல, ஒரு ஆத்மா அவர்களது அலைவது ஒரு சித்தம் இல்ல. அப்பா அந்த வெனிசுலாவில காடி வரு 70,000 பீப்புள் நான் லாஸ்ட் அப்பா. அப்பா 70,000 பீப்புள் இழந்து போனார்கள் ஆண்டவரே. அந்த ஆத்மாக்களை எல்லாம் எங்கே போய்விட்டது ஆண்டவரே? கடைசி காலத்துல ஆண்டவரே ஆத்மாக்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஒவ்வொரு உள்ளத்தை உலகம் அங்கும் ஆண்டவரே உங்களோட ஆவியை ஊற்றுங்க, உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. நீங்க உயிரில்ல தகப்பன், நீங்க உயிரில்ல அப்பா, உங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக அப்பா ஒவ்வொரு விசுவாசத்தின் உங்களோட விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்து அப்பா லைக் விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாற்றி அப்பா விசுவாசித்து கொண்டிருக்கிற மக்களுக்களே ஒரு புதிதான ஒரு விசுவாசத்தை அன்பையும் அப்பா நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா இந்த கூட்டத்துல அப்பா சனிக்கிழமை ஆற்றில நீங்க எங்களை அதிகமாக ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. அதுபடி ஆண்டவரே நாங்க எப்பொழுது உங்களுக்கு எழுந்து பிரார்த்திப்பதற்கு எங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. இரத்த கொட்டைக்களை மறைத்து வைங்க ஆண்டவரே. பிரதர் லெஸ்லி ஆண்டவரே கொடுத்த தரிசனத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மற்றும் படியாக ஆண்டவரே பிரத மகேந்திரனையாக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. காலை நேரம் பார்க்காத வண்ணமாக காலை நேரத்துல வந்து உங்களுக்கு துதி பாடலை கொடுக்கிற அந்த அப்பாவுக்கான நன்றி செலுத்த அவருக்கு ஆண்டவரின் அதிகமாக கொண்டு பெலனை சத்துவத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் ஜெனட்டு காலை வருகிறேன், காலை நேரம் வந்து இந்த துதி பாடலை செலுத்தி நாங்கள் ஜெபிப்பதற்கு கூடி வைக்கிற இந்த அதிகமாக ஆசீர்வதிங்க ஐயா. அப்பா நேமி லோகனுக்கு பாஸ்டர் காணி வருகிறான், அவங்களை சபையில ஒரு பெரிதான அற்புதத்தை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நீங்க அவர்களை ஆசீர்வதிப்பீங்க. புதிய ஆத்மாக்களை கொண்டு சேர்த்து அதிகமாக அவைகளை தேவைகளை சந்திக்கும்படியாக அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வேறப்பர சிஸ்டர் பாஸ்டர் ஆண்டன் ராசனாமே அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. புதிதான ஒரு அபிஷேகத்தினாலும் புதிதான உங்களோட ஆவியின் அபிஷேகத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை என்று அப்பா உங்களுடைய கிருபையில நாங்க நம்பி இருக்கும் பொழுது நீங்க எங்களை நாள்தோறும் உங்களோட கிருபையின் மூலமாக அப்பா வழி நடத்த வல்லவராயிருக்கிறீங்க. அதுக்கு நன்றி. யாவரையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. எங்களுக்கு மாணவர் மன தாழ்மையும் தேவ பயத்தையும் கொடுத்து அப்பா உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்கண்டையில் நாங்கள் நெருங்கி ஜீவி உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமென் அப்பா. நீங்க விசாலத்திலே எங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. எங்களுக்கு இன்னும் அதிகமான தாழ்மையை நாவியை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நல்லம் என்று கூறியபடி உங்களோட வாக்குத்தத்தின்படி ஒவ்வொருவரும் உங்களுடைய உங்கள் மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கையா இருப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ சிஸ்டர்.
3: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா பேசலோ. நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இலங்கை தேசத்திலே இருக்கிற சகல தீமையான தீங்கான காரியங்களும் விலக. மக்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு இறங்க நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. கத்தரை நான் காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் சுதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்பா தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்பா. அன்பான தகப்பனே அப்பா, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும். அன்பான தகப்பனே, உம்மை நம்பின விசுவாசிகளை ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கின் தகப்பனே. உமது பிள்ளைகள் அப்பா, இக்காலத்திலும் நீர் அவர்களை பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. இயேசுவே அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு எங்கள் சத்தத்தை கேட்கிறவர் நீரல் ஒருவர் மட்டும்தான் அப்பா. அப்பா அதற்காகத்தான் தகப்பனே நாங்கள் சங்கம வானொலியில் இருந்து கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே மக்களை ஆசீர்வதிக்கின் தகப்பனே. அவர்களை மனம் மாற செய்தர்களும் தகப்பனே அப்பா. அவர்கள் மனம் மாற செய்தர்களும் தகப்பனே அப்பா. அவர்கள் தெளிந்த புத்தி அவர்கள் மேலே தெளியும் தகப்பனே. தெளிந்த புத்தியே அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. உமக்காக பிரகாசிக்க செய்யும் தகப்பனே. உமக்காக பிரகாசிக்க செய்யும் தகப்பனே. ஆவியானவரே உமது அன்பையும் அருளையும் கொடும் தகப்பனே அப்பா. உமது நாமத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் அவர்கள் பரப்ப பண்ணும் தகப்பனே அப்பா. நாங்கள் கடைசி நேரம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள செய்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் தகப்பனப்பா. ஒரு நொடிப்படலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரப்பா. அப்பா உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் மனமாறி உமது பிள்ளைகளாக மாற்றி எங்கு சென்றாலும் உமது அன்பை எங்கும் தெளிக்க செய்தல்லும் தகப்பனே அப்பா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நாங்கள் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் அன்புவை ஆவியானவரே, ஆவியானவரே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அங்கே உள்ளவர்களுக்கு இந்த நோயினுடையும் இல்லாம வருத்த துன்பம் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு உமக்கு நன்றி அப்பா. பாதுகாவலரே அவர்களை ஆசீர்வதி, அவர்களை காப்பாற்று. அவர்களுக்கு இந்த ஒரு நோயின் மொழியும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு நன்றி அப்பா. அப்பா அங்கே ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஆபத்துகள் இந்த எந்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அப்பா, இந்த வாகன விபத்துக்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றது தகப்பனே அப்பா. நீர் எல்லாவற்றையும் தவிர்க்க வல்லவராயிருக்கிறீரப்பா அப்பா. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே அப்பா. கூவி அழைக்கிறோம் தகப்பனே. வருத்த துன்பத்தாலும் அநியாயமாக இறந்து போறார்கள் தகப்பனே. அவர்கள் எல்லோரையும் காதுகாத்து உமது உமது நாமத்தை உச்சரிக்கவும் ஆவிக்குரிய நாமத்தை எங்கும் பரப்பவும் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடும் தகப்பனே, உறுதியை கொடும் தகப்பனே. அவர்கள் மேலே உமது அன்பை பொழிந்தள்ளும் தகப்பனே அப்பா. எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் அவர்கள் நடக்க வல்லமையை கொடும் தகப்பனே அப்பா. அவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடும் தகப்பனே அப்பா. தகப்பனே அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்து எல்லோருக்கும் பரப்புற ஒரு வழியை காட்டும் தகப்பனே. இளம் பிள்ளைகள் எல்லாம் அப்பா உம்மை நோக்கி கூப்பிட வழி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நாங்கள் கண்ணீரோடு கேட்கறது எப்போதும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனையே, சங்கம வானொலி ஆசீர்வதி இந்த கப்பனே. இந்த சங்கமானிலே வந்து அப்பா ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி இந்த கப்பனே. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுந்த கப்பனே, அவர்கள் மேலே அன்பு செய்கின்ற கப்பனே, அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய மனதை அவர் காண்கிற தெய்வம் அப்பா, அவர்கள் எல்லே குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ என்பதை நீர் அறிந்த தெய்வம் அப்பா, அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த சங்கம் வானடியோ எங்களுக்கு இது பரப்பி தந்த லேசியன்னா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அவற்ற குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்கள் இந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்க அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே அப்பா, பிதாவேகனா சித்தர் குடும்பத்தை ஆசீர்வதி இந்த கப்பனே அப்பாவம், அந்த மகள் உங்கள் எப்போதும் எங்களுக்காக ஒவ்வொரு ஜபத்தை ஏறெடுத்து பார்க்கிறாத கப்பனே, எங்களுக்கு தரும்போது அவவோடு கூட இருந்து அவ வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே.
3: ஆரோக்கிய பலன் சுகம் தந்து ஆண்டவர் நடத்துவாராக.
5: ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
3: ஆமேன். ஆமேன். நாங்கள் சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கோவில இருக்குது, நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டொனால்ட்
6: பிரதர்,
3: தேவனுடைய அருமையான வார்த்தைகளை இன்றைக்கு எல்லா மக்களின் காதுகளும் அகலமாய் திறக்கப்பட வார்த்தைக்கு வல்லமை மிக்க செயல்கள் கிரியைகள் தேவனாலே நடத்தப்பட கத்தர் உதவி செய்ய வேணும். அதை பார்த்து அதை விசுவாசிக்க அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல் மாற்றத்தை கொண்டு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: பரிசுத்தாவியானவரே நன்றி அப்பா. தேவனே அப்பா, இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தை மூலம் அப்பா இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்குனீங்களே ராஜா. அதே போல் தேவனே, சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை அப்பா இந்த பூமியுள்ள மக்கள் விசுவாசமாய் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் அப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தை தேவனே பிதாவே, அந்த வார்த்தை உள்ள வெளிப்பாடுகளை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சொசம் அப்பா, நன்றி ராஜா. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் தேவனே, அந்த வார்த்தை உள்ள அதிசயங்களை காணும்படி உடைய கண்களை திறந்துடுங்கள் அப்பா. ஓ ஆவிக்குரிய கண்களை திறந்தவர்கள் அப்பா பிதாவே, என் தேவனே ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அப்பா இவருடைய இருதயங்களை திறவுங்க, சிந்தைகளை திறவுங்க அப்பா பிதாவே.

உற்சாகம். தேவனே பிதாவே, இந்த மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி என் தேவனே, சுவாசமாப்பா பிதாவே. அன்றுக்கு அன்று நூற்றுக்கு அதிபதி என் வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்கள். ஓதான் வேல்காரன் குணப்படுவான் சொன்னான் அப்பா பிதாவே. அதுபோல இந்த வார்த்தையில் உள்ள வல்லமே தேவனே பிதாவே அறிந்து கொள்ள தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தையே தேவனே பிதாவே, இந்த மக்கள் அறிந்து கொள்ள ஆவியானவரே வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா பிதா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, இயேசுராஜா அன்று தேவனே பிதாவே, ஒரு நாற்பது நாள் தேவனே நீங்கள் அப்பா பிதாவே இந்த வனாந்தடியில் இருந்த போது பிசாசானவன் சோதிக்கும் பொழுது அப்பா நீங்கள் வார்த்தை மூலம் அப்பா பிசாசை எதிர்த்து நின்றீங்கள் ஐயா இயேசு ராஜா. உம்முடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டேமாய் அந்த வார்த்தை மூலம் தேவனே பிசாசை எதிர்த்து நிற்க தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் சொன்னீங்கள் தேவனே. உம்முடைய வார்த்தைக்கு தேவனே கீழ்ப்படிய கிருபை செய்யும் அப்பா பிதா. ஓ நன்றி, வார்த்தையே தேவனே இருதய பலகையில் எழுதுங்கள் ஐயா இயேசு ராஜாவின் தேவன். ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே சுவஸ்தம் ஐயா. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் பிழைப்பான் சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய வார்த்தை தேவனே மருந்து எசு ராஜாவின் தேவனே. ஊன்கள் கணுக்கள் எலும்புகள் எங்கும் அது மருந்தாக இருக்கிற எசு ராஜாவி தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, வார்த்தையின் வல்லமை அறிந்து கொள்ள தேவனே கிருபை செய்யுங்க. ஆவியானவரே நீங்கள் போதியுங்கப்பா, நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, நீங்கள் வழிநடத்துங்கள் ஆவியானவரே தேவனே. ஓ நன்றி ராஜாவே, யார் யார் தாகமா இருக்கிறார்களோ அவர் மீது தேவனே பிதாவே உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பு ஆவியானவரப்பா பிதா. ஓ நீங்கள் நிரப்புங்கப்பா உம்முடைய வார்த்தையினாலே இயேசு ராஜா. உம்முடைய வார்த்தை ஒன்னாலும் வறுமையாக திரும்பாத இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா, நீங்கள் என்னத்திற்காக அந்த வார்த்தையை அனுப்புறீர்களோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் என்றும் நீங்க உங்களுடைய வேதம் சொல்லுறதப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. வார்த்தையிலே குடும்பங்கள் கட்டுப்பட, வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்பட, வார்த்தையிலே தனி மக்கள் கட்டுப்பட இயேசு ராஜாவே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவது என்று சொன்ன தேவனே அப்பா, இந்த வார்த்தை மூலம் இந்த தேசங்களை ரட்சியுங்க அப்பா பிதாவே, தேசத்து மக்களை ரட்சியுங்க, தேச தலைவர் அதிகாரிகளை ரட்சியுங்க அப்பா பிதாவே, ஒவ்வொரு கிறிஸ்துவையும் ரட்சியுங்கப்பா, மீட்டு கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி என்றவனே சுவாசம் அப்பா பிதா. உம்மோட ஐக்கியமாயிருக்க ஒருமனமாயிருக்க தேவனே பிதாவே, தேவனே உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா பிதா, நிரப்புங்க. கிறிஸ்துவின் நிருபங்களாக தேவனே ஒவ்வொருவரை மாற்றுங்க ராஜா, மாற்றுங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, அவருடைய நரம்புகள் எலும்புகள் தசைநார்கள் எங்கும் உம்முடைய வார்த்தையின் அக்கினி தேவனே கடந்து செல்வதாக, சுகமுண்டாவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. தேவனே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் எழுதி கொடுத்தீங்களப்பா பிதாவே. ஓ தேவனே, அதைகளை அவர்கள் அந்நிய காரியமாய் தேவனே எண்ணுகிறான் சொன்னீங்க இயேசு ராஜாவே. என்னுடைய ஜனங்களோ வேத அறி மாறான் சொல்வாங்க, உண்மையா சத்தியத்தை அறிகிற அறிவை தேவனே கொடுங்கப்பா இந்த மக்களுக்கு. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்க அப்பா பிதாவே, தேசங்களை நிரப்புங்க, மக்களை நிரப்புங்க, குடும்பங்களை நிரப்புங்க அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவாசம். அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே உம்முடைய சத்திய வார்த்தை தேசம் எங்கும் ஓ குடும்பங்கள் எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது தேவனே உம்முடைய முடிவு வரும் என்று சொன்னீங்கப்பா. சகல சிருஷ்டிக்கும் உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி ராஜா, ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமையேசு ராஜாவே, ஒவ்வொரு கிறிஸ்தவர் மீதும் கடமையேசு ராஜா, உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே தேசங்களை ரட்சியும், மக்களை ரட்சியும், குடும்பங்களை ரட்சியும், சபையுள்ள மக்களை ரட்சியுங்கப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. பாரம்பரியங்கள் எல்லாம் அப்புறப்பட்டு போவதாக தேவனே, ரிலிஜியஸ் மத பாரம்பரியங்கள் எல்லாம் அப்புறப்பட்டு போவதாக உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய ஐக்கியத்திலே, உம்முடைய ஒருமனத்திலே இருக்கிறவனே கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவாசம். தேவனே இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவாசம். நன்றி அப்பா தேவன், இந்த இந்த ஊழியத்தை நடத்துற சங்கம் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா, அதுல குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியும் தேவனே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படும் அப்பா, கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்த எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே, யார் யார் உம்முடைய நாமத்தை உயர்த்துறாள் அந்த குடும்பங்களை ஆசீர்வதியுங்கப்பா.

0: இதிலே இணைந்திருக்கிறோம். ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க தேவனே பிதா. இந்த பிள்ளையோட எதிர்காலங்களை பொறுப்பு ராஜா. உங்களுடைய வார்த்தையிலே குடும்பங்கள் கட்டுப்பட, இந்த பிள்ளையோட எதிர்காலம் கட்டுப்பட இயேசு ராஜாவு. கிருப செய்யுங்க ஆவியானவர், கிருப செய்யுங்க, சமாதானம் கொடுங்க, சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ஆறுதல் கொடுங்க அப்பா பிதாவி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா நன்றி ராஜாவி, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவோட வல்லமுடைய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே,
0: ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சத்தங்கம் வேற இல்லையாமா? கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாடுகளிலே இருக்கிற இந்த நுஜுத்த நாடுகளிலே எல்லா இடங்களிலும் இருக்கிற காரியங்களை கேட்டதாமே ஞானத்தினால் உலக தலைவர்கள் ஐக்கிய நாட்டு தலைவர் இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த தேசங்களை சமாதானமாய் நடத்தக்கூடிய ஒரு நல்ல கிருபிகளை அருமையில வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். வர புதன்கிழமை கனடாவிலே கனடா டே என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். அதற்காகவும் அந்த இடத்திலும் ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் உண்டாக ஈரோப்பா மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஈரோப்பா மக்கள் ஈரோப்பாவில நடக்கிற காரியங்கள் வெற்றி அதிகரிப்புகள் இப்படியாய் இருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் மாற்றங்களையும் மாறுதலையும் கொண்டு வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, அப்பா இயேசு கிறிஸ்துவே, உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பெரியவரப்பா, இரக்கம் உள்ளதேவன் அப்பா, கிருபையுள்ள இரட்சகரப்பா. அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்களிலே கர்த்தாவே, நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற தெய்வம் அப்பா நீர். இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன் ஆண்டவரே அப்பா. தயவு பெருத்தவரப்பா இயேசுவே, உம்முடைய பாதத்திலே தானே அப்பா கர்த்தாவே இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆமென்றும் ஆமேன் என்று நீர் கர்த்தாவே எசப்பா ஜெயம் கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த வேளையிலே ராஜா உமால் சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடைய பாதபடியிலே இருக்கிறதான இந்த பூமியிலே ஆண்டவரே கர்த்தாவே ஐந்து கண்டங்களிலும் ஆண்டவரே இருக்கிற நாடுகளையும் ஆண்டவரே ஜனங்களையும் அதிகாரிகளையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. இந்த யுத்தங்கள் நாடுகளை பார்க்கிறீங்களப்பா, எங்களுடைய தேசமும் ஒரு யுத்த தீவாக இருந்ததப்பா. யாப்பனே இந்த வேளையிலே ராஜா யுத்தம் என்றால் எப்படி என்று நமக்கு தெரியும் ஆண்டவரே. இவ்வளவு பயங்கரம், இவ்வளவு அழிவுகள் அப்பா, சொத்தல்ல நிலமல்ல, மனுஷரே உமால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஜனமே அழிந்து போகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட இந்த நாடுகளிலே கர்த்தாவே உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. சரியா பிள்ளையா கர்த்தாவே நாம் அறியோம் ஆண்டவரே. அந்த நாட்களிலே கர்த்தாவே தாவீது சவுல் பெலஸ்தியர் சீரியர் என்று ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அவர்களும் யுத்தம் பண்ணினார்கள். யாரை அழிக்க வேண்டுமோ அவர்களை அழித்தீரப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சேனைகளை வைத்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் முன்னின்று வழக்காடி நீர் ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே அழிக்க வேண்டிய ஜாதியை நீர் அழித்தீரப்பா என்றும் அன்றும் ஆண்டவரே. அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட ஜாதிகள் ஆண்டவரே அப்பா யுத்தத்துக்கே முதலிடம் கொடுக்கிற ஜாதியாய் வாழுகிறார்கள் அப்பா. அரசாங்கமாக அதிபர்களாக வாழுகிறார்கள் அப்பா. சமாதான அன்பு இல்லை அப்பா, உண்மை இல்லை அப்பா. சொத்துக்களையும் ஜனங்களையும் அழித்து அப்பா கர்த்தாவே இயேசப்பா ரோட்டிலே நிற்கிற அளவுக்கு ஆண்டவரே ஒரு ஏழை மக்களாக ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே மணலிலும் கர்த்தாவே இயேசப்பா ரோட்டிலும் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்த நாடுகள் யுத்த மக்கள் மேலே உம்முடைய கிருபை ஒன்று கூட இருந்து இவர்களை ஒரு விசை மன்னித்து உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இந்த தேசங்களிலே இந்த கண்டங்களிலே எழும்புவதாக ராஜா. தகப்பினே, தங்களுடைய பெயர்கள், தங்களுடைய பணம், தங்களிடத்திலே எண்ணெய் உண்டு என்று சொல்லி அந்த வைராக்கியமும் அந்த பேச்சுகளும் அந்த செய்கைகளும் அந்த பார்வைகளும் ஆண்டவரே அழிக்கிற தன்மையாக இருக்கிறதே ராஜா. தகப்பனே, ஒரு தயவு இல்லை, ஒரு கீழ்ப்படிவில்லை, ஒரு உண்மை இல்லை, ஒரு அன்பு இல்லை அப்பா. மனுஷருக்கு மனுஷர், நாட்டுக்கு நாடு ஆண்டவரே கத்தாவே விரோதமாக எழும்பி நிற்கிறார்களே அப்பா, பிசாசுகள் மாதிரி ராஜா. தகப்பனே, தேவனே, இந்த எண்ணங்கள் சிந்தனைகளை அழிக்க வல்லவர் நீர் ஒருவரே தான் அப்பா. இயேசுவே, இவர்கள் மத்தியிலே உம்முடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. கத்தாவே, சிலுவை சுமந்து தீர்த்த தேவன் ஆண்டவரே, ரத்தம் சிந்தின தெய்வம் ஆண்டவரே, முள்முடி சுமந்த தேவன் ஆண்டவரே, மக்களுக்காகவே பாவங்கள் சாபங்கள் விக்கிரக தோப்புகளுக்காக அழிக்க வல்ல தேவன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை இவர்கள் இருதயங்களிலே கை கொண்டு ஆண்டவரே ஒரு விசை தியானித்து ஆண்டவரே அப்பா என்று கூப்பிட்டு ஆண்டவரே கத்தாவே, இந்த தேசங்களோ இந்த நாடுகளோ மறிக்கும் பொழுது யாரும் ஒன்றும் கொண்டு போவதே இல்லை அப்பா. ஏசப்பா, தகப்பனே, அதை உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்போடு சமாதானத்தோடு தகப்பனே தயவோடு ஆண்டவரே கட்டி அணைத்து யுத்தம் வேண்டாம், அன்பு சமாதானம் ஒன்றே போதும், நாங்கள் ஒன்று கூடி வாழுவோம் என்று சொல்லி அப்பா தகப்பனே நீர் அன்றைக்கு அண்டனே நடத்தினது போல இன்றைக்கும் இந்த தேசங்கள் நாடுகள் மத்தியிலே அந்த அன்பை ஊற்ற வேண்டுமாக ஆண்டவரே, அந்த சிலுவையை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக, உம்முடைய வார்த்தையை சத்தியத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக. இந்த ஆண்டவரே அதிபர்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா இந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற ஆண்டவரே எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக ராஜா. தகப்பனே, இதனாலே ஆண்டவரே தேசங்கள் அழிகிறதே தவிர ஒரு சமாதானமும் இல்லை, ஒரு கத்தாவே ஒரு முடிவும் இல்லை அப்பா. தேவன் தாமே இந்த நாட்களிலே இவர்களோடு கூட இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை நடத்தாதபடி ஆண்டவரே அப்பா இவர்களுடைய ஆண்டவரே இந்த ஆயுதங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா இயேசுவே உம்முடைய வேதம் முன்னின்று வார்த்தை முன்னின்று கோணலானவைகளையும் செவ்வையானவைகளையும் நேர்த்தியாக்கி கரடு முரடுகளை நேர்த்தியாக்கி அப்பா தகப்பனே இவர்களுடைய கோணலான சிந்தனைகள் ஆண்டவரே எண்ணங்கள் ஆண்டவரே கத்தாவே ராஜா எவ்வளவோ கோபங்களும் அகங்காரங்களும் அதிகரிக்கிறதே ராஜா. தகப்பனே, இந்த யுத்த நாடுகளை ஒரு விசை பொறுப்படுத்து, உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் ஒரு விசை மனமிறங்கி இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீர் ஒருவரே இவர்களுக்கு முன்னின்று நிற்கிற தலைவனாக ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் உம்மை வெளிப்படுத்த நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. இவர்கள் மனுஷருக்கு மனுஷர் சொல்வது கேட்கவே மாட்டார்கள் அப்பா. தங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை முன்னுக்கு வைக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, இதனாலே ஏழை மக்கள்கள், திக்கற்றவர்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் அநியாயமாக கத்தாவை அழிந்து போகிறார்கள் அப்பா. இவர்களுக்கு ஆண்டவரே மனம் இறங்கி திக்கற்றவர்களையும் விதவைகளையும் குழந்தைகளுக்காகவும் இந்த கத்தாவே தேசங்களையும் இந்த யுத்தத்தையும் ஆண்டவரே சமாதானப்படுத்தி ஒரு பூரணப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. மனுஷராலும் அல்ல, ஆயுதத்தினாலும் அல்ல ராஜா, பணத்தினாலும் அல்ல, எண்ணெயினாலும் அல்ல ராஜா, உம்முடைய சமாதான பிரபுவாகிய அந்த கத்தாவே சமாதான காரணராகிய எங்கள் தேவ ஆவியானவரே நீங்கள் இந்த தேசங்களுக்குள்ளே அப்பா நீங்கள் வெளிப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உமை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. நீர் கிருபை பொருந்தின ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கி பார்க்கிறீங்கள். இந்த பூமியிலே நடக்கிறதான அநியாயங்களும் கஷ்டங்களும் ரத்தம் சிந்துதலும் ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனுடைய கரத்திற்காக கண்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படியாக ஐரோப்பா தேசங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே சில நாடுகளிலே ராஜா வெப்பம் அதிகரித்திருக்கிறது. சில நாடுகளிலே கர்த்தாவே வெப்பமே வரவில்லை, ஒரே மழையும் குளிரும் காத்துமாக உண்டு. இந்த காலங்களிலே எதை எந்த நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியாக நிர்வாணத்துக்கு கட்டளையிடுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வானவில்லை அனுப்பி ராஜா உம்முடைய கர்த்தாவே வானத்தை திறக்கவும் கூட்டவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. வெப்பநிலை கூடின நாடுகளுக்கு ஆண்டவரே நீர் மேகத்தை கொடுத்தது, மேகத்துக்கு மேலே இருந்து ராஜா உம்முடைய மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம். நாங்கள் எலியா இல்ல ராஜா, ஆனாலும் எங்களுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஆண்டவரே கேட்கிறோம். வெப்பம் அதிகரித்து ஜனங்களுக்கு மரணத்தை தழுவாதபடி, குழந்தைகள் மரணங்களை தழுவாதபடிக்கு, நோய்கள் அதிகரிக்கப்படாதபடிக்கு அப்பா கர்த்தாவே இதனாலே உணவு வகைகள் ஆண்டவரே சிதறுண்டு போய்விடாதபடி, பழுதா போய்விடாதபடி, பயிர்கள் ஆண்டவரே அழிந்து போகாதபடி, இந்த வெப்பநிலை கூடின நாடுகளை கர்த்தரே நீர் மழையை வர்ஷிக்க பண்ணி ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய மழையை கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெயில் இல்லாத நாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்களும் கொஞ்சம் வெயில் கொடுத்து அவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வேணுமான அளவு விட்டமின் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. இப்படி ஐரோப்பா தேசங்களும் உம்மை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் இருந்தும் உம்முடைய நீர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை தேவனே. இந்த ஐரோப்பா தேசங்களிலே உண்மையாகவே விக்கிரக கோயில்களும் விக்கிரக தோப்புகளும் பால்கால்களும் கல்லுகளும் ஆண்டவரே அப்பா மிகவும் மிகவும் அதிகரித்து வழிகிறது ராஜா. ஆண்டவரே இத்தின ஒரு சின்ன இடத்திலே எவ்வளவு விக்கிரக தோப்புகளை கொண்டு வந்து நிலை நிறுத்தி அதர்களுக்கு பால்களை வாழ்த்து ஆண்டவரே அப்பா முன்னிக்கிறார்களே ராஜா. ஒரு கர்த்தாவே அந்த தேசத்தை பாழாக்குகிறார்கள் சாண்டவரே, சாத்தானை குவிக்கிறார்கள் அப்பா தேவனே. இவைகள் ஒன்றும் இல்லாதபடி அழித்து போட யுத்த சேனையுடைய எங்கள் தேவன் ஒருவரே தான் ராஜா. இவர்களை ஒரு விசை மன்னித்து இப்படி தேசங்களை பாழாக்காதபடி ஆண்டவரே அப்பா தேவனே, இந்த ராஜாக்கள் ஆண்டவரே ஒரு விசை மனம் திறந்து மனுஷருக்காக அல்ல எங்கள் தேவாதி தேவனுக்கே இந்த தேசமும் மக்களும் என்று சொல்லி அவர்கள் உமக்கு முன்பாக நிற்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் நீர் படி பதில் கொடுக்க நீங்க வல்லவராக இருக்கிறீரப்பா. இவைகள் அனைத்தும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே தெரியும் ராஜா. தேவையானது ஒன்றே ராஜா, அதை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. வருகிற புதன்கிழமை ஆண்டவரே கனடா தேசம் கொண்டாடுகிறதான அந்த நேஷனல் டே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கனடா தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய மக்கள் போதும் போதுமான அளவு ஆண்டவரே நல்லாக நல்லபடியாக வாழ அந்த தேசத்தை நீங்க பாதையை திறந்து கொடுத்தீங்களே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு சிலர் சிறு கூட்டமே உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. மற்றவர்களோ விக்கிரகங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் தோப்புகளுக்கும் கல்லுகளுக்கும் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே கர்த்தாவே பணத்தை செலவழித்து நேரத்தை செலவழித்து முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே முன்னுக்கு நிற்கிறார்கள் அப்பா. ஒரு விசை மன்னித்து இந்த கனடா தேசத்தை பாழாக்காமல் நாசமாக்காதபடி, பால்கார்களாலே நிரப்பப்படாதபடி, விக்கிரக தோப்புகளினாலும் கல்லுகளினாலும் கனடா தேசம் நிரப்பப்படக்கூடாது இயேசப்பா. ஆண்டவரே அந்த தேசம் கண்ணோக்கி பார்த்து ஒரு விசை மன்னித்து இந்த ஜனங்களும் எங்களுடைய தமிழ் ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட என் தேவாதி தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. கனடா தேசத்தை பொறுப்படுத்தரலுங்கப்பா, அதிகாரிகளை பொறுப்படுத்தரலுங்கப்பா. எத்தனையோ லட்சக்கணக்கிலே வாழுகிற தமிழ் மக்களை ஒரு விசை மன்னியுங்க ஆண்டவரே அப்பா. திரும்பவும் திரும்பவுமாக ஆண்டவரே பாவ சாபங்கள் நிரம்பாதபடி ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்பத்தக்க பாதைகளையும் செய்கைகளையும் இருதய கடினங்களையும் குருட்டாட்டமான காரியங்களையும் ஒரு விசை மன்னித்து இவர்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்து இவர்கள் உம்மை நேசிக்கவும் உம்மிலே அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழவும் எல்லாவற்றிற்கும் மேலான உம்முடைய ரட்சி காணவும் தேவன் உதவி செய்யும்படியாக எங்களுடைய கனடா தேசத்தையும் மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே கருத்தோடும் உண்மையோடும் உம்முடைய பாதத்திலே வைத்து ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெயம் தர போறதற்காக கோடான கோடி நன்றி சொல்லி ஒரு விஷயங்களையும் தாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை உமக்கு முன்பாக நாங்களும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, தாழ்மையுள்ள பிள்ளைகளாக, நீர் விரும்பத்தக்க பிள்ளைகளாக எங்களையும் நிறுத்த வேண்டுமாக. நாங்களும் முடிவு பரியந்த நிலை நிற்க எங்களுக்கும் உதவி செய்யும்படியாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபம் ஒருவரும் இல்லை, அதனால் நான் முடிவுக்கு கொண்டு வரேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை இலங்க தேசத்திலே ஆண்டவரே வான மண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்தியங்கள் 9 மாகாணம் 25 மாவட்டங்களிலே கர்த்தாவே இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே, கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப ஜோதிகள், இளம் குடும்பங்கள், முதியோர்கள், இவர்கள் மத்தியிலே உம்முடைய ரட்சிப்பு உம்முடைய வல்லமையும் இறங்க கர்த்தாவை கிருப செய்யும். அந்த நாட்டு ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர், மத குருமார்கள் ஆண்டவரே கர்த்தாவே, நீ கண்ணோக்கி பாருமையா. இனவெறி, மதவெறி என்று இருக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே, போத வஸ்துக்களை புதிய வைக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, தலைவர்களையும் ஆண்டவரே, அந்த வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, நல்ல அறிவோடு கர்த்தாவே செயல்பட, நல்ல ஞானத்தோடு செயல்பட, இதெல்லாம் நாங்கள் சேதப்படக்கூடாது என்று கர்த்தாவே அவர்களுக்குள்ளே வர கர்த்தாவே, கிறிஸ்துவே நீர் அவர்களுக்குள்ளே இறங்க வேணுமாய் செபிக்கிறோம். சபைகள், மக்கள், ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஊற்றாகி ஒரு ஒருமனத்தின் ஆகியவை ஏவ சிந்தை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே உண்டாவதாக ஆண்டவரே. இந்த தக்கங்கள் ஆண்டவரே, வாக்குவாதங்கள், இவைகள் எல்லாம் விட்டு ஒழிய கர்த்தாவே, என் தேவனே, ஒருமனமும் ஒற்றுமையும் எல்லா மக்களும் எல்லா திருச்சபைகளும் ஒன்றிணைந்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற விருப்பந்தாகத்தோடு செயல்பட என் தேவனே கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே தான் தான் செய்கிற வேலைகளிலே கவனத்தோடு ஞானத்தோடு செய்யக்கூடியதா, மற்றவர்களை காக்கக்கூடிய மனித நேயங்கள் ஆண்டவரே எங்கள் தேச மக்களுக்குள்ளே வர வேணுமாய் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் அழிவிலிருந்து எங்கள் தேசத்தை மீட்டுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்கள் இனங்களை மீட்டுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய பாவங்களை ஒரு கணம் மன்னிங்கோ, அக்கிரமங்களை மன்னிங்கோ, மீறுதலை மன்னிங்கோ கர்த்தாவே ஆண்டவரே. கர்த்தா பிரியமில்லாத காரியம் உண்டு கர்த்தாவே, தேவனே பாரம்பரிய ஆண்டவரேச்சாரங்கள், வேதனங்கள் ஆண்டவரே, விக்கிராதனைகள் கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ கண்ணோக்கி பார்த்து நீங்கள் நடத்த ஆண்டவரே. ஏழைகள், டிக்கெட் வழிந்தி கஷ்டப்படும் ஆத்துமாக்கள் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிப்பை கடலிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பொருளாதார துறைகளுக்காய் செபிக்கிறோம் ஐயா, சுற்றுலா துறைகளுக்காய் செபிக்கிறோம், வாகன ஓடுறவர்களுக்காய் செபிக்கிறோம். இந்த விபத்தில் இருந்து, இந்த ரத்தம் சிந்துதலில் இருந்து எங்கள் மக்களை விடுதலையாக்கும் விடுவியும் கர்த்தாவே ஆண்டவரே. மருத்துவ துறைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா ஆண்டவரே. மனித நேயத்தோடு செயல்பட செயல்பாட்டின் ஆவியானவர் ஒவ்வொரு மருத்துவ துறைகளிலும் மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே ஊழிய ஊழியக்காரர்கள் மத்தியில நீர் இறங்க வேணும் ஐயா ஆண்டவரே. அவர்கள் உண்மை அறியணும் ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கல்வித்துறையில இருக்கிற வாலிப யுவதிகள் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த போத வசூலுக்குள்ளே புனைந்து கிடக்கிறார்களே கர்த்தாவே ஆண்டவரே. பெற்றாரின் கண்ணீர்கள் பெரிதாயிருக்கிறதே கர்த்தாவே. எந்த அவனே இந்த ஜனங்களை எல்லாம் விடுவிக்க விடுதலையாக்க உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. அப்பா அவங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் அநேக சிறைச்சாலைகளில் வாலிபர்களால் நிற்கிறார்களே கர்த்தாவே. அந்த சிறைச்சாலை வாழ்விலே அந்த விடுதலையாக்கி ஆண்டவரே, நல்ல சுக வாழ்வே ஆண்டவரே, உண்மையான வாழ்வே அவர்கள் வாழக்கூடியதா நீ கிருப செய்யும் ஆண்டவரே. வயோதிபர்கள் ஆண்டவரே, வயோதிவ மடங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, என்னைக்கு தாண்டவரே பெற்றாரும் பிள்ளைகளுமாய் பிரிந்திருக்கிறார்களே கர்த்தாவே ஆண்டவரே, இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஆண்டவரே. ஆண்டவரே அணிய ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க
3: உதவி செய்யுங்க. எங்கள் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்கள் தேச மக்களை ஒப்பு கொடுக்கிறோம், இந்தியாவை ஒப்பு கொடுக்கிறோம். இந்தியா மக்கள் அயல் நாடுகளாய் இருக்கிறார்களே கத்தாவே, அங்கு தமிழ் பேசுற இடங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் மாற்ற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலிக்காய், தேசிய அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதிக்கிறேன் கத்தாவே. அங்கு ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, வந்து செபிக்கிற பிள்ளைகள், தங்கள் தாளந்துகளை கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் ஆசீர்வதித்து கத்தாவே, அவர்களை பல்கி பெருக பண்ற தேவன் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஊழிய வளர்ச்சியை கொடுக்கிற தேவன் ஐயா, பல்கி பெருக வைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்ப அநேக நாட்கள் ஆண்டவரே கத்தாவே, ஏமிய காணவில்லை கத்தாவே, ஏமியுடைய ஜப சத்தம் கேட்கவில்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கத்தாவே, சத்துருவின் திட்டங்களை எல்லாம் முறியடித்து கத்தாவே, உம்முடைய பணியை செய்ய அந்த பிள்ளைய நீர் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினால் மனம் மாற்றுவீராக கத்தாவே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த மகிமை நீ கொடுத்த மகிமைகளை இழந்து விடாதபடி ஆண்டவரே, அப்படியா ஜெப ஆவி ஆண்டவரே பற்றி பிடிக்க கூடியதா நீ மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இன்னும் ஆண்டவரே, நிர்மலா மரியா அவர்கள் ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே வியாதி பட்டிருக்கிறார்கள் கத்தாவே, அந்த ஆண்டவரே வியாதியை கத்தாவே, இயேசுவின் நாமத்தினால் சுகமுண்டாவதாக கத்தாவே. அப்பா பரிபூர்ண சுகமும் விடுதலையும் அவர்களுக்குள்ள உண்டாவதாக ஆண்டவரே, நிர்மலாவையே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரி மூடி கண்ணுக்கள் நெஜம்பல் எலும்பல் தசையாவிலும் உடைய வல்லம் அறங்கி அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு ஆண்டவரே கத்தாவே, இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் வெளியேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே, யார் யார் எல்லாம் ஆண்டவரே வியாதிப்பட்டு வேதனையிலே இல்லங்கள்ல உள்ளங்கள்ல தனித்திருந்து தவிக்கிறார்களோ கத்தாவே, இவர்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவருக்கே சோத்திரம் என்று சொல்லுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீங்க பொறுப்பேருங்க கத்தாவே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து சோதித்து பார்க்கிற தேவன் என்று நாங்கள் வாழ்க்கிறோமே கத்தாவே. என் தேவனே, உம்முடைய வல்லோக வல்லமையை கத்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை கத்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே திருச்சபைகள் திருச்சபை மக்கள் மத்தியில உறுதிப்படுத்தும் ஐயா. உம்முடைய வார்த்தையும் கத்தாவே, உம்முடைய வல்லமையும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உம்முடைய வல்லமை மிக்க செயல்களை இந்த நாட்கள்ல ஆண்டவரே காணக்கூடியதாய், சபைகள் ஒருமனப்பட ஒற்றுமைப்பட கத்தாவே நீர் உதவி செய்யும் ஐயா. அந்த யுத்த நாடுகளுக்காய், உக்ரைனுக்காய், ரஷ்யாவுக்காயே ஆண்டவரே கத்தாவே, ஈரானுக்காயே ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசங்களுக்காய், இன்னும் ஆண்டவரே கத்தாவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் ஒப்பு கொட்டுக்கிறோம் கத்தாவே. ரத்தம் சிந்திர வாலிப பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, வர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆயுத முனைகளை கட்டுகிறோம் கத்தாவே, ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்தில் இருந்திய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட்
4: ஐரீன்,
3: நீங்கள் எங்களுடைய தேசத்திலே இருக்கிற சகலரும் நாங்கள் இனவரி வராதபடி ரட்சிப்பை கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல அங்கு ஏதோலாம் வரும் என்று சொல்லி அங்கு மிகவும் மக்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அகற்றி போடவும் கத்ததாமே அவர்களுக்குள்ளே ஒரு திட மனதை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி நடத்த வேணும். எல்லாரும் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி அங்கு எந்த இயற்கை அழிவும் எங்கள் தேசத்திலே எங்கள் மக்களே தாக்காதபடி காத்து கொள்ளப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமென். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் மக்கள் நன்றி ராஜாவே. இந்த நேரம் வரையிலும் கர்த்தாவே தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இலங்கை தேசத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தின் தலைவர்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா கலவரங்களை கொண்டு வருகிறதான கர்த்தாவே அப்பா, அந்த ஆவிகளை எல்லாம் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, இப்படியான வதந்திகளை கொண்டு வருகிறதான கத்தாவே அப்பா, பிள்ளைகளுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கத்தாவே அப்பா நல்ல ஒரு பகுத்தறிவை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அரசாங்கங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் திட்டங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு கத்தாவே வருகிற எல்லா தடைகளையும் அப்பா தேவன் நீங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. தேசம் முழுவதும் உடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் நீங்க கொண்டு வரும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இயற்கைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல காலநிலைகளை தேவன் தேசத்துக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த காலநிலை மாற்றங்கள் கத்தாவே அழிவை கொண்டு வராத படிக்கு கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா கத்தாவே. மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன மத பேதமின்றி கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களும் கத்தாவை உம்முடைய பிள்ளைகள் என்று கர்த்தாவை உணரத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேசத்திலே கத்தாவே அநேக சுயசேசர்களை எழுப்புங்க தகப்பனே. அநேக இடங்களுக்கு சுயசேசம் அறிவிக்கப்படாத படிக்கு இருக்கிறது ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று சுயசேசம் அறிவிக்கத்தக்கதான கிருபையை அப்பா உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. வருகையிலே யாருமே கைவிட்டு விடாத படிக்கு கத்தாவே உம்முடைய வருகையிலே வரத்தக்கதாய் கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ரட்சிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. அதற்கான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. முது செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே எந்த இன கலவரங்கள் கத்தாவே வன்முறைகள் கத்தாவே ஏற்படாத படிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தேசத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தேசத்தை பாதுகாத்து வழி நடத்த போறபடியால் நன்றி செலுத்துகிறேன். தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதில் ஊழியம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாத படிக்கும் உடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல தேவனுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
3: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: ஆமேன். ஆமேன். உங்களோடும் கூட அப்படியே இருப்பார். நன்றி சிஸ்டர்.
5: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசிர்வதிக்கிறார். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசிர்வதித்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசிர்வதிக்கிறார். கத்தரை கரத்தில் போய்க்கிறோம். புதன்கிழமை எங்களுடைய கன்னடா டேயாக இருப்பதனாலே எங்களுக்கு ஹாலிடேயாக இருக்கும். அந்த வேளையிலே இணைய முடியவர்கள் முடியுமானவர்கள் இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தடை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கால அதிகால வேளையிலே இணைந்த சகோதரி டாலி அவர்கள், காலை வேளையில் இணைந்த பாஸ்டர் அண்டன் ராசனயம் அவர்கள், மாலை வேளையிலே இணைந்த சகோதரி கலாசீலன், சகோதரி சகோதரி யார் இணைந்தார்கள், சகோதரி கலாசீலன் அவர்கள் இணைந்தார்கள், சகோதரி லண்டன்லேருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்தார்கள். சௌரன் டொனால்டு அவர்கள் மாலை வேளையிலே இணைந்தார்கள். சௌரி சிசிலியா மா லண்டன் யூகேலேருந்து இணைந்தார்கள். நினைந்து ஜபித்த ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை காலவேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வேளையிலும் அமைதியான நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி
6: விடைபெறுகிறோம்.
5: ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் கேட்க தவறாதீர்கள்.

0: இன்று நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி 1 பேதுரு 1:17-25 1 பேதுரு 1:17-25
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் 1 பேதுரு 1:17 சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்குமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். தேவன் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர் என்று பார்க்கிறோம். அவர் ஒவ்வொரு மனிதனுடைய கிரியையும் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர். தேவனுக்கு பிரியமானவர்கள் இவர்கள், வெறுக்கப்படத்தக்கவர்கள் இவர்கள் என்ற பிரிவினையெல்லாம் கிடையாது. அவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் நியாயமான முறையிலே நியாயம் தீர்க்கப் போகிறார். ரட்சிப்பிற்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நீங்கள் பூமியிலே எந்த விதமான வாழ்க்கையை நடத்தினீர்கள் என்பதோடு இது சம்பந்தப்பட்டது. தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்ற இந்த சத்தியம் நம்மை இன்னமும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் கவனமுடையவர்களாக இருக்கும்படியாக நம்மை தூண்டுகிறதாய் இருக்கிறது. நாம் மேற்போக்கானவர்கள் அல்ல என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் போகின்ற இடமெல்லாம் உங்கள் முகத்திலே புன்னகையை தவளவிட முயற்சிக்கிறீர்களா? மகிழ்ச்சியை போகின்ற இடங்களிலே விதைக்கிறீர்களா? செத்த விதைகள் மீது விசுவாசமானது பன்னீரை தெளிப்பதில்லை. விசுவாசமானது வாழ்க்கையை மாற்றமடைய செய்கிறதாயிருக்கிறது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மீது அஸ்திபாரமிடப்பட்டுள்ள இது ஜீவனுள்ள நம்பிக்கையை கொண்டு வருகிறதாயிருக்கிறது. தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற ஜீவனுள்ள இரட்சகரிடத்திலிருந்து விசுவாசிகள் ஜீவனை பெறுகிறார்கள். பாருங்கள், 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆம், மீட்கப்பட்டவர்கள் தாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்திலே தேவன் உங்களுடைய ரட்சிப்பிற்காக செய்த காரியங்களை குறித்து பேதுரு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அருமையானவர்களே, அவர் உங்களை மீட்க விலைக்கரையும் செலுத்த வேண்டியதாயிற்று என்பதை மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழாக நின்று கொண்டிருந்தோம். எசேக்கியேல் 18:4 என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். தேவன் இந்த சட்டத்தை ஒருபொழுதும் மாற்றவில்லை. அவர் ஒருபொழுதும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த தேவனுடைய மாறாத தன்மை துன்மார்க்கருக்கு ஒரு பெரும் பயங்கரமான காரியமாகும். அதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் என்றால் உணர்ந்து கொள்வார்கள். இந்த அநேகர் இவ்வாறு கூற கேட்டிருக்கலாம், நாம் இப்பொழுது நவீன காலத்திலே வாழ்கிறோம். நவீன சிந்தனைகளும் புதிய நாகரிகமும் விஞ்ஞானமும் வளர்ந்துவிட்ட காலத்திலே வாழ்கிறோம் என்பார்கள். ஆனால் தேவன் எப்பொழுதும் மாறாதவர் என்பதை நாம் அறிய வேண்டும். அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் ஏற்பட்டதில்லை. ஏனென்றால் அவர் முடிவை துவக்கத்திலேயே அறிந்தவர். இல்லாவிட்டால் அவர் தொலைக்காட்சியை பார்த்தோ அல்லது செய்தித்தாளை பார்த்தோ எதையும் புதிதாக கற்றுக்கொள்ளவில்லை. இவை எல்லாமே அவருக்கு எந்த ஒரு செய்தியையும் தகவலையும் கொடுக்க முடியாது. காரணம், அவருக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் போன்ற எல்லா காலங்களிலும் உள்ள எல்லா காரியங்களும் தெரியும். அவர் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லுகிறார். இதை அவர் மாற்றப் போவதில்லை. அடுத்ததாக, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினால்

குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நற்செய்தியை சுமந்து செல்கிறவர்கள்.

0: ஆரம்ப வசனமாக 1 தீமோத்தேயு 1:11 பார்ப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனாகிய அவரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மகிமையான நற்செய்தியின்படியே. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது அவருடைய அன்பையும் இரட்சிப்பையும் பற்றிய நற்செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொறுப்பை உங்களுக்கு கொடுத்தார். இயேசு தம்முடைய சீஷர்களிடம் உலகமெங்கும் சென்று அவரை பற்றி எல்லோரிடமும் சொல்லும்படி கட்டளையிட்டார். இந்த முக்கியமான பணியை தேவ தூதர்களிடம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடமே ஒப்படைத்தார். மக்கள் உங்களின் மூலம் அவரை பற்றி அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் இன்னும் சிறியவன் அல்லது அதற்கு எனக்கு அனுபவம் இல்லை என்றோ, நான் ஊழியக்காரர் இல்லை என்றோ நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, நீங்களும் தேவனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அன்பாக நடந்து கொள்ளுங்கள். வேதாகம கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு அவர்களையும் நேசிக்கிறார் என்று உங்கள் நண்பர்களிடம், உறவினர்களிடம், சக வேலையாட்களிடம் சொல்லுங்கள். எனவே நற்செய்தியை பகிர்ந்து மற்றவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள உதவும்படி தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து மகிழ்ச்சியாயிருங்கள். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மாற்கு 16:15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது இதன் மூலம் எங்களுக்கு தெரிய வருகிறது. நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள என்னை தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி. நான் நற்செய்தியை பகிரும் போது அதை கேட்கிறவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 29th of June 2026, and the topic for today is Bearers of Good News. The opening scripture is taken from 1 Timothy 1:11. The glorious good news entrusted to me by our blessed God. Hallelujah. God has trusted you with a very special task. When you were born again, He gave you a message to share the good news about His love and salvation. Jesus told His disciples to go into the world and tell others about Him. This important job was not given to angels. It was given to us, God's children. God wants people to hear about Him through you. You might think, I'm too young, or I do not have experience in it, or I'm not a pastor or a leader. It's not like that. You can still help others know God. You can be kind, share Bible stories, and tell your friends, family, colleagues that Jesus loves them too. So be glad you're among those God has chosen to share the good news and help others know Jesus. Hallelujah. Let's look into another scripture from Mark 16:15-16. And He said unto them, Go ye unto all the world, and preach the gospel to every creature. He that believeth and is baptized shall be saved, but he that believeth not shall be damned or condemned. This scripture further shows us the importance of sharing the gospel with others when there is still an opportunity. Let's pray together. Dear Heavenly Father, thank you for choosing me to share your love with others. And as I do, my hearers believe and are saved. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: Paistro Brada.
2: அருமையான
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சோரன் பாலன் அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கத்தருக்காக கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வர இணைந்திருக்கிற ஊழியரை ஆசீர்வதிப்போம், வரவேற்போம். கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வழியிலிருந்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்களையா. God bless you. ஆமேன்.
2: God bless you, brother. கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளைக்கான தந்த கிருபைகளுக்காக யேசப்பாவுக்கு உள்ளத்தினாலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே சங்கம் மாலை நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் மற்றும் இவரோடு சேர்ந்து உதவி செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதர குடும்பங்கள் மற்றும் உறவுகளார் ரீதியில் சங்கமம் வானொலியை செவிமடக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர் தழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எவ்வளப்பாடு ஏறெடுத்துக்கொண்டு தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் யேசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்கும்னு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே ராஜா நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜனுக்கு மூன்று முறை கோடான கோடி நன்றி செலுத்துறவன் தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உலகளால் ரீதியில் குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு தடைக்கற்களாக இருக்கிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே. ராஜா குடும்பங்களை ராஜா நிறைவாக ஆசீர்வதிங்க, நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி என்று

நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏ செய்யா. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உங்கள் நன்மைகளை நினைக்கின்றேன், நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறோம். நல்லவரே உங்கள் நன்மைகளை நினைக்கின்றோம். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். நாம் கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் எம்மை கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உங்கள் நன்மைகளை நினைக்கின்றேன், நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறோம். நல்லவரே உங்கள் நன்மைகளை நினைக்கின்றோம். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்

0: தோறும் தருபவரே நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உங்கள் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறோம். நல்லவரே உங்கள் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ராஜா நன்றி ராஜா.
1: கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி பாடலை எடுத்து வந்தீர்கள், ஜெபங்களோடும் வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தர் இச்சித்தமானால் காலை நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே இன்னும் ஒரு பாடலோடு ஜெபங்களோடு சந்திப்போம். அதுவரையும் திவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கருத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை போய்க்கிறோம். சௌரி ஜீவாவுடனும் பிள்ளைகளுடனும் பிற பிள்ளைகளுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் போய்க்கிறோம். காட் பிளஸ் யூ. யா
2: ஆமீன். கர்த்தராமே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் உடைய குடும்பங்கள் மற்றும் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் இயேசுனுடைய ஆசீர்வாதங்கள் அணு தினமும் கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிருஷ்ண நாமத்தை வாழ்த்தி கொண்டு காட் பிளஸ் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அரபியார்களே, இதுவரை நினைவுகளுடன் சோழன் பாலன் லண்டன் யூகேயிலிருந்து நினைந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள்
3: இணைந்து
1: வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன் ஆமீன்.

குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நற்செய்தியை சுமந்து செல்கிறவர்கள். ஆரம்ப வசனமாக 1 தீமோத்தேயு 1:11 பார்ப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனாகிய அவரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மகிமையான நற்செய்தியின்படியே. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது அவருடைய அன்பையும் இரட்சிப்பையும் பற்றிய நற்செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொறுப்பை உங்களுக்கு கொடுத்தார். இயேசு தம்முடைய சீஷர்களிடம் உலகமெங்கும் சென்று அவரை பற்றி எல்லோரிடமும் சொல்லும்படி கட்டளையிட்டார். இந்த முக்கியமான பணியை தேவ தூதர்களிடம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடமே ஒப்படைத்தார். மக்கள் உங்களின் மூலம் அவரை பற்றி அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் இன்னும் சிறியவன் அல்லது அதற்கு எனக்கு அனுபவம் இல்லை என்றோ, நான் ஊழியக்காரர் இல்லை என்றோ நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, நீங்களும் தேவனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அன்பாக நடந்து கொள்ளுங்கள். வேதாகம கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு அவர்களையும் நேசிக்கிறார் என்று உங்கள் நண்பர்களிடம், உறவினர்களிடம், சக வேலையாட்களிடம் சொல்லுங்கள். எனவே நற்செய்தியை பகிர்ந்து மற்றவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள உதவும்படி தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து மகிழ்ச்சியாயிருங்கள். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மார்க் 16:15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது இதன் மூலம் எங்களுக்கு தெரிய வருகிறது. நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள என்னை தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி. நான் நற்செய்தியை பகிரும் போது அதை கேட்கிறவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று அருளப்பர், நான்கு பன்னிரண்டில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார், அயலானில் உறையும் இறைவனை காண விழைவோமா?
1: அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை.

0: அவரை காணையில் அவர்கிட்ட லைன் என்ன இதாக இருக்கு, நீங்கள் இப்போ செய்து போட்டு அவர்கிட்ட கொடுங்க, செய்து முடிய அவர் வந்தா
1: ரெண்டு நிமிஷத்துல மேலே ஓடியாரு, காடு தோட்டத்துக்கு நிக்கிட்டு டக்குன்னு ஓடியாருண்ணே.
0: ஓகே.

0: Recording in progress.
1: அமை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகரேட்டின் மாணவர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பண்ணிக்க வேண்டும் வேத பாடத்துடன் இணைந்திருக்கிறார். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணையவில்லை. அவர் பின்னதாக இணைவார் என விசுவாசிக்கிறோம். கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியோடு தேவ ஊழியர் சுசேகரேட்டின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே வேத பாடத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
2: ஆமே. நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிரக்கம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே மீண்டுமாய் ஒரு புதிய வாரத்திலே புதிய நாளிலே இந்த நாட்களில் உங்களுடைய சமூகத்திலே வரவும் ஆண்டவரே இந்த நாட்களில் வேதத்திலுள்ள காரியங்களை அறிந்து பார்க்கவும் நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே புதிய தியானத்திலே இந்த நாட்களிலே உங்களுடைய கரம் தானே உங்களுடைய சமூகம் தானே கூட இருந்து நடத்தும்படியாக உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை முற்று முழுதாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் சங்க வணையத்தளத்தின் ஊடாக இந்த நாட்களில் நான் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வேத பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த நாளிலும் வேதத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவுடைய வார்த்தையை இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமாயிருந்தால், இன்றைய நாட்களிலே அதாவது மரணம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே அங்கே நான் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றன. கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணம் எதனாலே வருகிறது, அந்த மரணத்தினுடைய காரியம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் இந்த உலகத்திலே இந்த மரணம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு திடுக்கிட வைக்கிற சம்பவமாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அந்த மரணத்தை குறித்து இன்றைக்கு எந்த பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு கலக்கம் தான் இந்த நாட்களே வரும். இன்னைக்கு டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலே சீரியஸா இருக்கிற வேலையில அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுடைய உங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சது, இந்த நாட்களை காரியத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற வேலையிலே நமக்குள்ளே ஒரு கலக்கம் இந்த நாட்களிலே ஏற்படும். ஏனென்றால் இந்த பூமியை விட்டு இந்த நாட்களை நாங்கள் போவதற்கோ அல்லது இந்த நாட்களை பூமியை விட்டு இந்த நாட்களை விலகுவதற்கோ இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை எல்லாம் விருப்பம் இல்லை என்பதைத்தான் இந்த பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்தோடைய பிள்ளைகளை. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பக்தனாகிய யோவு சொல்லுகிறார் இந்த நாட்களிலே. எடுத்துக்கொள்வோம் இந்த நாட்களிலே யோவின் புஸ்தகம் 19 அதிகாரத்திலே 25-26 வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பக்தனாகிய யோபு இந்த நாட்களிலே சொல்லுகிறது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள். அவர் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும், நான் அறிந்திருக்கிறேன் இந்த தோல் முதலான அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் அருமை பிள்ளைகளை பாருங்கள், இந்த 25 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். மீண்டுமா இந்த வசனத்தை கம்ப்ளீட்டாக இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிறது 25-26 பாருங்கள், நான் வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் அவர் பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த என் தோல் முதலாய் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு தைரியமான ஒரு வார்த்தை இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வகையிலே இங்கே யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார். என்ன காரணம் என்றால், அவருடைய சூழ்நிலைகள் அவருடைய நிலைமைகளை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், சற்று இந்த நாட்களிலே இந்த யோவனுடைய அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இந்த நாட்களிலே யோவனுடைய காரியத்தை குறித்து ஒரு போட்டியாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே இந்த இடத்திலே யோபு இந்த நாட்களில் ஒரு பகடக்காயாக இந்த நாட்களிலே மாட்டப்பட்டு இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால், திகைத்து போய் என்ன செய்வதென்று தெரியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த யோவனுடைய அந்த நிலைப்பாட்டில பாருங்கள், அவர் சொல்லுகிற அந்த நாட்களில் என்ன காரியம் என்றால், எல்லாவற்றையும் இழந்து விட்டார், பிள்ளைகளை இழந்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடு மாடுகளை எருதுகளை இந்த நாட்களை இழந்து விட்டார், வேலைக்காரர்கள் இழந்து விட்டார், அதாவது இந்த நாட்களை குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களை ஐஸ்வர்யம் எல்லாம் இந்த நாட்களை அற்றுப்போய் விட்டது. அது மட்டுமல்ல, கடைசியாக பார்க்கிற வழியிலே அவருடைய சரீரத்தினுடைய சுகம் கூட இந்த நாட்களே இழந்த நிலையிலே இந்த நாட்களே யோக பக்தன் நிற்கிறார் என்பதை தான் இந்த வார்த்தையில இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அவர் சொல்லுகிறார், என்ன காரணம் என்றால், கடைசியாக தஞ்சம் என்னவென்றால் மீட்பர் தான் நமக்கு தஞ்சம். அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் அந்த நாட்களிலே அறிந்திருக்கிறேன் சொல்லப்படும். அப்படியானால் பாருங்கள், ஆவியானவர் அவருடைய ஆவியா அவரில் அவருடைய ஆவியிலும் ஆத்மாவிலையும் பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த வெளிப்பாடுகள் இந்த பக்தனாகிய யோபுவுக்கு இந்த நாட்களிலே ஏதோ ஒரு காரியத்திலே வந்ததல்ல, கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய ஆத்மாவிலும் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவில பாருங்கள், நாங்கள் கனவிலே இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் படுத்து நல்லா தூங்கி கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலே சில காரியங்களை இந்த நாட்களை தேவன் பேசுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த சத்ருவான் என்ன செய்வான்னு சொன்னா, நாங்கள் நித்ரியா கிடக்கிற வேளையிலே வந்து அங்கே களைகளை விதைத்து விட்டு போவானா, எங்க விதைத்துட்டு போவான், எங்களுடைய ஆத்மாவில விதைச்சிட்டு போவான். அருமையான கத்தோட பிள்ளைகளை, அதனாலதான் சிலர் பாருங்கள் தூங்குற வேளையிலே பயங்கரமான கனவு வரும். ஒரு கிடங்குல இருந்து அல்லது உயரத்தில இருந்து விழுகிற மாதிரி ஏதாவது ஒரு கனவை கண்டு இந்த நாட்களை திகைத்து போய் அதை குறித்து இந்த நாட்களை யோசித்துக் கொண்டிருப்பார்கள். இப்ப பார்வனுடைய கனவும் அப்படித்தான் இந்த நாட்களை இருந்தது. அருமையான கத்தோட பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அப்ப அந்த சூழ்நிலையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே இந்த யோபுடைய காரியத்திலே பார்க்கிற வழியிலே எல்லாம் முடிந்து விட்டது, இனி என்னுடைய கடைசி காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் முடிவு இதுதான், என்ன, மரணம். ஒரு ஒன்றுமே இல்லை, மரணத்தில இருந்து எவனும் தப்ப முடியாது. அருமையான கத்தோட பிள்ளைகளை, நீங்க வேதத்தில் எடுத்து பார்ப்பீங்களா என்றால் மரணத்திலே இருந்து தப்பின மனுஷர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த நாட்களை பார்ப்போம். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அது ஒரே ஒருவர் தான், மோசே என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் பாருங்கள், மோசையினுடைய மரணத்தை ஆண்டவர் வந்த நாட்கள் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவரை அடக்கம் செய்கிறதையும் ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவருடைய சரீரத்தை குறித்து இந்த நாட்களே அங்கே யூதா புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே விசாசானவன் வந்து தர்க்கம் பண்ணுகிறான், அவருடைய சரீரம் எனக்கு வேண்டும், ஏனென்றால் அவன் பாவம் செய்து விட்டான், அப்படியானால் அந்த சரீரத்தை நான் மரணத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் அந்த சரணம் நம்முடைய மரணம் எங்கே வருதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே இந்த சரீரம் இந்த நாட்களே அதாவது மரணத்துக்குள்ளே போகிற வேளையில தான் அந்த மரணம் இந்த நாட்களை உருவாகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களே ஆத்மாவை நரகத்திலே தள்ளுகிறவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதான் ஆண்டவுடைய வார்த்தை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆத்மா ஒரு நாள் நரகத்திலே தள்ளப்படக்கூடாது. இப்ப பாருங்கள், சரீரம் இன்றைக்கு பாருங்கள், இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற காரியத்திலே பார்க்கிற வேளையிலே ஆவி ஒரு நாளும் தள்ளப்படாது. ஏனென்றால் ஆவி தேவனிடத்திலே இருந்து வந்தது தேவனிடத்திலே போகும். ஆனால் அந்த கடைசியாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையில் மனுஷன் மறிக்கிற வேளையிலே இந்த சரீரம் இந்த நாட்களை இந்த பூமியிலே விழும். ஆனால் இந்த நாட்களை விழுகிற வேளையிலே இந்த பூமியிலே இந்த நாட்கள் அந்த சரீரம் இந்த நாட்களிலே மரணத்துக்குள்ளே சந்திக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப அந்த மரணம் எதனாலே வருகிறது, ஒரு மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் தான் அந்த மரணம் வருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பக்தனாகிய யோவு பாவம் செய்யவில்லை, இதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே ஒரு சம்பவம் இந்த நாட்களை உதாரணமாக இந்த நாட்களை அவரை எடுத்து இந்த இடத்திலே பாருங்கள், ஒரு காரியத்தை இந்த நாட்களை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால அவர் சொல்லுகிறார், அதாவது என்னுடைய காரியம் எல்லாம் முடிந்து விட்டது, என் மீட்பர் என்றும் உயிரோடு இருக்கிறார், ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் அறிந்திருக்கிறேன் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களே கடைசி நாட்களிலே பூமியின் மேல் அவர் நிற்பார் என்றும் அதே வேளையில் இந்த நாட்களை அறிந்திருக்கிறேன், இந்த என் தோல் முதலாய் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு தைரியமான ஒரு துணிவான வார்த்தை இந்த நாட்களே அவர் பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, இதுதான் அங்கே கர்த்தருடைய வார்த்தையாக இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ எல்லா மனிதர்களுக்கும் மரணத்துக்கு இந்த நாட்களை உட்பட்டவர்கள். அங்கே வேதாகமத்திலே மரணம் என்னும் சொல்லுக்கு பல பொருள்கள் உள்ளன, மரணத்தில் பல வேறு பொருள்களை இந்த நாட்களை விசுவாசிகள் அங்கே உள்ள தொடர்புகளை அறிந்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது. அருமையான கத்துடைப்பிள்ளைகளே, மரணத்தின் பாவத்தின் பலனாகிய மரணம் முதலாவதாக, பாவத்தின் காரணமாக அருமை பிள்ளைகளை பாருங்கள் இந்த உலகத்திலே மரணம் பிரவேசித்ததாகவும் ஆதிகாமம் 2-3 அதிகாரத்திலே இந்த நாட்களே குறிப்பிட்டு இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். நமது ஆதி பெற்றோர்கள் என்றென்றைக்கும் வாழ தகுதி உடையவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத போது அவர்கள் அங்கே பாவத்தின் தண்டனைக்கு உட்பட்டு விட்டார்கள். அதுவே மரணம் என்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக. அப்ப முதலாவது ஆதாம் ஏவாளுடைய சரீரம் மரணத்துக்கு உட்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப தேவன் ஜீவ விருட்சத்தின் ஜீவ விருட்சத்தை ஏதோன் தோட்டத்தின் நடுவிலே வைத்தார். அதன் கனியை ஒருவன் தொடர்ந்து இந்த நாட்களை புசித்து வந்தால் அவன் மரணம் அடையவே மாட்டான் என்பதை இன்றைக்கு ஆதியாகமம் 2 ஒன்பதாம் வசனத்தை சொல்லுகிறோம். ஆனாலும் ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினால் தேவன் இந்த வார்த்தைகளை அங்கே கூறினார். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆதியாகமம் 3:10 என்று சொல்லப்படும். அதே ஒரு வேளையிலே அவர்கள் அந்த கனியை இந்த நாட்களிலே புசித்த நாளிலே சாகாவிட்டால் தேவனுடைய சாயலின்படி மாம்சத்திலே ஆளாக இருப்பார்கள். இப்ப பாருங்கள், ரெண்டு காரியம், ரெண்டு சாய்ஸ் கொடுக்கப்படுது. என்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த பாருங்க, நன்மை தீமை அறிகிற மரம் இந்த நாட்களை பாருங்கள். இன்னொரு காரியத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள், அந்த நாட்களை பாருங்கள். அங்கே ஆதாமுக்கு நன்மை தீமை அறிய மரத்தினுடைய காரியத்தை குறித்தும், அதே வேளையில பாருங்கள், ஏதோன் தோட்டத்திலே இருந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இந்த நாட்களை அந்த இடத்துல அந்த வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் என்ன என்ன காரியத்தை செய்தார்கள் சொல்லி சொன்னால், ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவர்களை மரணம் அங்கே தொடருகிறதை இங்கே கத்துடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்காதனமாக ஆதியாகமம் 3:19, 19:19, 2:9, 9 இதிலே இந்த நாட்கள் இந்த காரியங்கள் இந்த நாட்களை போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இதன் நிமித்தம் இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த மனுஷருக்கு இந்த நாட்களே, அவர்களுக்கு இந்த நாட்களே மரணம் சம்பவிக்கிறதை இங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப மரணத்தை மேற்கொள்ளுவதற்கு இந்த பூமியிலே ஒரு மனுஷனுக்கும் இந்த நாட்களே அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலே உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இதுதான் இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் மனிதருக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். ஏனென்று சொன்னால் அவரை மரணம் மேற்கொள்ளவில்லை. அதனாலேதான் அவர் பாருங்கள் மரித்து 3 இந்த நாட்களை என்ன செய்தார், உயிர் தெழுந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அதனாலதான் வேதம் சொல்வது மத்தேயு 28 கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறது மட்டுமல்ல, நம்மை இந்த நாட்களை பெலம்படுத்தும்படியாகவும் தைரியப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தை இந்த நாட்களை வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஆதியாகமம் 3 சொல்லப்படுகிற காரியம், அதாவது ஒருவேளை அவர்கள் அந்த கனியை புசித்த நாளிலேயே சாகாவிட்டாலும் தேவனுடைய ரீதியான அந்த மரணம், அதாவது சாகாவிட்டாலும் தேவனுடைய சாபத்தின்படி மாமிச மரணத்துக்கு மரணத்துக்கு ஆளாவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இரண்டாவதாக ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களிலே ஒழுக்க ரீதியான மரணம் இந்த நாட்களை அடைந்தார். தேவன் ஆபிரகாம் ஆதாமிடம் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று எச்சரித்திருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய ஆதியாகமம் 2:14 எப்ப பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தவிர்க்கப்பட்ட பணியனி கனிய புசிப்பாயா இருந்தால் நீ கட்டாயம் உனக்கு மரணம் வரும், நீ மரணத்தை சந்திப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் அவருக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனாலும் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் அப்படியே இந்த நாட்களே தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களே ஏற்றுக்கொள்ளாதபடி அதை இந்த நாட்களே புசித்தது நிமித்தம் அன்றே அவர்கள் என்ன செய்தார்கள், இருவரும் அன்றே இறந்து விட்டார்கள். அதாவது அவர்களுடைய இயற்கை சுபாவம் பாவம் உள்ளதாயிற்று. ஆதாம் ஏவாள் அங்கே பின் ஒவ்வொருவரும் இந்த நாட்களே ஆணும் பெண்ணுமாக பாவ சரீரத்தோடு இந்த நாட்களே பிறந்துள்ளனர் என்பதைத்தான் ரோமர் 8:5 இந்த நாட்களே 5-8 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ரோமர்கள் நிருபம் 8 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எடுத்துக்கொள்வோம் இந்த நாட்களை ரோமர்கள் 8:8 இந்த பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய நான் வாசிக்கிறேன் சில வார்த்தைகளை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலே இருந்து விடுதலாக்கிட்டுதே. அது எப்படி எனில், பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாத தேவனுடைய தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரன் பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி ஆவின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாய பிரமாணத்தின் நீதி அங்கே நிறைவேற்றும்படிக்கே இந்த நாட்களே அப்படியே செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் சிந்தை என்னவாக இருக்கிறதா? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இருக்கிறது. எப்படி எனில், ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையும், அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் அங்கே கீழ்ப்படிய கூடாமலும் இந்த நாட்களே இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பாருங்கள் என்ன சுவாபம் என்று சொல்லி சொன்னால், மாம்சத்தின் மூலமாக மாம்சத்தின் கிரியைகள் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே மாம்சத்தை இந்த நாட்களே மாம்சத்தின் காரியத்தில் இன்றைக்கு நாங்கள் நடக்கிற வேளையிலேயே அங்கே இந்த மரணத்தை இந்த நாட்களை சந்திக்கிறோம் என்பதைத்தான் இந்த இடத்துல இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களை அவர்களை எச்சரித்து இந்த நாட்களை விடுகிறார். ஏனென்றால் இது ஒரு மிகவும் இந்த நாட்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆதாமு ஏவாளும் அம்மரத்தின் கனியை புசித்த நாளிலேயே மரணம் அடையவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அந்த புதுசித்த வேளையிலேயே அவர்கள் இந்த நாட்களே மரணம் அடையவில்லை. ஆனாலும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே ஒரு காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் இங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் இருவரும் இந்த நாட்களை அன்றே இறந்து விட்டார்கள். அதாவது அவர்களுடைய அந்த இயற்கை சுபாவம் பாவம் உள்ளதாயிற்று. ஆதாம் ஏவாளுக்கு பின் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பாவ சரீரத்தோடு நாக்களிலே பிறந்துள்ளனர் என்பதைத்தான் இந்த ரோமர் 8 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்த்த மருமையான கத்திரவர்களே. அது மட்டுமல்ல, இந்த நாட்களே பாருங்கள் அங்கே உள்ளான ஒரு ஆசை, இந்த நாட்களே தேவனை பற்றி, இந்த நாட்களே மற்றவர்களை பற்றியோ இந்த நாட்களே கவலைப்படாமல் தன் மனம் போன போக்கிலே சென்று தன் சுயநல விருப்பங்களை இந்த நாட்களை நிறைவேற்றும் தன்மை என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 3 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்ல, ரோமர் 3 அதிகாரத்திலே 10 வசனத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே இப்படியாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளினால் வஞ்சகம் செய்கிறார்கள், அவர்கள் உதடுகளிலே கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் அங்கே சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியிலே வருகிறது, சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பே தெய்வ பயம் இல் என்றும் அங்கு இல்லை என்பதை அங்கு எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் என்ன காரணம், இந்த காரியங்களை பார்க்கிற வேளையிலே இதன் மூலமாய்த்தான் இன்றைக்கு அங்கே தேவனுடைய காரியங்களை மீறுகிறது நிமித்தம் தான் மரணம் இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே உருவாகிறதை பார்க்கணும். எபேசியரின் புத்தகத்திலே 2 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், 3 வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாம் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் இந்த நாட்களை விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப தேவனை அறிகிறதற்கு முன்பாக நமக்குள்ளே ஒரு விடுதலை இல்லை, நாங்கள் எப்படி இருந்தோம் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களே ஒரு கோபாக்கினையினுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை இருந்தோம் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, கொலோசியரின் புத்தகம் 2 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் இந்த 13 வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாமிசம் விருத்த சேசனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறோம் பாருங்கள். அப்ப தேவன் என்ன செய்தார், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குருசிஃபிக்ஷன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவை மரணத்தின் மூலமா இந்த நாட்களே பாருங்கள், தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது 14வது வசனம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவிலே இராதபடிக்கு. அப்ப பாருங்கள், இந்த காரியங்கள் நடுவிலே இருக்க மட்டும், நாங்கள் பாவிகளாய்த்தான் இந்த நாட்களை இருந்திருக்க வேண்டும். அருமையான கத்துடைய, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராமல் இருப்பாரா என்றால், இன்று வரைக்கும் நானும் நீங்களும் பாவிகளாய்த்தான் இந்த நாட்களே இருக்க வேண்டுமே ஒழிய, நமக்கு ஒரு பரிகாரம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த பரிகாரத்தை தேடும்படியாக, அந்த பரிகாரத்தில் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் கத்தராய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த நாட்களே மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஏனென்றால் அங்கே மரணத்தை உருவாக்குறது என்ன? மாம்சம் தான் அங்கே உருவாக்குறது. எப்படி என்றால் பார்க்க, அவர்களுடைய இச்சை, ஏவாளுடைய இச்சை, அவள் மாம்சத்திலே இருந்து இச்சித்தது நிமித்தம் தான் அந்த கனியை இந்த நாட்களில் புசித்தாள் என்பதை அங்கே பார்க்கிறோம். அதன் நிமித்தம் தான் ஏதோன் தோட்டத்திலே இருந்து சாபம் அந்த இடத்திலே அங்கே செயல்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, சாபத்து நிமித்தம் பாவத்து நிமித்தம் தேவன் அவர்களை தோட்டத்தில இருந்து வெளியே இந்த நாட்களில் தள்ளி, இந்த நாட்களில் என்ன செய்கிறார், அவர்களை தள்ளிவிட்டு சுடலை பட்டயத்தை அந்த பாதுகாப்புக்காக அந்த தோட்டத்தில் வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காரியம் எப்படியாக இருக்கின்றால், தேவனுடைய சமூகத்தில இருந்து பாவத்து நிமித்தம் தள்ளப்பட்ட நம்முடைய அதாவது சந்ததிகளாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, நம்முடைய முற்பிதாக்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த காரியத்திலே தேவன் அந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், இந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாகத்தான் இங்கே மத்திய சுவிசேஷத்திலே பார்க்கிற வழியிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாட்களே வெளிப்பட்டார் சொல்லி இங்கே பார்க்கிறோம். இந்த மூன்று சுவிசேஷ புத்தகங்களையும் பாருங்கள், இந்த நாங்கள் மத்திய மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே கர்த்தருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவருடைய பாடுகள், அவருடைய காரியங்கள், அவர் செயல்பட்ட காரியங்கள் எல்லா சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் ரோமாபுரிக்கு எழுதுகிற வேளையிலே, ரோமருக்கு எழுதுகிற நிருபத்திலே பார்க்கிற வேளையிலே பவுலடிகள் அதை திட்டவட்டமாக தெளிவாகவும், கொலோசர் சபைக்கு எபேசு சபைக்கு எழுதுகிற வேளையிலும் அதை இந்த நாட்களிலே தெளிவாகவும், இன்ன காரணத்துக்காகத்தான் இந்த காரியங்கள் நடந்தது என்பதை குறித்தும் அவளுக்கு அங்கு விவரித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியத்தின்படி பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, மனம் போன போக்கிலே தங்களுடைய சுய விருப்பங்களின்படி நிறைவேற்றும் அங்கே தன்மைகளாக இந்த நாட்கள் இருந்ததை பார்க்கிறோம். அதனாலேதான் அந்த மரம் மரணம் இந்த நாட்கள் அங்கே வந்தது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதற்கு. அப்ப ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாத போதே ஒரு ஆவி இந்த நாட்கள், அதாவது ஒரு ஆவிக்குரிய மரணத்தை இந்த நாட்களில் அடைந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவர்கள் தேவனிடம் இந்த நாட்களில் கொண்டிருந்த நெருக்கமான உறவை இந்த நாட்களில்

இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஆவிக்குரியவர்களாக செத்தவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அறிமான கர்த்தர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னாலும் இன்றைக்கு நீங்கள் செத்தவர்களை போல் இந்த நாட்களிலே நடக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அறிமான கர்த்தருடைய அப்ப ஆவிக்குரியவர்களா இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் அங்கே எப்படியாக இருக்கிறது? நாம செத்தவர்கள் தான். அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், பழக்கப்பட்ட ஆவினால் நடத்துகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஜெபமில்லை, ஒரு காரியம் இல்லை, இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? பழக்கப்பட்ட ஆவினால் இந்த நாட்களை நடத்தப்படுகிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை பாருங்கள், எபேசியர் 4:17-18 சொல்லுகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, அருமையான தங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்கள் இருதய கடினத்தினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இந்த நாட்களே இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்கள் காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கு சொல்லப்படுகிறது? விசுவாசிகள் சொல்லப்படுகிறது. நீங்கள் இவ்விதமாய் இந்த நாட்களில் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க பாருங்க, காம விகாரத்துக்கும் அதே வேளையில அசுத்தத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னவரா இந்த நாட்களில் காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுங்க, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொன்னவரா? இல்லை, அந்த அசுத்தத்திலிருந்து வெளியாலே வாங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், அதனாலே நீங்களும் பரிசுத்தராம் பரிசுத்தமா இருக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், என்னை போல் இந்த நாட்களை மாறுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு அநேக உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இன்றைக்கு அநேக திருச்சபைகளுக்கு நடக்கிற காரியங்கள், காம விகாரம் இந்த நாட்களை திருச்சபைகளுக்கு கூடி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில பாருங்க, திருச்சபைகள் கூட இந்த நாட்களை ஹோமோசெக்சுவலுக்கு அக்செப்ட் பண்ணி திருமணத்தை இந்த நாட்களை நடத்தி வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ இந்த நாட்களை சடங்காச்சாரம் செய்கிற மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவுடைய கோபாக்கினை இந்த பூமியிலே மறுபடியும் வராது என்பதற்கு என்ன சாத்திய கூறு இந்த நாட்களில் இருக்கிறது? அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சோதோம் குமாரா இதற்காக அழிக்கப்பட்டது. அப்படியானால் சோதோம் குமாரோட கிரியை இன்றைக்கு உலகத்திலே, அந்த அசுத்தாவிகள் இன்றைக்கு உலகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், எந்த ராஜ்யங்களா இருந்தாலும் அந்த ராஜ்யங்களிலே பாருங்கள், இந்த நாட்களில் பாலிமெண்ட்ல கூட இருக்கிறவர்கள் அதாவது ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலர். அருமையான கத்துடர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் இந்த நாட்களிலே அந்த தேசத்தை அவர்கள் ஆளுவார்களா இருந்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியினுடைய கிரியைகள் தான் அந்த தேசத்தை ஆண்டு கொள்ளுமே ஒழிய இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வராது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா, அந்த ராஜா ஆவியானவரால் நடத்தப்படுவானா இருந்தால் அந்த ஜனங்களும் ஆவியானவரால் இந்த நாட்களை நடத்தப்படுவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒரு ராஜா இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே, அந்த ஜனங்களை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாவ இச்சைகளை நடத்துவானா இருந்தால் அந்த தேசத்து குடிகள் எல்லாம் இந்த நாட்களை பயப்படாதபடி இந்த நாட்களை பாவம் செய்வார்கள். இப்ப சோதங்குமாராவை அந்த ராஜா என்ன செய்தார் பாருங்கள், அந்த தேசத்திலே அந்த காரியத்தை அனுமதித்தார். அதனாலே கத்தருடைய கோபம் இந்த நாட்களே அந்த தேசத்தை பட்சித்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே பாவத்தின் பலனாகிய மரணம் நித்திய மரணத்தோடு இந்த நாட்களிலே சம்பந்தப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததால் நித்திய ஜீவனை இந்த நாட்களிலே பெற்றிருப்பார்கள். கீழ்ப்படிந்திருந்தால் பாருங்கள், அப்ப சொல்ல, ஆனாலும் அதற்கு பதிலாக நித்திய மரணம் இந்த நாட்களில் செயல்பட ஆரம்பித்தது. கீழ்ப்படியாமை காரணமாக ஏற்பட்ட அந்த நித்திய ஆக்கின தீர்ப்பு தேவனை விட்டு பிரிந்த நிலையிலே ஆகியவைகளே ஆகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆதி 3:24 பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய சந்நிதியிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சந்நிதானத்திலே இருந்து அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலே இருந்து நீக்கலாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே தெசலோனிக்கின் புஸ்தத்திலே இந்த நாட்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே, 2 தெசலோனிக்கின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது இப்படியாக, 2 தெசலோனிக்கின் 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 9 இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், அந்நாட்களிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கதாக நீங்கள் எங்களுடைய சாட்சி
சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலே விசுவாசிக்கிறவர்களார் இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே

0: இருந்து அவருடைய வல்லமை பொருந்தின மகிமையிலே இருந்து நீங்களாக்கி நித்திய அழிவு, அதாவது அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களில் எல்லாரும் சொல்லுகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் செகண்ட் கமிங், ராப்ஷர், அப்படி இப்படின்லாம் கணக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அண்டை பாருங்கள், இன்னைக்கு இந்த அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லலாம் சாதாரணமாக வேதத்தில் இருந்தபடி. ஆனால் அந்த இடத்திலே அந்த ராப்ஷர் என்று சொல்லப்படுது, எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு தகுதி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை தான் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியம் செய்கிறதுனாலையோ, தான தர்மம் செய்கிறதுனாலையோ, அல்லது என்ன காரியங்கள் செய்கிறதுனாலையோ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை போக முடியாது. அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யங்கள், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் ஒரு நியமனங்களை, கட்டளைகளை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் கை கொள்ளுவோமா இருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இன்றைக்கு நாங்கள் பிரவேசிக்க முடியுமே ஒழிய, இந்த நாட்களே சில வழி நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாட்களே எத்தனையோ மீட்டிங் வைக்கிறோம், எத்தனை காரியங்களை செய்கிறோம். இந்த நாட்களே இதனாலே இந்த நாட்களை என்ன ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிட்டோம். ஆனால் அந்த நாட்களை நாங்கள் அப்படியான காரியத்துக்கு சென்று விடலாம். முதலாவது நம்முடைய ஆத்மா எப்படியாக இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களை சீராக வைத்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆத்மாக இச்சைகளுக்கு விலக்கி காக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாக்களை இந்த நாட்களை பாருங்கள், வீணான காரியத்துக்கு விலக்கி காக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆத்மா அந்த நாட்களே அனு தினமும் ஒவ்வொரு செக்கனும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், தேவனோடு உறவாடுகிறதாக. அந்த நாட்களை ஏ நோக்கு தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார், சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே விதமாக இன்றைக்கு நம்முடைய ஆத்மா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் ஆண்டோட வருகையிலே அங்கே எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமான கத்துடவில்லை. ஏனோக்குடைய ஊழியங்களோ, ஏனக்குடைய காரியங்களை குறித்து நாட்களை சொல்லப்படவில்லை. ஆனால் சொல்லப்பட்ட காரியம் என்ன, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த நாட்களை சொல்லப்படுது. ஏன் அப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களை தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டு தேவனுடைய சத்தத்தை இந்த நாட்களை கேட்டுக்கொண்டே இந்த நாட்களை இருந்தார். அருமையான கத்துடவில்லை என்று கூட கத்துடைய சத்தம் பூமி விதங்கு துணித்துக் கொண்டே இன்றைக்கு இருக்கிறது. இந்த கடைசி நாட்களை பாருங்கள், எந்த வழியிலேயாவது ரேடியோக்கள் மூலமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களை துண்டு பிரசங்கம் மூலமா இருந்தாலும் சரி, சபை மூலமா இருந்தாலும் சரி, எந்த இடம் மூலமாய் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை துணித்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை எடுத்து பாருங்கள். ஒரு சாதாரண ஊழியம் தான், மனம் திரும்பங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றது, அவ்வளவுதான். கோடாரியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டாக்கினியிலே போடப்படும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆண்டவர் யோவானை குறித்து இந்த நாட்களிலே ஒரு தெளிவான காரியத்தை சொல்லுகிறார். விசேஷித்து கொண்ட விதமாக அந்த நாட்களை அவரை பாராட்டுகிறதை அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சத்தியத்தை சத்தியத்தின்படி இந்த நாட்களை சொன்னார் என்பதை தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ரெண்டு திசனைக்கு சொல்லப்பட்ட பிரகாரம், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ரெண்டு திசனைக்கும் முதலாம் அதிகாரம் 9வது வசனத்தில் அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லப்படுகிறது, அந்நாட்களே நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலே விசுவாசிக்கிறவர்களிடத்திலேயே ஆச்சரியப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருந்து அவருடைய வல்லமை பொருந்தின மகிமையை நீக்கலாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை இந்த நாட்களே அடைவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இந்த நாட்களே என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களை நடக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ரோமருக்கு நிறுவத்திலே நாங்கள் பார்க்கிற வழியை நான் முடிக்கும்படியாக வாங்கிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமருக்கு நிறுவம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 6வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கான, நீதிக்கேனுவாதன கீழ்ப்படுதலுக்கான எதற்கும் அங்கே கீழ்ப்படியும்படிக்கு உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்களே, அதற்கே இந்த நாட்களே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னமே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுந்தபடியினாலேயே தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாவத்தில் நின்றும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமை ஆனீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், மரணம் என்பதை குறித்துதான் இன்றைக்கு நான் பேசினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மரணத்தை குறித்து அங்கே பக்தனாகிய யோவு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நாட்களிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். என் தோள்கள் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தின் நிமித்தம், அவருக்குள்ளே வந்த கலக்கத்தின் நிமித்தம், அவருக்குள்ளே வந்த திகைப்பின் நிமித்தம், நான் மறிக்க போறேன் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே தான் அவர் இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் என்று சொல்லப்படுகிற காரியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே மரணத்தை ஜெயமாக விழுங்கின எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற வரைக்கும் இந்த நாட்களிலே நாங்கள் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு காரியம், இந்த நாட்களிலே அவரையே நாங்கள் இந்த நாட்களை பின்பற்றுவோமா இருந்தால் அவருடைய வருகையிலே இந்த நாட்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருப்போம். அருமையான கர்த்தருடைய ஏனோக்கு எப்படியாக தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே விதமாக நாங்களும் ஏனோக்கை போல் இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் அவருடைய வருகையிலே, முதலாவது அவருடைய வருகையிலே இந்த நாட்களிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா இந்த நாட்களை இருப்போம். அப்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவார்கள். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே தேவ ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளுவர்களாய் நாங்கள் தயார்பட வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோம் பண்ணுவோமா? இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிர்பந்தத்தின் நிமித்தம், உபத்திரவத்தின் நெருக்கத்தின் நிமித்தம் பக்தனாகிய யோபு இந்த நாட்களை புலம்புகிறதையும், ஆண்டவரே மரணத்தை குறித்து நாட்களை பயப்படுகிறதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு பிள்ளைகளையும் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மறுவலப்பில் கேட்கிறவர்கள் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை தியானிக்கும்படியாக, உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிற நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியாக ஆண்டவரே இந்த உலகை ஜெபிக்கிற அடியின மறைத்து வெளிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றியப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் சூழல் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: Praise the Lord, Pastor. Praise the Lord. Amen, Amen. அருமையான வார்த்தை. யோபின் வாழ்க்கையை எப்படி என்று சொல்லி அதை சுட்டி காட்டி, எப்படியாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், அவருடைய அன்பை ரசித்து ருசித்து அவரோடு சஞ்சரித்து நாங்கள் அவரிடம் போகும் வரை எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையாக ஒரு வார்த்தையை எடுத்து வந்தீர்கள். ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்படியாக நீங்கள் வழி நடத்திய உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் நாளைய தினத்திலே இன்னொரு இணைப்பிலே சந்திப்போம். பாஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். Recording in progress.
1: அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கக்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11:48 எங்களோடு தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் போல் காரன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து வார்த்தைகளோடு வெளிப்பாடுகளோடு கற்றுக் கொடுக்க இணைந்திருக்கிறார்கள். தேவன் தாமே அந்த ஊழியருக்கு ஊடாக என்ன வார்த்தையை வைத்திருக்கிறாரோ பேச கர்த்தர் உதவி செய்வாராக. முதலிலே நாங்கள் அவரை அழைப்போம். ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட்.
3: ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஆயத்தமா இருக்கிறீங்களா?
3: ஆயத்தமா இருக்கிறேன் சிஸ்டர்.
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களோட கரத்திலே கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்க வழி நடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.
3: தேங்க் யூ பிரதர். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளவு நேரம் அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். நாம் கர்த்தர் எவ்விதமாக ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தம் அவசியம். இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு விலகி வாழ வேண்டும். பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. வார்த்தை பேசும்போது ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், அவர் என் ஆத்துமா நேசர். சங்கீதம் 23:3 எடுக்கிறேன். நான் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த தாவீது அரசன் யார் என்றால், இந்த தாவீது அரசன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த பாடலை எழுதினவர் தாவீது அரசன் தான். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் மேய்ப்பராய் கொண்டு அவர் ஒரு ஆடாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்ததை வேதத்தின் மூலமாய் பாடுகிறார். வேதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த சங்கீதம் எல்லோரையும் தட்டி எழுப்புகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது.

എന്തേ സംഗീതക്കാരൻ അവനുടെ വാഴ്க்கை வரலாறு பார்க்கும்போது வீட்டிலே இருந்த ஒரு இளைய குமாரனாய் இருந்து தகப்பனால் ஆடுகளை மேய்ப்பதற்கு காடுகளுக்கு அனுப்பி காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜீவியம். இவருக்குள் ஒரு தெய்வ பக்தி இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற விசுவாசம் இருந்தது. தன் வாழ்க்கையிலே தளர்ந்து போகாதபடி தேவனுடைய நாமத்தை தன் வாழ்க்கையிலே உறுதியோடு பற்றி கொண்ட ஒரு தேவனுடைய தாசன். கர்த்தருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிவதிலோ, கர்த்தரை பாடல் மூலமாக மகிமைப்படுவதிலோ, கர்த்தருக்கு துதியை செலுத்துவதிலோ, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதிலோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை இடுவதிலோ, சங்கீதம் 103:1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று தன் ஆத்துமாவை தட்டி எழுப்பி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க அநேகருடைய உள்ளங்களை தட்டி எழுப்பினார் ஒரு தேவனுடைய தாசன். இவருடைய வாழ்க்கையிலே இவர் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தபடினாலே அநேக பாடல்கள் இந்த சங்கீதங்களில் 150 சங்கீதங்கள் உண்டு. அவைகளில் 73 சங்கீதங்கள் தாவீது அரசனால் எழுதப்பட்டவைகள். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே அநேக பாடல்களை எழுதி அந்த பாடல்கள் இன்றும் ஒவ்வொரு சபையிலும் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அது நம்மோடு பேசுகிறது, நம்மை உயர்மிச்சு கொடுக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது, நம்மை எச்சரிக்கிறது, நம்மை கண்டிக்கிறது. பேர்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும் என்று 34 சங்கீதத்தில் 1 வசனத்தில் பார்க்கும் போது அவர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் கர்த்தரை தெரிந்து கொண்ட காரணத்திற்காக, கர்த்தரை நேசித்த காரணத்துக்காக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை பின்பற்றினதும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தனையோடும் குணபலத்தோடும் ஆண்டவர் மீது வைத்த அந்த வைராக்கியம் உள்ள விசுவாசமும் அவரை துதித்து பாடுவதில் தன் வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுத்த தேவனுடைய தாசன். நீ காட்டிலே வானால் நாட்டுக்கு வந்து ஆளுகை செய் என்று காட்டில் இருந்தவனை நாட்டுக்கு அழைத்து வந்து ராஜாவாய் மாற்றினவர் தான் கர்த்தர். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்ட பிறகு அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார். பெரியவனிலிருந்து ஒன்றின் பின்னாக ஒன்றாக ஈசாய் சாமுவேலுக்கு முன்னாக கொண்டு வந்து நிறுத்தும் போது கர்த்தர் பேசுகிறார், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை என்று. வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் முடிந்த பிறகு இவ்வளவு தானா என்று கேட்கும் போது ஒருவன் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று அங்கு செய்தி சொல்லும் போது அவனை அழைத்து வாருங்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுவரையிலும் அவர் போஜன பானம் பண்ணவில்லை. கர்த்தருக்காக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற காத்து கொண்டிருந்த தீர்க்கதர்சி சாமுவேல் தீர்க்கதர்சி தாவீதை அழைத்து வந்தார்கள். தாவீதை கொண்டு வந்து
சாமுவேலுக்கு முன்னாக நிறுத்தும் போது கத்தர் பேச ஆரம்பிக்கிறார், இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு என்று. கர்த்தருடைய இதயத்திற்கு ஒரு பிரியமான ஒரு தாவிதாய், துதிக்கிற தாவிதாய், ஸ்தோத்தரிக்கிற தாவிதாய், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்கிற தாவிதாய் இருந்தபடினாலே கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இவர் மூலமாக பசுத்தாவி எழுதப்பட்ட ஒவ்வொரு சங்கீதமும் இந்த நாட்களில் நம்மை தட்டி எழுப்புகிறது. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தாவிதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அவர்தான் எழுதுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேத பிரமாணம் பூரணமானது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாயிருக்கிறது. கர்த்தருடைய வேத பிரமாணம், கர்த்தருடைய வேதம், அந்த கர்த்தருடைய வேதம் வாழ்க்கையிலே ஒளியை கொடுப்பது, வாழ்க்கையில் பலனை கொடுப்பது, வாழ்க்கையில் இருளை அகற்றுவது, வாழ்க்கையை மறுவாழ்வு கொடுப்பது, உயிர்மீட்சி கொடுப்பது, உயிரோடு வாழ்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு, விசுவாசத்தில் பலனடைவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை உயிர் மீட்சி கொடுக்கிறது. தளர்ந்து போகிறவர்கள், தள்ளாடுகிறவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு பலனுள்ள வல்லமுள்ள வசனம் வேதம். அந்த வேதம் நமக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறது. அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றும் கற்ற. சங்கீதம் 42:11 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி கொண்டிரு. இந்த சங்கீதக்காரன் ஆண்டவர் தான் தேற்றுகிறவர், ஆண்டவர் தான் காப்பாற்றுகிறவர், ஆண்டவர் தான் ஆதரிக்கிறவர் என்று நன்றாக புரிந்து கொண்ட அவன் இந்த வசனத்தில் எழுதுகிறான், என் ஆத்துமாவே, அதாவது தன் ஆத்துமாவை தட்டி எழுப்புகிறான். கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு அவன் ஆத்துமாவை தட்டி எழுப்பி, சில நேரங்களில் இந்த உலகத்தினுடைய பிரச்சனையினால கலங்குகிற நம்முடைய ஆத்துமாவை, இந்த தாவீதரசன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ ஏன் கலங்குகிறாய், தேவன் நம்பிக்கொண்டிரு. ஆண்டவரை நம்பினால் தேற்றப்படுவாய், ஆண்டவரை நம்பினால் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் நீக்கப்படும். ஆண்டவரை நம்பினால் அவரே நம்பிக்கைக்குரிய பாத்திரமாயிருப்பார். ஆண்டவர் தேற்றுகிறார் என்றால் புலம்பல் 3:25 விதமாக சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர்,
கத்தை தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, தன்னை நம்பிக்கை, தன்னுடைய நாமத்தின் மீது நம்பிக்கை, தன் வார்த்தையின் மீது நம்பிக்கை, தன்னுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார்.

கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 11:28-29 சொல்லுகிறது, நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற கர்த்தர் அவர். அவர் தேற்றுகிற கர்த்தர் மாத்திரம் அல்ல, ஆத்துமா கலங்கும் போது அவர் நமக்கு நல்லவராயிருக்கிற கர்த்தர். அவர் ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுப்பது என்னவென்றால், நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதாவது நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற கர்த்தர் அவர். இளைப்பாறுதல் தருவேன். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால், இந்த உலகத்திலும் இளைப்பாறுதல், இந்த ஆத்துமா இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு இயேசு ஆனவர் வருவதற்கு முன்பதாக அது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் இந்த பூலோகத்தை விட்டு போன பிறகு, அதற்கு முன்பதாக இந்த பூலோகத்தில் அவரை நம்பி வாழும் போது, விசுவாசத்தில் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவர் நம்மை தேற்றுகிறவராய், நமக்கு நல்லவராய், நம்முடைய கலக்கத்தை நீக்கிறவராய், நம்முடைய ஆத்துமாவை உயிர்மீச்சு கொடுக்கிறவராய் அவர். நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற கர்த்தராய் நமக்கு துணை நிற்கிறார். 1 பேதுரு 2:25, இப்போது உங்களுடைய ஆத்துமாக்களின் மெய்ப்பரும் கண்காணிக்கிறவருமா திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிறார். அவர் ஆத்துமாவின் மேய்ப்பர். வேதம் சொல்லுது அவர் யார் என்றால், 1 பேதுரு 2:25, நம்முடைய ஆத்துமாவின் மேய்ப்பர், நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரத்தை மன்னாவை கொடுக்கிறவர். மன்னா என்பது அவருடைய வசனம், அவருடைய சத்தியம். அவருடைய சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருக்குள் அவரோடு அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும் போது அந்த இளைப்பாறுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்திற்காக விசுவாசத்தில் பின்மாறி போகிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், குற்றத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய கட்டளை உடைக்கிறவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணாமலும், தேவ வசனத்தை வாசிக்காமலும், தேவ வசனத்தினுடைய கட்டளைகளை உடைத்து மீறுகிறவர்களாயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அழை கூறுவது என்னவென்றால், நீ மனம் திருந்து திரும்பி வா. ஆண்டவர் நம்மை அவருடைய கண்களாலே நம்மை காண்கிற கர்த்தரவர். நாம் காயப்பட்டிருக்கும் போது நம்முடைய ஆத்துமாவை குணமாக்கி புதுப்பித்து சமாதானத்தை கொடுப்பவர் கர்த்தரே. காயப்பட்ட, சோர்ந்து போன,
ஆத்துமாவை குணமாக்கி புதுப்பித்து சமாதானம் கொடுப்பவர் கர்த்தரே. இரண்டாவதாக, நம் ஆத்துமாவை ரட்சிக்க தமது உயிரை கொடுத்த இயேசு. இங்கத்தான் இந்த சிலுவையின் உபதேசம் ஆணிதரமாக பேசப்படுகிறது. இந்த ஆத்துமாவுக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தின இயேசு, நம்முடைய ஆத்துமாவை மீட்கவே இந்த உலகத்தில் வந்தவர் இயேசு. நம்முடைய ஆத்துமாவை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. பாவ அடிமைதனத்தில் இருந்த நம்முடைய ஆத்துமாவை பசுத்தப்படுத்த வந்தவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன் உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்து. யோசித்துப்பா, அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு, அவருடைய அன்பு மாறாத அன்பு. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், யோவான் 10:11 சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான், நானே நல்ல மேய்ப்பன். இப்படி இந்த வார்த்தையை உச்சரித்தது இந்த உலகத்தில் யாரும் இல்லை இயேசுவை தவிர. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாகிய நான் ஆடுகளுக்காக, என்னை நம்பி வருகிற என்னுடைய பிள்ளைகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான், கொடுத்தேன். ஆண்டவர் அவருடைய உயிரை கொடுத்து நம்மை ரட்சித்தார், நம்முடைய ஆத்துமாவை ரட்சித்தார். இதுதான் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது. மார்க்கு 10:45 அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க இந்த உலகத்தில் வந்தவர். அநேகரம் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து. அப்ப என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஆத்மா மீட்கப்பட வேண்டும், என் ஆத்மா இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும், என்னுடைய ஆத்மா சாப கட்டுகள் பாவ கட்டுகள் இருந்து விடுதலை ஆக்கி கர்த்தருக்காக வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

நம்ம ஆத்மாவை ரட்சிக்க வந்தவர் ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமது ஆத்மாவை ரட்சிக்கப்படுவதற்காக கிறிஸ்து சிலுவையில் தமது உயிரை அர்ப்பணித்தார். சிலுவை என்பது ஒரு கொடூரமான தண்டனை. சிலுவை என்பது அங்கங்கமாக ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலை, கொடூரமான மரணப்பாதை அது. இந்த கொடூரமான தெரிந்தவரை

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம். தாழ்மையை தரித்தவராய் இந்த பூலோகத்தில் வந்து தன் வாழ்க்கை அர்ப்பணித்து சிலுவையின் தண்டனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், பலியானார். காரணம், உன்னையும் என்னையும், உன் ஆத்துமாவும் என் ஆத்துமாயும் மீட்பதற்காக. அதற்காகத்தான் நம்முடைய ஆத்துமாவின் ஆண்டவர் கர்த்தர். உபாகமம் 6:5 சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நேசிக்க ஆயாக. உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் உன் ஆத்மாவின் ஆண்டவராய் இருக்கிறார் என்றால், நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நேசிக்க வேண்டும். நம்மிடத்தில் இருந்து அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று. இந்த கர்மியானவிலே இந்த வசனத்தின் மூலமாக எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது, நம்முடைய ஆத்துமா அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரை நேசிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அந்த ஆத்துமாவின் நேசருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் 103 பிகினிங்கிலே சொன்ன 1:1 வசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. தன் ஆத்மாவை தட்டி எழுப்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய தாசனை இந்த வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். அவர் நம்முடைய ஆத்மாவின் நேசராய் இருந்தார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரங்களையும் மறவாதே.

நம்முடைய ஆத்துமாவை பார்க்கும் போது நம்முடைய ஆத்துமா நமக்கு சொந்தமானது அல்ல, அது கர்த்தருக்கு சொந்தமானது. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மா எனக்கு சொந்தமானது அல்ல, அதை படைத்தவருக்கே சொந்தம். அதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் பரிசுத்தர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ளவர், நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தரவர். அந்த கர்த்தரை பின்பற்றுகிற நாம், அந்த கர்த்தர் மீது அன்பு வைக்கிற நாம், அந்த கர்த்தரோடு தொடர்பு கொள்கிற நாம் முற்றிலுமாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்துமாவை படைத்தவர் அவர், இந்த ஆத்துமாவுக்கு சொந்தக்காரரும் அவர். இந்த ஆத்துமா எனக்கு சொந்தமல்ல, இந்த ஆத்துமாவை மீட்ட ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தம்.

0: கர்த்தர் தமது ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்ப நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற ஆண்டவர் அவர், நம்முடைய ஆத்மாவை மீட்ட ஆண்டவர் அவர். நீதியின் பாதையில் நடத்தக்கூடிய கர்த்தராய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், போதுமானவராய் இருந்து காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதியின் பாதையில் நடத்துகிறார். அந்த நீதியின் பாதையில் நடக்கும்போது அவர் நம்மோடு கூட வருகிறார். அந்த நீதியில் நிலைத்து நிற்போம், அந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்போம். இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையே மேலான வாழ்க்கை. அவர் தான் இந்த ஆத்மாவின் நேசர், இந்த ஆத்மாவை மீட்டவர் அவர் தான், இந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரரும் அவர் தான். ஆகவே அவர் தான் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். நம் ஆத்மாவை ரட்சிக்க இயேசு தமது உயிரை கொடுத்தார். அது சிந்திக்க வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் மறக்கவே கூடாது. அவர் யார் என்றால் நமக்கு உயிரை கொடுத்தவர், பலியானவர், இரத்தத்தை சிந்தினவர், காயங்கள் அடைந்தவர், தன் வாழ்க்கையை முற்றிலுமாக நமக்காக, இந்த உலகத்திற்காக அர்ப்பணித்தவர். நம்முடைய வாழ்க்கை மீட்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக. அவர் செய்த தியாகம் மிகப்பெரியது. ஆகவே நம் ஆத்மா அவருக்கு சொந்தமானது. அவர் நம்முடைய ஆத்மாவுக்காக உயிரை கொடுத்தவர். அதை அவருடைய இரத்தத்தின் மூலமாக விலை கொடுத்து வாங்கிவிட்டார். ஆகவே அது, அந்த ஆத்மா அவருக்கு சொந்தம். ஏனென்றால் அவர் உயிரை கொடுத்தவர், அதற்காக பலியானவர், அதற்காக அர்ப்பணித்தவர். அவரே அதை பலப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். நம்முடைய ஆத்மா அவருக்குள் பலப்படவேன். பசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தத்தான் பசுத்தாவி வருகிறார். அந்த பசுத்தாவி நமக்குள்ளே வாழ்கிறார். அந்த பசுத்தாவி நம்மோடு வாழ்கிறார். அந்த பசுத்தாவினுடைய பலன் நமக்கு இருக்கும்போது பிசாசை எதிர்ப்போம், உலகத்தை எதிர்ப்போம், உலகத்தில் உள்ள தீய சக்திகளை எதிர்ப்போம், உலகத்தை ஆளுகை செய்கிற பிசாசினுடைய வல்லமைகளை எதிர்ப்போம், பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்ப்போம், பிசாசினுடைய வல்லமைகளை எதிர்ப்போம். ஏனென்றால் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற வல்லமை, அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அக்னியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, நாமத்தின் வல்லமை, இதெல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த வல்லமைகள் எல்லாம் பிசாசை தாக்குவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பசுத்தமாய் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் உன் ஆத்மா பசுத்தமாய் இருக்கும். வார்த்தைக்கு கீழ்படி வேண்டும். பாவம் செய்யாத செய்யாது, துணிந்து உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகி பாவம் செய்யாத. இன்றைக்கு சபைகள் காம்ப்ரமைஸ் ஆகிறது, போதகர்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறது. சத்தியம் வேறாய் இந்த கல்யாண காரியத்தில் வெளிநாட்களில் பார்க்கும் பொழுது ரோமர்ல எழுதியிருக்கிறபடி, ரோமர்ல பவுல் எச்சரித்திருக்கிறபடி, இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் நடைபெறுவது வேதனைக்குரியது, பிசாசு வழி நடத்துகிறான். இந்த உலக இச்சைகளுக்கு அடிமையாகுவதற்கு பிசாசு அவனுடைய தந்திரத்தினாலே திசை திருப்புகிறான். பிரியமானவளே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கும் போது நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும், நம்முடைய ஆத்மா காக்கப்படும், அது பசுத்தமா இருக்கும். அவருடைய வார்த்தையினால்தான் பசுத்தமாக்க முடியும். அப்ப இவ்வளவு வார்த்தையை வைத்து பசுத்தமாய் வாழ்கிற அந்த ஆத்மாவுக்கு முடிவில் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்து உதவி செய்கிறார். கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் என்றென்றும் வாழ்வதற்கு ஆண்டவர் நித்திய ஜீவன் என்னும் அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த பாக்கியத்தை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். எனக்கு அருமையானவளே, ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் வருவாரானால் நீ ஆயத்தமா? நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறாயா? உன் ஆத்மாவை தேற்றுகிற நேசராய் உனக்கு இருக்கிறாரா? உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறாரா? உன் ஆத்மாவை ரட்சித்தவர் இயேசுதான் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உயிரை கொடுத்த தேவனுக்கு அன்பு காட்டுகிறாயா? நம்முடைய ஆத்மா அவருக்கே சொந்தமாய் இருப்பதற்காக எடுக்கிறோமா தீர்மானங்கள்? அவரே அந்த ஆத்மாவை பலப்படுத்தவும் பசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அந்த பசுத்த ஆவி நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இதயம் இருக்கிறதா? அவருடைய வார்த்தையை பின்பற்றுகின்ற இதயம் இருக்கிறதா? அவருடைய வார்த்தை தான் வைத்து வாழ வேண்டும் என்று தீர்மானங்களை எடுக்கிறோமா? அவருடைய வார்த்தையினாலே நாம் பசுத்தம் அடைகிறோமா? பசுத்த வார்த்தைக்காக பாவத்தை எதிர்த்து வாழ்கிறோமா? இவையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஆத்மா முடிவிலே ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நித்தியத்திலே இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த ஆத்மா. அற்பமான இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவத்திற்கு அடிமைப்படாதபடி, பாவம் நம்மை ஆளுகை செய்யாதபடி, பாவத்தை தொடர்கிற வாழ்க்கையாய் இல்லாதபடி, பாவத்தை முற்றிலுமாக விடுவித்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராய், பசுத்தாவினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய ஆவிய ஆத்மா இருப்பதற்காக விட்டு கொடுக்க வேண்டும். எடுக்க வேண்டிய தீர்மானம் சரியான நேரங்களில் எடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரியும், இளைப்பாறு பண்ண போகும். இயேசு வருவா, ஜீவனை கொடுத்த பலியான இயேசு கிறிஸ்து ஆத்மாவை மீட்ட அந்த ஆத்மாவின் நேசர் அந்த ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். நித்திய காலமாய் இயேசுவோடு இந்த ஆத்மா வாழப் போகிறது. அவர் யார் என்றால், ஆத்மாவை ரட்சிக்க உயிரை கொடுத்தவர், ஆத்மாவை தேற்றுகிறவர், ஆத்மாவை ரட்சிக்க தம் உயிரை கொடுத்தவர், நம்முடைய ஆத்மாவின் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் அவர், நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறவராயிருக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக சோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர். உம்முடைய வல்லமுள்ள நாமத்திற்காக சோத்திரம். உம்முடைய ஆத்மாவை மீட்க இந்த உலகத்தில் வந்தவர், எங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற இந்த உலகத்தில் வந்தவர், அதற்காக சூத்திரம் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபைய நன்மையை தொடரட்டும். நீதான் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஜீவனை கொடுத்து மீட்பதற்காக, எங்களுடைய ஆத்மாவை மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்த இரட்சகர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை தருவேன் என்று ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்துக்குள்ள மூடிக்கொள்ளும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பம் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். Praise the Lord, sister.
1: Praise the Lord, pastor. Praise the Lord, praise the Lord. ஆமென், ஆமென். அருமையான தேவ செய்தி, அவரின் ஆத்தும நேசர். ஆமென். அப்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை தேற்றி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் அப்படியாக ஜீவிக்க வேணும், ஜீவிக்கிறோம் என்று சொல்லி அருமையான வழிபாடுகளுக்கூடாக தெரிந்தாலும், ஆனால் நாங்கள் கேட்கின்ற வேளையில் எங்களை உற்சாகப்படுத்துகிறது, வழி நடத்துகிறது. அப்படியாக கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே அப்படியாக வழி நடத்திய உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் திருச்சபைகளையும் எல்லா காரியங்களிலும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு இணைப்பிலே சந்திப்போம். பாஸ்டர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, Pastor. God bless you.
0: God bless you, brother. Thank you, sister.
1: God bless you. Amen. Amen.
2: Recording stopped.
1: அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். அருமையான ரெண்டு தேவ செய்திகளை கேட்டோம். முதலாவதாக எங்களோடு தேவ ஊழியர் பாஸ்டர் வானர் ஜெர்மன் தேசத்தில் இருந்து எடுத்து வந்தார். ரெண்டாவதாக எங்களோடு பாஸ்டர் லூயிஸ் போல் கரன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்தார்கள். இந்த இரு தேவ செய்திகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் வழி நடத்திய ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12:30. நாங்கள் ஒரு இரு பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவன் தாமே உதவி செய்வாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக.
3: ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன்.

0: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர்தாவே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஜபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தருதவி செய்வாராக. உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கிறோம்மா. வெனஸ்டே பேங்க் ஹாலிடே, எங்களுடைய கனடா டே, என்னுடைய லண்டே இருக்காது.
1: அதான் கேட்க யோசிக்கிறேன், நீங்களே சொல்றீங்க பாருங்க. அப்படி நான் அதுதான் கேட்போம், என்ன மாதிரி வெனஸ்டே இருக்கும் கேட்போம் நினைச்சேன்னா நீங்க இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளை காண்பிச்சவங்க கூட மட்டத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நாங்கள் இன்றைக்கு நிற்பதையும் கூட சுத்த கிருபை ஐயா, உங்களோட கிருபதானங்களை தாங்குவது, உங்களோட கிருபதானங்களை நடத்துகிறது, உங்களோட கிருபதானங்களுக்கு எல்லாம் ஐயா. பிளவினருக்கும் பல நற்றவருக்கும் உதவி செய்கிற எங்கள் ஒரு பட்சம் இல்லாத தேவனை உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்திருக்கிறோம். நல்லொரு முறையும் எல்லாருக்கும் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனை உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்திருக்கிறோம். வானம் உங்களோட சிங்காசனம், பூமி உங்களோட பாகுபடி எல்லாவற்றையும் ஆடுகிற செய்திருக்கிற தேவனே, எல்லாவற்றையும் நல்லது சிருஷ்டித்த தேவனே, எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷரே, எல்லாரையும் உங்களோட சாயலாக சிருஷ்டித்த ஊற வச்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உங்களே துதிக்கிற பிள்ளைகளை நீங்கள் மறக்காமலும் கைவிடாமலும் உங்களை உள்ளங்கையில் விறந்து வைத்துங்களை தாங்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வெக்கப்பட்டு புகாதபடி, தாட்சி அடையாதபடி காக்க வல்ல எங்கள் நல்ல மேப்பெரே, உங்களுக்கு நன்றி உள்ளத்தோ, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். உங்களது உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற கனத்தையும் மகிமையும் துதியையும் கொடுத்து நடத்தத்தக்கதாக எங்களுக்குள் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே, எங்களோடு கூட இருந்து நாங்கள் பாவங்களை செய்யாதபடி பாவங்களை உணர்த்தி விலகி நடக்கத்தக்கதாக நடத்தின கொண்டு வர பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றியுள்ளத்தோடு, நன்றியுள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. பிதாவே, நீங்கள் உங்களோட சாயலாக எங்கள் எல்லாரையும் படுத்தீங்கள் ஐயா. இயேசுவே, உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உங்களோட உரிமையை அப்பாண்டு கூப்பிடத்தக்க உரிமையை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, நாங்கள் டிக்கெட்டுகளா போய் பாவத்துக்குள் போய் விடாதபடி எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தினாலும் இறப்பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே, உங்களால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீச்சுவாச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, வெளியே செய்கிறவங்கள் ஒருவரால் தான் எல்லாம் ஆகும் என்று விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியிலேயே இதுவரை நேரம், இந்த வாரத்தின் முதல் நாளில் இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி ஐயா, நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களோட ஜீவன் உள்ள உயிருள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த இருமுகமும் கருக்குள்ள பட்டயம் போல வார்த்தை நாங்க வாசிக்க விசுவாசிக்க கையிலேந்த எங்களுடைய இதய பிறகளில் நீங்கள் பதியத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கும் பிள்ளைகளே உடைய உடம்பை மூனையும் ஊடுருவி சென்று என்னவென்னும் ஆண்டவரை உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலக இச்ச பாசங்களுக்குள் அடிமையாய் போய்விடாதபடி உங்களை வெற்றி உங்களை நோக்கி வெற்றி நட போட்டு சாட்சிகளாக இந்த உலகத்தில் ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தை எங்களை தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு குணமாய் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. வார்த்தையாகிய இயேசு எங்கள் ஒருவரால்தான் செய்ய முடியும், இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக உங்கள் ஒருவரால்தான் ஐயா செய்ய முடியும். அன்பின் தேவனே, இந்த வார்த்தைகளை விரட்டாதபடி ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகளும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளும் உங்களை ஊழியத்தை செய்வரும் இந்த வார்த்தைகளை பிறட்டாதபடி வார்த்தைகளை வார்த்தையாக உண்மையாக வெளிப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ ராஜா, கிருபை செய்யுங்கோ. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளையே விரட்டி ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற வாரம் விரட்டி உபதேசம் பண்ணுகிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்படி செய்யாதபடி உங்களோட பிள்ளைகளும் கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்சுத்தாவியானவரே இடகட்டி வழி நடத்துங்க ராஜா. வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் துதி கூடாகோ, பாடல் கூடாகோ, செய்தி கூடாகோ ஆண்டவரே, பங்கு பெற்றி உங்களை மாவப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. அவளுக்கு கூட கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காக நன்றியுள்ளவர்களாயிருந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று இந்த நல்ல செய்தியை என்ன மற்றவர்களுக்கும் பரப்புகளாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிங்க. அவர்களோட குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, தனித்தடுக்கப்பட்ட விதத்திலும் அவர்களை ஆசீர்வதிக்கும் உடவரங்கள் நாள் முடிசூட்டி அலங்கரித்து ஆண்டவரே, இந்த உலக ஆசவாச இச்ச பணம் பொண்ணுக்கு பொருளுக்கு எடுங்காடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும். மனம் திரும்பி மக்கள் உங்கள் அண்டையில் வர வேணும் என்ற நோக்கத்தோடு நல்ல செய்து கொடுக்கிறவ சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தலைவர்களையும், சபத்தலைவர்களையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, சந்ததி சந்ததியாக காத்துக்கொள்ளுங்கோ. சந்ததிகளை ஆண்டவரே உன்பில் உங்களுடைய அன்பில் இருந்து விலகாதபடி சந்த சந்ததியாக அவர்களை நீங்க காத்து வழி நடத்த உங்களால் முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் திருவனே, திருவர்ஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் கணவனும் மனைவியுமாக கைகோத்த வண்ணம் இந்த சங்கம் ஒலியலிய நடத்தி கொண்டு வரத்தக்க வாய்ப்பையும் அழைப்பையும் நீங்க கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்த திருவனை உங்களுக்கு நன்றி. நீங்க உங்கள் மேல் வைத்த அன்பு அன்பின் நிமித்தம் உயிருள்ள தேவனை அவர்கள் கண்டறிந்தது கூடாக இந்த உயிருள்ள உண்மை உள்ள தேவனை இனசன பந்துக்கள் சகோதரங்கள் அயலார் அன்பானவர்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சியை நீங்க அவர்களை மனதில் போட்டு இந்த சங்கமம் என்ற பெயரை கொடுத்து இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்கதாக

நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த வாஞ்சைகளை உங்களுடைய நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்படுறதுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த சங்கம மொழியலில் இணைந்திருப்போர் இரவோ பகல் ஒன்றுண்ணாமல் அனைவோர் அதோடு கொள்ளும் பொழுது புஞ்சிருப்போடும் சுரிப்போடு சந்தோஷத்தோடு அவர்களுக்கு பதில் சொல்லத்தக்கதாக நீங்கள் அவர்களை அப்பா உங்களோட ஒளியாக பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக, உங்களோட ஆயுதங்களாக பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக, வெனந்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. விசேஷமாக அதில் சந்ததிகளே ஆசீர்வதிங்க ராஜா, மகளுக்காக உங்கள் அண்டில் வருகிறோம் ஆண்டுகளே. நீங்கள் அவருக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி ராஜா. என்ன உங்களுக்கு என்று அவன் என்ன செய்ய வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ ஆடு செய்யத்தக்கதாக உங்களுடைய ராஜ்யம் வளரு, அவருக்கு செய்யத்தக்கதாக வேண்டிய ஞானம் அறிவு எல்லாம் கொடுத்து நீங்கள் வழிநடத்துவீங்க, வழிநடத்தி கொண்டு வாரீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். கொடுத்த அருமையான மகனுக்காக, மருமகளுக்காக, பிறப்பில் ரெண்டு பேருக்காக நன்றி சொல்கிறோம். சந்ததியை நீங்க ஆசீர்வதித்த நோக்கம் உங்களுடைய ராஜ்யம் வளர வேணும் என்றும் உங்களுடைய நாமம் மாமப்பட வேணும் என்ற சித்தத்தின்படி ஆசீர்வதித்தீங்களே, அதை அவர்கள் வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக, வில பக்கமோ உடக்க பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக, உங்களோட ஆவியோடு உண்மையோடு வாராது உங்களோட மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக செய்கிறது வினை செய்து கொண்டு வாரவிலே செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோதரிக்கிறோம். வெறுங்கால சந்ததி ஐயா ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் கணிதரம் ஒருச்சொடி போலும் பலன் கொடுக்கும் ஒழுவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களோட கிருவியை ஊட்டி நீங்கள் வல்லெடுத்து கொண்டு வாரது வினை உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அந்த மகன் மருமகள் அவளுடைய பிரியாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் உங்களுக்கென்று என்னென்ன செய்யத்தன்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் செய்யத்தக்க வழிகளை நீங்கள் தொடர்ந்து வழிநடத்துவீங்க, வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடும்பாகங்கள் வாசம் பண்ணும் கூடாரம் எல்லாவற்றையும் இன்னும் சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் உடுவாங்கதம் ஒவ்வொன்றையும் உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. காக்க வல்லவரே, உங்களை காத்து கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவனா இருந்து வழிநடத்துறது தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடந்தும் இந்த சங்கம மொழியலையில் இணைந்து உங்களோட செய்தியை கொடுக்க போறும் தாசர்களுக்காக பாடல் துதிக்கூடாக கேள்விவதற்குடாக வழிநடத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களை வருவோம். நீங்கள் அவர்களை தெரிந்தெடுத்தீங்களே ராஜா, அவர்களுக்கு இப்படி ஒரு அவங்களை மாமப்படுத்த ஒரு வழியை கொடுக்குறீங்களே என்று அவர்களும் நன்றி உள்ளவர்களாயிருந்து சுயத்தில் எதையும் செய்து விடாது ஒரு பரிசுத்தாக அனைவரையும் விடகட்டி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட தாழ்மையும் உண்மையும் அவருடைய வார்த்தைக்கோ பேச்சுக்கோ பேச்சுக்கூடாகவோ வார்த்தை கூடாகவோ பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்க செய்தவர்களை ஆயுதங்களாக பாவிக்கிற கிருபைக்காக நன்றி. அவர்கள் நன்றியுள்ளவர்களாயிருந்து உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரை இடையட்டி காத்துக்கொள்ளுங்க ராஜா, அவர் காத்துக்கொள்ளுங்கோ. காத்து வழிநடத்துறது வினையும் கூட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தடதாமதம் என்று நேரத்துக்கு வந்து ஆண்டவரே உங்களை மாமப்படுத்ததுக்காக உணர்த்தி நீங்கள் வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் இந்த வாழும் கனடா தேசத்துக்காக உங்கள் அண்டில் வருகிறோம் ஐயா. எத்தனையோ வருஷ காலம் உங்களுக்கு முதல் இந்த கனடா தேசத்தை உங்களோட வார்த்தை தான் ஐயா முதலிடம் கொடுத்து நடந்தவர்கள், உங்களோட வார்த்தையை உச்சரித்து தான் பாடசாலைகள் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே தொடங்கினார்கள். இப்பொழுது இருக்கும் நிலை உங்கள் ஒருவருக்குத்தான் தெரியும். ஆண்டவரே இந்த கனடா தேசத்தில் இன்னும் உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகள் மறைக்கப்பட்டதோ அந்த இடங்களில் திரும்பவும் உங்களோட வார்த்தை வெளிப்படத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். ஆண்டு இந்த தேசத்தில் ஆண்டு இந்த

0: நிறைவேற்றி அந்த அந்த அந்த நாளில் உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக இந்த கடதேசத்தில் வந்து அடைக்கலம் இருந்திருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உங்களை அறியாதவர்களோ அறிந்தவர்களோ இந்த தேசத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறதுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யாதபடி ஆண்டு உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடதேசத்தில் அந்த தவாயில் இருக்கிற அந்த பார்லமெண்ட் அந்த பில்டிங் அந்த டவரில் ஐயா உங்களோட வசனங்கள் 7 வசனங்கள் அந்த டவரில் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஐயா ஆண்டவரே. அதை வாசிப்போர் அது வாசிப்பது இவ்வளோ கஷ்டம் என்றாலும் அந்த பொறிக்கப்பட்டதை ஒருதாலும் அழிக்க முடியாது. அந்த வார்த்தைகள் அந்த பேசத்தக்கதாக ஆண்டவரே, அதில் ஆண்டவரே கூடும் பொழுது உங்களோட பெரமண்டல சுகத்தை என்றாலும் சொல்லி அது தொடர்ந்தும் அவர்கள் கூடத்தக்கதாக ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு மகமே கொடுத்து நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை உணர்த்தி ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளை இருந்து அதிகாரி பிரதம மந்திரியோ ஒவ்வொருதரையும் அதிகாரிகள் அவர்கள் ஒத்துழைக்கும் உதவி மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே புறப்படுத்தி நடத்துங்க ராஜா. உங்களை நாமம் தூசிக்காதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கோ. காக்க வல்லதுவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக மக்கள் எல்லாரும் அந்த அடைக்கலம் போகத்தக்கதாக நீங்கள் திறந்து கொடுத்த இந்த தேசத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றுக்குமே எல்லா சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இதை போட்டடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக உங்களை மாமப்படுத்தி நடத்தத்தக்கதாக ஆண்டவரே. பணத்துக்கும் பெருமைக்கும் இடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும் என்ற எண்ணத்தோடு உங்களை மாமப்படுத்துறவர்களாக எங்கெங்க ஐக்கியப்பட்டாலும் ஆண்டவரே ஒரு கிருபியை ஒட்டி உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வருங்கால சந்ததிக்காக உங்கள் அண்டை வளர்வோம். அப்பா அந்த வாலிப சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா, இந்த வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க. விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் வழிதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. வாழ வழியிலேயே அங்க படித்தும் பட்டம் பெற்றும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, தகுந்த வேலை கிடைக்கவே இல்லையே என்று மனச்சோர்வோடு பின்வாங்கி போய்விடாதபடி ஆண்டவரே உங்களால் எல்லாம் முடியும் என்று எண்ணத்தோடு பொறுமையை கொடுத்து தாழ்மையை கொடுத்து உங்களோட பிள்ளைகளை தட்டி தட்டி காத்து எழுப்பி காத்துக்கொள்ளுங்க ராஜா. விசேஷமாக வாலிப சந்ததியை காத்துக்கொள்ளுங்க. வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி இவர்களுக்கு நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்தஸ்து பதவியோ படிப்பு பட்டம் ஒவ்வொன்றுக்காக அவர்கள் நன்றி சொல்லி உங்களை நோக்கி பார்க்கிறவர்களாக எங்கெங்கப்பட்டாலும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக கிருப செய்யுங்க ராஜா. கிருப செய்ய வல்லவரே இவர்களுக்கும் வாழும் வழிய வகுத்து கொடுக்க உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். அதுக்காக உங்களுக்கு கடசேசத்தில் ஆண்டவரே இந்த விடுமுறை நாட்களில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வாலிப சந்ததியோட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நேரங்களை கழிக்கத்தக்கதாக நீங்க வலிவசதிகளை தொடர்ந்து வழிநடத்தி கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அலைந்து தெரிந்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி பெற்றாருக்கு வேண்டி ஞானத்தை கொடுத்து கட்டுப்பாடோடு நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், உங்களால் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நேரத்தில் நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக அந்த தீவுக்காக உங்களை வருகிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த தீவு அரசாலமானுராக பொறுப்படுங்க ராஜா. எந்த விதத்திலும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களை ஆராதிப்பிக்கும் பிள்ளைகளுக்கு தடைகள் ஒன்றும் விடாதபடி ஆண்டவரே நடக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் பண்ணடுத்த முடியும். என்ன மாதிரியா பேசாத விக்கிரகங்களை நாட்டி பணங்களை செலவழிக்காதபடி அந்த தேசத்தில் வறுமையோடு இருக்கும் மக்களுக்கு ஆண்டவரே உதவி செய்கிறதாக இருக்கத்தக்கதாக நீதியோடு அந்த தேசத்தை அரசாளத்தக்கதாக உங்களால் உணர்த்த முடியும். இருக்கும் அதற்காக வெறும் இல்லை அந்தகார சத்தியம் உங்களால் முறையடிக்க முடியும் ராஜா. நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம் அப்பா அந்த தேசத்தில் உங்கள் நிலையத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும், அவர்களுக்கு நல்ல உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து என்னும் அந்த தேசத்திலிருந்து உங்களோட நாமத்தை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படைந்தவர்களாக உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர்களை நீங்கள் ஐயா வல்லமையாக பாவிக்க உங்களால் முடியும். இவ்வளவு அற்புதமாக ஆச்சரியமாக அந்த மட்டக்களப்பு ஆண்டவரே சபையை நீங்க பெருக பண்ணி நீங்களே திரும்ப அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக செய்து அந்த சபை நிரம்பி வடியத்தக்கதாக ஆத்மாக்களை கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஊழியக்காரனுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னமா ஆண்டவரே இந்த கணவன் விட்டுட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேணும் என்ற பாரத்தை மனப்பாரத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த மிஸ்ஸு ராஜேந்திராவை நீங்க வெள்ளமையா பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. எனது நம்ம மாத்துமாக்கள் போய் ஆண்டவரே சிங்களவரோ தமிழரோ சோனகர் என்று வித்தியாசம் இல்லாதபடி ஆண்டவரே உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நீங்க கொடுத்து கொண்டு வர ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். என்னமா அங்கிருக்கிற சிறிய சிறு சபைக்காக உங்களுக்கு நன்றி. அப்ப ஆண்டவர் வின்சன் பாச வின்சன் சாயனான் அந்த பிள்ளைகளுக்குள்ளால் நடத்தப்படும் மட்டக்கிழப்பில் நடத்தப்படும் அந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலுக்காக நன்றி ராஜா. அதை நீங்க தொடக்கி தினவர்ஷ காலமாக நடத்தி அதுக்கு பிள்ளைகள் போய் நன்மையை பெறத்தக்கதாக ஆண்டவர் செய்து கொண்டு வர கிடைப்பைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். என்ன மனதுருக்கும் சாபனத்துக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. 28 வருஷ காலமாக நீங்கள் அதை தொடக்கும் என துருக்கம் என்ற பெயரையே கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அங்கு போய் நன்மை பெறும் ஆண்டு விரையனாத பிள்ளைகள் வாழ்வர்கள் வயது வந்தவர்கள் விதவைகள் உங்களை அன்பே ருசித்து உங்களை நேசிக்கத்தக்கதாக இன்னும் என்ன நீங்கள் ஆண்டில் தொட்டு தொட்டு குணமாக்கி வல்லமையாக அதை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். இவர்களுக்காக நாங்கள் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ராஜா. இன்னும் இங்க வாழ வசதி இருந்தும் அன்பின் தேவனே அங்கு போய் உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படைந்து ஊழியத்தை செய்யும் சாந்தனுக்காக ரவிக்காக்காக அந்த பொம்பளை பிள்ளைக்காக உங்களிடம் இருக்கும் அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே நீங்கள் அவருக்கு கொடுத்த விசுவாசத்துக்காக நன்றி. உங்கள் மேத்து அன்புக்கிற அன்புக்காக நன்றி. ரெண்டு கைகளையும் அந்த பெறத்துக்கு நேராக உயர்த்தி ஜபிப்பா ஓடி ஓடி ஜபிப்பாப்பா. இப்பொழுதும் ஆண்டு தான் ஒரு ஊழியக்காக வர வேணும் என்ற அப்ப என்ன வாஞ்சியே நீங்க கொடுத்து அதையும் நிறைவேற்றி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே பாஸ்டர் ஜோஷி ஆண்ட மகன் நடத்தும் ஊழியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே விட்டாப்பன் விட்டு போன ஊழிய தெளிவினமாக இருக்கும் இருக்கிறதுனால் அதே அந்த ஊழியத்தை தொடர்ந்து அந்த வட மாகாணத்து சின்ன சின்ன சபைகளையும் மேனப்பெயல் ஒரு சபையும் ஸ்தாபித்து அதை நடத்தத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுக்குற வல்லமைக்காக நீங்கள் அவரை வல்லமையாக பாவிக்கிறதுக்காக நன்றி. அவரை மற்ற குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. பாச ஜோஷியாக்கும் இருக்கிறனால நல்லது சோத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்கோ. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே நம்ம ராஜ சூரியர் விட்டுட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து அந்த பாடசாலைகளையும் அந்த சபைகளையும் நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்து கொண்டு வரவால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதை ஆண்டு வீரத்தில் போய் ஆங்கிலத்தை படிக்கும் பிள்ளைகள் உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் தொட்டு தொட்டு குணமாக்கி அந்த தேசத்தில் ஆண்டு வீரையும் கூட ராஜ்யம் வளரத்தக்கதாக கூட நாம மாமப்படத்தக்கதாக செய்கிறது இவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னமாசால் நடத்தப்படும் அந்த ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். அந்த ஒளிபரப்பப்படும் பாடல்களோ செய்திகளோ தொடர்ந்து ஒளிபரப்பப்படத்தக்கதாக தொடர் அந்த தடை இல்லாதபடியும் நீங்க காத்துக்கொண்டு வாருது இவனே உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சொல்லிக்கிறோம். எங்களோட கண்களால் இதுகளை நாங்கள் பார்க்கவில்லை ஐயா, காதுகளால் கேட்டு நல்ல செய்திகளை காதுகளால் கேட்டு எங்களோட தேசத்துக்காக உங்களில் வரும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எந்த விதமும் வறுமையில் போய்விடாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா. பின்மாறி மின்மாரியை ஊட்டி காத்துக்கொள்ளுங்க. ஒரு செழிப்புள்ள தேசமாக அந்த அழகிய தீவை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேசத்தை பார்க்க வேணும் என்று வாங்கி ஓடு போய் ஆண்டவரே அந்த தேசத்தில் காலடி எடுத்து வைக்கும் ஆத்மாக்கள் உங்கிறதையும் ஆசீர்வித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. என்னும் விக்கிரகங்களுக்கு தான் அவர்கள் கனம் கொடுக்காதபடி இவன் உள்ளது இவரே சந்ததி சந்ததியாக கண்டுகொள்ளத்தக்கதா செய்யறது இவனே உங்களுக்கு நன்றி. இதுபோல அற்புதமாக அந்த தேசத்தில் ஒரு பகமையை நீங்க உண்டு பண்ணி சிங்களவருக்கு தமிழருக்கும் ஏற்பட்ட பகமை கூடாக உலகம் முழுதும் ஆண்டவிடைய ஆத்மாக்கள் சிருஷ்டிப்புக்களை வணங்கி கொண்டிருந்தவர்களை சுதரடிக்க பண்ணி சிருஷ்டிகத்தரை கண்டுகொள்ளத்தக்கதா செய்த தேவனே அப்பா உங்களுக்கு நன்றி சொல்றோம். இதை கூடாக தொட்டு அபிஷேகம் பண்ணி எங்களுடைய கண்களுக்கு முன்னால ஆண்டவரையும் கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவதற்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கிடையும் உங்களோட அபிஷேகம் பண்ணி உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொருவருக்கிடையும் இடையிலும் ஐயா உங்களோட அன்பை ஊட்டி ஒருவர் ஒருவர் தாங்கத்தக்கதாக ஒருவர் ஒருவர் தூக்கி எடுக்கத்தக்கதாக நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை உணர்த்தி உங்களால் அப்படியே நடத்த முடியும். நடத்த வல்லவரே நடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கும். உலக தலைவர்கள் எல்லாருக்காகவும் உங்களிடம் வருகிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டு வரேசத்தில் தேசத்தை அரசாலம் பிஞ்சமென்ன தாக்குக்காக உங்களிடம் வருகிறோம். அவருக்கு கொடுத்த சுபலத்துக்காக நன்றி, கொடுக்கிற ஞானத்துக்காக நன்றி, உங்கள் மேல அவர் வைத்திருக்கிற விசுவாசத்துக்காக நன்றி. இப்பொழுதும் அவர்களை எடுக்க போற ஒவ்வொரு தீர்மானமும் அமெரிக்காவோடு கதைத்து எடுக்க போற தீர்மானம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆண்டவரே அந்த தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாக நீங்கள் அது மத்தியஸ்தராயிருந்து உங்களோட ஞானத்தை கொடுத்து நீங்க நடத்துவீர்கள். அதுக்காக உங்களை வருகிறோம் ராஜா. உங்களுக்கு தெரியும் என்ன நல்லது என்ற அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் இன்னும் ஆளத்தக்கதாக ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து தேசத்தை கைப்பற்றாதபடி நீங்க வெளியடத்து காத்து வழி கொண்டு வர்றீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஜூத மக்களுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ஐயா. ஜூத ராஜசிங்கமே, இந்த ஜூத மக்களுக்கு கொடுத்த ஞானம் அறிவு ஐஸ்வர்யம் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதை அவர்கள் போட்டு அடித்து விடாதபடி ராஜா எத்தனையோ ஜூத மக்களின் கண்ணை தொடர்ந்து இவன் உள்ள தேவனாக இயேசு உங்களை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக நீங்க ஆண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கெங்க ஆண்டு வரே அவர்களை நீங்கள் எடுத்து பாவிக்கிறீங்களோ அந்த எடுத்து பாவிக்கிறது கூடாக என்னும் உங்களை அறியாத மக்களும் அறியத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அமெரிக்கா தேசத்து அதிகாரிக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க. அதை அவர் போட்டடித்து விடாதபடி உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த தேசத்தை ஆளத்தக்கதாக எந்த விதத்திலும் இந்த தேசம் எதுக்கும் அடிமையாய் போய்விடாதபடியும் இதை ஆளத்தக்கதாக உங்களோட வல்லமே ஞானத்தையும் கொடுத்து அவர் நடத்த உங்களால் முடியும் ராஜா. அமெரிக்கா தேசத்தை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. பொருளாதாரத்திலையும் எந்த விதத்திலும் அது குன்றி போகாதபடி ஆண்டவரே உலகத்துக்கு எத்தனை உதவி செய்து எடுத்து கொடுத்த ஒரு பெரிய தேசம் ஐயா. அப்படிப்பட்டவராக இருக்கத்தக்கதாக செழிப்பாக இருக்கத்தக்கதாக செழிப்பை ஊட்டி உங்களால் நடத்த முடியும், செழிக்க பண்ண உங்களால் முடியும் ஐயா. என்ன ஆண்டவர் சந்ததி சந்ததியாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. என்னும் பரலோக ஞானத்தை கொடுத்தவர்களும் உங்களுக்கு உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து வாத்திய பிரட்டி விடாதபடி சொந்தத்தில் எதையும் செய்து விடாதபடி ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் ஒன்று வளர வேண்டும் என்று எண்ணத்தோடு உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களோட அபிஷேக தைலத்தை ஊட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனி, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன் இந்த கனடா தேசத்து அதிகாரிக்காக உங்கள் அண்டல் வருகிறோம். அவரையும் பொறுப்பு கோபப்படுங்க ராஜா, எந்த விதத்தில் உங்களை நேசிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த தேசத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை அனுமதி கொடுக்காதபடி ஆண்டவரே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களை ஆராதிக்க உங்களை மாமப்படுத்த தக்க உரிமையோடு செய்யத்தக்க அந்த சுதந்திரத்துக்கு எந்த பங்கமும் பெறாதபடி அவர் நடக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் தான் ஐயா அவரை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் உணர்த்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த இந்தியா தேசத்துக்காக உங்களை வருகிறோம் அப்பா. சனத்தொகை பெரிய தேசம், பரந்த பூமி ஐயா. அந்த தேசத்தில் எல்லாம் அதிகாரியோடு பேசுங்க, மோடியோடு பேசுங்க. உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் செய்யும் காரியங்களை செய்ய தடைகளை உண்டு பண்ணுங்கோ ராஜா, உண்டு பண்ணுங்கோ. அந்த அந்த அரசாங்கத்துக்குள்ள ஒரு கிறிஸ்தவர் உங்களை நேசிக்கும் ஒரு மகன் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். அவருக்கு நல்ல உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து ஆண்டவரே, உங்களுக்குள் உண்மையாக ஒரு தீர்மானங்களையும் எடுக்கத்தக்கதாக அவரை பேசி உங்களால் நடத்த முடியும். அந்த இந்தியா தேசத்தை பொருட்படுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு எந்த தடையும் வராதபடி காத்துக்கொள்ளும். உடால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் சந்ததியாக உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்து அவர்களை இன்னும் வல்லமையாவோடு உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லதிலேயே உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பொறுப்படுங்க ராஜா, ஒவ்வொரு தேசத்தையும் பொறுப்படுங்க. தப்பன தேசத்தை பொறுப்படுங்கோ. அங்கு நடக்க வட்டுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ராஜா. ஆண்டவரே நீங்க தான் அந்த தேசத்துக்கு ஒரு முடிவை கொடுக்க முடியும். ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இருக்க ஏற்படும் பகமையும் உங்களால் தானே ஐயா போராட்டத்தை நிப்பாட்ட முடியும். நிப்பாட்ட வல்லவரையும் கூட துதிக்கிறோம். நைகிரியா தேசத்துக்காக வருகிறோம். அந்த தேசத்தில் உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்படும் கஷ்டத்தில் இருந்தவர்களை மீட்டு அவர்கள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் தேவருடைய வலது வாரத்தில் இருந்து பறந்து பேசுகிற தேவனே, திரும்ப ராஜாதிராஜனாக வேற இருக்கிறவர்களே, வேற இருக்கிறவரே, எல்லாரும் மனம் திரும்ப வேணும், எல்லாரும் உங்களை அறிய வேணும், நேசிக்க வேணும் என்ற அந்த அதுக்காக உங்களோட வருகையே தாமதமாயிருக்கிறது ஐயா. உங்களுடைய நேரத்தில் நீங்க வருவீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மீதியான சங்கம மொழியலையை பொறுப்படுங்க ராஜா. பொறுப்படுத்து வல்லமையோடு உங்களோட பிள்ளைகளுக்காக ஆறாறு வந்து உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க அழைப்பை கொடுத்தீங்களோ, அவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்த சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெருசுத்தாவியான இடகட்டி உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி வெட்டியோடு இதை நடத்தி முடிக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தரவே வல்லமையாக நடத்த வல்லவரே. உறங்காமல் தூங்காமல் மனக்குலத்தின் மேலும் கூட பிள்ளைகள் மேலும் கண் வைத்து வழிநடத்துறதுனே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகரமாய் செலுத்தி இயேசுவின் உயிர் உள்ள நாமத்தில் எங்களுக்காக உங்கள் மனுக்குலத்துக்காக வேண்டிய வாரத்தில் இருந்து பரத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி உங்கள் வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். சுவர் நிறமிணைந்து ஜபித்து ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்தீர்கள். கத்தரவற்றை கேட்டு பதிலாம் தரந்த விசுவாசத்தோடு உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தை ஒப்புக்கிறோம். கத்தரி சுத்தமான நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை திவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமே, அருமையான வலை. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி குலேந்திரம் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கு கூட வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடன் கூட இருந்து வழிநடத்துவாரா. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி அபிரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து.
2: அவர்
1: இணைந்து உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: இயேசு கிறிஸ்துவின் இணையச நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக ஜாவத்தையும் செய்து முடித்து சகல வல்லமையும் சகல அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே புறப்பட்டு சென்று உலகம் அனைத்தையும், தேசங்கள் அனைத்தையும் அவருக்கு சீஷர்கள் ஆக்குங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அது நிறைவேறி வருகிறது. இன்றைய நாளும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாய், உண்மை உள்ளதாய், சத்தியமாய் இருக்கிறது. அது இன்றைய நாளிலும் எங்களை மேற்கொள்ளட்டும், எங்கள் மூலமாய் புறப்பட்டு செல்லட்டும், தேசத்தை மேற்கொள்ளட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த நாட்களில் இருந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். எபேசியர் 6:10 நாங்கள் பார்த்து வருகிறோம். சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக அதை பார்ப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆகவே சர்வாயுத வர்க்கம் என்பது முழுவதுமே தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய சத்தியங்கள். இவைகள் நமக்கு எப்படியாக வேலை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது இந்த வார்த்தைகள் என்ன செய், தேவ வல்லமையாய் இருக்கிறது, தேவனுடைய விடுதலையாய் இருக்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, நமக்கு விடுதலையை கொண்டு வருகிற தேவ வல்லமையாய் இவைகள் செயல்படுகின்றன. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. அப்ப கவனியுங்கள், தேவ வல்லமை என்ன செய்கிறது, பிசாசின் தந்திரங்களை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. பிசாசு கொண்டு வருகிற சகல விதமான கிரிகைகளையும் அழிக்கிற வல்லமை தேவ வார்த்தைக்கு தான் உண்டு. ஆகவேதான் தேவ வார்த்தை மிக மிக மிக அவசியம். தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள். கவனியுங்கள், இது உங்களுடைய ஆயுதம் அல்ல, இது தேவனுடைய சர்வாயுதம். இதை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள், இதை பயன்படுத்துங்கள். இன்னொரு விதத்திலே சொன்னால் பயன்படுத்துங்கள். இதை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவரே நாங்கள் சர்வாயுத வாக்கங்களை தரிக்கிறோம் என்று நாங்கள் அநேகர் ஜெபிக்கிறோம், அது மிகவும் தவறு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இதை விசுவாசித்து அறிக்கையிடுங்கள், இதை விசுவாசித்து செயல்படுங்கள். ஆமென். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நம்மோடு போராடுகின்றன. ஆனால் சாதாரணமாய் 1-2 அல்ல, பல்லாயிரக்கணக்கான சத்துருவின் கிரிகைகள் நமக்கு விரோதமாய் போராடுகின்றன. இவைகள் ஆவிக்குரிய ரீதியாய் போராடுகின்றன. ஆகவே பிசாசு ஆவிக்குரியவனாய் இருக்கிறபடினால் நமக்கும் ஆவிக்குரிய வல்லமை தேவை. அதனால்தான் தேவனுடைய வல்லமையை கொண்டு நாங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமேன். இது ஆவிக்குரிய போராட்டம், இது வந்து மாமிசத்துக்குரியது அல்ல. ஆவே மாமிசத்திலே இதை ஜெயிக்க நாங்கள் முயற்சிப்போமானால் அது தவறு, ஜெயிக்க முடியாது. தரித்திரம் என்பது ஒரு ஆவிக்குரிய, பிசாசினால் கொண்டு வருகிற ஆவிக்குரிய காரியமாய் இருக்கிறது. இதை நான் என்னுடைய சுயபலனினாலே ஓடி ஓடி ஓடி உழைப்பதினால் என்னுடைய வாழ்க்கையிலே சரித்திரத்தை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது ஆவிக்குரிய யுத்தமாய் வருகிறது, கிரிகையாய் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் எவ்வளவுதான் அவர்கள் உழைத்தாலும் அவர்களால் என்ன செய்ய முடியாது, சேமிக்க முடியாது. ஏனென்றால் ஒன்று மாறி பிரச்சனைகள் வந்து மணி போய்கொண்டே இருக்கும். இவர்கள் உழைக்கிறதெல்லாம் அப்படியே போய்விடும். ஏனென்றால் அங்கே தரித்திரத்தின் ஆவி அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை புரியாமல் நாங்கள் அந்த தரித்திரத்தை எங்களுடைய சுய கிரிகையினால் தரித்திரத்தின் ஆவியை முயற்சி செய்ய மேற்கொள்ள நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதனால்தான் தோல்வி அடைகிறோம். அதே போலத்தான் சுகயினம் ஆவிக்குரியது. பிசாசு பலவிதமான சுகயினங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். இதை அறியாமல் நாங்கள் டாக்டர் மூலமா எப்படியாவது நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வோம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், டாக்டரை தேவன்தான் கொடுத்தார், ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து நாங்கள் அதிலிருந்து விடுதலை ஆவோம் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. ஏனென்றால் பிசாசும் தேவனால் தான் உருவாக்கப்பட்டான். அதற்காக தேவன்தான் டாக்டரையும் உருவாக்கினார், பிசாசையும் உருவாக்கினார் என்று சொல்லிட்டு நாம பிசாசிட்ட போக முடியாது. மாத்திரமல்ல, டாக்டரால் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்க முடியாது. ஈவன் நிறைய டாக்டர்ஸே என்ன செய்கிறார்கள், எல்லா டாக்டர்ஸுமே அல்லது அநேகர் வருத்தத்திலே தான் சாகிறார்கள். இந்த கோவிட் டைம்ல இத்தனை டாக்டர்ஸ் என்ன செய்தார்கள், இந்த கோவிட்டால அழிந்து போனார்கள், உயிரிழந்து போனார்கள். ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் அவர்களால் எங்களை காப்பாற்ற முடியும். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். சுகயினம் பிசாசு கொண்டு வருகிற ஆவிக்குரிய ஒரு வல்லமை, அதை மேற்கொள்ள வேண்டுமானால் அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமானோம் என்று சொல்லி ஆவிக்குரிய பட்டயத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசை மேற்கொள்ள முடியும். ஆகவே இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆயுதம் என்ன இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இது மாம்சத்திலிருந்து வரையில இரத்தத்திலிருந்து வரையில துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொருளாதாரிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்றால் அவைகள் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. ஆகையினால் கவனிங்க, அப்ப எப்படி பிசாசை மேற்கொள்வது, ஆகையினால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு வல்லமை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவனை மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமேன். தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், எல்லாவற்றையும் படைத்து மனுஷனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இவற்றை ஆண்டு கொள்ளுங்கள், மிருகங்களை ஆண்டு கொள்ளுங்கள், பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள், அவர் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது ஆதாமுவால் சர்ப்பத்தை ஆண்டு கொள்ளாமல் சர்ப்பத்தினால் ஆளுகை செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு சுவையினமும் அப்படித்தான், சுவையினத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாங்கள் சுவையினம் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பலவீனம் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தரித்திரம் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பயம் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு செயல்படுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், ஆண்டு கொள்ளுங்கள். அவர்கள் சர்ப்பத்தை ஆண்டு கொண்டிருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஏய் சர்ப்பமே, நான் சொல்லுகிறத நீங்கள், நீ சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு நான் உனக்கு அடிமை இல்லை, நீ எனக்கு அடிமையாயிருக்கிறாய், ஆகவே நான் சொல்லுகிறதை நீங்கள், நான் போ என்றால் நீ போயே ஆக வேண்டும், உன்னை துரத்துகிற வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாய மூடு, உன்னுடைய வாய்களை கட்டுகிறேன் என்றால் உன்னுடைய வாய் கட்டப்பட்டிருக்கு, ஆகவே அந்த அதிகாரத்தை உடையவர்களாய் ஆளுக செய்கிறவர்களாய் இல்லாமல் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கேதான் நாங்கள் தவறு விடுகிறோம். ஆகையினால் தீங்கு நாளிலே இவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் வெற்றி சிறந்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு பலன் உள்ளவர்களாகும்படிக்கு வெற்றி சிறக்கிறவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள். தேவனுடைய ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். ஆகவே தேவனுடைய ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துகிறபடினால் நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருப்பீர்கள். ஏனென்றால் இது மாமிச ஆயுதம் அல்ல, இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆமென். வல்லமை நிறைந்த ஆயுதம் மாத்திரமல்ல, சத்தியம் என்னும் கச்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகியும். இதைத்தான் நாங்கள் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்பது தேவ நீதி. நீதி என்னும் மார்த்தவசத்தை தரித்தவர்களாயும். அப்ப கவனியுங்கள், தேவ நீதி என்னென்று அறியாமல் அநேக வேளைகளிலே இருக்கிறோம். தேவ நீதி நம்மை என்ன செய்திருக்கிறது, நம்மை விடுவித்திருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் உண்மையான சரியான வேலை. நாங்கள் தவறு செய்தபடினால் அதுக்கான பலனை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். நாங்கள் தான் அதுக்கான பிரதிபலனை செய்ய வேண்டும். அந்த சாபத்தை நாங்கள் தான் அல்லது அதனுடைய பெனால்ட்டியை நாங்கள் தான் பே பண்ண வேண்டும். நாங்கள் தான் செலுத்த வேண்டும். அதற்கான கிரயத்தை நாங்கள் தான் செலுத்த வேண்டும். ஆனால் தேவ நீதி என்ன செய்தது, எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாகி நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தரித்திரங்களை ஏற்றுக்கொண்டு அவர் அவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, அவருடையதெல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவநீதி. அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடையதெல்லாவற்றையும், எங்களுடைய சாபங்கள், மரணங்கள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து அவருடைய சுகத்தை, அவருடைய பலத்தை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் செயல்படும் பொழுது பிசாசு நம்மை தொட முடியாது. ஆனால் இப்பேற்பட்ட சிந்தை இல்லாதவர்களாய் நாங்கள் இருக்கிறபடினால் பிசாசு என்ன செய்கிறான், நீ செய்தால்தான், நீ கிரயம் செலுத்தினால்தான், நீ தசாபாம் செலுத்தினால்தான், நீ காணிக்கை கொடுத்தால்தான், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றினால்தான், இப்படியாக மறுபடியும் சட்ட திட்டங்களை போட்டு நம்மை கட்டி விடுகிறான். நாங்கள் அப்ப நாங்கள் செய்தால்தான் ஏதாவது கிடைக்கும் என்று நாங்கள் அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீ அதிகமாக ஜெபித்தால்தான், ஜெபிப்பது நல்லது பிரியமானவர்களே, ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெயம் கொண்டவர்களாய், விசாசை துரத்துகிறவர்களாய், நோயில் இருக்கிறவர்களை குணமாக்குகிறவர்களாய், தேசத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டுமே அல்லாமல், ஆண்டவரே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் மிதிக்கப்படுகிறோம், ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகிறோம் என்று ஜெபிப்போமானால் நாங்கள் ஆளுகை செய்யப்படுகிறோமே அல்லாமல் ஆளுகை செய்யவில்லை. ஆனால் நாங்கள் ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் நம்மை மறுபடியும் விடுதலையாக்கி சகல அதிகாரங்களையும் சகல வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. மாறாக இவைகளை நாங்கள் கட்டுவோமோ, அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் இவைகளை நாங்கள் கட்டவிழ்க்கிறோமோ, அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமேன். இதுதான் தேவ நீதி. ஆமென். அதை அறிந்து கொண்டால் சத்துருவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்குவது மிகவும் எளிது. அப்ப தேவ நீதி என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தரித்து கொண்டவர்களாயும். நீங்கள் முதலாவதாக எங்கே இந்த பாதரட்சைகளை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களானால், ஃபர்ஸ்ட் கொமீனியன், அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், முதலாவது கொமீனியன் எடுக்கிறார்கள். அங்கே நாங்கள் என்னத்தை வாசிக்கிறோம், அவர்கள் ஆயத்தம் என்னும் பாதரட்சை அணிந்தவர்களாய் நாங்கள் புறப்பட்டு சென்று மேற்கொள்ள போகிறோம். தேவனோடு சமாதானம் பெற்றோம், இப்பொழுது நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமே, இது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று சொன்னால், இனித்தான்
3: தூதர்களே
2: தேவன் மத்தியிலே நான் தேவனோடு ஒப்புரவாகும்படிக்கு கிரிகை செய்வதல்ல, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகிவிட்டோம் என்று நாங்கள் விசுவாசித்து செயல்படும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா இருக்கும்படிக்கு, கவனிங்கள், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 அதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதியை அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் என்று நாங்கள் பார்த்தோம். சமாதானத்தின் சுவிசேஷத்தை நிறைய இடங்களிலே பார்க்கலாம். ரோமர் 10:13-15 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எவனும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளு அவர்கள் சாரி அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை அறிந்து அவரை குறித்து அறிந்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். சமாதானத்தை கூறி, கவனிங்கள், சமாதானத்தை கூறி நற்கிரிகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப கவனிங்கள், திரு சுவிசேஷம் என்றாலே நற்செய்தி, அது சமாதானத்தின் செய்தி. தேவனையின் நம்மை விட்டு பிரிக்கிற செய்தி அல்ல, தேவனோடு நம்மை ஒப்புரவாக்க

0: செய்தி. இவனுக்கும் இடையிலே எந்த பிரிவினையும் இல்லை என்ற சிந்தை உடையவனாய் நான் செயல்படும் பொழுது பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறேன். ரோமர் 5:5 முதலாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால். கவனிங்கள், விசுவாசத்தினாலே, நம்முடைய கிரியையினால் அல்ல, அவரை விசுவாசிக்கிறபடியினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிரியை நம்புகிறபடியினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கவனிங்கள், பெறுவோம் அல்ல, பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே நாங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பிசாசும் மறுபடியும் சொல்லுகிறான், தேவன் நம்மோடு சமாதானமா இல்லை, அவர் தூரமா இருக்கிறார் என்று சொல்லுகிறபடினால் அனுதினமும் வாருமையா தாருமையா என்று நாங்கள் என்ன செய்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ரோமர் 5:5, நாங்கள் ஏற்கனவே தேவனோடு கிறிஸ்து இயேசு மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். தேவன் இப்பொழுது எங்களுக்கு விரோதமாய் அல்ல, எங்களோடு கோபமாய் அல்ல, நாங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். பிதா நம்மோடு கூட சமாதானமாய் இருக்கிறார். இந்த சிந்தை உடையவர்களாய் இருந்தால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. ஆமென். இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஆகவே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டி என்ற எண்ணம் இல்லாமல் நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிடத்திலே நடந்து முடிந்தாயிற்று. நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் புதிய மனுஷனாய் இருக்கிறான். ஆகவே அவனோடு நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டால், அந்த சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருப்போமானால், என்னுடைய ஆவி புதிதாக்கப்பட்டு விட்டது, பழையவர்கள் ஒளிந்து போய்விட்டது, என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய ஆவியோடு கூட தேவன் இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நானும் அதோடு கூட இணைக்கப்படுவேனானால், என்னுடைய சரீரம் ஓட்டோமேட்டிக்காய் என்னுடைய சரீரத்தின் கிரிகைகள் மாறும். அப்படி அல்லாமல் நான் பழைய மனுஷனோடு என்னை இணைத்து கொள்ளுகிறபடியினால் பழைய கிரிகைகள் என்னிடத்திலே காணப்படுகிறது. பழைய பலவீனங்கள், பழைய பாவ கிரிகைகள் எல்லாம் இன்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், நாங்கள் மறுபடியும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பழைய மனுஷனோடு, ஆதாமியினுடைய பாவ சுபாவமுடைய மனுஷனோடு நம்மை மாமிசத்திலே இணைத்து கொள்ளுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனுஷன், புதிய மனுஷன் ஆகிய என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டாயிற்று. தேவன் வாசிக்கிற ஆலயமாய் இருக்கிறது. அதோடு என்னுடைய சரீரத்தை இணைத்துக் கொள்வேனானால், எப்படி இணைத்துக் கொள்வது, என்னுடைய சிந்தையை மாற்றி நான் புதிய மனுஷன், புதிய ஆவியை உடையவன், தேவன் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று நான் இணைத்துக் கொள்வேனானால், இந்த சத்தியத்தின்படி, தென் அதற்கு பிறகு இப்படியே நான் பேசிக்கொண்டே இருப்பேனானால் அது என்னை மேற்கொள்ளும். ஆமென். என்னுடைய சிந்தையை புதிதாக்குறதினால் எப்படி நான் மறுரூப வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டாயிற்று. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், புதிய மனுஷனாக இருக்கிறேன். அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், மறுபடியும் நான் புதிய மனுஷனாக இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி மறுபடியும் அதை பேசுவதனால், அதை என்னுடைய சிந்தையிலே பார்ப்பதனால், அதை விசுவாசிப்பதனால் இது சாத்தியமாகும். ஆனால் இதை நாங்கள் செய்யாமல் பிசாசு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான், நம்முடைய மாமிசங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாங்கள் பாவிகள் படும் பெரும் பாவிகள் என்று சொல்லுகிறபடினால், அதையே நம்பி நாங்கள் மாமிசத்திலே பார்த்து மாமிசத்திலே அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறபடினால், பாவத்திலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்கிறோம். அப்ப பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வே வேண்டுமானால் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்ன? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, முற்றும் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. நான் என்னை புதிதாக்க முடியாது, தேவன் என்னுடைய ஆவியை புதிதாக்கி அங்கே தேவன் வாழ்கிறார். அதோடு என்னுடைய சரீரத்தை நான் இணைத்து கொள்வேனானால் அந்த புதிதாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை என்னை மேற்கொள்ளும். ஆமென். அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, கவனிங்க, கிறிஸ்துவின் மூலமாய் நான் ஒப்புரவாக்கப்பட்டேன். நாங்கள் நினைக்கிறோம் அநேக வேளையில் பாவ அறிக்கை பண்ணுவதனால் ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்று, அங்கே தவறு விடுகிறோம். ஏனென்றால் ஒரு நாளைக்கு நெகட்டிவ் தாட்ஸ், தவறான சிந்தைகள், 80,000 தவறான சிந்தைகள் நமக்கு வருகிறது. எப்படி இவற்றை நாங்கள் ஞாபகத்திலே வைத்து ஆண்டவரே இத்தனை 80,000 பாவம் செய்தேனே என்று நாங்கள் அறிக்கை பண்ணுவது? நீ பாவ அறிக்கை பண்ணினால்தான் நான் மன்னிப்பேன் என்று தேவன் நினைத்திருந்தால் எங்களால் அவற்றை அறிக்கை பண்ணவும் முடியாது. ஏனென்றால் அநேக உலைகளிலே மறந்து விடுகிறோம். அப்படி அறிக்கை பண்ணாம போகிறபடினால் நாம் பாவ மன்னிப்பை பெறவும் முடியாது. சிலுவையில் அறையப்பட்டவனை நினைத்து கொள்ளுங்கள். அவன் பாவ அறிக்கை பண்ணவில்லை, மாறாக அவரை நம்பி, அவர் என்னை மன்னித்தார் என்று நம்பி உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தரலும் என்று கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா. அதற்காக பாவ அறிக்கை பண்ண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அப்படி உங்களுடைய சிந்தையிலே இருந்தால், உங்களை உங்களுடைய இருதயம் குற்றப்படுத்தினால், இந்த காரியத்திலே நீ தவறு பண்ணுகிறாய் என்று நீங்கள் உணர்வீர்களானால் உடனடியாக ஆண்டவரே நீர் என்னை மன்னியும், உம்முடைய இரத்தம் என்னை இப்பொழுதும் புதிதாக்குற இரத்தமாய், பரிசுத்தமாக்குற இரத்தமாய், உம்மை போல மாற்றுகிற இரத்தமாய் இருக்கிறது. ஆகவே அந்த இரத்தம் என்னை புதிதாக்குவதாக இப்பொழுதே என்று சொல்லி நீங்கள் இமீடியட்டாய் அதிலிருந்து விடுதலை ஆக்கி கொள்ளுங்கள். ஆமென். நம்ம தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அப்ப கவனிங்கள், பிதாவோடு ஒப்புரவாகுங்கள். தேவன் உங்களோடு சமாதானம் பண்ணிவிட்டார். கிறிஸ்து இயேசு மூலமாய் உங்களோடு அவர் சமாதானமாயிருக்கிறார். அவர் எதிரியாக அல்ல, கோபமாக அல்ல, அவர் உங்களை தண்டிக்க வேண்டும் என்று அல்ல. அவர் இனிமேல் உங்கள் பாவங்களை நினைக்கிறதில்லை, இனிமேல் உங்கள் மேல் கோபம் கொள்ளுகிறதில்லை, இனிமேல் உங்களை தண்டிக்கிறதில்லை. அதுதான் புதிய உடன்படிக்கை. ஆமென். மாறாக என்றென்றைக்கும் உங்களுடைய தேவனாக இருப்பேன், என்றென்றைக்கும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்பதுதான் புதிய உடன்படிக்கை. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கவனியுங்கள், உலகத்தின் பாவங்களையே தேவன் இனிமேல் எண்ணுகிறதில்லை. ஆகவே இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா அழிவுக்கும் காரணம் பிசாசானவனே. ஆகவே அவனை துரத்துங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று அறிக்கையிடுங்கள், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ரஷ்யா உக்ரைன் தேசத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக, பிசாசின் திட்டம், பிசாசின் கிரிகள் நிர்மூலமாகி போவதாக, வாய்க்காமல் போவதாக என்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக தேவ சமாதானம் நிச்சயமாக அந்த இடங்களை மேற்கொள்ளும். அங்கே அழிக்கவும் கொல்லவும் பிசாசு வருகிறான், பிசாசு செயல்படுகிறான். அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். அதுதான் உக்ரைன் மத்தியிலும் ரஷ்யா மத்தியிலும் நடக்கிறது. மாத்திரமல்ல, மிடில் ஈஸ்டிலே அதுதான் நடக்கிறது. இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் பிசாசு ஈரானை கொண்டு எல்லா விதமான நியூக்ளிய பம்பும் செய்து அவர்களை அழிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற சகல கிறிஸ்தவர்களையும் அழிக்க வேண்டும், சகல ஜூதர்களையும் அழிக்க வேண்டும் என்பது பிசாசின் திட்டம், தேவனுடைய திட்டம் அல்ல, பாவத்தின் திட்டம் அல்ல. பாவத்தின் சம்பளமும் அல்ல, இது பிசாசின் திட்டம். ஆகவே இவர்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்போம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்புவான் என்ற வார்த்தையின்படி எதிர்த்து நிற்போம். நிச்சயமாய் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய விடுதலையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி. சல்வாத வர்க்கத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து விட்டீர். சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாய் சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறீர். இவைகளை ஆளுகை செய்யுங்கள், பூமியை ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சகல அதிகாரத்தையும் வல்லமையும் ஏற்கனவே கொடுத்து விட்டீர். ஆகவே அந்த அதிகாரத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறோம், வாய்க்காமல் போவதாக, யுத்தம் நிறுத்தப்படுவதாக, இல்லாமல் போவதாக, தேவராட்சியம் மேற்கொள்ளுவதாக, தேவ சித்தம் மேற்கொள்ளுவதாக, ரட்சிப்பு மேற்கொள்ளுவதாக, விடுதலை மேற்கொள்ளுவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பூரண விடுதலை, பூரண சுகம், பூரண ரட்சிப்பு மேற்கொள்ளுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய திட்டத்துக்கு நாங்கள் செவி கெடுக்கின்ற பொழுது பிசாசானவன் ஓடிவிடுவான். ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொள்ளிட்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளே சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திருச்சித்தமான நாளைய நாளே சந்திப்போம் பாசர். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களிடந்த ஊழியர் பாஸ்டர் அண்டனி சில்லி இப்ராஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்திரி வார்த்தைகளை விதித்தார். கத்திர தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சிகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்திர ஆசீர்வாதத்தில் நிறைவேற்றி கொடுப்பாரா என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.
2: आइस का बारिश गिरा प्रभु, आज हम मांगते हर लोगों के अनाज में, खेती बाड़ी में खराबी आई है, उसको तो भरपाई करके देने वाला परमेश्वर है। हम विश्वास से प्रार्थना करते प्रभु, हर परिस्थिति ठीक हो जाए, हर बंधन ठीक हो जाए, ऐसे में प्रार्थना करते प्रभु, मांगते प्रभु। इसे भजन संहिता 6
3: எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி. எங்கள் ஜெபத்துக்கு உத்தரவு கொடு.

ஆமீன் அப்பா. உங்களுடைய பாதத்தடியில் நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலும் சமாதானம் இருக்கபடியா நன்றி செலுத்துறேன். உலகத்திலும் நிலை நிற்ப

0: ஆமென். அவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது, எங்களுக்கு இவ்வளவு அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, எங்களுடைய உள்ளத்தில் எவ்வளையோ இன்பமும் ஆறுதலும் மலை போன்ற துன்பங்கள் எங்களை வந்து நிற்கும் பொழுது, அந்த நேரத்திலும் அவருடைய சத்தம் எங்களுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கும் பொழுது, எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற அந்த சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இந்த பாட்டின் மூலம் யாவரையும் வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, கர்த்தரை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த அன்புக்கு நன்றி செலுத்தி, யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன். உலகத்தில் எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் ஜெயம் கொள்வோம். ஏனென்றால் இயேசு எங்களுக்குள் இருக்கப்படியா அவர் உலகத்தை ஜெயித்தார். சோ நன்றி இயேசுவே, நீங்களே எங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களுடைய பரிசுத்தமாய் எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு ஜீவன் தந்த அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் சிஸ்டர் சுபா.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் ஊழியருக்கான ஜெபத்தை எடுத்து அருமையான பழைய பாடல் பாடி முடிச்சிருந்தது. நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் உணவுகளையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராங்க. வானொலி ஆசீர்வதித்து நேருக்கான ஜெபத்தேர்க்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து வானொலி ஆசீர்வதித்து நேருக்கான ஜெபத்தை தேர்ந்தெடுப்போம், ஒருமனப்படுவோம், அழைப்போம்.
2: Where you have, Lord, sent forth the power of your Holy Spirit upon this earth, Lord, that is now, even this very moment, Lord, even you have been lifting you up, Lord. You have been moving, Lord, from all continents of this earth that you created, O God. And Lord, even as the Lord, the whole world is now enjoying the world games, Lord, the FIFA, Lord, that has been organizing the World Cup, Lord, and the games, Lord, that has been coming up and emanating into the world stage, Lord. Even Canada had been playing today, Lord,

0: quitting their lives, Lord, would also make a difference, Lord, as the word goes forth, would be touched, set free. And also, Lord, all the chains broken off, Lord, from people that are in still, Lord, and several ways of, Lord, being bombarded by the enemy in their lives, that you would break every yoke of bondage, Lord, and set them free, all the chains falling off them, because the blood of Jesus Christ applied upon them, and you are setting them free because of the way in which you have set forth the word, O God, that as the word goes forth, they will be setting free, Lord. Because that is the work of the Holy Spirit coming through your word, the most powerful entity you have created, O God, to send forth your word, and you would heal them. You would, Lord, bring them much of your power and honor and work in which you would work, Lord, upon their hearts and lives for deliverance, and their souls be delivered as well. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister.
0: God bless you too, Sister Subha.
1: Amen, amen. நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாடல் செபங்களுக்கு டாய்க்கடம் சென்றோம். நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிவரம் பருவத்துக்கு நேரான பகுதிக்கு டாய்க்கடம் செல்வோம். நாளும் இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். நிச்சயமாக நாங்கள் இணைய செபங்கள் ஏறெடுத்தோம். கர்த்தர் ஆமென்றும் ஆமீன்றும் இந்த நாட்களை பதில் தந்து நன்றி செபத்தை ஏறெடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம் கண்கள் காணவில்லை, சொவிகளின் கேட்கவில்லை, இதயத்தில் அவை தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் சர்வ வல்லவர். அப்படியாக நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். பருவதற்கு நேரான பகுதியில நாங்கள் 7:30 to 8:00 வரைக்கும் நாங்கள் செபிப்போம். இணையுங்கள், அலையுங்கள். சங்க வானொலிக்குள்ள நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் சிறப்பின் வாசல் நீக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாளிலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக இந்நாளிலும் முதலாவது கண்களை ஏறெடுக்க எங்களோடு சிஸ்டர் டோலி இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக சிஸ்டர் டோலி.
2: சிஸ்டர்
1: கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிரம் பருவத்துக்கு நேரான பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் கண்களை எடுக்க வேண்டிய பகுதியானது, நாங்கள் கடந்த நாட்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர் சமாதானத்தை வேண்டி செபித்தோம். எத்தனை இந்த நாட்கள் அப்படி ஒரு சமாதானத்தையும் யுத்த நிறுத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். 60 நாட்கள் யுத்த நிறுத்தத்தை கொடுத்தாலும் கத்தர் அதை மீடிய யுத்த நிறுத்தமாக மாற்றும்படியாக சமாதின் தேவன் ஒவ்வொரு தேசங்களும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஜனங்கள் சமாதத்தோடு வாழும்படியாக, எருசலேம் வாழ் மக்களுக்காக எருசலேம் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் கர்த்தர். அவர்களுக்கு சமாதானத்துக்காக, மத்திய கிழக்கு முஸ்லிம் நாடுகளுக்குள்ள சமாதானம், எங்கள் தேசங்களுக்குள்ள சமாதானம், இப்படியாக சமாதானத்துக்காக செபியுங்கள். உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு மனப்பாடு.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட வார்த்தையில் அப்பா அவ்வளோ ஜீவன் உள்ளது. உங்களோட வார்த்தையில் வல்லமை உள்ளது. உங்களோட வார்த்தையில் கிருபை உள்ளது அப்பா. நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே எங்களை ஆதரிக்கிற அதிசயமான தேவனா இருக்கிறபடியா நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த தேசங்களை உள்ள போராட்டங்களை அப்பா நிம்மதியில்லாமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா அவர்கள் போற பாதையில் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே இவர்களுக்குள்ள ஒரு பெரிதான நிம்மதியையும் ஆறுதலையும் அப்பா சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிற. உங்களுக்கு விரோதமாக வருகிற ஒவ்வொரு ஆத்மாவின் அப்பா ஆத்மா பாரங்களையும், உங்களுக்கு விரோதமாக வருகிற ஒவ்வொரு தேவையான ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா உங்களோட நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த தெளிந்த புத்தியை உள்ளவர்களாக ராஜாக்களை அந்த தேசத்தை நடத்துகிறவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெயம் கொடுக்கிறவரே உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, இருந்தாலும் நீங்க ஜெயம் கொடுத்து எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களின்படி இந்த மக்கள் ஆண்டவர் இந்த மக்களுடைய இந்த தேச ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்கள் மனக்கண்களை திறந்து அவருடைய செவிகளை திறந்து அப்பா உங்களுக்குரியவர்களாக இவர்களை மாற்றுங்க. உங்களோட ரட்சிப்பின் மூலமாக இவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை ரட்சிப்பை கொடுத்து இவங்களுக்கு ஒரு அப்பா மன்னம் தளர்ந்த அந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட கரம் அவங்க கூட இருந்து நீங்க அற்புதம் செய்யற தகப்பன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா அந்த ஆதி அன்பையும் அந்த வல்லமை கிருபையும் இப்பொழுது இந்த நிமிடம் எல்லா மக்களுக்களும் எல்லா தேசத்துக்களும் அப்பா கால்மதிக்கும் தேசம் எல்லாம் உங்களுக்கு உரியதையா அப்பா ஆல் ஓவர் த வேர்ல்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் மூவிங் உலகமெங்கும் உங்களுடைய ஆவி உலாவிக் கொண்டு திரிகிறதையா அதை அவர்கள் உணரக்கூடியதாக ஒரு தேவ பயத்தை ஒரு ஞானத்தையும் உங்களுடைய அன்பையும் அவர்களுக்குள்ள பொழிந்தரணும்படியா ஜபிக்கிறார் அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் பொழுது ஆண்டவரே உங்களிடத்தில் வந்து அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறார் அப்பா அவங்களுக்கு நீங்க பயமில்லாவே கொடுக்கவில்லை அப்பா அதையும்படி அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் பயந்து எல்லாவிதமான அசுத்தமான ஆவில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்களே அவருக்கு ஜெயம் கொடுக்கிற தகப்பனாயிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா விசுவாசிய நீ பதறாத விசுவாசிய நீ கலங்காத விசுவாசித்தால் நீ தேவனின் நீதியை காணக்கூடிய தக்கதாக அவர்களும் உங்களோட நீதியையும் உங்களோட வல்லமையும் காணக்கூடியதாக இவர்கள் யாவரையும் விட்டுத்தலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதம் செய்பவர் அகிலத்தை படைத்தவர் அப்பா யுத்தத்தில் வல்லவர் அப்பா நீங்க யுத்தம் செய்யற தகப்பன் லெட் யுவர் பிரசன்ஸ் கோ பிஃபோர் அஸ் அப்பா கூட சமூகம் கூட பிரசன்ன எங்களுக்கு முன்பாக போய் உலகம் எங்கும் அப்பா இப்பொழுது கஷ்டப்படுற நேரங்கள்ல அப்பா பண செய்தியால எல்லா விதமான கஷ்டத்துக்கு போய் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற நீர் தானே அப்பா நீங்க ஆறுதல் தேவனா இருக்க முடியாது நன்றி அமையன் தெய்வத்தின் சன்னிதானம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய உள்ளத்துல அவர் தான் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தகப்பன் அந்த ஆறுதலின் சமாதானத்தை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தேசத்துல அப்பா உணரக்கூடியதாக யாவரையும் ஆசீர்வதிங்க உங்களோட வல்லமையின் மூலமாக அந்த இஸ்திரியை உங்களோட வல்லமை உங்களோட வஸ்திரத்தை தொட்டும் பொழுது அவளுக்கு அவருக்குள் அந்த வல்லமை குறைவுபட்டது அதுபடி அவர் தென்பட்டார் என்று வல்லமை அப்பா யாரோ தொற்றுதார் என்று மாதிரி அவர்கள் உணர்ந்தார்கள் அதுபடி ஆண்டவரே இவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களோட வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களுக்கு உங்களுடைய அவங்களோட பரிசுத்தமான வல்லமையை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீங்க ஜெயம் கொடுக்கும் தகப்பனா இருக்கிறபடியா நன்றி வாக்கு தத்துலே அப்பா உண்மையா இருந்து இன்று மட்டும் காத்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா அப்பா எகோவா ரூவா எகோவா அப்பா எந்த மேய்ப்பரே நீங்கள் எங்கள் நல்ல மேய்ப்பரா இருக்கிறீங்க ஆண்டவரே நீங்க நல்ல மேய்ப்பரா இருந்து இவர்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க நல்லவரா இருக்கிறீங்க போதுமானவராக இருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களோட பரிசுத்தமா ஆணையை அனுப்பி அப்பா அவர்களையும் பரிசுத்தமாக்குங்க நாட்கள் குறைவுபட்டுள்ளது ஆண்டவரே இந்த கஷ்டப்பட்ட இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களோட வல்லமை உங்களோட சத்துவத்தில் நிலைத்து நிற்பதற்கு இவங்களுக்கு ஒரு பெரிதான ஆறுதலையும் வல்லமையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது அதே போல அவர்களும் வாஞ்சிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் ஒரு தேவ நடுக்கத்தையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தேவ அன்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் என் ஆத்மா தேவன் மேல் ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று கூறின வாக்குத்தத்தின் படி ஆண்டவரே நாங்கள் உங்களை சந்நிதியில் வந்து நிற்கிறோம் அப்பா நீங்க கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு வல்லமை இந்த கருத்தை நீட்டி இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து யுத்தம்ல நாட்கள் இஸ்ரோவேல் தேசத்துல ஈராக் ஈரான்ல நடக்கிற யுத்தங்கள்ல இவ்வளவோ சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தி வந்தீங்கப்பா இனிமேலும் வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க அந்த வல்லமையின் அதிகமான எல்லா நாடுகளும் எல்லா தேசத்திலையும் ஒரு பெரிதான சமாதானத்தை விடுதலை கொடுத்து அவர்களை ரட்சித்து அவர்களை சமாதானத்தின் மூலம் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது நீங்களே ஜீவ அப்ப அந்த ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக என்னை தாழ்த்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் நன்றி சிஸ்டர் நன்றி பாரப்பட்டு செபித்தீர்கள் நிச்சயத்தை கத்தை கேட்டு ஆமன்றும் ஆமேன் என்று தருவார் அப்படியாக பாரப்பட்டு செபித்து உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கத்தை நிறைய ஆசீர்வதிப்பதாக நன்றி சிஸ்டர்
2: நன்றி சிஸ்டர் சுபா காட் பிளெஸ் யூ டு
1: ஆமேன் நன்றி நன்றி தங்களை ஏறெடுப்போம் முத்தாசி வரும் பர்வத்துக்கு நேரா என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் கர்த்தர் நாமம், அதாவது பிறருக்காக ஜோபித்தபடி ஜோபுவின் முகத்தை பார்த்த கர்த்தர் அவருடைய முன்னிலை விட பின்னிலையில் ஆசீர்வதித்த கர்த்தர் அங்கே எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தரே தெய்வம் என்று அறியும்படியாக அங்கு வெளிப்பட்டது அவர். இந்த நாளிலும் நாங்கள் பிறருக்கா திறப்பின் வாசமோ சித்திரப்பின் வாசம் என்றார் இந்த ஜனங்களை அழித்து விடாதையும் என் பேரை கிறக்கி போடும் என் பேரை சிவபுசோதனை கிறக்கி போடும் என்று சொன்னார். இப்படியாக திறப்பின் வாசல்ல நீகிறார்கள். நாங்களும் திறப்பின் வாசல் நிற்போம். மற்றவர்களுக்காக தகப்பன் எங்கள் சிறையிப்பு மாற்றுவார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் முன்னிலைமையில பின்னிலைமை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவார். அப்படியாக நாங்கள் திறப்பின் வாசல் நிற்க கண்களை ஏறெடுப்போம். தாசிவரும் பர்வதத்துக்கு நீரா என்ற பகுதியில அடுத்ததாக செபிக்க சிஸ்டர் ரஞ்சினி அழைப்போம். சிஸ்டர் ரஞ்சினி.
3: Praise the Lord, Sister Subha.
1: கண்களை இறைப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் கண்களை இறையெடுக்க வேண்டிய பகுதியானது தேசத்தில் ஆளுகிற ஆளுநர்கள், அதிகாரிகள், இந்த பதவியில இருப்பவர்கள், இந்த குடிமக்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகும், மனம் திரும்ப உண்டாகும். பெருமை, பதவி ஆசை, பண ஆசைகள்ல நிச்சயமா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற வார்த்தை சொல். இன்னைக்கு இந்த பண ஆசையால பதவி முகத்தால இன்னைக்கு அப்பாவி ஜனங்களை எல்லா பக்கத்தால நெருக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், கண்ணீர் விட வைக்கிறார்கள், கதற வைக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஆளுநர்களை, அதிகாரிகளை கத்த சந்திக்கும்படி அன்று பவுலை சந்தித்தார். சவுலை சந்தித்து பவுலாக்கினார், தானே கத்தர் என்று வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆளுநர்களை கத்தர் சந்திக்கும்படியா, இந்த இரட்சிப்பை காணும்படியா, ஒரு மனம் திரும்ப உண்டாகும்படியா இவர்களுக்காக செபிங்க. நம்மளோட ஒரு மனப்பாடல்.
3: Amen, amen. Yes, Lord. Thank you, Lord. Even as the request have been going on, Lord. Yes, Father, Lord, you see them, Lord. You see them, Lord. How they are, Lord, leading these countries, the leadership of the countries make a whole lot of difference, Lord. That's how Lord Herod and Pharaoh and all of these leaders, Lord, in the past, Lord, Nebuchadnezzar, all of the leaders, Lord, you showed them, Lord Jesus, the consequences of their leadership, oh God. We do not want another repeat of that, Lord, in the nations of the world that we live in, Lord, in this very earth that you created, Lord. That is why you put your church, Lord, in the very gap, Lord, to pray and to stand, Lord. Just like, Lord, it is quoted, Lord Jesus, in 2 Chronicles 7:14. If my people who are called by myself, called by my name, humble themselves, turn from their wicked ways, seek my face, then will I hear from heaven. I will hear their cry and I will heal their land. So Lord, we, Lord, come to you, Lord, standing in the gap, Lord, on behalf of these nations, the leadership of these nations, Lord. Yes, Lord, pride is, Lord Jesus, is the way, Lord, that takes us to destruction. Therefore, Lord, let not pride, Lord, lead them by any means, Lord, take pride down, Lord, lest destruction comes in the way, Lord. And let them be, Lord, humbly beseeching you first, Lord, and also come into a place of, Lord, acknowledging a God who is the creator of heaven and earth, a God who has said, "My thy will be done on earth as it is in heaven." That should be from the way the Lord has taught us to pray. So, Lord, we pray, Lord, O God, according to what you have taught us, Lord, let thy will be done on earth as it is in heaven. Or in all the kingdoms that you created, Lord, the kingdoms of this world, you call them, Lord, and the prince of this world too, Lord. Lord, you know, you see, and you, Lord, are the final power and authority that comes through these kingdoms, Lord, comes through these nations, Lord. And the leaderships are in your hand. The leaders are in your hand, O God. We give them all into your hands, Father. Lord, starting from Sri Lanka, India, all the nations of the world, all the oriental countries, Lord, starting from all the big ones to the small ones, Lord, China, Japan, Korea, South Korea, even North Korea, Lord. Oh, my God, and all the rest of the other nations, Lord, Indonesia, Philippines, and the rest of the smaller nations, Father. Lord, whoever they might be, Lord, in the Asian continent, all the European continents, Lord, O God, and the nations of the world, Lord, starting from United Kingdom to all the rest of the European nations, Lord, we give them all to you as well. And also, Father, North and South African countries, Lord, some of them are bombarded with wars. And Lord, so much is going on, even with, Lord, persecution that is, Lord, rising, Lord, within those countries, O God. Only you can come through, Lord, and bring forth, Lord, truth and justice to prevail. And also, Father, for Australia and North and South America and Canada. My Lord, we give these nations into your hands, O God, Father. Unless we, Lord, humble ourselves, seek your face, come, Lord Jesus, to show forth with your mercy, love, and justice. And, Lord, your mercy, Lord, rejoices over judgment, you said, Lord. Therefore, Lord, we seek your mercy and mercy alone, Lord, with your grace and grace alone, Lord, that you would come forth and pour down, Lord, your spirit of love and grace and justice, O God, upon these nations, especially the ones that do not acknowledge you, Lord. Especially, Lord, coming out of our very country that we live, Lord, we owe it to our very country. Stand in the gap and pray for Canada as well, Father, because it is no accident, Lord, how we came about, how we, Lord, put our feet on this very soil, how we, Lord, raised our families, Lord, up to second and third generation, O God, even to fourth generation, Lord, O God. So we, Lord, give them all to you, Father, Lord. We owe it to not only, Lord, O God, for our country and our leadership, but for our children and children's children, O God, and to the inheritance, Lord, that we, Lord, create an atmosphere and a life for them to, Lord, come in and live a life that is worthy of you, that a country that is worthy of you, not be, Lord, like I already mentioned, Lord, to be a goat nation, but to be a sheep nation, which means, Lord, that we also acknowledge, Lord, all that said and done to honor and glorify you, just like the God of Israel is honored for a country, Lord, that you set apart, Lord, in this world, Lord, O God, even as, Lord, we many are for it and against it, O God. However it is, Lord, from the word of the living God coming out, O God, it is how it is that you have proclaimed, decreed, and declared it, Lord Jesus. Therefore, Lord, we give it all into your hands, O God, accordingly, my Master, that you would, Lord, stand still, like you said to Moses, stand still and see the salvation of God. We will indeed, Lord, stand still and see the salvation of God. And we will be still and know that you are our God, according to Psalm 46:10 also, Lord. And Lord, also, Lord, Lord, you have already said, Lord, even as you have given another word, Lord, from Isaiah 30, verse 17, Lord Jesus, in quietness and in confidence will your strength be. And Lord, this is for the, I decree and declare this, Lord, over the nations of the world and the leaderships of the world, O God, starting from Canada to USA to Sri Lanka to India to all the rest of the nations in between, Father, because, Lord, we have connections with these lands and nations, Lord, and all the rest of the continents, O God. We pray, we feel the burden, we feel the responsibility, Lord, to stand in a gap and pray for these leaders, Lord, that you will make a difference unless we pray, unless we hold, Lord, O God, our faith, Lord, connected to our living God. We cannot see the glory of God working. Therefore, Lord, we ask you with grace and mercy alone, Lord, and we will see the glory of God then coming down, Lord Jesus, and we will enjoy the, Lord, by which, Lord Jesus, the goodness of the land. Therefore, Lord, we thank you, we thank you, we thank you, Jesus. You are the only Redeemer, you are the only Savior, you are the only one who can do this, Lord. None other but the Lord Jesus Christ alone, that you have, who are preparing us, Lord, for the kingdom, millennial kingdom, Lord. You can do this, Lord, here on earth before, Lord Jesus, you have left the church behind for that reason, for that purpose, O God. So we can make a difference, Lord, in this world, that many will be coming and finding you, knowing you, accepting you as their Lord and their Savior as well. Because the church that you said, Lord, I will build my church and the gates of hell shall not prevail against it. That is the power in it. That is the mighty power of the gospel that is being preached. That is the one that is going to save all mankind, that is going out, Lord, from Sangamam Radio Gospel to Nitya Valicham, Bharti in Valicham. Weekend services, Lord, Saturday and Sunday, all of that, Lord, put together is all through the media networks, Lord, that is going into 210 nations and 2,000 odd people sitting at one sitting, Lord. This is all, Lord, for your honor and for your glory's sake. So we give it all for you, Lord, for you to be, Lord, acknowledged, glorified, lifted up, that you will draw all men unto yourself. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. Thank you for spending time. Thank you, sister. God bless you and your family, your ministry.
3: Thank you, Sister Subha. God bless you too and your family and your ministry as well.
1: Amen, amen. தங்களையரிட போமோ தாசியோரும் பருவத்துக்கு நீராகணம் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் என்னோடு இணையுங்கள். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். இதுக்காக கண்களை ஏறெடுப்போம். அன்றைக்கு குடும்பங்களுக்கு அவசியமா செபிப்போம். கடவுள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒருமனப்பாடுகள் கீழ்ப்படிவல் எத்தனையோ பிள்ளைகள் வழிதப்பி போய்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தைகளை விட்டு பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் என்னைக்காவது நாளை கைவிடப்பட்டு போயிருக்கிறார்கள். இவர்களை கத்தர் கரம் பிடித்து நடக்கணும். குடும்பங்களுக்குள் ஐக்கியம் உண்டாகணும், சமாதம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும் என்று சொன்னால் அந்த இணைத்தவர் கத்தர் ஆதாமு. தனித்திருப்பது நல்லதல்ல என்று ஏவாளை கொடுத்தவர் ஏவாளோடு வாழட்டும் என்று உருமரப்பட்டு நீங்கள் பெரிய பெரிய பூமியை நிறுவப்புங்கள் என்று ஆசிரியத்த கத்தண்டை ஆசிர்வாத்து இழக்க சத்துருவான குடும்பங்களுக்குள்ள நுழைந்து கிரியலை நடப்பித்துக் கொண்டார். அப்படியான குடும்பங்களை கத்தர் வேலி போட்டு காக்க வேண்டும். நாங்கள் ஜெபிப்போம். என்னோட ஒரு மனப்படுத்தல் சோசரம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோசரிக்கிறோம். இந்த நாளும் இந்த வேளையிலும் கத்தாவே என கொத்தாசுவரம் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து என கொத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடும் திருக்கரத்துக்குள்ள அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்திலே உபயோகி செபிக்கிற நான்கு திசையிலும் உள்ளதையா தேசம், அந்த நான்கு திசையிலும் உள்ள தேசங்கள் எல்லா குடிகள் ராஜா உட்பட ஆண்டவரே அப்பா சாதாரண குடிமகன் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பாகள் படிவு சமாதான சந்தோஷத்துக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்பட வேண்டுமா செபிக்கிறோம். ஐயா கத்தர் வீட்டை கட்டாராய். கற்றோலின் பிரயாசம் மிருதான்னு சொன்னீங்களப்பா. இந்த குடும்பங்களை கட்டுமொழியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணோன் வினை பிள்ளைகளுக்குள்ளப்பா கீழ்படி உண்டாட்டும். ஐயா ஒரு மனப்பாடு உண்டாட்டும், ஐக்கியம் உண்டாட்டும், சமாதானம் உண்டாவதா இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு சத்துருவான உள்ளே நுழைஞ்ச ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தில் மோசம் போற காரியங்கள் பாவ இச்சைகளுக்குள்ள விழுந்து அப்பா பழக்க வழக்கங்களை மாற்றி ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்படி அழுத்து நிக்கிற சூழ்நிலை காண்கிறீர்கத்தாவே. எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த ஜோபும் ஜோபுக்குண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அட்டீங்களே அப்பா. இந்த நாட்கள் வேலி போடும்படியா செபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களை கத்தாவே, இந்த பிரிவினால கத்தாவே, எத்தனையோ குடும்பங்கள் சின்னாபின்னமாய் கொண்டு போவது கத்தாவே அப்பா. நீர் வேலி போடுவீராக. சத்துரம் குடியோடிப்பது இல்லையென்று அறிக்க பண்ணுவேன் இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே நீர் உலாவீராக இந்த தேசங்களுக்குள்ள. நீரங்கள் நடுவில் உலாவி நீரங்கள் தேவையாய் நாங்கள் சனமாயும் இருக்க உமக்குள்ள கீழ்படைந்திருக்க அத்திரபுரம் பயத்துல குடும்பங்கள் கட்டப்பட வாழ இரிய செய்வீராக. இரிய செய்வீராக நம்ம கரத்து நிழலா குடும்பங்களை மறைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் புகழ குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத வெனிசி ஆவி யோசனைகள், திட்டங்கள், அபகரிக்கிற எண்ணங்கள், எரிச்சலின் ஆவியல், பொறாமையின் ஆவியல், வன்கண் ஆவியல இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல கண்டிந்து கட்டி அப்புறப்படுத்துவ. ரத்தத்தால மூடுவாப்பா குடும்பங்களை கத்தால். நீராளுக செய்வீரா கத்தால். நாளுமடல்ல கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பிடுங்க வல்லத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கக்கிறன் ஜெபத்தைக்களும் சிவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி தகப்பனே. சோஸ்ரங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே சோஸ்ரம் பல்சரப்புற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. நாங்கள் இணைந்திருப்பது கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுவரம் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த ஜெபிக்க சிஸ்டர் டோலி அழைப்போம். பிரைசோ சிஸ்டர் டோலி கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியான திருமணத்துக்காய் வாலிப பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். கனகாலம் நீண்ட நாட்கள், நீண்ட நாட்கள் காத்திருப்பது இறுதியத்தை இழைக்கப்படும். விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நாங்க திருமணத்துக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கத்த கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா செம்பிங்க. நான் ஒரு மனப்படுறேன்.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமேன் அப்பா. இந்த எல்லாம் பிள்ளைகளை உங்களோட கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. நீங்க தான் எதிர்காலத்தின் நோக்கத்தை அறிந்த தகப்பனே. நீங்க அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற துணைவினை கொடுக்கிறவர் நீரப்பா. அப்பா நீங்க நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்களே எங்களுக்கு தகப்பன்மார் இருந்து தாய்மார் இருந்து அவர்களுடைய மன கவலைகளை நீக்கி அவர்களுக்கு ஏற்ற துணைவிதை கொடுப்பவர் நீங்க ஐயா. அப்பா உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கேயோ இருந்து எங்கேயோ வளர்ந்த பிள்ளைகளை ஒன்று சேர்க்கிறவர் நீர் ஐயா. அப்பா இவங்களுக்கு ஏற்ற உகந்த சரியான உங்க தேவ பயமுள்ள ஒரு கணவனை மனைவி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக, ஏற்ற உகந்த ஒரு சரியான பார்ட்னர்ஸை கொடுப்பதற்காக ஆண்டவரே உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. அப்பா தாய் போல தேற்றி தந்தை போற்றி போல ஆற்றி வருகிற தகப்பனே, உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவங்களை எதிர்காலத்துக்கு ஏற்ற துணைவன் நீங்கள் தான் அப்பா. நீங்கள் தான் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களது தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு ஆணையும் பெண்ணையும் கொடுப்பதற்கு வல்லமை நிறைந்த தகப்பனாயிருக்கிறீங்க அப்பா. அவர்களுக்கு ஏற்ற துணைவனை கொடுத்து அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. திகைத்து போயிருக்கிற இளம் பிள்ளைகள், தற்கொலை பண்ணுகிற எப்படிப்பட்ட இளம் பிள்ளைகளை அவங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. அந்த கணவன் மனைவி அது ஏற்ற துணைய கொடுக்கிற மட்டுமில்ல, அவர்களுக்கு ஏற்ற அப்பா ஜப்களும் அவர்களுக்கு ஏற்ற பிரச்சனையிலே போய்கொண்டிருக்கிற அந்த பிசாசின் ஆவிய இயேசுவின் நாமத்தை அத்தட்டுகிறேன் அப்பா. சில பிள்ளைகள் அவர் நாங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்ற டைம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற துணைவனை கத்தர் கொடுக்க வேணும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாங்க, இந்த காலத்துல துணைவன் என்று ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இப்பத்து காலத்துல சரியான விரோதமான நாட்டில் காலத்துல அவர்களுக்கு ஏற்ற துணைவனுக்கு கத்தருக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி கொடுக்க வேணும் என்று. ஆனால் அவர்கள் அதுல இருந்து விலகி போய் தங்கள் தனிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஆனால் கத்தர் அவருக்கேற்ற துணையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதற்கு கத்தராலே மட்டுமே முடியும். என்னடா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நாங்கள் அவத கலத்துல கொடுக்கும் பொழுது அப்பா அவர்கள் சொல்லிப்பாக சந்தோஷமாக கணவன் மனைவியா ஏற்ற துணைவரை கொடுக்கிற எங்களோட தகப்பன் எங்களது இயேசப்பா, அதுக்கான நன்றி செலுத்துறேன். அவங்களுக்கு ஏற்ற துணைவை கொடுக்கிற நீங்கிறப்பா, அதுக்காக நீ நன்றி செலுத்துறேன். நனவே தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வந்திடும், இன்பத்தில் துன்பத்தை கொடுக்கிறார் நீங்கிறப்பா, அதுக்கான நன்றி செலுத்துறேன். இந்த இளம் பிள்ளைகளுக்குள்ள அப்பா ஒரு தேவ பயத்தையும் தேவ அன்பையும் கொடுத்து அப்பா அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுக்கு உகந்த துணைவாளர்களை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறியபடி அவர்களுக்கு ஏற்ற துணைவர்களை அவங்களுக்கு கொடுத்து அப்பா ஆசீர்வதிக்க வல்லம் என்ற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக எங்களுடைய கத்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதன்படி கொடுத்து ஆசீர்வதிக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் திதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. வரமான ஜெபத்தை கேட்டு கத்தர் பாமன்றும் ஆமேன் பதில் தருவார். ஜெபித்து உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைய ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர், ஆமேன், ஆமேன், ஆமேன். கண்களை ஏறெடு போத்தாசுவரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனால நான் கண்களை ஏறெடுக்கிறேன். என்னோட ஒருமனப்படுங்கள். தெய்விய பாதுகாப்புக்கு ஜெபிப்போம். இந்த விடுமுறை நாட்கள் கழிக்க செல்ற பிள்ளைகள் போக்குவரத்து கத்தர் பாதுகாக்கணும், விட்டிருந்து காலநீர் இருந்து பாதுகாக்கணும்படியாக ஜெபிப்போம். என்னோட ஒரு மனப்படுங்கள். ஓசரும் ஆண்டவரே நன்றி அப்பா, இதனாலும் இந்த ஜபத்தை நம்ம திருக்கருத்துக்குள்ள தருகிற தெய்விய பாதுகாப்புக்கா ஜபிக்கிறேன்ப்பா. இதனாலும் ரத்த கோட்டைகள் வைத்துக்கொண்டு எதிரி நுள்ளையாமல் பாதுகாக்கிற நீங்க ஒருவர் மாத்திரமே அப்பா. நீங்க நாள்ல கூடார மறைவில மறைக்கிறவர் நீங்க ஒருவர் மாத்திரமே சப்பா. இதனாலும் கத்தா இந்த கால மாற்றங்கள் ஐயா, ஒப்பல தாக்குங்கள் ஐயா, ஐயா இவற்றிலிருந்து நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. பகலில் வெயிலாயிரும் விரைவில் நிழலாயிரும் உன்னை சேதப்படுத்தான்னு சொன்னவரே, இந்த நாளிலிருந்து வரவே வறட்சி காலங்கள் வெப்பல தாக்கங்கள் எங்கும் வறட்சிகளை கொண்டு வராதபடி விசேஷமா முதியோர்களுக்காய் செவிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காய் செவிக்கிறோம், கற்பிணி தாய்மாருக்காய் செவிக்கிறோம். அவர்கள் அந்த வறட்சி நேரங்கள்ல காலங்கள்ல அப்பா பலவீனப்பட்டு போகாதபடி பலன் கொடுப்பீராக, வழிநட்ட துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செவிக்கிறோம் அப்பா. உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கட்டும் ஐயா, சலிப்பான வயல்வெளியாய் மாறட்டும், சலிப்பான வயல்வெளி காடா எண்ணப்படும் என்று சொன்னீரே, அப்படியான ஒரு செழிப்பை தாங்க இயேசுப்பா. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஆண்டவர் அப்பா. விடுமுறை கழிக்க செல்ற பிள்ளையோட பாதுகாப்புகா செபிக்கிறோம் ஐயா. தேசம் விட்டு தேசம் செல்ற பிள்ளைகளை பாதுகாப்பீராக அப்பா. இந்த விபத்துகள் இந்த நாசமோசப்பட்டு எங்களை மேற்கொள்ள தாதைங்க ஆண்டவரே அப்பா. கொள்ளை நோய் இந்த கொள்ளை போதும் பாதுகாத்துருங்க. இயற்கை அழிவு இந்த காலை மாற்றத்திலிருந்து பாதுகாத்துலுங்க ஆண்டவரே. தகப்பனே பொறுப்பெடுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் விட்டு விட்டு வழியில போகும்போது உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். இந்த விடுமுறை நாட்கள் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்னும் விசேஷம் எங்க கனடா தேசத்துக்காக பாதுகாப்பாக செபிக்கிறோம் அப்பா. கனடா தேசம் ஆண்டவர் ஒரு ஆண்டை சந்திக்க போது கத்தா புதிய ஆண்டுக்குள்ள காலடி வைக்க போது ஆண்டவர் அந்த சுதந்திர தினத்தாண்டு ஆசீர்வ அதிகாரிகள் பதவியிருப்ப குடிமக்களை தருகிறோம் ஆண்டவர். பலதரப்பட்ட கலாச்சாரம் உள்ள நாடையா பல மக்கள் வாழ்ற இந்த தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். அந்த விடுமுறை நாள் மகிழ்ச்சி நாளை மாறட்டும். நாம் இந்த தேசத்துல மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபதைக்களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி தாப்பரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த கண்களை ஏறெடுப்போம் தாசரும் பகுதியை நீர் ஆசிரித்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே. இந்த நாளிலும் செபித்தரோடு சிஸ்டருக்காக நன்றி செலுத்துறேன். ரஞ்சனி சிஸ்டருக்காக நன்றி செலுத்துறேன். அடியாளர் கொடுத்த இந்த பாரத்துக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே. இந்த நாளிலும் சிறப்பின் பாசம் நீக்கம் நீரங்கள் எல்லைகளை ஆசிரித்துங்களை வெறுகிற தகப்பனப்பா ராமன்றும் ஆமேன் என்று பலதரப்புற கிருபைக்காய் நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிரித்தாங்க நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்கிறேன். செவத்தைக்காலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி சிஸ்டர் டாலி சிஸ்டர், நன்றி ரஞ்சனி சிஸ்டர். உங்களுடைய நிறைவு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் முத்தாசிவரும் பருவத்துக்கு நேரம் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருந்தோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்களாய் கண செல்வோம். இந்த நேரம் முதல் வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சம் கிடக்கிறது. வெளிச்சத்தின் நேரத்தில் நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தை காண வெளிச்சத்தின் வெளிச்சத்தை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரகாசமான மனக்கண்களை திறந்து வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் கிருபை அளிப்பார்கள். இதனாலே நாங்கள் முதலாவது செய்திகளாக கடந்து செல்வோம். உங்களோட சகோதரி அவர்கள் பிருந்தா இணைத்திருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா, இணைப்போமே. வைஸ்ரோ சிஸ்டர், சிஸ்டர் பிரைஸ் லோட். அம்மையின் சிஸ்டரை காணவில்லை. ஒரு பாடலோடு இணைவோம். அதிகமாக இணைவார்கள். நாங்கள் கர்த்தரிடத்தில் ஒத்தாசிக்கப்போம். அம்மையின் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில்

0: இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மரத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். பார்த்தேன், வெளிச்சம் வெளிச்சத்தை கொடுக்க வெளிச்சத்தின் தகப்பன் வெளிச்சமாக வருகிறார். அழைப்போம். பிரைஸ்தோல் சிஸ்டர், பிரைஸ்தோல் சிஸ்டர் கேட்டு வீட்டுக்கு பேசுங்கள். பிரைஸ்தோல் சிஸ்டர்,
1: பிரைஸ்தோல் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
0: கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண்பிக்க, வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம். எடுத்து வாருங்க சிஸ்டர்.
1: ஜபத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, தகப்பனே, நன்றியோடு மெய்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்மலையானவரே, மெய்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காக்கும் தெய்வமே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, போதுமானவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, புதுமைகளை செய்கிறவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டக்குட்டியானவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஆராதனைக்குரியவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். அபிஷேக நாதரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்கள் துதிகளில் மத்தியில் வாசம் செய்பவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி என்ற சொல்லுகிறோம் ஐயா. இதோ நீங்க செய்த எல்லாவற்றிற்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நன்மை செய்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி நன்றி. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபைகள் நிறைந்தவரே, நன்றி நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நீக்கி போட்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். அபிஷேகன் ஆதரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, பழுதற்ற பலியானவரே, உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே வழி நடத்த எங்களுக்கு ஆவியானவரை தந்தவரே, உமை துதிக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே, உமை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உமை துதிக்கிறோம். நன்மைகளின் நாயகனே, உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, போதுமானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, சகலத்தையும் வார்த்தையினாலே உண்டாக்கினவரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இயேசுவே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, யெகோவா தேவனே, உமை துதிக்கிறோம். யெகோவா ராஃபா, உமை துதிக்கிறோம். அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீரே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லவரே மக்க நன்றி, நல்லவரே மக்க நன்றி. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இயேசப்பா, இதோ நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்பா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. யெகோவா தேவனே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் முழு இருதயத்தோடு. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராரால தூரால பரக்கிறே பருக்கர பரக்கிறே பருக்கர பரா. இயேசுவே நன்றி நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராலா பரக்கிறே லபுக்கர பரா, ஏரே பரே கேரே பரு கர பரே கேரே பரா. ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கள் மீது மன துருக்கிறவரே நன்றி. ஆண்டவரே, இயேசப்பா, இதோ எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை அழைக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே, இதோ அப்பா தகப்பனை, இதோ எங்களுக்காக ஆண்டவரே, இதோ தகப்பனை ஆண்டவரே, சகலவற்றையும் செய்து முடித்தவரே மக்க நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மனதிற்கும் தெய்வமே ஆண்டவரே, சக்தியின் மகிமையின் தேவனே, வெளிச்சத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க விடுதலையின் தெய்வமாய், எங்களுக்காக விடுதலையை தருகிறவராய், ஆண்டவரே எங்கள் கட்டுக்களை அறுப்பவராய், லபாஷிக்கனே பெறக்கிறே பருக்கர பரக்கிறே பருக்கர பரா லெவேனே மெரக்கிறே லபுக்கர லபுக்கர பரக்கிறே பருக்கர பரா லெவேன தூரல பரக்கிறே பருக்கர பரக்கிறே பரு லபாஷக்கெனே மெகக்கெனே மனா. ஆண்டவரே நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் இருதயம் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் ஆண்டவரே, இதோ எங்கள் தேவனை ஆண்டவரே ஏசப்பா, இதோ நாங்கள் நன்றி சொல்லுகிற ஒரு ஆண்டவரே, இதோ நாங்க நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகள் அப்பா இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும். இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை செத்த கிரியைகளை சுத்திகரித்து ஆண்டவரே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வர வைக்கிற ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற உடைய ரத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துகிற உடைய ரத்தம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய பிரசன்னத்தினாலப்பா இதோ மெழுகு போல எல்லாம் உருகி போகும் என்று ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய பிரசன்னத்தை தேடி வந்து நிற்கிறோம். இதோ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இதோ உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பப்படுவதாகப்பா, இதோ இந்த காற்றலையில உங்களுடைய பிரசன்னம் வரும்படியாய் கேட்கிறோம் ஐயா. இயேசுவே நன்றி ராஜா. இதோ உங்களுடைய பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடட்டும் சுவாமி. இதோ இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா. இதோ ஆண்டவரே, இதோ எங்களுக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா, இதோ இந்த வார்த்தையினால வருகிற வல்லம மகிமை எங்கள் சரீரங்களுக்குள்ள பாயட்டும் பரவட்டும் என்று கேட்கிறேன் ஐயா. ஆண்டவரே இதோ இந்த வேலையிலும் ராஜா, இதோ அப்பா இந்த ஆண்டவரே நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் ஆண்டவரே நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும். இதோ எங்களுக்கு 30, 60, 90 எங்களுக்கு வேண்டாம்ப்பா. லெபே ஷெக்கெனே மெகக்கெனே மறுக்கரா பரக்கேரே பரா லெபேனே மெகக்கெனே மனா. ஆண்டவரே இந்த நேரத்துலப்பா இதோ இந்த ஆண்டவரே இதோ அப்பா தகப்பனை ஆண்டவரே இதோ தகப்பனை இதோ நன்றியோடு உங்களுக்கு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏழ்ச்சடாய் தெய்வமே உமக்கு நன்றி, சர்வ வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இதோ நன்மையும் தீமையும் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இயேசுவே நன்றி நன்றி அப்பா, இயேசுவே நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. பரிசுத்தரே நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி ராஜா, மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்காக எப்பொழுதும் பரிதபிக்கிறவரே ஆண்டவரே நல்ல ஆசாரியரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் நன்மையாய் நன்மையாய் இருக்கும்படியாய், நன்மையை பெற்றுக்கொள்ளும் படியாய் ஆண்டவரே எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசு நாத ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா. நீங்கள் எதிராளிகளை மட்டங்கடிக்கிறவரே உமக்கு நன்றி, எங்கள் சிந்தனைகளை ஒருமனப்படுத்துகிறவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் கட்டுக்களை அவிழ்ப்பவரே உமக்கு நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே நாங்கள் முழு இருதயத்தோடு உமை நல்லவராய் நாங்கள் நினைக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டவரே நன்மையும் இன்பமாய் இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்களை பேரின்ப நதியினால எங்களை ஆண்டவரே இதோ எங்களை அப்பா எங்களை நினைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா உமை வரவேற்கிறோம் ராஜா. ஆண்டவரே என்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட பிரசன்னமே எங்களை விடுதலையாக்குமே ஆண்டவரே. இதோ தேவ பிரசன்னம் எங்களை மூடட்டும் இந்த காற்றலையிலப்பா. இதோ இப்பொழுது இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். இருளாய் இருக்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சம் பரவட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே இதோ நன்றி எறிதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே செலுத்தி பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பிதாவானவர், நம்முடைய ஆவியானவர், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வியாதிகளை நீக்குகிறவர் என்கிற அவருடைய பண்புகளில் ஒன்றாகிய பரிகாரியாகிய கர்த்தர், நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர், குடும்ப வைத்தியர், நம்முடைய வியாதிகளில் இருந்து நம்மளை குணமாக்கினவர், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதே போல நம்முடைய சரீரங்களிலே வியாதிகள் இருக்க முடியாது, இருக்க கூடாது, அதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனாலும் நம்முடைய சரீரங்களிலே சில நேரம் வியாதிகள் நம்மளை தாக்குகிற பொழுது அதை எவ்வாறாக நாம் அணுக முடியும், அதை எவ்வாறாக அந்த வியாதிகளிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு வாரமும். அதிலே நாம் முதலாவதாக பார்த்த காரியம், நம்முடைய மனதை எப்பொழுதுமே நம்முடைய ஆத்மாவை மன மகிழ்ச்சியோடு கூட நாம் கர்த்தருக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அதுதான் முதலாவதாக நாம பார்த்த காரியம். அதே போல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். நன்றி எறித உள்ளவர்களாய், அந்த நன்றி எறிதல் உள்ள உணர்வு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் செய்கிறவற்றிலிருந்து நாம் அவர் செய்கிற நன்மையே காணுகிற கண்களுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல நாம் மற்றவர்களை நாம குற்றம் சாட்டக்கூடாது, மற்றவர்களை நாம் நியாயப்படுத்த கூடாது. அது அவர்கள் பக்கமாக தவறாக இருந்தாலுமே கூட அதை தேவன் பார்த்து கொள்வார். பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் தேவனுக்கு உரியது என்று சொல்லினா தேவனையே சார்ந்திருக்கிற பொழுது நமக்கான நீதியை நம் தேவன் நிச்சயமாகவே செய்வார். நாம் ஒரு நாளும் தோற்று போவது இல்லை, நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏனெனில் நாம் தேவனை நம்பி இருக்கிறபடினாலே நம்முடைய நீதியை அவரே வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காலத்தை, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதோ நம்முடைய பார்வைக்கு நடக்கிற காரியங்கள் யாவுமே ஏதோ மற்றவர்கள் ஏதோ நம்ம வாழ்க்கையில பிளான் பண்ணி செய்யற மாதிரியே இருக்கும். மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ இவர்கள் வேண்டா விருப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றலாம். ஆனாலும் கூட நாம் தேவ நீதியையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அவரே நம்மளை விடுதலையாக்குவார் என்று அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நாம் நிலை பெற்று நிற்கிற பொழுது தேவன் சகலத்தையும் மாற்றி போடுவார். இது ஏதோ உங்களுக்கு ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவோ, உங்களிடத்துல ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகளை அனுபவிக்கிறபடியினாலே இதோ சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற பொழுது நாம் தேவனை அறிந்து கொண்டவர்களாய் தெரிந்து கொண்டவர்களாய் சில காலங்கள் இருக்கிற பொழுது அதே நடக்கிற காரியங்களும் இன்றைக்கு தேவனுக்குள்ளாக நாம் வேறொன்றி நிற்கும் பொழுது நடக்கிற காரியங்களுக்கும் அதே காரியங்கள் நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அதை அணுகுமுறைகள் அது வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. அப்ப அந்த அணுகுமுறைகள் மாறுகிறதுனாலே பிரச்சனைகளாகவே இருப்பது இல்லை. இதை வந்து நம்ம சொல்லுவதனாலேயோ கேட்பதனாலேயோ நம்மளுக்கு புரிந்து கொள்வது இலக அல்ல. நீங்க இந்த வார்த்தையில நீங்க அப்யாசப்படுத்துகிற பொழுதுதான் நீங்க அதை அனுபவிக்க முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சோ தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அன்பானவராகவே இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்கிற எண்ணம் நம்ம ஆள் மனதுல புரிந்திருக்கணும். ஆனா நம்முடைய இந்த ஆள் மனதுல என்ன இருக்கு, நம்ம இந்த கேட்கிற காரியங்களும் பார்க்கிற காரியங்களும் நெகட்டிவான காரியங்கள் நம்முடைய சிந்தனையில இருக்கிறபடினால நம்மளுக்கு நன்மையானதே நம்மளால யோசிக்கவே முடியறது இல்ல. நன்மையா நடந்தாலும் கூட அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் கஷ்டமா இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்குமோ, இதுல ஏதாவது பின்னாடி இருக்குமோ. நான் இந்த சாமா இப்ப ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் கூட இந்த பொருள் நல்லா இருக்குமா, இந்த பொருள் நல்லா இருக்காதா, இதுல நம்ம ஏமாந்து போயிருவோமா? உண்மையிலே நல்லதா நினைச்சு செய்தாலும் கூட நம்முடைய சிந்தனை சிலவற்றை நம் பார்க்கிற பொழுது ஒரு அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பிரைஸ் கொடுத்தா கூட இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குமோ, இந்த ப்ராடக்ட் சரியில்லாம நம்மளை ஏமாத்த பாக்குறாங்களோ, நம்ம ஸ்கேமர்ஸா இருக்குமோ அப்படி சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டேதான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா நம்ம அனுதினம் கேட்கிற காரியங்கள் நம்மளுக்கு ஸ்கேம மாதிரியே தோணுது. இப்ப நம்ம அந்த ஆன்லைன் ட்ரிப் எல்லாம் நம்ம போகும் பொழுது அந்த அந்த பிளைட்ல ஏறி உட்கார்ற வரைக்கும், ஐயோ அந்த டிக்கெட் சீப்பா வாங்கிட்டோம், அந்த டிக்கெட் உண்மையா இருக்குமா இல்ல ஸ்கேமா இருக்குமா அப்படி மைண்ட்ல நம்மளுக்கு ஒரு போறது, நம்மளுக்கு மைண்ட் அப்படியேதான் ஓடுது. ஏன்னு கேட்டா நம்முடைய நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனை எதை பார்க்குதோ எதை கேட்குதோ அதைத்தான் முழுமையாக நம்புது. வாயில என்ன வேணாலும் நம்ம பேசலாம்னா நம்மளை அறியாம இந்த உள்ளார்ந்த மனிதன் எப்படி இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் எப்படி இருக்கான்? அவன் சந்தோஷமா இருக்கானா உள்ளுக்குள்ள, இல்ல எதையாவது குறித்து ஏக்கப்பட்டு கொண்டதா இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு பயத்தோடு இருக்கா, ஏதாவது கவலையோடு இருக்கா, ஏதாவது துக்கத்தோடு இருக்கா, அல்லது நடந்த காரியங்களை குறித்து முறுமுறுத்து கொண்டு இருக்கா, உங்களுக்குள்ளேயே ஒரு சுய பச்சாதாபத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கை இருக்கா? இன்றைக்கு இந்த உள்ளார்ந்த மனிதனை என்ன செய்ய போறீங்க, கொஞ்சம் வெளியில கொண்டு வந்து கொஞ்சம் நீங்க உங்களையே நீங்க நிதானித்து ஆராய போறீங்க. அந்த நிதானித்து ஆராய்கிற பொழுது எனக்கு எந்த காரியம் நடந்தாலும் தேவனை நம்பி நான் சந்தோஷமா இருக்கேன், இல்லைன்னா அது நான் கவலைப்படுறேனான்னு நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க வேறுபடுத்தி பார்த்து கொள்ளுங்க. அப்ப அந்த வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னாக்க, நம்ம எந்த அளவுக்கு இந்த வார்த்தைக்கு புறம்பாக நம்முடைய ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்து கொண்டு உள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை நீங்க எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த உள்ளார்ந்த மனிதன் என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கான் அப்படி சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டத்தின் படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை, மாற்றமும் இல்லை. எந்த இழப்புகள் வந்தாலும் 10 ரூபாய் போன என்ன, என் தேவன் எனக்கு 100 தனியாக திருப்பி கொடுப்பார். ஏன்னா இந்த 10 ரூபாய் என் கையில இருந்தா இந்த 10 ரூபாய் ஒரு ஆசீர்வாதமா, இல்ல அது என்ன சபிக்கப்பட்ட பணமா, இது எப்படியாக என்னை என் வழியில வந்தது என்று சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கும். ஆனா இந்த 10 ரூபாயை எடுத்துட்டு தேவன் அந்த இடத்துல நீங்க தேவனை நம்பும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அந்த 10 ரூபாய்க்கு பதில 100 ரூபாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு வழிவகைகளை செய்கிறவர் என்று நீங்கள் ஆண்டவரை நம்புகிற பொழுது அதற்கான வழிவகையை தேவன் நிச்சயமாகவே செய்வார். அது மாத்திரமல்ல, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எது போனாலும் சரி, இதுக்கு மேல நன்மையான ஒன்றைத்தான் என் தேவன் தருவார். நம்ம அப்படி சொல்லுகிற பொழுது அங்க என்ன நடக்கிறது, நாம் தேவனை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் அந்த காரியத்துல நம்ம கொண்டு வந்து, ஆண்டவரே இத நீங்க டீல் பண்ணுங்க, நான் டீல் பண்ண மாட்டேன், இது என்னுடைய சுய பலத்துல நானு சார மாட்டேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், தேவனை முதன்மைப்படுத்துகிறோம். அப்ப என்ன சொல்லுவா, அப்போ அப்போ வந்து நம்ம ஆண்டவர் என்ன நம்மளை பத்தி நினைப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளைக்கு நான் தான் பண்ணி ஆகணும், அந்த பிள்ளை தோத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி என்னதான் நம்பி இருக்கு வாழ்க்கையில, அப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நீதி செய்கிறவராய் நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்துல நம்முடைய சுய பலத்துல சுய ஞானத்துல நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அங்க என்ன நடக்கும், நம்மளுக்கு மனவேதனை வரும், மனபாரம் வரும், அதே நேரத்துல சரீரத்துல நம்மளுக்கு பலவீனங்கள் வரும், கழுத்து வலி வரும், கை வலி, கால் வலி, மூட்டு வலி, அப்படி நம்ம சரீரத்திலே தாக்கங்கள் உண்டாகுகிறத நாம் பார்க்கலாம். அது நீங்க ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நாம் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனை முற்றும் முழுவதுமாக நீங்க அண்டிக் கொள்ளுங்க, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், வேற வழியே கிடையாது, அவர் தான் வழி, அவர் ஒருவரே வழி. அப்போ நாம் தேவனை நாம் இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி நாம் வேற இதே இல்லை, அவர் எப்ப செய்யறாரோ அப்பதான் செய்யட்டும் என்று சொல்லி வெறுப்போடு கூட தேவனை ஆராதிப்பது, வெறுப்போடு கூட தேவனை சார்ந்து கொள்வது, அப்படி அந்த நேரத்திலையும் நம்ம பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாது. முழு இருதயத்தோட முழு பலத்தோடு கூட நான் என் தேவனை நம்பி இருக்கிறதுனாலே நான் பிழைப்பேன், நான் என் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே நான் பிழைப்பேன். இதோ தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்குமான தீர்க்கதரிசி எசாயாம், எனக்கும் உங்களுக்குமான தீர்க்கதரிசி இயேசு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களைத்தான் இன்றைக்கு வேதாகமத்துல அங்கே வார்த்தைகள் அங்கே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அநேக தீர்க்க தரிசனங்களும் ஆவியானவர்னாலே எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இயேசு என்னும் தீர்க்க தரிசியினாலே எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் முற்று முழுவதுமாக நாம் நம்புவோம். அவர் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குறவர், வனாந்தரத்துல அவர் வழிகளை உண்டாக்குகிறவர் என்று, அவர் வழிகளே இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குகிறவர், பூட்டப்பட்ட இடத்திலே அந்த உடைக்கிறவராய் இருக்கிறார் அவர். அவர் வந்து திறந்தார் என்றால் அதை யாராலும் பூட்ட முடியாது. சோ அதனால நம் தேவனை நாம் நம்புவோம். இது வரைக்கும் நீங்க தியரியா எத்தனையோ மெசேஜஸ் கேட்டிருக்கலாம், எவ்வளவோ பெரிய பெரிய இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசாரியர்கள் போதகர்கள் மூலமாக நீங்கள் அநேக வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் தினந்தோறும் நீங்கள் இந்த வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டதை உடைய ஒரு பகுதியை கூட நான் என்ஜாய் பண்ணல. இந்த ஜோயி லைஃபை நான் என்ஜாயே பண்ணல. நான் படிக்கிறேன், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்றுதான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் நான் நம்பிட்டு இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு துக்க முகத்தோடு முக வாடிக்கையோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னா அது நிச்சயமாக தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவச்சனமே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. உங்களுடைய மதில்களை கட்டுவதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அதனால அந்த பாடுகள் சில வேளைகளிலே உங்களுக்கு துக்க செய்திகள் வந்தாலும் கூட அதிலே நீங்கள் கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியா இருக்கவும் மன ரம்யமா இருக்கவும் நீங்க பழகி கொண்டீர்கள் என்று சொன்னால் அது துக்க செய்தியாகவே இருக்காது. இதனுடைய ஆரம்பத்திலே துக்க செய்தி போல வருகிற இந்த ஆரம்பத்திலே உங்களுக்கு எப்படியாக யோபுக்கு அங்க இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இருந்ததோ அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தான் வரும். இன்றைக்கு யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிற பொழுது யோபுவுக்கு அன்றைய நாட்களிலே அவருடைய வாழ்க்கை இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக மாறும் என்பது அவர் அறியாத ஒன்று. ஆனால் எனக்கும் உங்களுக்குமான ஒன்று

பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார்கள். சோ அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் தொழுது கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம், இப்படியெல்லாம் நம்ம செர்மன்ஸ்ல நம்ம கேட்கிறோம். ஆனா நமக்கு ஒரு சின்ன கைவலி வந்த உடனே, சின்ன கால் வலி வந்த உடனே நம்முடைய ஒரு அப்படியே நம்மளை புரியாம நம்மளுக்கு ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீங்களும் நானும் இன்னைக்கு சோர்ந்து போகிறதற்காகவோ, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறதற்காகவோ, சத்ருவானவன்கிட்ட அடியை வாங்கி கொண்டு இருக்கிறதற்காகவோ நம்ம அழைக்கப்படவில்லை. இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாய் நீங்கள் இருக்கும்போது மாத்திரமே நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தின் தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் என்ன? அவரே உங்கள் பரிகாரி. இந்த சரீரத்துல வியாதிகள் இருந்தாலும் இந்த வியாதியை எடுத்து போடக்கூடிய வல்லவர் அவர் ஒருவரே. அவர் நமக்காக, நாம் போன வாரம் பார்த்ததை போல சங்கீதம் 68 நாம் சொல்கிறோம், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. ஹல்லேலூயா. சோ கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் ரத்தத்தில் பதியும்படியாகவும், உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும், என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார்கள். இல்லையா? இதோ தம்முடைய ஜனத்தை, என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார்கள். இல்லையா? தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளை கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பின்யமீனும், யூதாவின் பிரபுக்களும், அவர்கள் கூட்டமும், செபுலோனின் பிரபுக்களும், நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் இதோ இப்பொழுது இந்த வார்த்தைகளை உங்களது கண்களை மூடி இருதயத்திலே அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ ஒருவர் ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது உங்கள் கைகளிலே எப்படியாக பெற்றுக்கொள்வீர்களோ, இதோ இன்றைக்கு பலம் இல்லாமல் பலவீனத்தோடு நீங்கள் இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதோ இந்த வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ என் தேவன், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். கட்டளையிடுகிறார் அல்ல, கட்டளையிடுவார் அல்ல, இதோ இப்பொழுதே கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிடுவார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பணிந்ததை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும், ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிசப கூட்டத்தையும் அதட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வெள்ளப்பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான். யுத்தங்களில் பிரியப்படுகிறவர்கள் ஜனங்களை சிதறடிப்பார். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீ விரிக்கும். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீ விரிக்கும். பூமியின் ராஜாக்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும், அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது. தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.
இன்றைக்கு எவ்வளவோ காரியங்கள் நாம் பார்த்திருந்தாலும்

0: கூட இன்றைக்கு நாம் தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் பிரசித்தப்படுத்துவோம். இதோ இதை ஒன்றை மட்டும் நீங்க தீர்மானமா எடுக்கிறீங்களா? இதோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு காலங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நடக்கப்படாத பழுதும் கூட, இதோ எப்பொழுது பொழுது விடியும் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும் கூட, இதோ என் வாழ்க்கையிலே இந்த வியாதிக்கு என்ன முடிவு, இதோ இந்த வியாதியிலே நான் மரித்து விடுவேனா என்று கூட நீங்கள் பயத்தோடு கூட இருந்தாலும், இதோ வயதுக்கு முன்பதாக தேவன் வைத்து வாழ்நாளுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு கெட்ட செய்திகளோ வியாதிகளோ நஷ்டங்களோ என்ன காரியம் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்க. முதலாவது நான் தேவனை நான் கீர்த்தனம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்க. இதோ என்னுடைய எல்லா செய்திகளும் எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல எனக்கு நிம்மதி இல்லை, என்னுடைய சரீரத்துல நிம்மதி இல்லை, இந்த வியாதி என்ன எப்பொழுதுமே என் நிம்மதிய என்னிடத்துல இருந்து எடுத்திருக்கிறது அப்படி என்று சொல்லி நீங்க வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னா, எல்லாவற்றையும் ஒரு மூட்டையை கட்டி வச்சுட்டு நான் இன்றைக்கு இந்த நேரம் இந்த நாளில் இந்த கேட்ட சத்தியத்தின்படி இந்த பூமியின் ராஜ்யங்களை தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொன்னதன் பிரகாரம் இதோ நான் கீர்த்தனை பண்ண போகிறேன், இதோ நான் தேவனை நான் பாட போகிறேன் ஹல்லேலூயா என்று சொல்லி நீங்க தீர்மானம் படுங்க. அதே நேரத்துல நான் நன்றி சொல்ல போகிறேன். அப்பா இன்னைக்கு நீ ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களே, இதோ எத்தனையோ பேர் மரித்திருக்கிற வேலையில ஆண்டவரே இதோ நீங்க என்னைய நீங்க ஜீவனோடு வைத்திருக்கிற ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நான் கண்டுபிடித்தேன். என்னை கொண்டு என் வாழ்க்கையில நீங்க வைத்திருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. அதே போல ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவர் நீர் என்று நான் அறிந்திருக்கிறபடினாலே, இதோ நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர்னு படினாலே, இதோ உங்களுடைய ஆழமும் அன்பும் உயரமும் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் அறிவுக்கு எட்டாத அன்பை நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்க உங்களை நாங்க பாடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை பாடிக்கொண்டே இருங்க. பாடுவது மாத்திரமல்ல சத்தமாய் முழங்குங்க. இதோ யாரும் இல்லாத பொழுது நீங்க உங்க வீட்டிலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இதோ அவர் நல்லவர் வல்லவர் சகாயர், என்னை விடுதலை செய்கிறவர், அவரே என் பரிகாரி, அவரே என்னை விடுதலை ஆக்கினவர், என்னை சுகப்படுத்தினவர், என்னை குணப்படுத்தினவர், என் எதிராளிகளில் இருந்து எனக்கு விடுதலையை தந்தவர், என் சத்துருக்களின் ரத்தத்தில் பதியும்படிக்கு, இதோ என்னுடைய கால்கள் சத்துருக்களின் ரத்தத்துல பதியும்படிக்குனா என்ன அர்த்தம்? இதோ அந்த சத்ருவை அப்படியே அடிச்சு கொண்டு அவனுடைய ரத்தம் நம்முடைய கால்களிலே இருக்கிறது. இந்த ரத்தத்தை நாய்கள் என்ன செய்யுமா? அதை நக்கும்படியாக என் தேவன் செய்வார். இதோ என் கால்கள் சத்ருடைய ரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ அவர் என் சத்ருக்களுடைய சிரசையும் அவனுடைய அக்கிரமும் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நீங்க சுகித்து நன்மையோடு இருப்பதை கர்த்தரை துதிக்க விடாதபடி வாழ்ந்து கொண்டிருந்த சத்ருடைய சிரசை என்ன பண்ணுகிறார்? இன்றைய நாளிலே அந்த சிரச அக்கிரமங்கள்ல துணிந்து பண்ணு கொண்டிருந்தவனுடைய நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தல இந்த உச்சந்தலை அடிச்சு நொறுக்கி போட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ அவர் உடைத்து போட்டபடினாலே இதோ நான் விடுதலை ஆனேன், அதனால் நான் துதிக்க போகிறேன், என் மகிமையின் ராஜாவை நான் கீர்த்தனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நீங்க தீர்மானத்துக்கோடு கூட நீங்க மற்ற எல்லா காரியத்தினோட உங்களால பலவீனமா இருக்கலாம், மன்னிக்க முடியாம இருக்கலாம், கசப்போடு கூட இருக்கலாம், கோபத்தோடு இருக்கலாம், அல்லது நீங்க ஏக்கத்தோடு இருக்கலாம், தேவன் மீது கோபத்தோடு இருக்கலாம், இது எல்லாத்தையும் கூட நீங்க ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு என் ராஜாதி ராஜாவை நான் பாட போகிறேன், என் ராஜாதி ராஜாவை நான் உயர்த்த போகிறேன், இதோ நான் கீர்த்தனம் பண்ண போகிறேன், என் சத்ருவை அடித்து நொறுக்கின என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இந்த ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. தேவச்சனமே நீங்க தேவன் செய்கிற நன்மை அந்த சடுதியான அந்த ஆக்சலரேஷன் தேவன் வைத்திருக்கிற நன்மை இதுவரை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் உடனடியாக விடுதலை தருகிற தேவன், சடுதியாய் விடுதலை செய்கிற தேவன். இதோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதே அந்த உடனடியாக தேவன் வெளிப்படுவார் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு ஜெபத்தோடு கூட நான் முடிக்கிறேன். தேவனே இந்த சத்தத்தை கேட்ட யாவருக்குள்ளும் ஆண்டவரே ஒரு அடுதியான ஆக்சலரேஷனை நீங்க கொடுக்கும்படியா நான் கேட்கிறப்பா. அப்பா நீங்க வைத்திருக்கிற நன்மையை அவங்க அனுபவிக்கணும் ஆண்டவரை. ஆண்டவரே இந்த ஜோயி லைஃப நாங்க என்ஜாய் பண்ணணும் ஆண்டவரை. இதோ நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்தார் என்பது மாத்திரமல்ல, இதோ லாசருவை எழுப்பினார் என்பது மாத்திரமல்ல, இதோ நாயனனுடைய ஆண்டவரே விதவையினுடைய மகனை எழுப்பினார் என்பது மாத்திரமல்ல, எங்க வாழ்க்கையில மறித்திருந்ததை நீங்க எழுப்புனீங்க என்று சொல்லணும். இதோ நாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உங்களுடைய தீர்மானத்தின்படி மறித்து கிடக்கிற காரியங்கள் உயிரோடு எழும்பட்டும் இந்த வேலையில. ஆண்டவரே உங்களுடைய உயிர் தந்த வல்லமையை நாங்கள் நம்புகிறபடினாலே இதோ எந்தெந்த காரியம் மறித்திருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் நாங்கள் ரோமன்ஸ் 8:11 நாங்கள் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவை மறித்தோரை உயிரோடு இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இதோ இப்பொழுதும் ஆண்டவரை ஒவ்வொன்றையும் நீங்க உயிரோடு எழுப்புங்கப்பா, உயிரோடு எழுப்புங்கப்பா என்று சொல்லி இதை கேட்ட யாவருக்குள்ளும் இந்த விடுதலையோடு வெளிச்சத்தோடு கூட இந்த வார்த்தையை சிறுபிள்ளைய போல யார் யார் நம்புனாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை உங்களுடைய தேவ திட்டத்தினாலே வருகிற நன்மைகள் விடுதலைகள் ஆண்டவரே வியாதியினுடைய ஆண்டவரே அந்த கூறப்பா அப்பா அந்த வியாதியோடு யார் யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ இந்த வியாதியினுடைய சத்ருவை ஆண்டவரே உச்சந்தலையில அடிச்சு நொறுக்குங்கப்பா இன்னைக்கு. ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் அநேக சாட்சிகள் கேட்கும்படியாய் ஆண்டவரே இந்த காற்றில் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகின மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக பரிகாரிய கத்தர் அவர் நமக்கு பரிகாரம் செய்கிறார். நாங்கள் மற்றவர்களை மற்றவருடைய குறைகளை குற்றங்களை பார்க்காதபடி முறுமுறுக்காதபடி என்னோட வார்த்தையில் இருக்கிறேன் அவர் எங்களுக்கு வெளப்படுத்தி கட்டளை பலத்தை கட்டளையிட்டது நாங்கள் அதை பெற்றுக்கொண்ட பலத்தோடு சுகத்தோடு வாழ்வதை அவருக்கு தெரியமாய் அப்படியாக நாங்கள் அவருடைய வார்த்தையில் வச்சிருக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக நீங்கள் எங்களுக்கு வார்த்தை ஆழத்தினூடாக வெளிப்படுத்தி இருக்கிற அருமையான வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக எங்களுக்கு இருந்தது. அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பத்தையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. எத்தனை சித்தமாக நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய ஒரு சமாஜத்துக்கு ஒரு நன்றி சிஸ்டர். ஆமேன்,
0: தேங்க்யூ சிஸ்டர். ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக பரிகாரிய கர்த்தர் அவருக்கும் அவர் இருந்து நமக்கு பதில் செய்யும் பொழுது நாம முறுமுறுக்காதபடி பெற்றோரை காட்சி பண்ணாத படிக்க பெற்றோரை நாங்கள் என்ன பண்ணாத படிக்க கர்த்தரிடத்திலிருந்து பரியத்தினை பெற்றுக் கொள்வோம். ஏனென்று சொன்ன எந்த பலவீனங்களை மேற்கொள்ள அதிகாரம் இருக்கு கொடுக்கவில்லை. 1000 பேர் நமக்கு விரோதமா போரிட்டாலும் மேற்கொள்ற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்க. அந்த வார்த்தையானது அவனுடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு நாங்கள் ஜெயிப்போம். இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அருமையான வார்த்தையை வெளிச்ச மூலமான சத்தியம் அடங்கியிருக்கும். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சரியா தோன்றும் நேரம் 8:39 நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. இதனாலும் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி இணைகிறேன். ஒரு இணையங்கள் கத்த நாமத்தை நாங்கள் ஒன்றாக மைமைப்படுத்துவோம். இதனாலும் கத்தர் பாரண கிருபையின் தரத்துக்காக எந்த வாய்ந்தவனை சோசரித்து நாங்கள் ஜெபித்து துதித்து வார்த்தையின் வெளிச்சத்து கூட கடன் சொல்வோம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, கிருபையாய் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக தருணத்துக்காக இந்த வாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். நாமத்தை உயர்த்துகிறப்பா, நீர் பெரியவர். நிராளிய சங்க மாணவிக்க நன்றி செலுத்த ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு தளமா கொடுத்திருக்கிறேன். இந்த தளத்தை உம்முடைய நாம் மகிமைக்காக பயன்படுத்த களமாக்கி தந்திரே உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா இதில் உட்பிரவேசிக்க நீங்க கிருபை பாராட்டினீங்க, அந்த கிருபைக்கான நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தையின் வெளிச்சத்து பகுதியை நீர் உழவு ஆசிரியத்து வருது. நித்திய வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரியத்து வருது. அந்த கிருபைக்காக நன்றி. வானொலி ஆசிரியத்து வர கிருபிகளுக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்தப்படுவார். கரத்தை ஒப்பிவிதி செபிக்கிறேன் கத்தாவே. இந்த நாள் இந்த வானொலி நிகழ்ச்சி கேட்கிற அன்பு நேரலுக்காக செபிக்கிறேன். நாயா மறுவழியில கேட்கப்படுற அன்பு நேரலுக்காக செபிக்கிறேன். அவளை ஆசிர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்துங்க. நாள் வந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியாக எழுப்பி தாங்க ஆண்டவர். இது உங்க ஊழியம் ஆண்டவர். நாங்க ஏன் கல்லங்கணும் ஆண்டவர்? நீங்க அழைச்சவர் உண்மை உள்ளவராய், அந்த அழைப்புக்கு ஏற்ற ஊழியர்களாய், அழைப்புக்கு ஏற்ற பாத்திரங்களை விளங்க நீ விளக்குங்க ஆண்டவர். எங்களை மீது நீங்க மகிமைப்படுங்கள், நல்ல கருத்தில் ஒப்புக்கொள்ளும் அடியாளி அம்பலத்தில் கருத்துக்களை தருகிறேன். வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா நிரவள வேணும் என் மூலமாய் பெறுகணும். நான் சிறுகணும் கற்றுக்கொள்ள பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். கத்தனா ஒன்றே மகிமைப்பட ஒரு பாடலை பாடுவோம். சோஸ்ரம் சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி ஆண்டவர்.

நீடர் களின் மத்தியில் மீள் வீட்டு அறையினில் வெந்தை கொஸ்தி நாளினில் இறங்கி வந்தீரே. வீரர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் இந்த கொஸ்தி நாளினில்

0: மகிமையின் இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நான் ஒன்றே மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் நிச்சயமாக அவர் பேசுகிற தெய்வம். பதவு வாக்கியம் பேச்சில் அல்ல, அது பலத்தில உள்ளது. அப்ப பேசுகிற தெய்வம் பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தினாலே பலன் அடைவோம். பேசட்டும் நம்மோடு எத்தனாவும் மகிமைப்படுவதாக. என்னாலும் இப்படியாக தலைப்பிட்டேன். அடுத்த படிநிலைக்கு அழைத்து செல்கிறார். அடுத்த படிநிலைக்கு அழைக்கிறார், அழைத்தும் செல்கிறார். அடுத்த படிநிலை என்றால் என்ன? அடுத்த படிநிலை நாங்கள் கீழ்படி காண, மேற்படி காண, கீழ்படிந்துதான் கீழ்படியில இருந்து ஏற வேண்டும். அது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் பையா ஏறும் பொழுதுதான் நாங்கள் மேல்படிகளுக்கு செல்லலாம். அதாவது கிண்ட காடியில இருந்து பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பித்து எங்களுடைய பாடசாலை நாட்கள் சிறு வயதில் பிளே ஸ்கூல் முடிஞ்சு கிண்ட காலின் ஜூனியர் கிண்ட காலின் சீனியர் கிண்ட காலின் முடிஞ்சு கிரேட் ஒன் முடிஞ்சு அடுத்ததாக அடுத்த படிநிலைக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம், எலிமெண்டரி ஸ்கூலுக்கு. அந்த படிநிலையை முடிக்கிறதா மிடில் ஸ்கூலை முடிச்சு அடுத்தது ஹை ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த ஹை ஸ்கூலை முடிச்சு அது காலேஜோ யூனிவர்சிட்டியோ அடுத்த படிநிலை. அந்த அடுத்த படிநிலையை தாண்டி நாங்கள் ஒரு வேலைக்கு போகின்றோம். ஒரு டீச்சர்ஸா, வெளிநாட்டு ப்ரொஃபஸரா, ஏதாவது கோர்ஸ் முடிச்சு, அதாவது டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரிக்கு அடுத்த படிநிலை. ஏன் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும்? அப்படி சாதாரண இந்த உலக வாழ்க்கைக்குள்ளேயே எங்களுடைய அடுத்த படிநிலைகள் இருக்குமா என்ன? எங்களுடைய ஆவிக்குரிய படிநிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். எந்தெந்த படிநிலைகள் நாங்கள் இருக்கின்றோம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்மை அடுத்த படிநிலைக்கு அழைக்கிறார், அழைத்து செல்கிறார். அப்படியாக அழைத்து செல்ற தேவனை நாங்கள் அணுகி பார்ப்போம். எப்படியாக அழைத்து செல்வார், யாரை அழைத்து செல்வார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் தான் என்று சொன்ன அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. என்னை ஒரு விதமாக அழைத்தார், உங்களை இன்னொரு விதத்திலே அழைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு தூண்டிலை போட்டு என்னை அழைச்சாரா இல்லை வாயை விசித்தான் அழைச்சாரான்னு சொன்னார் நமக்கு தான் தெரியும். நிச்சயமாக அவங்களுடைய ரட்சிப்பின் அழைப்பு எத்தகையது என்று சொன்னால் நிச்சயமா அதை மறக்கவோ மறைக்கவோ முடியாது. அந்த ரட்சனிய சந்தோஷத்தை தந்தவர் நம்முடைய தகப்பா அழைத்து தன்னுடைய அடுத்த படிநிலை எங்களை இன்று அழைத்ததால, அழைத்து சென்றதால்தான் நானும் நீங்கள் இந்த சங்க வானொலிக்குள்ள சங்கமித்திருக்கிறோம். இதை மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்போரும் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்போரும் அல்ல. ஏனென்று சொன்னால் நம்முடைய தகப்பன் வாக்கினால் சொன்னத கரங்களினால் நிறைவேற்ற தெய்வம். அப்ப அழைச்சி வாக்குத்தத்தை கொடுத்து இன்றைக்கு நான் உன்னை இந்த ஸ்தானத்துக்கு உயர்த்துவேன், இப்படியாக என்னை பெருகி பெருக செய்வேன் என்று அபிரகாம் அழைச்சி அடுத்த படிநிலையை கொண்டு போனார். அங்கே மகனை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த சுதந்திரத்தை அவர் ஆசீர்வதிச்சார். அடுத்த படிநிலையை நாங்கள் காண்கிறோம். அங்கே ஆகார் என்ன செய்யணும்? அழுகிறாள். ஒன்றுமில்லையே, பிள்ளை சாகிறத நான் பார்க்க கூடாது என்று சொல்லி அந்த செடி எங்களை பிள்ளையை போட்டு அவள் அழுதாள். அடுத்த படிநிலைக்கு அவளை அழைத்து செல்ல எத்திரந்த வனாந்திரத்தை அனுமதித்து ஊற்றை கொடுத்தாள். ஒரு அழுகிற குரலுக்கே ஊற்று உண்டானால் அடுத்த படிநிலைக்கு அழைத்து சென்று அந்த இடத்திலே அந்த பாசன தேசத்திலேயே அவளை இஸ்னவியில் ஆசீர்வதித்து அவளுடைய சந்ததியை காண பண்ணினார். பாருங்க, ஒரு அழுகையின் விண்ணப்பத்துக்கே அடுத்த படிநிலை. அந்த அவரை அணுகும் பொழுது, அவரை நெருங்கும் பொழுது, அந்த அழைப்புக்குள்ளே நாங்கள் அவரை உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அடுத்த படிநிலையை அழைத்தவரின் நிலையை நாங்கள் அனுபவிக்கலாம், அதை ஆசீர்வாத சுகந்தரிக்கலாம். நிச்சயமாக பிரியமானவர்களே, அப்ப அப்படியாக தனிங்கி பாருங்கள், அழைக்கிறார் யாரு என்று சொன்னால் அங்கே மத்திய சுவிசேஷம் 17 முதலாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 17 வசனத்தை வாசிக்கிறேன். 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோவையும் அவனுடைய சகோதரனாய் ஜோவானை கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு மலையின் மேல் போய். அப்ப இங்கே ஆறு அழைச்சு கொண்டு போற தன்னுடைய சீடர்களை, அந்த சீடர்கள் பேதுரு யாக்கோவும் சகோதரனாய் ஜோவானை, இந்த 3 அவருக்கு நெருங்கின சீஷர்கள். அதாவது முதல் சீஷன் பேதுரு, இரண்டாவதுடைய சகோதரன் யாக்கோவு, அவருடைய சகோதரன் ஜோவான். இப்படியாக தன்னுடைய சகோதரங்களை அழைத்து கொண்டு போறார். அழைச்சு கொண்டு போய் எங்கே கொண்டு போறார்? ஒரு மலைக்கு கொண்டு போறார். அப்ப மலைக்கு போற அனுபவத்தை காண்பிக்கிறார். நீங்க இவ்வளவு நாளும் என்னத்தை பார்த்தீர்கள்? நான் செய்த அற்புதத்தை பார்த்தீர்கள், அடியாத குருடர்கள் கண்களை திறந்ததை பார்த்தீர்கள், சவுடர் சூரிய திறந்ததை பார்த்தீர்கள், அற்புதங்களை பார்த்து அடையாளங்களை பார்த்து உவமைகளை கேட்டு உருவ கதைகளை கேட்டீர்கள். இன்னைக்கு அடுத்த படிநிலைக்கு நான் உங்களை அழைத்து செல்ல போறேன். வாங்க, யாரு அழைச்ச ஒரு உருவ மலைக்கு கொண்டு போற. அந்த மலை, அந்த மலைக்கு அவர் ஏறி போகும்போது அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். அல்லேலூயா. இந்த இடத்துலதான் நான் நிறுத்துகிறேன். அடுத்த வசனம் சொல்றது, அவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் அடுத்த படிநிலையை காண்பிக்கிறார், அழைத்து சென்றார், அழைத்து சென்ற நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட அடுத்த படிநிலை? மறுரூபமாக்குறார். இந்த நிலையில பாத்தீங்க, இயேசு நான் நடந்து செய்து நன்மை செய்கிறவரை சுட்டி திறந்த நிலையை மட்டுமே நீங்க இவ்வளவு தூரம் பார்த்திருக்கிறீங்க. ஆனா இனி நீங்க பார்க்க போறது அடுத்த படிநிலை. அடுத்த படிநிலை எத்தகைய நிலை என்று சொன்னால், மறுரூபமான நிலை, அவருடைய மகிமையின் தோற்றத்தின் நிலை, அந்த மகிமையை பிரசன்னத்தின் நிலை. இந்த பிரசன்னத்தின் நிலை நானும் நீங்களும் அனுபவிக்கும்னு சொன்னா, எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த படிக்கு போக வேண்டும். எப்படி போக வேண்டும்? அழைத்தவருக்கு நேரா போக வேண்டும். அழைத்து செல்லும்படியாக நாங்கள் போக வேண்டும். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் அவருடைய அழைப்புக்கு நேராக போக வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வருஷம் அல்ல, உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல, ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்று ரெண்டு அல்ல, நூறு நூறு நூறு பேரை தேடியுமார் போகல, தொலைந்து போன என்னையும் தேடித்தானே, என்னையும் உங்களை தேடித்தானே வந்தான். வந்தோம் சும்மா வரையில, அடுத்தபடி நிலைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். அக்கறைக்கு போகுது, அக்கறை அழைத்து சென்றவர். அப்ப பாருங்கள், அவருடைய மறுவன் நிலை எப்படி, என்னத்தை காண்பிக்க? மகிமையை காண்பி, அவருக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமையின் மகிமை மகத்துவத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையின் ரூபத்தை அங்கே வெளிப்படுத்த. அடுத்த படிநிலையின் வளர்ச்சி உச்சக்கட்டம். அம்பிரியமானவர்கள், அப்ப அவர் காண்பிச்சு என்ன சொல்லுகிறார்? அப்ப காண்பிக்கும் போது அவருடைய முகம் எப்படி இருக்குமா, அந்த தோற்றத்தின் அமைப்பு எப்படி இருக்குமா? நீதிமானுடைய பாதை நடுப்போல் வரைக்கும் அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அவருடைய பாதை அவ்வளவு வெளிச்சம். அப்ப அவருடைய முகம் எப்படி இருக்குமா? சூரியனை போல பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அது நித்திய வெளிச்சமாக பிரகாசித்தது. அது நேற்று இன்றும் என்றும் மாறாத வெளிச்சமாக பிரகாசித்தது. அது சூரியனை போல பிரகாசித்தது. அதான் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பான் சயத்திக்குன்னு சொன்னா. அவர் வஸ்திரம் எப்படி இருக்கும்? வெளிச்சத்தை போல வெண்மையாயிடுச்சு. அல்லேலூயா. வெளிச்சத்தை போல, வெளிச்சத்தை போல ஆடை மாறு, அவருடைய சாயல் மாறினது. அப்ப அடுத்தபடி நிலை வளர்ச்சி எப்படி இருக்குது? பரிசுத்தத்தில பரிசுத்தம், மகிமை மேல மகிமை. இதான் அடுத்த படிநிலை. எங்களுடைய படிநிலை எப்படி இருக்கிறது? இன்னும் அதே பால் குடிக்கிற பிள்ளைகளா, ஞானப்பாலை உண்டவர்களா, அதே அடி அதே அடித்தள உபதேசத்துல பாவம் மன்னிப்பு, உயாதிர விடுதலை, சுகம், வேலை தாங்க, கடன் கடனை தீருங்க, இதை ஆசீர்வதிங்க, இதை தாங்க, அதை தாங்க, அதை போடுங்க, இப்படி அச்சபம். எத்தகைய உறவில இருக்கிறது? எத்திய படிநிலையை கண்டு கொண்டிருக்கிறது? பிரியமானவர்களே, சத்தியாரசு பாருங்க, அவர் வெளிப்படுத்துறார். இந்த பிள்ளை மகிமையின் பிரசன்னத்துக்குள் அனுபவிக்க வேண்டும், அதை நான் வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாக புஸ்தகத்திலே அங்கே சொல்லுகிறா. யார் சொல்லுகிறான்னு சொன்னா, 45:13 பாப்பீங்கன்னு சொன்னா, அங்கே யோசேப்பு சொல்லுகிறார். என்னென்றா, எகிப்திலே எனக்கு உண்டாயிருந்த சகல மகிமையும் நீங்கள் கண்ட சாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி என் சகோதரருக்கு அனுப்புகிறார், கொடுத்து அனுப்புகிறார். யாரு? யோசேப்பு. அப்ப அடிமையா போனவர், அதிபதியா உயர்ந்தவர் எப்படிப்பட்ட மகிமையில இருக்கிறார் என்பதை, அவருடைய எப்படிப்பட்ட மகிமை பிரஸ்தாவம், தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்பதை, தேவனுடைய சொற்பனம் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்பது, அடுத்த படிநிலையில் அழைச்சு என்னை அழைச்சு சென்ற தகப்பனுடைய வல்லமை கிரிய எத்தகையது என்பதை நீங்க யாருக்கு சொல்லுங்க? என் அப்பாவுக்கு போய் சொல்லுங்க. അതേക്ക് നാമ പരമ തകപ്പനടുത്ത് നിന്റുറവാടും പോസ് എസപ്പായതും അലപ്പറ്റ എന്റെക്ക് ഞാൻ വാഴ്ത്തത് ഉങ്ങളുടെ കിറവ് ഞാൻ നിൽക്കുന്നത് നടക്കുന്നത് എല്ലാം ഉങ്ങളുടെ കിറവ് എന്റെക്ക് നീങ്ക പ്രസന്നമാകുന്നത് ഉങ്ങളുടെ മഹിമയപ്പാ ഉങ്ങളുടെ സായില നീങ്ക വെളിപ്പെടുറീങ്കളപ്പാ என்று சொல்லுகிறமா இந்த யோசிப்பு சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கும், எகிப்திலே உண்டாயிருக்கு. அது சாதாரண வாக்குப்பட்டு தேசத்துல உண்டாகல, எகிப்தில உண்டாயிருக்கு. எகிப்தில அடிமத்தின வீட்டிலேயே உண்டு. இன்றைக்கு ஒருவள சூழ்நிலை உங்களை அடிமைத்தனமா வச்சிருக்கலாம், சுற்றி இருந்த பேச்சுகளங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கலாம், சுற்றி இருக்கிற காரியங்கள், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற சம்பவங்கள், நடக்கிற பார்க்கிற அந்த காயங்கள் எகிப்தா இருக்கலாம். ஆனா அந்த ஈர்த்துக்குள்ளையும் தேவன் மகிமைப்படுகிற விதத்தை தேவ பிள்ளையாகி நானும் நீங்களும் வெளிப்படுத்துகிறோம். அன்று யோசேப்பு வெளிப்படுத்துகிறார், யோசேப்புகளை கர்த்தர் வெளிப்படுகிறார், அடுத்தபடி நிலைக்கு அழைத்து அழைத்ததை காண்பிக்கிறார். நான் மகிமைப்பட்டதை வெளிப்படுது. இன்றைக்கு நாங்கள் எகித்தென்றோம், எதிராயர் சாதாரண இருமல் தடிமனு அதே எகித்தாய் பார்க்கிறோம். அதிலேயே மூழ்கி தும்பி தூதுலாவிக்கொண்டு அதிலேயே தலையிறு காய்ச்சல் அதிலேயே உழுந்துவார். எதிரான சூழ்நிலை எகித்தாயிருக்கிற தேவனுக்கு எதிராய் தேவனுக்கு எது தேவன் இருக்கும் பிரியமில்லாத காரியங்களை எகித்து அந்த எகித்தை விட்டு எங்களை அழைச்ச தேவனுக்கு நாங்கள் எகித்துல இருந்தாலும் அந்த சூழ்நிலை ஜெயித்தவர்களாய் மகிமைப்படும் பாத்திரங்களாய் நானும் நீங்களும் நிற்கிறவா. யோசேப்பு நின்றாருங்க பிரியமானவர்கள், யோசேப்புக்குள்ள கத்தர் இருந்தார் பிரியமானவர், யோசேப்பு கத்தர் இருந்தார், கத்தர் யோசேப்போடு இருந்தார். சொல்கிறது அப்ப நாம அந்த எகித்துல நின்றால், அந்த எகித்து சூழ்நிலை நின்றால், எச்சியரோடுதான் நின்றாலும் பாரம்பரிய கட்டுகள் உள்ள இந்த பல்வேறு கலாச்சார சூழ்நிலையில வாழ்ந்தாலும் நாம் மகிமை பெற பாத்திரமாக நிற்கின்றோமா? நிற்கின்றோமா? எங்களை அரைஞ்சு பாரு எந்த படிநிலையில நிற்கின்ற பார்க்கின்றோம். அடுத்த வசனம் சொல்றது அப்படியே சொல்ற அதே அடுத்த ஜாத்திர புஸ்தகம் 14:4 வசனத்துல கத்தர் அப்படி சொல்லுகிறார் சொல்லாம, ஆகையால் பார்வோனவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கத்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனால் அவனுடைய எல்லா இராணுவத்தின் மகிமை நான் மகிமைப்படுவேன். அவனுடைய எந்த இராணுவத்தை கூட்டி வந்தான அந்த பார்வோனாலும் அந்த இராணுவத்தினாலும் எதுவும் செய்யவே முடியாது, முடியாது என்றான் கர்த்தர். நான் மகிமையின் தேவன், அவர்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். எப்படி மகிமைப்பட்டால் அதுதானே யாத்திரா 14:14 சொல்றது. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்யற யுத்தம் யுத்தம் பண்ணினார் அல்லவா. பார்வோனுடைய சேனை ரத குதிரை வீரர்களை எல்லா இராணுவத்தையும் அந்த சங்கடத்துக்களே மூழ்கி அடிச்சு தன்னுடைய ஜனத்தை வட்டாந்தரையா நடத்தி மகிமைப்பட்டார் அல்லவா. நாடி பாடினார்கள் அல்லவா 15 மகிமைந்தேன் வெற்றி சிறந்தார். ஜாத்திரா 15:1 வாசிக்கிறேன். அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடி பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையை குதிரை வீரனை கடலிலே தள்ளினார், தள்ளினார் கடல். வா வா பின்தொடர்ந்து வா. இவ்வளவு இராணுவத்தோடு வர்றியா, இவ்வளவு சேனையோடு வர்றியா? கத்தர் சேனைகளின் கத்தர், அவர் சேனைகளின் கத்தர் நம்முடைய தகப்பன், நாங்கள் இடைவிட ஆராதிக்கிற தகப்பன், வல்லமை தேவன். எப்படி மகிமைப்பட்டார் பார்த்தீங்களா? பார்வன் அவன் சேனையை கடலுக்கு தள்ளி மகிமைப்பட்டார், தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். அடுத்தபடி நிலைக்கு தன் மக்களை அழைத்து சென்று கொண்டார், அழைத்தார் வாங்கண்டு அழைத்தே சென்றார். அடுத்த கரையில நின்று ஆடி பாடி மகிமையின் தேவன் மகிமைப்பட்டதை வெளிப்படுத்தி வச்சார். அப்ப பாருங்க எப்படி ஆண்டவர் மகிமைப்பட்டார் பாத்தீங்களா? அதே மாதிரித்தான் அடுத்தது பார்க்க போறோம். இன்னொரு தாரணம், அங்கே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்சு என்ன சொல்லுறாங்க, அந்த ஆலயத்துல நிக்க கூடாது படிக்க சக்கினா மகிமையாய் வெளிப்பட்டது. மகிமே ஆலயத்தை என்ன செய்தா நிரம்பிச்சு 2:5-14 பார்க்கலாம். தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு அப்பால் நிரம்பிற்று நிரப்பும்படி ஆராதனை. அவர் மகிமைப்பட்டார். மகிமை முந்தின ஆலயத்தை காட்டு, பிந்தின ஆலயத்து மகிமை பெரிதாயிருக்கும். இங்கேயும் அதேதான், தன்னுடைய பிள்ளை அழைச்சு கொண்டு போய் அங்கே முந்தின ஆலயத்தை பார்த்தார்கள். அற்புத அடையாளங்க செய்து தேவனைத்தான் பார்த்தார். ஆனால் மருவப்பட்டு மகிழ்படுகிற தேவனை யாரும் பார்க்கல. அந்த மருவ நிலையத்தான் இங்கே சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். அதைத்தான் அங்கே சாலமோன் ஆலயத்துல காண்பிக்கிறார், வெளிப்படுகிறார். முன்ன நிக்க கூட அப்படி சக்கியா மகிமை அந்த ஆலயத்தை சுற்று நிரம்பிச்சு. தலைகளை உயர்த்துங்க, அநாதி கதவுகளே உயர்த்துங்க. மகிமை ராஜா அந்த மகிமை ராஜா உட்பிரசித்த மகிமைதான் உட்பிரசிக்கும் படியா அடுத்தபடி நினைக்கி அழைத்து செல்லும்படி அழைத்தவரை வாக்கும்படியா நாங்க அணுகி இருக்கிறோமா ஆகாய சொல்லுகிறார். இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறான், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் சொல்லி பிரதான மகிமையை காண்பிச்சார். வார்த்தை வருது, என்ன வார்த்தை வருதுன்னு சொன்னார். அங்கே மத்திய சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் அங்கே அடுத்த மூன்றாம் வசனத்தில், அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இப்படி காணப்பட்ட யார் காணப்பட்டார்களா? மோசே. யாரு மோசே? ரட்சகராய் போந்து எகிப்தின் அடிமத்தின் சித்தவேலை மீட்ட ஒரு ரட்சகன் அவர். அந்த ரட்சிப்பை கொடுத்தவர் அவர். ரட்சிப்பை கொடுக்க வச்ச கத்தர் அவர் மூலமா செயல்பட்டார். அந்த மோசையை காண்பிக்கிறார். எலியா அக்கினி இறக்கி பாங்கால் தெய்வம் இல்ல, கத்தரை தெய்வம் அதனை வணங்க குந்தி குந்தி ரெண்டு நினைவில் எழும்பினது போதும் என்று சொல்லி அங்கு ஒரு நிலை படுத்து தேவன்தான் தெய்வம் என்பது உணர்த்தினவர், அங்கு ரட்சித்தவர் இந்த எலியா. யாரை காண்பிக்கிறார் கத்தர் தன்னோட? இசப்பா நாட்களாக இருக்கிறார். யாரு ஆவிக்குள்ள அடுத்த படிநிலை கண்டவர்கள்? மோசே சீனாய் மலையில 40 நாள் தன்னோட உறவாடி இறங்கும் பொழுது ஜனங்கள் மோசே முகத்தை பார்த்தாலும்படிக்கு அவனுடைய முகம் பிரகாசித்தது. அடுத்த படிநிலை அழைத்து சென்றா சீனா மலைக்கு, வா என்னோட பீஸ் என்று சொல்லி அழைத்து சென்றார். அழைத்து நோக்கத்தை வெளிப்படுத்தி இறங்கி வர செய்து மக்களுக்கு வெளிப்படுத்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வைத்தா எப்படி வருது? முகத்தை பார்த்து முகத்தை மூடு முக்காடு போடும், முகத்தை மூடும் முக்காடு போடும். இன்னைக்கு நம்ம முகத்தை எப்படி பாக்குறாங்க ஜனங்கள்? அங்கே தேவன் பிரசன்ன மாறலாம். அடுத்த படிநிலைக்கு அழைச்சவர், அழைத்து செல்கிறார் செல்கின்றார் என்ற நிலைக்கு வெளிப்படுகிறோமா பிரியமானவர்களே? நீர் பேசும், நாங்க பேசல. நம்முடைய முகத்தை மூடும் என்று சொல்றாங்க, முக்காடு போடுங்க என்று சொன்னார் ஜனங்கள். அவ்வளவுக்கு பிரகாசிச்சது, என்னை வெளிப்படுத்தினா இங்கே வெளிப்படுகிறார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. எப்படி காட்சி? இங்கே இருக்கிறது நல்லது. இது தோட்டத்துல குளிர்ச்சியான பகல் வேலையில உலாவின் அர்த்தவன் மகிமை தேவன் மகிமைப்பட்டார்களோ, தன் பிள்ளைகளோடு உறவாடி உறவு உலாவி உறவு கொண்டு வாழத்தானே அப்பா ஏதேன் தோட்டத்தையே கொடுத்தார். மகிமை பிரசன்னம் அல்லவா சொல்லிருந்தது. அவ இங்கே இருக்கிறது நல்லது. அதுதான் பேசுறோம் ஜோவானு கண்டாங்க யாக்கோ, இங்கே இருக்கிறது நல்லது. ஏதாம் இப்படி என்ன வேணுமோ தங்களுக்கு இருக்கும் பொழுது நல்லது உமக்கு சித்தமானால். இன்னைக்கு நாங்க அப்படிப்பட்ட மகிமை பிரசன்னத்தை பெற்று கொண்டவண்டா நான் என்ற பெருமை வந்துவிடும். நான் செய்தேன், நான் ஜபிச்ச, நான் விடுதலை கொடுத்தேன். அப்படி அல்ல பிரியமானவர்கள், என் சித்தத்தை ஒழித்து அவர் சித்தம் என்னில் வெளிப்பட, அவர் நாமம் மகிமைப்பட, அவர் ராஜ்யம் நீதியும் கட்டப்பட. அவர் பேதர் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார்? உமக்கு சித்தமானால். இந்த எங்களோட விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு அப்பாடு சொல்லுகிறார். அப்பா உமக்கு சித்தமானால் என்ன நாங்க இன்னும் அடுத்த படனைக்கு உயர வேண்டும். இதுதான் தாகம் வாஞ்சையுமாயிருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தாகம் வாஞ்சையும் நோக்கமாயிருக்க வேண்டும். விராவிக்குரிய படிநிலை, நாளுக்கு நாள் புல்லான மனுஷன் புதிதாக வேண்டும், உருவப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில தேவன் பிரதிபலிக்க வேண்டும், வாழ்க்கையாக வேண்டும் வார்த்தை. அங்கே பேதுரு உமக்கு சித்த உலக மறுவக்கத்தை கண்ட உடனே பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு அங்கே சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்ன செய்யட்டா, எனக்கு உமக்கு எங்களுக்கு ஒரு கூட உமக்கு ஒரு கூடாரம், மூசைக்கு ஒரு எலியாவுக்கு ஒரு கூடாரம், என்ன செய்யுங்க போடுங்கப்பா, உமக்கு சித்தமா என்னுடைய சித்தம், அவருக்கு சித்தமா செய்யறவனாய் நாங்க மாற மாறுவோம். தெய்யமான அடுத்த படனை அழைத்து செல்றவர், அப்படியாக அடுத்த படனைக்கு அழைத்து செல்ல நாம விட்டு கொடுப்போம். நாளைய தினத்துல இந்த செய்தியை தொடர்ந்து கேட்போம், ஜபிப்போம். சோஸ்ரமாண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்த படிந்தைக்கு அழைத்து அழைத்து அழைத்துன்னு சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு நாங்கள் கட்டா, எங்களை ஒவ்வொரு படிநிலைக்கும் அழைத்து செல்லுங்க. ஒவ்வொரு நாலு கிருவை புதிதாக இருக்கு, அந்த புதிதான கிருவையில புதிய கிருவையை பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய சாயல நாங்கள் வெளிப்பட நீர் மகிமைப்பட பாத்திரங்களா இருக்க, உமக்கு வந்த பாத்திரங்கள், உங்க அழைப்புக்கு ஏற்ற பாத்திரம் வாழ என்னன்னு கற்றுத்தாங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வார்த்தை அடியாளையும் ஒப்பு கொடுத்தேன்னு கேட்டுக்கணும், ஒவ்வொருலையும் ஒப்பு கொடுக்க, அப்படியா நீர் மகிமை பிரசன்னத்துல எங்களை மறுவப்படுது. நாம் மகிமை தீர்த்த பாத்திரமா எங்களை வணைந்து வணைந்து கொண்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறங்கக்காக தொடர்ந்து வழி நேரத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தை தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி மிதியான வார்த்தை பகுதி ஆசீர்வித்தரும்படியா ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். செபத்தை கழு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. நேரங்கள் குறைவாக இருந்ததுனாலே நிச்சயமாக இந்த செய்தி நாளை தினத்தின் தொடரும் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தால் கத்தனை நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதனுடன் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாக இருக்கிறது. சரியாற்ற ஒன்று நேரம் 9:05 வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கும். அடுத்த வார்த்தையும் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர் நீண்ட நேரம் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: நாங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தை படைத்த தேவன் புதிய வானம் புதிய பூமியை படைக்க போகிறார். நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய புதிய வானம் புதிய பூமியில வாழ ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து இந்த உலகம் இந்த உலகத்தை படைத்த ஒன்றான மெய் தேவன் ஒரு நாள் இந்த உலகத்தை புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி எங்களை வாழ வைக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் எல்லாரையும் அழைக்கிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட, மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் எல்லாரையும் நீர் உம்முடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் அறியாமையை மன்னித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி எனது வாயின் வார்த்தைகளும் இதயத்தை தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தினவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூட இரும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபம் கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஆதியாகமம் 1:1 பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்கள், இன்றைக்கு வேதாகமத்தில இந்த பைபிளில சொல்லப்பட்ட அந்த ஒன்றான மெய்த்தவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். இன்னைக்கு மதங்களில இப்படியான தெளிவான கொள்கைகள் இல்லை. அவர்கள் பெயர்களை மட்டும், தவறான பெயர்களை மட்டும் வைத்து தங்கள் கடவுளாக கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இந்த விக்கிற ஆராதனை உள்ளவர்கள் ஒவ்வொரு பெயரை வைத்து தங்களுடைய கடவுள் என ஆராதி கொண்டிருக்கிறார்கள். சிலைகளாக சிலை வணக்கத்தோடு வணக்கமாக அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இப்படியான ஒரு குடும்பத்தில தான் ஆபிரகாம் பிறந்தான். தகப்பன் இப்படியான ஒரு சிலை வழிபாடுள்ள ஒரு குடும்பத்திலே இருந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இப்படியாக நாங்கள் மதங்கள் கூட, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று சொல்லி எரேமியா 10:11 சொல்லுகிறது. இந்த மதங்கள் எல்லாம், இந்த மதங்களை ஒரு நாள் எங்களுடைய மெய்யான தேவன் தாண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ரெண்டு வழிதான், ஒன்று பரலோகம், மறுபக்கம் பாதாளம் நரகமாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை, அந்த மெய்யான தேவனை தெரிந்து கொண்டு, அந்த மெய்யான இந்த பூமியையும் வானத்தையும் உருவாக்கின தேவனிடத்துல போக வேண்டுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி என்பதை இந்த கடைசி காலத்துல அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. இப்படியான இந்த பாவமுள்ள இந்த பூமி, பிசாசு தான் இந்த பூமியின் அதிபதியாக இருக்கிறான். பாருங்கள், பிசாசு இல்லாத ஒரு ராஜ்யத்துல, புதிய வானம் புதிய பூமியில நாங்கள் வாழப்போகிறோம். பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, சமாதானமான வாழ்வு, இயேசு ராஜாவுடைய வாழ்வு. பாருங்கள், இயேசு ராஜா சிலுவையில எல்லாரும் நினைத்தார்கள் இந்த உலகத்துல ஒரு ராஜ்யத்தை அமைப்பார் என்று அந்த சீடர்கள் கூட எதிர்பார்த்தார்கள். அவர் இயேசு இந்த உலக சிலுவையில அறிவதற்கு முன்பாக இருந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. இந்த உலகத்தை படைத்த தேவன் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி அதுல வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அதேபடி அதே மாதிரி தான் இயேசு சொல்றபடி அவர் எங்களுக்கு அதை வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். பாருங்க, தொடக்கமும் முடிவையும் தந்திருக்கிறார். இந்த வேதாகம புஸ்தகம் தொடக்கத்தையும் முடிவையும் தருகிறது. பாருங்கள், ஆதி ஆகமத்தில மனிதனை ஆதாம் ஏவாளை உருவாக்கின இந்த உலகத்தை படைப்பின் கொள்கைகள் தெளிவாக, 5 படைப்பின் கொள்கைகள் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் அந்த மெய்யான ஒன்றான மெய்தேவன் படைத்தார். 6வது மனிதனை படைத்து ஒரு நாள் ஓய்வு நாளாக இப்படியாக அத்தனை ஆசீர்வாதங்களை தந்தான். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் பாவ சந்ததியாக பிறக்கிறோம். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். அவர் 2வது ஆதாமாக வந்து தன்னுயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். பாருங்கள், நாங்கள் பிறக்கும் பொழுது கொலோசியர் 13:13 இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிறக்கும் பொழுது நாங்கள் ஒரு இருளின் பிள்ளைகளாக இருளின் ராஜ்யத்துல பிறக்கிறோம். நாங்கள் இயேசுவினுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது மறுபடியும் பிறக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுகிறது. எங்களை நீதிமானாக எங்களை மாற்றி இருக்கிறார். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவிதான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனுடைய ஆவி. அந்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் பரலோக பிரஜைகளாக சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹெவனை பெற்றிருக்கிறோம். பாருங்கள், இன்மைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, தேவனோட வாழுகிற வாழ்வு, புதியமான புதிய பூமியில வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக எங்களுடைய தேவனோடு வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை எப்படியாவது பிசாசு, பாருங்கள், பிசாசு எப்படி வந்தது என்றால் ஏஞ்சல்ஸ் தான் தேவன் உருவாக்கினார். இந்த ஏஞ்சல்ஸ் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததன் நிமித்தம் அவர்கள் சத்துருக்களாக பிசாசுக்களாக இன்றைக்கு மனிதன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். தேவனும் இயேசுவும் ஒன்றாக மனுக்குலத்தை படைத்தார். மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்தார். சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் மனிதன். பாருங்கள், பல ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் பலருக்கு சொல்லப்படவில்லை. இதனால் பல சமூகம் மத வழிபாடுகளுக்குடாக, பல நாடுகள் மத வழிபாடுகளுக்குடாக வெளிநாடுகளில் இருந்து கிறிஸ்தவர்கள் போனாலும் துன்புறுத்தப்பட்டு பிசாசு எவனை விழுங்கலாம், கொல்லலாம், அழிக்கலாம் என்று சொல்லி பாருங்கள். இல்லைங்க, இந்தியா கிறிஸ்தவத்தை அறிந்தவர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வந்தார்கள். இல்லைங்க, இந்தியா பல இயேசுவை அறியாத தேசங்களுக்கு இன்றைக்கும் பாருங்கள், இயேசுக்கு எதிராக, இயேசுவை அறிவிப்பவர்களுக்கு எதிராக பிசாசு இரவும் பகலும் 24 மணித்தியாலமும் யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான். பாருங்கள், சில மதங்களை பிடித்து விட்டார். இன்றைக்கு இயேசுவை பரிசுத்த ஆவியை பெறாத இருக்கிற அத்தனை மதங்களையும் அவன் மக்களை வஞ்சிக்கிறவனாக, ஏமாற்றுகிறவனாக, திருடுகிறவனாக, கொல்லுகிறவனாக, பொய்யை நம்புகிறவனாக, தீமையை நன்மையாக அவர்களுக்கு காண்பிக்கிறவனாக, இறுதியாக நரகத்தில் விழுந்து செல்கிறவனாக பிசாசு இருக்கிறான். நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். அவர் இந்த உலகத்தின் சொந்தக்காரர் அவர்தான். நீங்கள் அவர் உங்களிடத்தில் பணத்தை கேட்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஆத்மாக்களும் ஒன்றான மெய்த்தேவனுடையது. அவருடைய ஆவி தேவனுடையது. ஆவியும் ஆத்மாவும் தேவனுடையதாக இருக்கிறது. பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்திருக்கிறது. இதற்காகத்தான் பாவமில்லாத சரீரத்தோடு இயேசு இந்த உலகத்துல வந்து மடித்து பாவிகளுக்காக, பாவமில்லாத இயேசு பாவமானார், சாபமில்லாத இயேசு சாபமானார். கொலோசியர் 14:14 வசனத்தில குமாரனாகிய இயேசுவுக்குள் இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 அவருடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி விட்டிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்களை வாழும்படியாக அழைத்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது நீதிமான், இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், இயேசுவை பார்க்கும் பொழுது கொலோசியர் 1:15 பார்க்கும் பொழுது அவர் அது இயேசு அதர்சனமான தேவனுடைய சச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படுகிறது. பாருங்கள், சிருஷ்டி திருஷ்டிப்பில இயேசு கூட இருந்திருக்கிறார். அவருக்கென்றும் அதிகார சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதற்காகத்தான் இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். கொலோசியர் 18:18 வசனத்திலையும் இயேசு அவரே, இயேசுதான் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பெருமானவர். பாருங்கள், மடித்து உயிர்த்தெழுந்து உயிரோடு எழுந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், முதன் முதலாக தன்னுயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஜபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்று சொல்லி அவருடைய வசனங்களுக்கு கூடாக ஜபித்து இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பங்கேற்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய கல்வாரி சிலுவையில அவருடைய நாமத்தில தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தில வல்லமை இருக்கிறது. பிலிப்பியர் 2 பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய மரணத்துக்கூடாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் நடந்தது நிமித்தம் எல்லா நாமத்திலும் பார்க்க இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமமாக இருக்கிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு ரட்சிப்பை தேவன் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு தான் உயிரோடு இருக்கிற தெய்வம். இந்த மற்ற மத தெய்வங்கள் எல்லாம் வேதாகமத்தில சொல்லப்படவில்லை பாருங்கள், அவைகள் எல்லாம் அழிந்து போகும். மெய்யான தேவன் அந்த மதங்களை எல்லாம் ஒரு நாள் தாண்டிக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள். நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். சங்கீதம் 115:15 வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் ஆன வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. உலகம் சொல்லும் முடியாது என்று தேவன் சொல்லுவார். அவர் கிரியேட் பண்ணி எங்களுக்கு வேலையை தருவார், கிரியேட் பண்ணி ஆசீர்வாதத்தை தருவார், கிரியேட்டிவான தோட்ஸை தருவார். எந்த இடத்திலையும் எல்லாரும் கஷ்டத்துல வாழுவார்கள், ஆனால் ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். பாருங்கள், பஞ்சம் வந்த தேசத்துல ஈசாக்கு விதைத்தான். பஞ்சமான காலத்துல தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்படித்தான் இயேசு உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரில் விசுவாசம் வைக்க வேண்டும். நெக்கடிவான எந்த வேதாகமத்தை தவிர்த்த எந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பத்திரிகைகள் சொல்லும், பத்திரிகைகள் உலகம் போற போக்கு அவர்கள் ஒரு நம்பிக்கையற்ற கருத்துக்களோடு போய்கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தை நோக்கிய பார்வையில போய்கொண்டிருக்கிறார்கள். மாம்ச பிரகாரமான யுத்தத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேவன் தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவராகத்தான் இருக்கிறார். பாருங்கள், பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளையும் செங்கடலில் மூழ்கடித்த தேவன் தான். அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களை, 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருந்த அத்தனை மக்களையும் விடுவித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். அதே போல இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும் அவர் எங்களை தப்புவிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாத அளவு அந்த பரிசுத்த ஆவியை தந்து எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார். ரோமர் 5 என்று சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அவர் எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 115:16 சங்கீதம் 115:16 வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் தான் மதங்களை உருவாக்கினீர்கள். மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த பூமியை கொடுத்தார். வானம் கர்த்தருடையதாக இருக்கிறது. 3 விதமான வானங்கள் இருக்கிறது. 1st வானம், 2nd வானம், 3rd வானம். இப்படியாக எங்களுடைய தேவன் ஆவியா இருக்கிறார், ஸ்பிரிட்டாக இருக்கிறார். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அந்த தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியாக தேவன் ஆவியாகமா 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்படியாக மனுஷனை உருவாக்கி மனுஷனுக்கு தேவையான அத்தனை மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கின பின்புதான் மனிதனை உருவாக்கினார். இவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன். மனிதர்கள் அந்த மெய்யான தேவனுக்கு, அந்த இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்களா, நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிற காற்றை படைத்தவர் எங்களுடைய தேவன் தான். நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான், மண்ணில உருவாக்கி தசை தோல் எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதனுக்கு துணையாக மனைவியை உருவாக்கி விலா எலும்பில் இருந்து மனிதனை உருவாக்கி பாருங்க. இந்த இப்படியான உருவாக்கங்கள் ஒன்றும் எந்த மத புத்தகங்களிலேயும் இல்லை, வேதாகமத்தில மட்டும்தான் சொல்லப்படுகிறது. பாருங்க, இப்படியாக பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமன் 2:18 தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்படியாக பல்கி பெருகி ஆசீர்வாதமாக மற்றவர்களை மனிதர்களை அன்பு செய்து வாழுகிற வாழ்வுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வாக இருக்கிறது. அவர் தருகிற கற்பனை 2 கற்பனை தான். ஒன்று, அந்த மெய்யான தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது. யாராக இருந்தாலும், எந்த மத இனமாக இருந்தாலும் நாங்கள் அவர்களை அன்பு கூற வேண்டும். அவர்களுக்குள்ளே இருக்கிற துணைத்தினத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியான பாவ ஆவிகள், அவர்களுடைய ஓரினை கேட்கை பாவங்கள், இப்படி தீமைகளை, அது அவர்களுக்குள்ள ஒரு பாவ, ஒரு சாத்தானுடைய கிரிகைகள் இருக்கிறது, பாவம் செய்ய வைக்கிற கிரிகைகள். பாருங்கள், அவர்கள் மாம்சத்துல பிறந்த அப்படியாக மதத்துல வாழ்ந்து அந்த மதங்களுக்கூடாக மதத்துல வாழுகிற எல்லாருமே பாவத்தோடுதான் வாழுகிறார்கள். அவர்களுக்கு மனம் திரும்புற இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுதுதான் அந்த மனம் திரும்புதலை தருகிறார். அந்த பாவத்தை, பாவம் பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்லும் என்ற உணர்வை இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். தொடர்ந்து பாவத்துல வாழாதபடிக்கு எங்களை அழைத்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றியிருக்கிறார். நீங்களும் இயேசுவிட இயேசுவை அறிந்து கொண்டு வேதாகமத்தில் நீங்கள் புதிய ஏற்பாட்டை பல மதங்கள் படிப்பதில்லை. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில தான் இயேசுடைய இயேசுவை பற்றிய அன்பின் கொள்கைகள், அவர் எப்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், எப்படி அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார், அவர் இரக்கமுள்ள மனித குலத்தின் மேல இரக்கமுள்ளவர். நாங்கள் தான் அவரிடத்துல தெரிவை எங்களிடத்துல தந்திருக்கிறார். தேவன் நன்மையை தெரிந்து கொண்டால் பரலோகம், இயேசுவை தெரிந்து கொண்டால் பரலோகம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டால் பரலோகம், நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால் நரகம், பிசாசை தெரிந்து கொண்டால், இயேசுவை விட்டு தவிர்த்து நீங்கள் மதங்களை தெரிந்து கொண்டாலும் அது பிசாசு அதற்கு கிரிகை செய்து உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. அதனால நீங்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இயேசுவை விட்டுவிட்டால் நீங்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசு தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும். பிசாசு ஒரு கன்ஃபியூ

இயேசு கூட 40 நாள் உபவாசத்தின் பின்பு பிசாசு பண்ணினான், இந்த கல்லை அப்பமாகும்படி செய்து இதை உட்கொள்ளும் என்றான். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், மனிதன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். இந்த வசனம் தான் எங்களுக்கு வாழ்வு தருகிறது, உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறது. உங்களுடைய ஆத்மா தேற்றப்படும் பொழுது உங்களுடைய முகத்துல சந்தோஷம் இருக்கும், ஒரு இருதயத்தில ஒரு சமாதானம், சந்தோஷம், அன்பு, இரக்கம். இயேசுடைய 9 விதமான கனிகளும் உங்களுக்கு காணப்படும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், மிச்சி இரக்கம், பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வு, விசுவாசம், வேதாகமத்தை அனுதினமும் தியானித்து படிக்கிற அனுபவம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை, இப்படியான நல்ல குணங்கள் அனைத்தும் இயேசுவிடத்திலிருந்தான் வருகிறது. நீங்கள் உலகத்தையே நீங்கள் நெடுகலும், உலக காரியங்களில, தேவையில்லாத காரியங்களில, உலக நியூஸில அதிக நேரம் இடைப்பட்டால் பாருங்கள், உங்களுடைய வாழ்வில கிறிஸ்தவ இயேசுவுக்கு கொடுக்கிற நேரங்களை குறைந்து கொண்டு போனால் பிசாசு அந்த இடங்களுக்கூடாக, அந்த பாவ இடங்களுக்கூடாக பிசாசு எப்பொழுதும் செயற்படுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், அதற்காகத்தான் நீங்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற்று, அவருடைய அபிஷேகத்தை பெற்று வாழ வேண்டும். பாருங்கள், எப்பொழுதும் பிசாசு தவறாகத்தான் உங்களுக்கு கற்று தருவான். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்க நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பாருங்கள், அதை புசிக்க வேண்டாம், அதை புசிக்க நாளில் சாகவே சாவா. இப்படியாக அவர்கள் நிர்வாணமாகி அவர்கள் மரணத்தை தழுவி கொண்டார்கள். ஆதாமும் வாழும் இப்படியாக இயேசுவை ஒரு நாங்கள் பார்க்க முடிந்த ஆதாம் உபாளுக்கூடாக இந்த உலகத்தில பாவம் ஆதாம் உபாளன் தந்ததுதான் நாங்களாக இருக்கிறோம். ரோமர் 5:12 வசனத்தில் இப்படியாக, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்கள், இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில பரிசுத்த சரீரத்தோடு பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து இயேசு ஒரு பரிசுத்த மனிதனாக பிறந்தார். யாரோடும் ஒப்பிட முடியாது, முகமதுவோடு ஒப்பிட முடியாது, எந்த கடவுள் மத கடவுளோடு ஒப்பிட முடியாத பரிசுத்தம் உள்ளவராக இயேசு பிறந்தார். என்னில் பாவம் உண்டென்று யார் உங்களில் குற்றப்படுத்த கூடும்? யோவான் 8 இயேசுதான். பாருங்கள், பழைய பாடல பாவம் செய்த அந்த வெச்சார பெண்ணை கல்லறிந்து கொன்று விட வேண்டும். புதிய பாட்டில இயேசு அன்பு கொள்ளும் பொழுது, பிறரை நேசிக்கும் பொழுது அந்த அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். பாருங்கள், அந்த பெண் மனம் திரும்புவதற்கான காரியத்தை அவள் அறியாமல் செய்தது, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு மன்னிப்பை கொடுக்கும் பொழுது அந்த மகள் நிச்சயமாக இயேசுவின் பிள்ளையாக மாறித்தான் இருப்பாள். அவள் இல்லாட்டி அன்றைக்கு அந்த கணத்தில் அவள் உறந்திருக்க வேண்டியவள். இப்படியாக ஒரு மன்னிப்பின் மூலமாக, அன்பின் மூலமாக இயேசு எல்லாரையும் அன்பு செய்கிறவர். நீங்கள் உணர்வு பூர்வமாக அவரிடத்துல, இறுதிய பூர்வமாக அவரிடத்துல நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து மறந்து உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நானும் உம்முடைய பிள்ளையாக வர வேண்டும், உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா.

पर सुत्ते आवी எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே ஆமாண்டவரே நமக்கள் ரட்சிக்கப்பட நம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு மக்களும் செய்ய இந்த கடைசி காலத்தில் உமக்கு பிரியமாக வாழ உங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறேன் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே கமலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று

இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார். ஒருவர் மட்டும் வந்து நன்றி சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு இப்பொழுது நன்றி உள்ளவர்களாக, உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து உம்முடைய மகனாக மகளாக எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தார். உமக்கு மட்டுமே நாங்கள் துதிகன மகிமையை செலுத்துகிறோம். நன்றியோடு உமாய் துதிக்கிறோம். உடல் சோர்வு அசதிகள் பல வீணங்கள் நீக்கி

0: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் இழந்து போகாதபடி, அப்போ சிலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த 5 கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து இந்த மத வழிபாடுகளில் இருந்து, சிலை வணக்கங்களில் இருந்து, பாவ காரியங்களில் இருந்து ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீர் இந்த காலங்களில நீர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விதைத்திருக்கிறோம். இந்த வார்த்தை அவருடைய வாழ்வில அவர்களுடைய கேட்கிற காதுகளை கொடுத்து இந்த விதைகள் நாங்கள் விதைக்கிற உம்முடைய வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தை நோக்கிய பயணத்தில இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவோடு வாழ்கிற வாழ்வை அவர்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரும் விடுபட்டு விடக்கூடாது. எங்களுக்கு தந்த அதே பரிசுத்த ஆவியானவரை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி, அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், இரக்கமுள்ள தேவர், சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஒரே விதமாக நீர் செயற்படுகிற தேவன். வசனத்தை அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. உடைய அபிஷேகத்தினால நிரம்பி அன்பை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, இச்சியடக்கத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய உம்முடைய 9 விதமான கனிகளையும் உம்முடைய வரங்களையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர், மேன்மையான வார்த்தையும் வெளிச்சத்துல நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். புதிய வானத்தையும் புதிய பூமியை படைக்கிற தேவன், அவரை வார்த்தையால படைச்சவர், ஒழுங்குபடுத்தினவர். வேண்டுமாக இந்த வானம் பூமி அழிந்துவோம், அவருடைய வார்த்தைகளால் அழிவதில்லை. அவருடைய வார்த்தையானவரே வரப்போகிறார். அங்கே 66:22 சொல்றது, நான் படைக்க போற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் நாம உங்கள் சந்ததியும் நிற்கும். அந்த சுகநிச்சயமா அவர் அப்படியாக படைக்கிற தேவர், அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. அந்த வார்த்தையான தேவனத்தை நாங்கள் படிஞ்சு ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கும் போது ஆசீர்வாதத்தோடு வாழலாம். ஒருவரை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படலாம். இந்த வானம் பூமி ஒரு நாளைக்கு பாயை போல சுட்டி விடப்படும், ஒளிஞ்சு போய் ஒரு மடமடவென்று அதெல்லாம் ஒளிஞ்சோட வருகையின் அடையாளம். அப்படியாக அவர் புதிய தோற்றத்தை கொடுத்து எங்களை நடத்தி தர தேவன் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட எல்லாம் ரசிக்கப்பட, இந்த மதங்களும் இந்த மனுஷரால் ரசிக்கப்பட முடியாது. எதுவுமே நிச்சய ஜீவனை கொடுக்க முடியாது. தேவனாலதான் முடியும் அந்த ரட்சிப்பை கொடுக்க. இனிமையான வார்த்தையும் வெளிச்சமான மனசத்தியும் அடங்கி இருக்கிறது. பெற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தையும் கைட்டு செல்ல எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களையும் கற்று நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவசமூகத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you, Subhanallah. God bless you, Nehali. Amen.
1: Amen. God bless you too, Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கருத்திருக்க விசுவாசிக்கிறேன். இதை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அறியப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடுமையாயிருக்கிறது. கத்தனா ஒன்றையே மகிமைப்படுவதாக. நாங்கள் இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தோம். வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுத்து தகப்பன் வார்த்தையான தேவன் என்னோடு உங்களோடு உறவாடி எங்களை அவருடைய உறவுக்குள்ள, அன்பின் உறவுக்குள்ள, வார்த்தையின் உறவுக்குள்ள எங்களை நடத்தி சென்றார். அந்த வார்த்தையின் உறவுக்குள்ள உங்க வார்த்தையை பெற்ற நாங்கள் இன்னும் உறவாடி மகிழ்வோம், நன்றி செலுத்துவோம். கத்தரவர்களை முன்குறித்தாரோ இந்த நாள் அழைத்து வந்திருக்கிறார். இங்கே பூமியில இருவர் மூவர் என்னுடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடுகிறார். அங்கே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். கூட்டத்தை பார்க்கறதல்ல, சிங்கள சிங்களா தான் இருக்கு இது பாக்குறாரு என்று சொன்னார். யூத சிங்கர் ராஜா நம் மூலமாக மகிமைப்படுகிறதா. ஆமேன். வாசகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நாதிக்கதவுளே உயருங்கள். மகிமை ராஜா உத்ரசிப்பார். அந்த மகிமை ராஜாவை நாங்கள் கண்டோம் பார்த்தேன் வெளிச்சத்தினோட. அப்படியாக நாங்கள் நன்றி செலுத்துவோம். 7 மணி தொடக்கம், இப்பொழுது சுரண்டு நேரம் 9:40. இந்த நேரம் வரைக்கும் நடத்தின எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இம்மானுவேலத்தில் தொடர்ந்து நம்மோடு இருக்க ஒப்புகொண்டு செபிப்போம். இணையங்கள் நன்றி செலுத்தி செபிப்போம். நன்றி தாப்பரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு கோடி கோடி சோஸ்ரம். நாங்கள் வேண்டிக் கொள்வதோட நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடித்ததையா உங்களுடைய கிருபை. அந்த கிருபைக்காக நன்றி பாராட்டு. இந்த பாக்கியத்தின் வேலைக்காக சோஸ்ரம். அனுகூலப்படுதல தருணங்களுக்காய் கோடி சோஸ்ரம். கத்தாவே, நீர் கண்ட நேரங்களை நாங்கள் காணும்படி, நீரங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியா உங்களோடு உறவாடி சென்றீர். இந்த வேலையில் உறவாடி கொண்டு இருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துவோம். நினைச்சு வெளிச்சத்தை நீர் தாசுவித்து தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர். வெளிச்சத்துல வெளிச்சம் கண்டோம். வார்த்தை வெளிச்சமாய் வந்தீர். வார்த்தையானவர் நீங்கப்பா, வாழ்வு தந்தவர் நீங்கப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வேலையின் கத்தா சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். இந்த தேசத்துல நீங்க முன்குறித்து தரிசனங்களை வெளிப்படுத்தி தீர்க்கதரிசனங்களை உரைத்து வெளிப்பாடுகளை கொடுத்து ஆத்தும பாரத்தை கொடுத்து ஊழியத்தை நியமித்தீர் சாபித்தீர். இந்த வானொலி தாய் நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த வானொலி ஆசீர்வதி செபிக்கிறோம். நீ கூடா கூடியா பெருகுவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால். அப்படியாக கத்தாவை அழியாய் எழுந்த அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிரிய செய்தி அழிந்த வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கும். இந்த ஊழியத்தை செய்தவரும் ஊழிய ஸ்தாபகரும் அல்ல ஸ்ரீபிரதற்காய் நன்றி செலுத்துறோம். அவர்கள் நீ கொடுத்த அந்த ஆத்துவ வாரத்துக்காக விசேஷமா நன்றி செலுத்தும். அப்பா கொடுத்த தரிசன வழிபாடு ஒப்பாசுகளுக்காய் நன்றி செலுத்தும். அன்புலப்படுத்தி கொடுக்கிறீரே ஒரு வேலைக்காக நன்றி ஆண்டவர். அகமும் பாரமும் வாஞ்சையும் ஆண்ட ரோட்டமும் நீர் அறிவில் தத்தால். இதற்காக வடிக்கிற கண்ணீர் ஓட்டங்கள் நீர் அறிவில்

வேண்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஒளிப்பதிவு செய்தார்கள். மறு ஒழிப்பிலே ஒளிப்பதிவாக என்று மறுக்கப்பட்ட ஊழியத்தை சேர்ந்த ஊழியத்தை கனப்படுத்துகிறார். கூடையிலும் பாதுகாத்தல் எல்லைகளை விசாலப்படுத்தும் பொருளாதார சந்தியும் ஆண்டவர் நாலுவருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கும். இருவரும் இணைந்து செயல்படுற இந்த ஊழியத்தை ஆசிர குடும்பமாய் செயல்படுகிறார்கள். பிள்ளைகளோடு தேர பிள்ளைகளோடு இணைந்து செயல்படுகிறார்கள். தக ஊழியர்களோடு இணைந்து செயல்படுகிறார்கள். பல்வேறுபட்ட தேசங்கள், பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகள் குடும்பம் குடும்ப சபையாய் ஊழியர்கள் ஆசீர்வத்து எல்லைகளை விரிவாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்தை செபிக்கிறோம். யாபேசின் எல்லைகள் விரிவாக்கின கத்த இந்த சபை ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லைகள் விரிவாவது அப்படி நாம மகிமைப்படுவதால் இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கும் அந்த செலுத்துறோம். பிரகாரங்கள் ஒப்புவிக்கும் தொடர்ந்து வழி நடத்துகிறார். இதனாலும் கத்தாவே நமக்கு ஒழித்ததின் பகுதியில் நீ ஆசிரியத்தனை கிருபைக்காய் நன்றி செலுத்தி உனியத்தை கத்தாவை மட்டுமேந்து நீ சுமந்தி தாங்குகிறேன். உனக்காக நன்றி அப்பா. தள்ளாட உடவில்லை ஆண்டவர், யாரும் இல்லை என்ற குறைவே இல்லை அப்பா. நீங்க கூட இருந்தீங்க ஆண்டவர். உங்களுக்கு அப்பா உணர்த்தி நீங்க உணர வச்சீங்க, அனுபவிக்க வச்சீங்க அப்பா. அதிகமா எங்களை தேட வைக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நாலு மணி கரத்து ஏழு மணி தொடக்க 9:30 வரைக்கும் நடத்தி தருமுறை ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவன். இந்த நிகழ்ச்சியை யாவற்றையும் ஆசீர்வித்து அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவன். தட்டுகளை தகத்து காரியத்தை வாய்க்கு பண்ண கத்தருக்கு கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவன். என் தேவன் தெரியவன் வாக்கிய கரங்கள் நிறைவேற்ற நல்ல தகப்பன் அல்லவா. நாளும் நம் கூடவே இருக்கிறீர்கள். நம் தலைகளை நிமிட உயரச் செய்தது, தலைகளை நிமிட செய்தது அப்பாமக்கும் பாடல கூட அடியால் ஆண்டவரை நடத்தி நீங்களே நன்றி அப்பா. தொகுத்து வழங்கத்தக்க பலனும் சத்துவத்தின் தந்தைகளை நன்றி ஆண்டவர். குடும்பத்தின் ஊழியங்களை மாசு எங்களை விசாலப்படும் இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி அப்படி செவிக்கும் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்தேன். பாவே துதி பாடல் பாடல் நாமத்தை மகிமைப்படும் தொடக்கம் முதல் இம்மத்தி நேர இணைப்பில இணைந்து வாத்தி கேட்க உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஆசிரியத்தை சுரந்தரிக்க வைத்து பேச ஒரு டோலிக்கா நன்றி செலுத்துறமாட்டேன். பாக்கியம் யாருக்கையா கிடைக்கும்? இவ்வளவு பெரிய பாக்கியவான் கத்தா. இப்படிப்பட்ட ஆசிரியத்தை சுரந்தரிக்க சில கிருபைக்காய் நன்றி. இப்படி குடும்பத்தை ஊழியர்கள் ஆசிரியம் எல்லைகள் விசாலப்படுத்தும் நோக்கா இன்னும் எடுத்து வல்லமையா பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்துல புகழ் செபிக்கிற நன்றி செலுத்தினாலும் கதாவே ஆசிரியத்தின் ஜெபத்தை ஏறெடுத்த சௌரி கதாவை வந்தினிக்க நன்றி செலுத்துறோம். சௌரி தொடக்க முடியும் வரைக்கும் இன்னத்தினம் இணைந்திருக்கிறார் கத்தாள். அப்பா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தோன்றீங்கன்னு சொல்ல முடியாது. மறைய வச்சிருக்கு, புரிய வச்சிருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர், ஆவியால் நிரப்பி இருக்கிறீர். நமகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் கத்தா. பலத்தின் மேல பலன் அடி வச்சிருக்கிறீர் ஆண்டவர். அதுக்கா நன்றி ஆண்டு. உனிவாக மற்ற நேரம் கொடுத்த இந்த நல்ல பாக்கிய நேரத்துக்காக பாக்கிய உதவி என்று சொல்லும்படியா பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சாதியா நீ வைத்திருக்கிறீர். அதுக்கா நன்றி ஆண்டு. குடும்பத்தை ஊழியர்களை ஒப்புக்கொடு ஆசிரியத்து பெருகப்பான் செபிக்கிறேன் கதா. நாளை கதாவே கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிரம் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் நீக்கி எங்களை இணைத்தீரே உருவப்படுத்தினீர். பூமியில இருவர் மூவர் நாமத்தினால் எதை கேட்டால் நான் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்குறுத்தவர் நாமத்தினால கேட்கும்படியாக திறப்பின் வாசல பிறக்க நிற்கும்படியாக அப்பாங்களை உருவப்படுத்தும் திருப்பைக்காக உடைய திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துவான். ஊற்றப்பட்ட செவ ஆவிக்காக நன்றியா பார்த்து பாரத்துக்காக நன்றியப்பா. நீர் பாராட்டின கிருபையப்பா, கிருபையாயிற்று நீர் அந்த பலத்தை அதுக்காக நன்றி ஆண்டு. யாரையும் செபித்த டோலிக்காக அடியாளுக்கான நன்றி செலுத்துறோம் ஐயா.
மூவர் இணைந்து செவித்தவுடைய நாமத்தினால் நீங்க செவிக்க வைத்தீங்கப்பா. அதுக்காக நன்றி. எங்கள் செவங்களை கேட்டு நீ ராம் என்றும் ஆமேன் என்றும் வலதுபுற கிருபைக்காய் நன்றி. கடந்த நாட்கள் செவித்த செவங்களுக்கு நீர் பதில் தந்தீராண்டது. அதுக்காக நன்றி செலுத்த ரொம்ப நாளும் செவித்த செவிக்க மறந்த எல்லா செவங்களுக்கு நீராண்டது. எங்களை காப்பினாவோடு வலது பேசுறது பரந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி கிடங்க பெருமூச்சோடு பறந்து பேசுறதுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த திருக்கரத்துல ஒப்புவிக்கிறோம். அன்று செலுத்துறோம். அந்த நேரத்துக்காக கை ஓடி வரப்பண்ண கிருபைக்கால் என்று செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிற வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்துறேன் கத்தா. நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர். வெளிச்சத்தை காண பிரகாசமான மணக்கங்களை திறந்து செவியை திறந்து இதைய பழைய நம்முடைய வார்த்தையை எழுத உச்சரிக்க அறிக்க பண்ணி ஜெயம் எடுக்க அப்பா உமக்குள்ள இன்னும் நெருங்க வைத்து நெருங்கி உறவாட வைத்தீன். நெருக்கமான சொல்லி நெருங்கி நிக்க வச்சிருப்பா. நெருப்பாயிருக்கிறீர்களுக்காய் நன்றி ஆண்டவர். நீ எங்கள் நடுவில் இருக்கிறீராண்ட உலாவிலேயாண்டவர். கிருபைக்காய் சோசரமாட்டேன். நன்றி செலுத்தமாண்டது. வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்தா பெரியாரிய கத்தர் பதில் தரும் பொழுது நீங்களே நான் மற்றவர்களுக்கு செல்வேன். மற்றவர்களுக்கா மற்றவர்களுடைய ஆண்டவர் மலனமா எண்ண வேண்டும் இல்லாண்டவன். அப்படிப்பட்ட குறைவான பார்வையிடங்களை விட்டு நீங்கட்டும். நிறைவானது வரும்போது குறைவான ஒளிந்து போகும். அந்த நிறைவை பெற்றுக் கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களே. அந்த கற்றுக்கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி சோதரி. என் குடும்பத்து ஊழியர்களை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்தி பாரப்பட்டு செவித்தார்கள் விடுதலைக்காக. அந்த விடுதலை வெளிச்சமாக மாறினதே அதுக்காக நன்றி ஆண்டு. இப்படிப்பட்ட பாரம் உள்ள ஊழியர் எழுப்பித்தரும்படி ஆய்ச்சபிக்கிற இயேசுவின் ஞாபகத்தினால ஒப்பு கொடுக்கிறப்ப நன்றி செலுத்தினாண்டு. அதே போல இரண்டாவது வார்த்தையும் வெளிச்சத்தில் அறியாத கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி ஆண்டு. கப்பலே அழைத்து செல்கிறார் அடுத்த படி நிலைக்கு. அழைத்து அழைத்து கொண்டு செல்வது அந்த அடுத்த படி நிலை எத்தகையது என்பதை காணும்படியா அறியும்படியா புரியும்படியா வளரும்படியா நோடு பேசின வார்த்தைக்காக நன்றி கத்தா. நல்ல தருணத்துக்காய் சோசிரமாட்டேன். திறந்த வாசலுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கேட்ட உள்ளங்களையும் கேட்க போற உள்ளங்களை ஒவ்வொரு படிநிலைகளை அழைத்து செல்லும்படியா அப்பா நீரங்கள் கூட மகிமைப்படும்படியா அனுபவப்படும்படியா இயேசு கிருபையாளி. அடையாள கொடுத்த சரணத்துக்காய் சோசரித்து குடும்பத்தின் ஊழியர்களை ஆசிரியக்கும் நல்ல தரத்துக்கு நன்றி செய்து செபிக்கிறான். அதே போல கத்தாவே மூன்றாவது வார்த்தையும் வெளிச்சத்தின் ராசனாயத்துல நன்றி செலுத்து. முதல் வகையின் கனிதந்து புத்தியும் பசுமையுமாயிருக்கு. ஆவியா நாவில வார்த்தையை தொகுத்து கொடுக்கு. இப்பாங்க நன்றி ஆண்டவர். ஒன்றான வைத்தி மூயம் படைத்த செல்வ வல்லவந்தமான பூமி ஒளிந்து விட வார்த்தை அழிவது அப்பாடைய போல சுரண்டப்பட்டு போயிருமாட்டவன். ஒரு வருகை நேரத்தின புதிய வானத்தையும் புதிய பூமியும் உங்களுக்கு எங்கள் நாம் உங்கள் சந்ததியை நிற்கும்படி கிரிய செய்யும் வாழ்க்கை நன்றி. ஒரு வருகைக்கு நான் ஆயத்தப்பட்டு எதிர்கொண்டு செல்லும் பொருட்படியோடு ஆசுவத்தை சுதந்திரத்து வார்த்தையான வார்த்தையோடு வரப்போகிறேன். அதுக்காக நன்றி செல். பெற்றுக் கொடுத்த ஊழியத்தூழியக்கான ஆசிரியம் ஊழியங்கள் ஆசிரியர்கள் சாலப்போம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். அதே போல கதாவே இந்த நாளில் தொடக்கம் முடிவு நீங்க நடத்திய கிருபைக்கா நன்றி செலுத்துற மறுவழிப்பை ஒப்புக்கொள்ள செபிக்கிறேன். ஒளிப்பதிவு செய்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பாகும் பொழுது அநேக கேட்கத்தக்க செவியை திறந்து கொடுங்க. விடுதலையாக மாற்றுங்க. நித்திய வெளிச்சம நித்தம் உள்ளத்துல உதியுங்க. வகையா கதவுகள் திறக்கட்டும். இதே கதவுள் உள்ள கதவுள் திறக்கட்டும். ஆண்டவர் விடுதலை வெளிச்சத்தை காணட்டும். நித்திய வெளிச்சம் நீர் என்பதை அறையும்படியா புரியும்படியாக பெற்றுக் கொள்ளும்படியா கிரிய செய்வீராக. மறுவழிப்பு யாவும் தடை இல்லாதபடி ஒளிபரப்பாக உதவி செய்வீராக. இணைப்பு ஆசிர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நன்றி செலுத்துறோம். ஒளிப்பதிவு செய்த மறுமண ஊழியர்கள் ஆசீர்வதி இயேசு கரீத்தாஸ்தர்கள் நன்றி செலுத்துறோம்.
இணைந்து மரமும் வாழ்ந்தது ஊழியத்தை செய்த ஊழியத்தை கனப்படுத்துவீராம், வீரமைப்படுவீராம். இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம். அவர் கொடுக்கிற அந்த தியாகம், அர்ப்பணிக்கிற அந்த நேரங்கள், காலங்கள் எல்லாம் நீராய்ந்து வர்க்கத்தால் அப்பா ஒரு கிரசம் தண்ணி கொடுத்தால் அதன் பயனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன கத்தர் நீங்க நீராவிட பிள்ளைகள் ஒரு பகலாய் நேரத்தை கொடுத்து ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வத்து பெரிய பணி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசிரியத்தை ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அதே போல கத்தாவே நாள் ஒளிபரப்பு யாரும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மகப்பனே காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரியத்தாங்க. சூழியங்கள் ஆசிரியத்தாங்க. நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் ஆசிரியத்தாங்க. வேண்டாவே அப்பா உன்னாலே தினத்தை குறித்தாங்க கவலைப்படவில்லை. சோதரத்தோடு நமக்கு தெரியப்படுத்துறோம் கத்தா. நீராம் என்று மாமேல் என்று பகிர் பிரகிருமேலுக்கு நம்பியான நடந்து நீங்களான வேலை ரொம்ப கருத்தில் ஒப்புவிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்கள் பொல்லாதவாய் இருக்கப்பா. காலத்தை நோக்கென்று பயன்படுத்திக் கொள்ள இருவை பாராட்டுங்க. விசேஷமாக கனடா தேசத்துக்காக செபிக்கும். புதிய ஆண்டுக்குள்ள சுதந்திர தினத்தை கொண்டாடப்புறங்கள் தேசத்தை பொறுப்படுத்தினார். பழையப்பட்ட சிறந்த பெரு கலாச்சார ஜனங்கள் வாழ்ந்த தேசம் ஐயா. தகப்பனை இன்ன தோஷங்களும் மொழிக்கிறவங்களும் அப்பா தகப்பனை ஏதுவும் மேற்கொள்ள பாவைங்க. நீங்க எழுந்தருங்க இந்த தேசத்துல அப்பா. நீங்க ஆளுக செய்யாண்டு கூட அதிகாரிகளுக்கு கூட பதவியில இருப்போம் கூட குடிமக்களுக்கு கூட அப்பா தகப்பனே ஆளுக செய்யுங்கப்பா. தேசத்தை ஆஸ்வதி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா நீர் மேலமுள்ள பட்டணமா உயர்த்துவீராம நாமத்தை மகிழ்ச்சியாம படுற தேசமா மாறட்டும். பிள்ளைப்பாளர் சமாரிய பட்டணம் கழிவுந்தது போல இந்த பட்டணங்கள் கழிவுறக்கிறவ செய்வீராம். பெரிய பட்டணங்கள் குலசாயம் விளங்கினது போல இந்த தேசங்கள் குலசாயம் விளங்குவதாச்சு. அதோட வளர்ச்சி நீதி கட்டப்படுவதாக எல்லா பொல்லாப்புக்கும் நாசம் மோசப்பட்டு எங்களுக்கும் நித்திய அழிவு காலை மாற்றத்திலும் கொள்ள போதிலும் கொள்ள நோய் வன்முறையிலிருந்து வறுமை தரித்திரத்தில் இருந்து அப்பா நீர் பாதுகாப்பிறார். எல்லா காவலோடும் பாதுகாப்பிறார். அவையானவர் எங்கே அங்க விட்டுதலும் காவியனால செய்வீராமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பும் விடுதலை உண்டாட்டும் இயேசுவின். ஆரும் கைவிடப்பட்டு போக கூடாது கத்தா. எல்லா ஆத்மாக்களும் முடியாது என்று சொன்னீங்க. அப்படியாக ஆத்மா பாரத்தோடு செவிக்கிறப்பா. நிறைய சமூக சொந்த மாட்டும் ஆட்சி வள்ளும் வட்டும் நாமம் ஐப்பட்டும் இயேசுவின் நாமத்துல போய் செபிக்கிறன் கதாவே. மிதியான வேலையை பொருட்படும் தம் ஆத்மோடு படுத்துக் கொண்டு செய்வேன். தோழினி ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவேன் சொன்ன வார்த்தைக்காங்க. அப்படியாக நீங்களே தங்கப்பேன். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த பார்த்துறாங்களா. அவை பொழுதும் கைவிட்டால் உருக்கமான இறக்கங்களை சேர்த்துக் கொள்ள நல்ல தவப்படுது ஒப்பு கொடுத்து இயேசுவி நாமத்தை செபிக்கிறேன். சிவத்தை கேளு சிவனுள்ள நல்ல தவப்பினி. ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஆகவே பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் கூப்பிட விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் கூப்பிட விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் பாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய நாகோனின் மேலும் கடினமாயிருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை பாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தம்பத்திற்கு திரும்பி அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியன். சாமுவேல் ஆறாம் அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலின் படி செய்த ஐந்து பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன்? அவர்களை அவர் தீண்டாய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து முகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் வெற்றி மேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர் தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் வெற்றி மேசுக்கு போகிற வழியிலே செவையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாய் கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் வெற்றி மேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். வெற்றி மேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் வெற்றி மேஸ் ஊரானாகிய யோவாசின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவிய கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உருப்படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். வெற்றி மேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, காட்டுக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று, பொன்னால் செய்த சுண்டலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் லக்கத்திற்கு சரியாயிருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெட்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெட்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்ததின் நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார், பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெட்சிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு
1: ஏசாயா 51 அதிகாரம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ எந்தெந்தைக்கும் இருக்கும். என் நீதி அற்றுப்போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தை பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ எந்தெந்தைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எழும்பு எழும்பு பலன்கொள் கர்த்தரின் தயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பனபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் மீதான் அல்லவோ மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வத்திப்போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் மீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாய் இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறதென்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவு படுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவரே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனும் ஆனவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி, கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படி.
0: வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம். அங்கேயும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, தலிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததி. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்கிறதை கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் 6 சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக இந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது பறித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம்

0: Recording in progress.
1: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look at our word meditation for today. Today is Wednesday, 24th of June, 2026. And the topic for today is Get Busy for the Lord. The opening scripture is taken from James 5, verse 7. Dear brothers and sisters, be patient as you wait for the Lord's return. Jesus loves everyone and He wants everyone to have a relationship with Him. That's why God wants His children to gladly do His work of telling others about Jesus. He wants you to be busy for Him. Being busy for the Lord means loving others, sharing the gospel, and helping people know the Lord better. It doesn't matter how old you are or what situation in life you are in, you can still serve the Lord. You can pray for your friends, family members, colleagues, and neighbors. Be kind to them, obey your parents, and tell your friends, family, and your network about Jesus. Be passionate for the gospel. When you do these things, God is pleased with you, and your efforts will be rewarded with resounding success. Hallelujah. Let's look at another scripture from Mark 13, verses 35 to 36. You too must keep watch, for you don't know when the master of the household will return. In the evening, at midnight, before dawn, or at daybreak. Don't let him find you sleeping when he arrives without warning. Hallelujah. Please repeat this after me. I am diligent in telling others about Jesus and doing the work of the Lord. I live each day preparing for the coming of the Lord and bearing good fruits. In Jesus' name, amen. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for the word that you have shared with us today, Lord. Thank you for giving us the passion today, or increasing our passion to share the gospel more, to do the works of your kingdom, my Lord Jesus. Help us to be more fruitful for you. Help us to save others and bring them to you, my Lord Jesus, to show them the way to salvation. Thank you, Lord Jesus. Bless everyone who is listening and show them the calling that you have for their life, Lord, and make them walk in that calling of preparing others for you, making the path ready for the others for you, my Lord Jesus. In Jesus' mighty name we pray. Amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவருடன் சில நிமிடங்கள் இன்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு கர்த்தருக்காக உற்சாகமாக செயல்படுங்கள். ஆரம்ப வசனமாக யாக்கோபு 5:7 பார்ப்போம். சகோதரரே, கர்த்தருடைய வருகைக்காக பொறுமையுடனே காத்திருங்கள். இயேசு எல்லோரையும் நேசிக்கிறார். ஒவ்வொருவரும் அவருடன் தனிப்பட்ட உறவை பெற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அதனால் தான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவருடைய வேலையை செய்து இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என விரும்புகிறார். நீங்கள் தமக்காக எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என விரும்புகிறார். கர்த்தருக்காக செயல்படுவதென்றால் மற்றவர்களை நேசிப்பதும் சுவிசேஷத்தை பகிர்வதும் மக்களுக்கு கர்த்தரை இன்னும் நன்றாக அறியவும் அவரது வார்த்தையை அறிவித்து அதன்படி வாழ உதவுவதும் ஆகும். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் கர்த்தருக்கு சேவை செய்ய முடியும். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், அயலவர்கள் ஆகியோருக்காக ஜெபிக்கலாம். அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளலாம். பெற்றோருக்கு கீழ்ப்படியலாம். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, சக வேலையாட்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம். இவற்றை நீங்கள் செய்யும் போது தேவன் உங்களால் மகிழ்ச்சி அடைகிறார். உங்கள் உழைப்பிற்கு மகத்தான வெற்றியுடன் பலனளிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். மார்க்கு 13:35-36. ஆகையால் விழித்திருங்கள். வீட்டெஜமான் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவுகிற வேளையிலோ காலையிலோ

0: ஆயத்தப்படுத்திக் கொண்டு நல்ல கனிகளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்றைய வார்த்தையால் என்னோட பேசினதற்காக நன்றி அப்பா. பழைய வாழ்க்கை சிலுவையில் அறைந்து இப்போது கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கிறார் என்பதை உணர்ந்து நாம் வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காகவும் அவர் மேலுள்ள விசுவாசத்தினாலும் அவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஒருவரை நித்திய வாழ்க்கைக்கு வழிநடத்துவதாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியையும் சுவிசேஷ பாகரத்தையும் இன்னுமாய் அவர்களுக்கு பெருக பண்ணுங்க இயேசப்பா. அப்பா, உங்கள் வார்த்தை சொல்கிறது உங்கள் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது மற்றது எல்லாம் கூட்டி கொடுக்கப்படுமே என்று. அப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுராஜாவே. அவர்கள் தேவைகளை எல்லாம் தேவைக்கும் அதிகமாக சந்திங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் முடிசூட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow.
1: Recording stopped. Recording in progress.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக நாள். ஒரு காரியத்தை குறித்து அணைக்க போகிறோம். சங்கீதம் 66 6 வசனம் வாசிக்கலாமா? கடலை உலர்ந்த கனியாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடலை என்னவா மாத்திட்டாங்கன்னு, தரையாக உலர்ந்த தரை, நாங்க தண்ணியே இல்லாத தரை, காய்ந்து போன ஒரு தரையா கடலை மாத்த முடியுமா யோசிச்சு பாருங்க. கடல் அப்படின்னா கடல் முழுசும் இல்ல, கடலுக்கு நடுவுல எகிப்தின் பார்வோன் சேனை இஸ்ரவேலரை துரத்திட்டு வருது. மோசே வழி நடத்துறாரு. எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது திரும்பவும் பார்வோன் இருதயம் கடினமாகி மோசே அந்த கூட்டத்தை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 600 பேர் தான், 600 ரதங்கள் தான் வேதம் சொல்றது. ஆனா இவங்க 600,000 புருஷர்களா, யோசிச்சு பாருங்களேன். இவங்க திரும்பினாலே அவங்கள என்ன வேணா செஞ்சிருக்க முடியும். ஆனா அந்த அடிமைத்தனத்தின் ஆவி, 430 வருஷம் அடிமைத்தனத்தின் ஆவி எதிர்த்து முடியாம இருக்கிறாங்க. அவங்களால எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல. காரணம் என்ன? அந்த பயம். பார்வோனுடைய ஒரு வேலைக்காரனை பார்த்தாலும் அவங்களுக்கு பயமா இருக்கு. 600 பேர் வந்த உடனே தான் இவ்வளவு கூட்டம் என்பதை மறந்து அந்த 600 பேருக்கு, அந்த 600 ரதங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க. பாருங்களேன், இந்த கத்திரி பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட சில சமயம் அப்படிதான். அந்த மூடு கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் வாசம் பண்ணுகிற பெரியவர். அந்த நினைப்பு நமக்கு மறந்துடும். அந்த நினைவே நமக்கு இல்லாம நம்ம எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவோம். கடனை பார்த்து பயப்படுவோம், பிள்ளைங்களுடைய வியாதியை பார்த்து பயப்படுவோம், ஊதியத்துக்காக பயப்படுவோம், நம்முடைய பிரச்சனைகளை நினைச்சு பயப்படுவோம். ஆனா அந்த அடிமைத்தன ஆவி நம்மை பயமுறுத்துகிறது. அது எது பயமுறுத்தும்? அடிமைத்தன ஆவி, அதுதான் பயமுறுத்தும். அவர்கள் நினைச்சிருந்தா ஒரு ரதத்தை 300,000 பேர் வேணா அதனால நினைக்கலாம், நிர்மூலமாக்கி இருக்க முடியும். ஆனா அதெல்லாம் அவங்க பொருட்டா என்னாம, ஐயோ பார்வன் சேனை அப்படின்னு பயந்தாங்க. பாருங்க, அந்த பயத்துக்கு காரணம் அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னைக்கு ஒருவேளை அடிமைத்தனத்தின் ஆவி நம்மகிட்ட இருக்குமானால் பயமும் கூடவே இருக்கும். யாரெல்லாம் பயப்படுறோமோ அவங்களுக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். அப்ப எதை குறிச்சு பயப்படக்கூடாதம்மா? என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, காலேஜ் ஃபீஸ் கட்டல, என் பிள்ளைக்கு திருமண காரியம், வீடு கட்டல, இதுக்காக நான் கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது, நல்லா ஜெயம் எடுத்து ஜெபிக்கலாம். அதுக்காக ஜெயம் எடுத்து ஜெபிக்கலாம். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீங்க, இது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துல அறிக்கையிட்டு ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டாயிடல. ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துவது வேறு, பயப்படுவது வேறு. நல்லா புரிஞ்சு, ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கிறது வேற, நம்ம இடத்துல ஏதோ குற்றங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அதை தாழ்த்தி விட்டு விட்டு ஆண்டவர் சமூகத்துல மன்னிச்சிருங்க, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்துல ஜெயம் கொடுங்க. ஒரு நார்மலா ஒரு நீங்க ஒரு வீடு கட்டிருக்கீங்கன்னா அந்த வீடு கட்டுக்கிற காரியத்துல எனக்கு ஜெயம் கொடுங்க ஆண்டவரே அப்படி நீங்க கேக்குறீங்கன்னா அது வேற. ஆனா அதுவே பயந்துகிட்டு ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இவங்க ஏதோ செய்வனை செஞ்சுட்டாங்க, அக்கம் பக்கத்தார் என்ன கட்ட விடாம பொறாமையோடு பார்க்கிறாங்க, இந்த காரியம் எனக்கு இது நடக்கல, அவங்களால நடக்கல, இவங்களால இப்படி சொல்றீங்க பாருங்க. இதுதான் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி. பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி அவன் ஒரு பெரிய வெற்றியை காண விடாம செய்யறான். கர்த்தர் தருகிற வெற்றியே நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். அப்ப இன்றைக்கு எதை விடணும், எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்ப ஒரு கடலை உலர்ந்த கரையா மாற்ற முடியுமா?

0: கரையை மாற்ற முடியும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும். அவர் மோசே இடத்துல சொன்னாலும் கோலை நீட்டு கடலை நோக்கி மோசே நீட்டின போது அந்த செங்கடல் ரெண்டா பிளந்துருச்சு. ஏன் செங்கடல் சொல்றாங்க? அந்த காலை சூரியன் அசமிக்கும் பொழுது அந்த கடல் முழுது சிவப்பாய் மாறி போகும். அது செங்கடல், அதனாலதான் சொல்றாங்க செங்கடல் என்று. அதை நீட்டின போது அது அப்படியே ரெண்டா பிளந்துருச்சு. ரெண்டா பிளந்தது மட்டுமில்ல, அந்த நடக்கிற இடத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லையா, அதான் அந்த சங்கீதக்காரன் எழுதுற உலர்ந்த தரையாக அப்படின்னா காய்ந்து போன தரையாக கர்த்தர் மாற்றிருக்க. தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்காக அவர் யாவற்றை செய்து முடிக்கிறவர். இது லேசான காரியம், கடலையே ரெண்டா பிளக்க முடியும்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் அப்படி சொல்லி துதிங்க. கர்த்தர் நிச்சயம் அனுசீவாருங்க, நல்ல விடுதலை தந்து உங்களை நடத்துவார். அது மட்டுமில்ல, ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். ஆமேன். அதனால ஒரு கலிகூறுதல் உண்டாச்சா, இது யோர்தான் இல்லையா, யோர்தான் அது கரை புரண்டு வருது. தெற்கு தெற்கத்தில் எல்லாம் கரை புரண்டு வருது. அறுப்பு காலம், அப்படி ஒரு பயங்கரமான வெள்ளம். அந்த நேரத்துல ஆற்றுல தண்ணி அப்படி ஓடுது. ஆனா யோசுவா நடத்தின போது அந்த இடத்துல போய் நின்னாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் பயந்தாங்க. எப்படி கால் வச்சு எடுத்துட்டு ஓடியும் போல அப்படி இருந்தது. ஆனா கர்த்தர் சொன்னார், ஆசாரியன் உடன்பிடிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியன் அது ஓரத்துல போய் நிக்க சொல்லு. போய் நின்ன உடனே அந்த ஆறு ரெண்டா பிரிஞ்சிடுச்சு. பிரிஞ்சிடுச்சுன்னா ஓடி வருகிற தண்ணீர் முதலாய் ஒரு பக்கம் நிக்குது, இந்த பக்கம் தண்ணி ஓடிட்டே இருந்துச்சு. அவ்வளவுதான். எப்படி இருக்கும் பாருங்களேன், இமேஜின் பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட அருமையான காரியம், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியம், எப்படிப்பட்ட மகத்தான காரியம் இதை கர்த்தர் செய்தார் உங்களுக்காக எனக்காக. ஆமீன். அப்படின்னா இன்றைக்கு என்ன வேணா உங்களை நோக்கி ஓடி வரட்டும். நீங்க வேதத்தை எடுத்துக்கொண்டு ஜெபத்தில் நில்லுங்க, அது அப்படியே நின்று போகும். கர்த்தர் உங்க முன்னாடி அதை கடக்க பண்ணுவார். ஆமீன். கர்த்தருக்கு முன்பாக அதை நீங்க கடந்து போவீங்க. அதனால நீங்க கலிகோரத்தோடு இந்த செய்தி கேட்டிருக்கீங்க, இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். அதனால ஜெபிக்கலாம். நல்ல தெய்வம் இந்த நாள் எங்க கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்ய கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்துஸ் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you all.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆகமம் 6:26. பிரியமானவர்களே, கர்த்தரின் முகம் உங்கள் மேல் பிரகாசிப்பது என்பது அவர் உங்களுடன் அருகில் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனின் ஜீவ பிரசன்னமாகும். பெந்தகோஸ்தி நாளின் அனுபவம், தேவன் தமது பரிசுத்த ஆவியால் எம்மை நிரப்பி தமது வல்லமையினால் எம்மை பலப்படுத்தியதை வெளிப்படுத்துகிறது. அன்று பரிசுத்த ஆவி இறங்கியது போல இன்றும் கூட தேவன் தமது ஜனங்களாகிய எங்களில் செயல்படுகிறார். சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாத மட்டுமல்ல, அது தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்திருப்பதை குறிக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியை கொடுக்கும் தேவனின் செயல்படும் பிரசன்னமாகும். கர்த்தரின் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதாக. ஆவியானவர் இடைப்படும் போது பயம், கவலை, குழப்பம் அனைத்தும் அகன்று போய்விடும். நாங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டுள்ளோம். தேவனின் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. தேவ சமாதானம் எம் இருதயத்தை ஆளுகிறது. தேவனுடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் அனுதினமும் நடக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
2: Recording stopped.

அன்பான தேவா உம்மை நான் நேசிக்கிறேன். ஆராதனை உம்மை நான் நேசிக்கிறேன். ஆராதனை உம்மை நான் நேசிக்கிறேன். மணவாளரே நீலி புஷ்பம் மருதோன்றி பூங்கோத்து, என் மணவாளரே லிலி புஷ்பம் மருதோன்றி பூங்கோத்து, என் நண்பரே என் இன்பமே உம் கோடி நேசமே, என் நண்பரே என் இன்பமே உம் கோடி நேசமே. ஆராதனை உம்மை நான் நேசிக்கிறேன். இசையாராதனை உம்மை நான் நேசிக்கிறேன். ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரமையா, ஹாலேலூயா, ஐ லவ் யூ ஜீசஸ், ஹாலேலூயா. என் தகப்பனாகிய தேவனே, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருப பெருகும் என்று சொன்னீர் ஐயா. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. சூத்திரம் அப்பா, சூத்திரம் அப்பா, என் தகப்பனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. வீடுகளிலே ஆண்டவரே உம்முடைய கிருப பெருகுவதாக, குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஊழிய பாதை இது ஐயா. ஆண்டவரே தேவனே தகப்பனே, எங்கள் வருமானங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, திருச்சப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருப பெருகுவதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. அப்பா இரக்கத்தின் பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வானாதி வானங்களும் ஆண்டவரே தேவனே அப்பா உண்மை கொள்ளாதே ஐயா ராஜா. தேவனே மக்கு சோத்திரம் ஐயா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி அப்பா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, தகப்பனாகிய தேவனே, எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ண வந்தவரே அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் கையின் கரங்களை பிடித்து நடத்துங்கோ ராஜா. ஆண்டவரே எங்கள் வாயை பிடித்து, எங்கள் சரீரத்தை பிடித்து நடத்துங்கோ அப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பிடித்து நடத்துங்கோ ராஜா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா. ஆண்டவரே கப்பலை நடத்துகிறவன் எவனும் ஆண்டவரே, அது யோசிக்கிறவன் யோசிக்கிற இடம் எதுவோ ஆண்டவரே தேவனே அது செல்லுகிறதுன்னு சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா. இங்கே சப்பா நேரங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களை, எங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களை, செய்களை நீங்க அறிவீங்கள் ஐயா. அது தீமைக்கல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. என் தகப்பனே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஐயா உடைய திட்டங்கள் பலிக்கட்டும் ஐயா. உமக்காக வாழ, உமக்காக பெரிய காரியங்களை செய்ய உதவி செய்யும் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே எங்கள் நாட்கள் குறுகினதப்பா. எங்கள் எதிர்காலங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உமக்குரியதப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், உங்கள் பிள்ளைகளை உடைய சமூகத்தில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு என்று எடுத்து பிரித்தெடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஆண்டவரே பாலான ஸ்தலங்களை மறுபடியும் ஆண்டவரே கட்டுவார்களாக ராஜா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. துதி ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. அன்பே ஆருயிருறவே அனந்தமானந்தமே. அன்பே ஆருயிருறவே அனந்தமானந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளேனை நான் வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளினை நான் வெறுத்தேனையா. பெரிதையாவும் உம் அன்பு பெரிதையா, அன்பு பெரிதையா, அன்பு பெரிதையா. அன்பே ஆருயிருறவே அனந்தமானந்தமே. ஹாலேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நாள் தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களையே ஊற்றப்படுகிறதப்பா. ஆவின் கனி சகல நற்குணத்திலும் விளங்குமல் சொன்னீரையா.
தகப்பனே, எங்கள் சூழ்நிலைகள்ல நாங்கள் எரிச்சல் அடையாதபடி, கோபம் அடையாதபடி ஆண்டவராகிய தேவனே, எங்கள் வாழ்க்கையின் பாதைகளுதே ஐயா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் தடுமாறாதபடி ஐயா உங்களுடைய அன்பு எங்களை ஆட்கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, மக்கள் சோத்திரம். வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பும் பொழுது ஐயா எங்கள் கரங்களை பிடித்து, இதுதான் வழி, இதுதான் வழி என்று சொல்லித்தாரும் அப்பா. தகப்பனே, மக்கள் சோத்திரம். கற்றுத்தாரும் அப்பா, எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. தகப்பனே, மக்கள் சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. ஹாலேலூயா. நம்முடைய அன்பு இவ்வளவு பெரியதப்பா ராஜா. ஆண்டவரே, தேவன் அன்பாகவே இருக்கிறீரன்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா. என் தகப்பனே அப்பா, நெருக்கமான பாதைகளிலே ஆண்டவரே தேவனை, வேதனையான வழிகளிலே உம்முடைய பிள்ளைகள் செல்லுகின்ற விளையிலே ஐயா உம்முடைய அன்பு மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். தகப்பனே அப்பா, பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகியை. அனைத்தீரன் பாலே என்னையும் அனைத்தீரன் பாலே, அனைத்தீரன் பாலே என்னையும் அனைத்தீரன் பாலே. உம்முடைய அன்பு இவ்வளவு பெரியதப்பா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய ஆறுதலின் கரம் எப்பொழுதும் எங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறதப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஞானங்களை திடப்படுத்துகிறதப்பா, நிக்க பண்ணுகிறதப்பா. என் தகப்பனாய தேவனே, நான் ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமப்பா. ஆண்டவரே, துதியினால் எரிக்கோ கோட்டை ஆண்டவரே தகர்ந்து விழுந்ததப்பா. சோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. என் நண்பரே, என் நண்பரே, என் அப்பாவே, என் தகப்பனி, என் தகப்பனி, என் தகப்பனி அப்பா, பா பா பா பா பா. ஆண்டவரே ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. புலோகத்தின் பொருளின் மகிமை, அழியும் புல்லின் பூவை போல் வாடாதே ஐயா.

0: ஐயா அன்பே அன்பே அன்பே ஆருயிருறவே அனந்தமானந்தமே. நன் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற விண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தவுடையவாளாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவளாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா, உம்முடைய தெய்வீக அன்பு ஐயா ராஜா. ஆண்டவரே மகிமையின் மேல் நாங்கள் மகிமை அடைய மறுரூபமாக ஆண்டவரே எங்கள் மேல் கிருபி ஆயிரும் ஐயா, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஐயா ராஜா. என் தகப்பனே அப்பா, தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றி நன்றி நன்றி அப்பா. தகப்பனே முக்கு சூத்திரம், ஆண்டவரே முக்கு சூத்திரம், தகப்பனே முக்கு சூத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவர் வியாதி உள்ளவர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே, வியாதியஸ்தர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவராய் கர்த்தாவே, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வையும் ஐயா, அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்களை இணைக்கிறதப்பா, உம்முடைய அன்பு எங்களை பிணைத்து விடுகிறது ஐயா, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதப்பா, எங்களை இறுதியா ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறது ஐயா, எங்கள் சிந்தன மண்டலங்களில நீ நிறைவா இருக்கிறீங்களப்பா ராஜா. என் தகப்பனி என் தகப்பனி என் தகப்பனி தகப்பனி உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. என் தகப்பனே சூத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா.
1: கர்த்தர் துயர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தேம், இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்க ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்க ஜெபித்தார். ஹாலேலூயா. எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொன்ன தேவனே, என் தகப்பனாய் கர்த்தாவே, ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய தியாகம் ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானது அப்பா ராஜா. இந்த உலகத்திலே வந்த ஆண்டவரே தேவனை வந்து அப்பா இந்த மனுஷனின் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க தான் அப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனையே முக்கு சூத்திரம், நன்றி அப்பா. எங்களுக்காக பாடுகள் பட்டிரையா ஆண்டவர் இயேசு, நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி முட்டு கொண்டிருப்பா ஐயா. நீங்கள் இப்படி சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவரே வாக்கு தத்தமானது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. உண்மை ஆண்டவரே வனாந்திரத்திலே கொண்டு போய் ஆண்டவரே சத்ருவானவன் ஆண்டவரே தேவனே சோதிக்க ஆண்டவரே கொண்டு போன விளையிலே அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சத்ருவை ஜெயித்தீரப்பா. ஆண்டவரே தேவனே நாங்களும் ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிறோம். இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே அப்பா, இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி முட்டு கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்பட்டதப்பா, கல்வாரி சிலுவையிலே ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே நமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எதிரடியாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடைபெறாதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சுரந்திரப்பா. சாபம் இல்லையப்பா ஆண்டவரே, சாபத்தின் கொடுங்கோலை நீ முறித்து விட்டீர் ஐயா. வியாதி என்கிற சாபம் இல்லையப்பா, தரித்திரம் என்கிற சாபம் இல்லையப்பா, கடன் என்கிற சாபம் இல்லையப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்ரம். ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு வருத்தம் இல்லையப்பா, தடைகள்
0: இல்லையப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறதுன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? ஆபிரகாம் முதிர் வயதிலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தேவனே, சகல ஆசீர்வாதங்கள்னாலும் ஆண்டவரே மறித்தானப்பா ராஜா, தகப்பினியமுக்கு சூற்றம். ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசு மூலம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறன்னு சொன்னீங்களா ஐயா ராஜா? சொல்லி இருக்கிறீங்களா? எழுதி இருக்கிறீங்களாப்பா? ஆண்டவரே முக்க சோத்திரம். அன்றையும் கிறிஸ்துவ மருத்துவ தேவருடைய நல்ல ஆவியானவர் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறீர். என் ஆவியானவர் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே முக்க சோத்திரம் ஐயா. மரித்து போன சரீரங்களை உயிர்ப்பிக்கிறீர், மரித்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறீர், மரித்து போன சபைகளை உயிர்ப்பிக்கிறீர் ஐயா, மரித்து போன ஊழியக்காரர்களை உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஓ ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். உம்முடைய கல்வாரி பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்காக சிந்திய ரத்தத்தை நினைத்து பார்க்கிறோம் அப்பா ராஜா, சிந்தித்து பார்க்கிறோம் அப்பா. சாராளானவள் ஆண்டவரே தேவனே அப்பா, உம்முடைய வாக்கு தத்தத்தை எண்ணி ஆண்டவரே தேவனே எண்ணி எண்ணி கற்பந்தரிக்க பெலனடைந்து ஆண்டவரே ஈசாக்கை பெற்றெடுத்தாளப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய ஆண்டவரே கல்வாரி பாடுகளை எண்ணி பார்க்கிறோம் ஐயா, சிந்தித்து பார்க்கிறோம், நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக நீர் ஆண்டவரே இவ்வளவு காரியங்களை செய்தீரையா ஆண்டவரே. மக்க சோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் சொல்லி வேதம் சொல்லுகிறப்பா. ஒரு மனிதனாலே பாவம் எப்படி பூமிக்கு வந்ததோ ஆண்டவரே, அதே வேளையில ஆண்டவரே அப்பா மனிதனாய் வந்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவரே பாடுகளின் மூலம் ஆண்டவரே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் அப்பா, ஜீவனை அடைந்து ஆளுகிறோம். ஜீவன் உண்டாவதாக, ஜீவனை தெரிந்து கொள்ளன்னு சொன்னீர் ஐயா. ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம் ஐயா, ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நல்ல வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக தெரிந்து கொள்ளுகிறோம் ஐயா. திருச்செவ பிள்ளைகளுக்காக நல்ல வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஜீவன் இயேசு என்கிற ஜீவனை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் ஐயா ராஜா. தகப்பினியமுக்கு சூத்திரம். உளிய பாதிரை ஜீவன் என்கிற இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்பா. எசப்பா எசப்பா எசப்பா எசப்பா எசப்பா தகப்பனி. ஹாலேலூயா ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. துக்கத்தால் தம் சீசர்களை தலை சாய்ந்து தூங்கினாரே, தம்மை மூவர் கைவிடவே துரமாய் கடந்தே திகிலடைந்தார் தன்னம் தனிமையிலே. துரமாய் கடந்தே திகிலடைந்தார் தன்னம் தனிமையிலே. கர்த்தர் துயர் தொனியாய் கதர்

0: சார், ஹாலேலூயா தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் திரும்ப நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்தது ஐயா. உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையிலும் வியாதிப்பட்டவர்கள் சுகம் அடைகிறார்கள் ஐயா, குணம் அடைகிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே, கை கால்களில் இருக்கிற வலிகள், ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பிளவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா இந்த சரீரத்தை விட்டு அகன்று போகுது ஐயா ராஜா. ஆண்டவரே, டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, நீர் அதிசயங்களை காண செய்கிற தேவன், அற்புதங்களை காண செய்கிற தேவன். சத்ருவானவனே, சந்தோஷப்படாதே. ஆண்டவராகிய ஆண்டவருடைய பிள்ளைகள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். அவர்கள் இருளில் இருந்தால் தேவன் அவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஹாலேலூயா, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். ஹாலேலூயா, ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹாலேலூயா, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த தேசத்தில் இருக்கிற அசத்தியங்கள் எல்லாவற்றையும் நீ காண்கிற தேவனை பாராச்சா. தகப்பனாகிய தேவனே ராஜா, ஆண்டவரே, அசங்கியங்கள் அப்பா, துன்மார்க்கமான காரியங்கள் அப்பா, வியாதிகள் ஆண்டவரே அப்பா ராஜா, இந்த தேசத்திலே ஆண்டவரே, அமெரிக்க தேசங்களிலே, நாங்கள் இருக்கின்ற யூரோப் தேசங்களிலே அப்பா ஆண்டவரே, நம்முடைய இலங்கை தேசத்திலே, இந்தியா தேசத்திலே இருக்கின்ற ஆண்டவரே, இந்த பூத வஸ்து காரியங்களிலே ஆண்டவரே, கவர்மெண்டும் ஆண்டவரே பேசாமல் இருக்கிறார்கள் ஐயா. திருவரையே ஆண்டவரே, இந்த காரியத்திலே உடைய கரத்தை வையம் ஆண்டவரே. ஆண்டவரே, தினமும் ஜனங்கள் இந்த பூத மருந்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே, தேவனே, மக்கு சூத்திரம் ஐயா, தகவல்களுடைய வாழ்வு இழந்திருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. பூத மருந்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கும் அப்பா. என் தகப்பனே, இன்னும் ஐயா ராஜா, தகப்பனே அப்பா, இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா, இந்த மோர்கேஜ் காரியங்கள் ஆண்டவரே, தேவனே, தகப்பனே, மக்கு சூத்திரம் ஐயா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ண பிரபணமா செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இளைய தலைமுறைகள் அப்பா ராஜா, ஆண்டவர், எப்படி நாங்கள் வாழ்ந்தோமோ ஆண்டவரே, இந்த தேசத்திலே நாங்கள் வருகின்ற வழியிலே எப்படி எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே வேலைகள் கிடைத்ததப்பா ஆண்டவரே, மக்கள் சூத்திரம், பிரதான காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபி அளித்தீர். அதே போல இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவராக, விசேஷமாக இந்த கனடிய குடிமக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற தேசத்து குடிமக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வாழ்ந்த ஜனங்களப்பா, வாழ்ந்த தேசங்களப்பா ராஜா, ஆண்டவரே, அந்த ஜனங்கள் முன்பு போல ஆண்டவரே அப்பா ஃப்ரீடமாக சந்தோஷமாக வாழ நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். வேலை வாய்ப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு உருவாகட்டும் அப்பா ஆண்டவராகிய தேவனே. தேசத்திலே ஐயா பாவங்கள் ஆண்டவரே, தேவனே அப்பா ராஜா, பாவம் உள்ள ஆண்டவரே காரியங்கள் நடைபெறாதபடி ஆண்டவரே, தகப்பனுடைய கரத்தை வைத்து ஐயா இந்த தேசத்தை ஆளுக செய்யும்படி செபிக்கிறோம். நீதியின் ஆண்டவரே, தேவனே அப்பா ராஜா, நீதியின் ஆண்டவரே வெளிப்பாடுகள் வரம்படுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீதி தங்கி தரிக்க விடுமா செபிக்கிறோம். நீதி ஆண்டவரே முளைக்க விடுமா செபிக்கிறோம். இந்த தேசங்களின் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு ஆண்டவரே, இந்த குடிமக்களை குறித்து ஒரு பாரத்தை உண்டு பண்ணும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, முற்று முழுக்காக பொறுப்பிடும் ஆண்டவரே அப்பா பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகள கடவோம். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நேரமும் அபிஷேக வார்த்தைகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு வழிநடத்தி ஆசீர்வித்து உங்களையும் பேக்ரவுண்ட்லே வழி நடத்தி இருக்கிறவரின் வேலையும் கத்திரதாமை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்திகால வேலையிலே எழுந்து இந்த காரியங்களை செய்து காரியங்களை நடத்துகின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வாதம் தொடர்வதாக. அந்த வேலை இந்த நாளையும் கத்திர ஆசீர்வதி தருவாராக. போக்கிலும் நேரத்திலும் பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் விசேடமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே காலை வேளையிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு இணைவோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. God bless you,
0: ஆமே. Amen. Bless you, everybody. Bless you. Thank you.
1: இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேல் திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் டொரண்டோ கனடாவில் இருந்து இணைந்தார்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். இணைந்திருந்தீர்கள், கேட்டீர்கள். கத்திரதாமை அந்த வசனங்களோடு வழி நடத்துவாராக.
2: ஆமேன்.
1: வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒளிபரப்பு இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரை இந்த நாடுகளும் இணைந்து ஊழியங்கள் செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கத்திரதாமை தங்குதரை என்று இணைய கத்திரதவி செய்வாராக. அதே வேளையில் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமை ஆசீர்வதிப்பாராக. அபிஷேக ஆராதனைகளிலும் ஜபங்களிலும் இணைந்து வழிநடத்த கத்திரதவி செய்வாராக. வீட்டுக்கு பின்னதாக நடைபெறுகின்ற புதிய நிகழ்ச்சி உடலாகவும் இணையங்கள் கத்திர வழிநடத்துவாராக. வேளையில் நாங்கள் நீராளுக்கான வசனம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆமேன். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆமேன். சங்கீதம் 82 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதே வேளையிலே நீராளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 Samuel 4, Esaiah 50, வழியேற்பாண்டிலும் புதிய ஏற்பாண்டிலும் வெளிப்படுத்தல் 10, 11 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியும் அனுப்பி தருகிறோம். அதே வேளையிலே ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நச்சிந்தனை இவர்களுக்கூடாகவும் நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமை அந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெற்ற முடியும். உங்களுக்கு ஏதாவது சாலம் இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் அனுப்பி தருகிறார். ஜீவம் என்ன சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து நச்சிந்தனை அனுப்பி தருகிறார். பாஸ்டர் கிறிஸ்டீனா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து ஜீவ வார்த்தை எடுத்து வருகிறார். தேவ ஊழியர் சுசிசுரேட்டின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வாக்கு தத்துவத்தை எடுத்து வருகிறார். சௌரி சசிகலா ரூபேகா அவர்கள் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற தலைப்பின்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவற்றை நாங்கள் பதிவு செய்து ஒலிபரப்பி அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்க. உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கத்திர உதவி செய்வாராக. நல்ல வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜனட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு மாலை வேலையில் இணைந்து அவர் தொகுத்து வழங்குவார். எங்களுடன் அதிகால வேலையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கால வேலையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் டாசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேலையில் எங்களுடன் சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்களில் அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்தியா இணைய போகிற ஒவ்வொருவரையும் இணைய தடையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் வந்து பார்த்து விட்டு போகின்ற ஒருவரையும் கூட நாங்கள் தங்குதடைய கத்திர உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா?
0: பேசலோட்டா.
1: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஆமேன்.
0: சங்கவானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே கொஞ்சம் அவரோடும் கூட இருப்பாராக. சங்கவானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய நா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைய நாளே நாங்கள் ஆவிக்குரிய நிர்வாணத்தை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து செல்வோம். ஏனென்றால் அதனால் தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்து நிற்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3:17-18 வசனத்திலே நீ நீர் பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புறமுட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது வெளிப்படுத்தல் புத்தகம். ஏனென்றால் இன்றைக்கு பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை அநேகர் இழந்து கொண்டு போகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எப்பாயும் எப்படியாய் ஆண்டவருக்குள்ளே தலையிட்டாய், எப்படியாய் அவருடைய தேவனுடைய பங்காயிருந்தா அந்த எப்ராயும் பிரியமான மகனாயிருந்த எப்ராயும் அங்கு தேவன் எப்படியாய் நான் உன்னை கைவிடுவேன் அப்படியெல்லாம் அவர் பேசிக்கொண்டு வந்தும் அவர் மனம் திரும்பவில்லை. அந்த இடத்தை பாருங்கள், 12:8 எப்ராயும்
2: நான் ஐஸ்வர்யவானானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரியாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தேவன் செய்த நன்மையை நாங்கள் உங்களுடைய மனச்சாட்சியிலே வைக்காமல் மறந்து போகிற தன்மைகள் எங்கள் மனிதனுக்குள்ளே உண்டு. ஆகவே நல்ல காரியங்கள் எப்பொழுதும் நல்லவை தான், ஆனால் எங்களுக்குள்ளே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் இடையிலே நாங்கள் எப்படியாய் வாழுகிறோம், எப்படியாய் இருக்கிறோம் என்று அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த எப்ராஹிம் அந்த மகனுடைய தேவனுடைய பிள்ளையுடைய நினைவு தேவனுக்கு அங்கு எவ்வளவு முரண்பாடா இருந்தது என்று சொல்லியும் அதற்கு காரணம் அவர்களுடைய நினைவுகளே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த நினைவிலே அவர்களுக்கு திருப்பி அங்கு திருத்தியை கொடுத்தது, அவைகளுக்கு பணம் திருத்தியை கொடுத்தது, அவர்களுக்கு எல்லாமே திருத்தியை கொடுத்தது. ஆனா கர்த்தருடைய பார்வையிலே அவர் பெருமை உள்ளவராய் இருக்கிறதை கர்த்தர் கண்டுகொண்டார். பாவமாகிய அக்கிரமத்தை எடுத்து காண்பிக்கிறார். துன்மார்க்கங்கள் வஞ்சகங்களை எல்லாம் அங்கு ஓசியா புத்தகத்திலே பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அவர் எவ்வளவோ கெஞ்சுகிறார், ஆண்டவர் கெஞ்சுறதை போல அந்த மகனோடு பேசுகிறார். ஆனால் அந்த இடத்திலே அவருடைய காரியம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் தான் இருக்கிறோம். எங்களுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்ளுவார். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே இன்னும் இந்த எல்லா தேவ பிள்ளைகளும் அறியாம தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்வது, தங்களை அறியாமல் உலகமும் பிரிச்சவையும் என்று சொல்லி அங்கு உலகம் பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் பிரிக்கப்படாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அங்கு தேவ சபைக்கு எவ்வளவு ஆபத்தை கொண்டு வர போகிறது என்பது நாங்கள் இன்னும் கொஞ்ச காலங்களில் பார்க்கும்போது அது அதிகமாய் விளங்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எப்ராஹிம் சொல்லுகிறார், நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று. ஆனால் மனிதன் அறிவிலே குறைந்தவன் என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய மதிப்பீட்டின்படி அங்கு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மூன்றிலும் நாங்கள் உண்மைதான், அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் எங்களுக்கு எங்கே பிரச்சனை, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ளே எங்கே பிரச்சனை என்றா உண்மையாய் இருக்கிறதுலே தான் நாங்கள் பிரச்சனைப்படுகிறோம். என்னையும் சேர்த்துத்தான் நாங்கள் சொல்லுகிறேன். ஏனென்றால் அதுதான் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினையும் கொண்டு வருகிறது. இந்த உண்மை தன்மையாய் நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரோடு நாங்கள் இணைந்து இசைந்து இருக்கக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கண்களுக்கு நீ கலிங்கம் போடுண்டு வேதத்திலே சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் கண்களை கலிங்கம் என்றால் மருந்து, அங்கு எதற்கு போடட்டாம், கண்களுக்கு போடட்டாம். ஏனென்றால் அந்த கண்ணிலே இருந்துதான் பாவம் உருவாகிறது, அந்த கண்ணிலே இருந்துதான் ஆவிக்குரிய குருட்டு தன்மைகளுக்கு வழிவகுக்கிறது. ஆகவே இந்த கர்த்தர் நல்ல தீவுகளை எங்களுக்கு கொடுத்திருக்க, நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்க நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று சொல்லுகிறோம். பாருங்கள், இயேசு என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து என்றால் அவருடைய பணியை நாங்கள் செய்கிறோம். அந்த நாமத்தை நாங்கள் சொல்லி ஜெயம் எடுக்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள் பண்ணப்பட்டவருக்கு கீழாக நாங்கள் இருக்கிறோம், அல்லது அவருடைய பணிக்கு கீழாக நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த பயத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே எடுக்காம போகிறோம். ஒரு தரம் பயப்படாம விட்டால் அடுத்த தரம் அந்த பயத்தை பயம் எங்களுக்கு வராது. ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம்தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றா மனுஷனுக்கு பயந்தா கண்ணிய விளைவிக்கும் என்று தேவன் வார்த்தை சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. அங்கு பாருங்கள், அந்த வெண் ஆடை எங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த ஆடை எங்கே நாங்கள் இழந்தோம் என்றால், ஆதாம் ஏவாள் வீட்டி ஆதாம் ஏவாளுக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த மகிமை நாடியை அங்கே சத்துரு உதிர்ந்து கொண்டார். அந்த இடத்திலே இருந்துதான் நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து இன்றைக்கு தெரிந்து கொண்டப்பட்டவர்களாயும் அழைக்கப்பட்டவர்களாயும் மகிமைக்குரியவர்களாயும் நாங்களை வைத்திருக்கிறார். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்குள்ளே எங்களுக்கு தேவன் போட்டு வச்சிருக்கிற மகிமையின் ஆடியை குறித்து எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு சத்துருவுக்கு அல்லது மற்ற மனுஷர்களுக்கோ தெரிகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அநேக சாட்சிகள் எனக்கு முன்பாக இன்றைக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் பாருங்கள், சில காரியங்கள் நான் எவ்வளவுதான் பணம் வேண்டாம் என்று சொன்னாலும் என்னை அறியாமல் அவர்கள் என்னுடைய புத்தகத்துக்கு ரெண்டு பிள்ளைகள் பொன்சு பண்ணி நாங்கள் உங்களோட புத்தகத்தை பொன்சு பண்றோம் என்று எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் பிறகு சொன்னார்கள், அங்க உங்களுக்கு பணம் அனுப்பி நாங்க உங்களுக்கு தெரியாம நாங்க உங்களோட சபைக்கு பணம் அனுப்பி அந்த காரியத்தை செய்விச்ச நாங்கள், ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு அதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அங்க இந்த சாட்சிகள் எல்லாம் எங்களுடைய உண்மை தன்மையில தான் இருக்கிறது, உண்மை தன்மையில தான் வருகிறது என்றதை நாங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா உண்மையா உண்மையா சொல்லிடுவோம், மிகுதி ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். ஆனா எங்களுடைய காரியத்தை பொய்யா எடுத்துக்கொண்டால் அது ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. நாங்கள் அதை கடந்து போவோம். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டது ஒரு ஊழியக்காரனுக்காக நான் கண்ணீர் வடித்து விட்டேன். இன்று மட்டும் அந்த ஊழியக்காரன் நின்று அங்கு பிரசங்கிக்க முடியாதபடி இருக்கிறான். ஏனென்றால் அதை நான் அதிகமாய் நான் ஆண்டவரை ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த மனுஷனை திருப்பி எடும், திருப்பி கொண்டு வாரும், திருப்பி தான் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அநே ஒரு பிள்ளையை வைத்து நான் தண்டிக்கிறவர் அல்ல, அநேக பிள்ளைகள் ஒரு நாளைக்கு தண்டனைக்கு வரும் என்று சொல்றதை நான் எனக்கு எனக்கு ஆண்டவர் அறிவுறுத்தினதை நான் காணக்கூடியதா இருங்கள். ஆகவே நான்
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்

மேலே எழுந்த

Thank you.

இஸ்ரேல் மக்கள் நடத்திய ஆவியேறும் துவாரம் காலையில் இஸ்ரேல் மக்களை நடத்திய ஆவியேறும் துவாரம் ஆவியே இரம்

அரசர் அபிஷேகம் செய்த தூயாரும் அரசர்களை அபிஷேகம் செய்த தூயாரும் இறங்குவாரும்

Yeah, I'll be here.

அற்புதாவினை இறங்கிவான் ஓ

இறங்குவாரோ

I'm not going to be able to do that.

0: ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்து மாலை 6:45 இருந்து இரவு 8 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். இன்றைய நாளே ஆரம்ப ஜபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஜபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோன் டாரியோ, அதனைத் தொடர்ந்து துதித்து ஆராதித்து பாடி வேத தியான பகுதியை கொண்டு வர சிஸ்டர் கிரேஸ் ஸ்காபரோன் டாரியோ, அதைத் தொடர்ந்து கவிதை வேதாமத்தில் இருந்து வார்த்தையினை தொகுத்து கவிதையை கொண்டு வர மேரி தர்மலிங்கம் அவர்கள், ஊழியர்கள் ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. இன்று 7:30 முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார். 8 மணிக்கு சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா, 8:30 பாஸ்டர் சீமோன் ஸ்டான்லி இந்தியாவில் இருந்து ஒரு வேத பாடத்தை தொடர்ந்து வழிநடத்த இருக்கிறார். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் இதே நேரத்திலே ஸ்ரீமோன் ஸ்டான்லி ஒரு வேத பாடத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவருக்கு செவ்வாய்க்கிழமை காலை, எங்களுக்கு திங்கட்கிழமை மாலை ஒரு வேத தியானம். அவர் ப்ரொஃபஸர், அதாவது பைபிள் கோச்சர் ப்ரொஃபஸர் வந்து எங்களுக்கு தியான பகுதியை வழிநடத்த போகிறார். 9 மணிக்கு பாஸ்டர் ரஞ்சன் ராஸ்னன், அதன் பிறகு முடிவு ஜபம் சிஸ்டர் ரஞ்சன் அலங்காரமன். இப்பொழுது இந்த நித்திய விளச்ச நிகழ்ச்சியை நடத்த சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். அந்த மகள் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியூடாக வழிநடத்துவார். அவர் இப்ப அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ.
0: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியை உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானோர் உதவியோடு மிக நன்றாக சிறப்பாக நடத்த கத்தர் கிருபை செய்வார். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் வழிநடத்துங்கள். ஆமேன்.
1: Amen. Thank you. God bless you, Brother Mahendran. Amen. Amen. Thank you. Thank you. Thank you, Lord. Father, Lord, even at this very moment, Lord, even as we have brought forth, Lord, Nithya Valicham once again, Lord, on a Monday evening, Lord, to go into the nations of the world, Lord, we thank you, Father, for this very way in which you have chosen, Lord Jesus, at the end days of this ministry, Lord, to make a difference, Lord, in people's lives, to make a harvest of souls, Lord, to come into your kingdom. So we thank you for that, Lord. Even as we, Lord, open up this very session, Lord, oh God, this evening, we give it into your hands, Lord, that you alone, Lord Jesus, will come forth through the power and the anointing power of the Holy Spirit, Lord, to come and bless us, Lord, and be with us right from the beginning to the end, Lord. And we give, Lord, all that goes on, Lord, everyone that come and participates in it, Lord, and also, Lord, the ones that are doing, Lord, the technical side of it, Lord Jesus, for all the recordings and everything that takes place, Lord, alongside, and also with myself, Lord, Brother Mahendran, who is hosting alongside. We, Lord, thank you, Father, for the many ways in you are coming through, Lord, and blessing us, and also Brother Leslie doing all the recordings to go into, Lord Jesus, the YouTube and all the rest of the media networks with Facebook and all the rest, and also Sister Rita as well, Lord, working alongside, Lord, to do all the coordination of the programs along with Brother Mahendra and all that it takes place, Lord. Nothing but your work, nothing but with your guidance, I pray in Jesus' name. So we thank you, Lord. And once again, Lord, as we, Lord, continue, Father, with your blessing upon it, Lord, we, Lord, look up to you, the author and the finisher of our faith, Lord. And you said, Lord Jesus, when we, Lord, seek ye first the kingdom of God, all these things shall be added unto us. And this is the way in which we, Lord, go into the nations, Lord, to encourage your people, O God, that they will see and have the insight of your word as they, the handmaidens of the Lord are waiting to come and also, Lord, bring forth their worship and praises, Lord, before you. And we thank you. In Jesus' name we pray. And At this time, we would like to welcome all of you that have come and joined Nitya Valicham at this time. We welcome all of you in the name of the Lord Jesus, as you have not just bumped into it through an accident. It is the guidance of the Holy Spirit that has come alongside and wooed you into the kingdom, wooed you into his presence, wooed you to come in and listen and be blessed by every single way in which the Lord has behooved it for him to come and bring forth this program with all that is he has to arranged today for you all to come in and be blessed by it in Jesus' name. So we thank you, all of you. And as we go into the program, as Brother Mahendran has already announced it in Tamil, I would like to also announce this in English, as I am the host today with the English segment of the Nitya Valicham this evening. My name is Ranjini Alangaramani, and alongside we have all the rest of the handmaidens, as Sister Karuna, who would come and bring forth our worship and praise also with a song. And continuing that, we have Sister Grace Jayaranjan, who would come and do the worship and praise and also a devotional. And following that, we would have Sister Dolly, who would come and pray for all the workers. And following that, I would be praying for all the listeners. And then, therefore, thereon, we will come with a second segment of the messages. I would bring forth the first message. And following that, we would have Sister Arundhati, who would come and bring the second message from Oshawa, Ontario. And following that, we have today Pastor Stanley, Simon Stanley, who would come from India and share the Word of God in a study that he is also a professor in a Bible school, that he would come and share the way God has revealed him the Word to be shared, and we can learn from it and study as a studying a section of the Word of the Living God. So we thank you for that segment that would come with his blessing upon it, and many will be blessed by it as well. And we thank you for that as well. So following that, we have, last of all, Pastor Anton Rasanayam, who would come and share his message from Scarborough, Ontario. This is our evening program, as you all would gather and be blessed by it. In the name of the Lord Jesus, I pray. Pollu Nangal, Sister Karunave Aleka Pohuram, Avar Vandhi, Or Pate Padi, Jabithu, Athudan Or Pate Padi, Engalakanda Asir Vadate Kondu Varvar. Sister Karuna?
2: Praise the Lord, Sister.
1: Praise the Lord. பாருங்கள், உங்களோட இனிமையான குரலை திரும்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த தகுதியை தந்திருக்கிறார். வந்து எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். God bless you, sister.
2: God bless you too, sister. நன்றி அப்பா, நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்குமாராத தகப்பனே, நேற்று மீண்டும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, இந்த நாளிலும் எங்களை நடத்த வல்லமை உள்ள தகப்பனே, கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையால் நாங்கள் அவரை பாடுவோம். கர்த்தருக்காக நாங்கள் துதி கணமாகி மேலாம் எடுத்து அவரை புகழ்ந்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய் கர்த்தர் எங்களை நடத்துகிறார். அவரோடு கூட நாங்கள் நடக்கும் போது நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி அவருடைய பொங்கிய புயத்தினாலே எங்களை தாங்கி வழிநடத்துகிறவராயிருக்கிறார். வானம் பூமி உண்டாக்கின கர்த்தர், கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா மேலான நாமத்திலும் மேலான நாமம் உம்முடைய நாமம் ஒன்று. கர்த்தரே, எங்களுக்கு தேவனாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் தெரிந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லாருக்கும் உற்சாகத்தின் ஆவியை கொடுக்க வேண்டுமாக, சுகத்தின் ஆவியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சவுர்ணஸ்ரீ பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் மைந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து இறுதி வரை வழி நடத்துகிற தகப்பன் நீர் கர்த்தாவே, தொடர்ந்து ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் குறித்து ஜெபிக்கிறோம். அது போல இன்று நாளில் நடத்துகிற சௌரே ரஞ்சனி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உம்முடைய கிருபையினால் இதுவரை பாதுகாத்தது போல இருவரும் காலங்களிலும் பாதுகாத்து வழி நடத்துங்க. உங்களுடைய ஊழியத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களிலும் அப்பா எல்லா தெளிந்த ஆவியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்ற துணையாய் நீர் எப்போதும் கூட இருந்து சௌரியோடு ஆசீர்வாதத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே சௌரி டோலிகா ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாடல்களை பாடுகிறவர்களுக்காக எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற ஒரு ஊழியக்காரர் மேல் உம்முடைய அபிஷேகம் பலமாக இருந்துட்டு மண்டவரே வார்த்தையை விதைக்கும் போது அநே ஆத்மாக்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு கத்தாவே கொண்டு வரும்படியாய் நீர் அவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊட்ட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எப்போதும் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும், பாலியோ பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தங்களுடைய பெற்றார்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையினாலே பேசி அவர்களை வழிநிறுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் அப்பா அவர்களை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சபைகளை ஆசீர்வதிங்க, விசுவாச மக்களை ஆசீர்வதிங்க. இன்னும் தொடர்ந்து கர்த்தாவே எல்லா தேவைகளையும் குடும்ப காரியங்களையும் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒருவரே சந்திக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. மனதின் நோக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றிலையும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய வருகையிலே அந்த ஜனங்கள் கைவிடப்படாதபடி கத்தாவே அவர்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாய் அவர்களை நீங்கள் இழுத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அதில் உள்ள ஒரு தேசத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருமேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த ஜனங்களின் கண்களை திறந்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து உங்களுடைய சத்தியம் அந்த தேசங்களில் பரவட்டும், ஊழியங்கள் பரவட்டும், எல்லாருக்கும் மாத்திர ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு சிரமத்தை உண்டாக்குறவர் நீர்க்கத்தாவே விடுதலையை கொடுத்தல்லுங்க. ரட்சிப்பையும் கட்டளையிடும்படியாய் நாங்களும் புரிஞ்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னுமா கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை பெற்றவர்கள் இந்த தேசத்தை கத்தாவை சீர்குலைத்து போடாதபடியே பொல்லாத மனிதர்களின் கைக்கு இந்த தேசங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்களுக்கு கொடுக்கிறோம். போதைகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை உம்முடைய திருக்கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும், ரட்சிப்பை கொடுக்கட்டும். அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கட்டும். அண்டவரை குணமாக்கப்படும்படியாய் ஊழியங்களை அந்த இடத்துல அனுப்புங்க, விடுதலையாக்குங்க. சுகம் பலம் ஆரோக்கியம் பெறும்படியாய் கத்தர் பேசுங்க. நீண்ட கால அப்பா நோய்களோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமா? உம்மிடத்துல கெஞ்சுகிறோம் அண்டவரே. ஞானப்பிராசமங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையை கொடுங்க, சுகம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே சிறையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையை அறிந்து உம்முடைய இறைச்சி காடும்படியாய் அவர்களுக்கும் வேதத்தின் வெளிச்சத்தை நீங்க கட்டளையிட வேண்டுமாங்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சிறை கதவுகள் கூட உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும், ஊழியங்கள் கடந்து போகட்டும். உலகமெங்கிலும் வேஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உபத்திரவப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசம் மக்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்த சாட்சிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நீங்கள் அறிவிங்க. எல்லாவற்றிலும் கத்தாவே பலத்தை கொடுத்து அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், குடும்பங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், சோர்ந்து போகாதபடி அப்பா அவர்களையும் பாதுகாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.

0: Facelot işte.
1: Si sarà Denis? Presto, presto.
2: ஹலோ கேக்குதா? நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள் சிஸ்டர், நன்றாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் பாடின பாட்டை விட கர்த்தர் உங்களுக்கு அந்த குரலை திரும்ப நன்றாக தந்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நான் உண்மையாகவே நன்றி செலுத்துகிறோம். உங்களை திரும்பவும் கொண்டு வந்து பாடி நல்லாக ஜெபித்தீர்கள். காட் பிளெஸ் யூ சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. உங்களோட அழைப்புதலையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் கர்த்தர் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஆராதனைக்குள்ளங்களை கொண்டு சென்று அத்துடன் அவருடைய தேவ டிவோஷனலையும் கொண்டு வருவார். தேவ வார்த்தையை வந்தங்களுடன் பகிர்ந்து கொள்வார். ஒரு சின்ன டிவோஷனல் மூலமாக அவரையும் நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் வாருங்கள்.
3: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.
2: காட் பிளெஸ் யூ.
3: நன்றி தகப்பனே. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் பிதாவே. இந்த நாளில் இன்னும் ஒரு நாள் இந்த தேவனோடு இணையப்பட இந்த வெளிச்சத்தாண்டவரே, நித்திய வெளிச்சம் என்ற இந்த ரேடியோ கூடாக தேவன் பலர்த்த காரியங்களை செய்கிற தேவாதி தேவன் இத்தனையோ சாட்சிகளை கேட்கும்படியாக உலக மக்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரும் கேட்கும்படியாக இந்த வாசல்கள் திறக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமா இந்த ரேடியோ கூடாக ஆண்டவரே நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துறேன். உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம் தகப்பனே. உம்முடைய நாமம் அதிசயம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லமுள்ள நாமம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் நீர் வழி நடத்துறதுக்காய் நன்றி. எங்கள் பலத்தினால் ஒன்றும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. தேத்தரவாளரே உம்மை

நேர்காற்றாய் வருவேர், நேரக்கினியாய் வருவேர், நேரன்பாக வருவேர், தேற்றரவாளரே.

மகிமையும் உம்மொருவருக்கேம் உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என்கேசுவே. என்னை பே சொல்லி அழைத்தவரே உள்ளங்கைகள்.

என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினரே, உருவாக்கி உயர்த்தினரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பே சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, வனாந்திர

0: என்றும் உம் வழியில் நடந்திடுவேன், என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன். என்றும் உம் வழியில் நடந்திடுவேன், என்னை பே சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன். என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன், என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. நன்றி தகப்பன், எங்களை உள்ளங்கையில வரைந்து அறிந்திருக்கிற தேவன், பேர் சொல்லி அழைத்து அறிந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தின துதியான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் என் துதியர் எடுக்கிறேன். ஜீவன் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். நான் இன்றைக்கு வேத பகுதி எடுத்துக்கொண்டு வந்தது வந்து விதைப்பு மறுப்பு வேண்ட அந்த மார்க்கு 4:26-29 மட்டும் அந்த வசனத்தை வாசிச்சு ஒரு புதிய விளக்கங்களை கொடுக்குறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது, பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்தது அறுப்பு காலம் வந்தவுடனே அறுப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான். அந்த விதை, அப்ப விதை வளர கால அவாசம் தேவை. ஒரு விதையை விதைக்கும் போது இந்த நாட்கள்ல நாங்கள் விதைன்னு சொல்றது வந்து தேவனுடைய வார்த்தை. இந்த விதை அந்த விதையை எப்படி களையும், நல்ல நல்ல நிலத்துல விழுந்த விதைகள், நல்ல விதைகள் எப்படி விதைக்கிறதோ அதே மாதிரி களையும் இருக்குது. அதற்காக இந்த விதையான இந்த விதைப்பும் அறுப்பும் என்ற அந்த தலைப்பு தலையங்கத்துல இந்த வார்த்தை வந்து நாங்கள் கட்டுக்கொள்ளும் போது, விதை வளர கால அவாசம் தேவுடனே அந்த காய் காத்து கனி கொடுக்கும் செடியாக அது முளைத்தெழும்பி விடாது. அது ஒரு முறையாகவே வளரும். முதலாவது முளை, பின்பு கதிர், அதன் பின்பு தானியம். தேவனுடைய சித்தமும் கூட அவ்வாறே படிப்படியாக வெளிப்படுத்தப்படும். இந்த நியமத்தை நாங்கள் புரிந்து கொள்வது எங்களுக்கு அதிகமாக உதவி செய்யும். ஒரு முறை ஒரு அந்த ஒவ்வொரு இதுகளையும் நாங்கள் விதிகளை விதைக்கக்குள்ள நல்ல வார்த்தைகளை எப்பொழுதும் வந்து ஒரு துக்ககரமான செய்திகளோ ஒரு துக்ககரமான உலக காரியங்களையோ கவலைகளையோ நாங்கள் அதை விதைக்கும் போது அது அறுவடை இருக்குது எல்லாத்துக்கும் வந்து. ஆனா நல்ல வார்த்தைகள் என்றைக்கு தேவ வசனம், அந்த கர்த்தருடைய வேதம், அந்த வேதத்தை குறைவற்றதா இருக்கிறது. என்னென்றா அது எல்லா வார்த்தைகளையும் விட தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி நாங்கள் என்னத்தை விதைக்கிறோமோ அது அறுவடை இருக்குது. அது அப்படியும் அது முதல் தெரியாது. நாங்கள் ஒரு தீய வார்த்தைகளை நாங்கள் பேசுறது போது அந்த தெரியாது. அவனுடைய வார்த்தைகளுக்குள்ள அந்த விதை போகும்போது நல் வார்த்தைகள் வந்து அது வெளிவரையக்குள்ள வந்து நல்ல கனி, நல்ல கனி. ஏனென்றால் என்னென்ன பழங்களோ என்னென்ன இதுகளோ நாங்கள் சரியான ஒரு தரமான விதியை விதைக்கக்குள்ள அது முடிவுல பார்க்கக்குள்ள அந்த பழம் வந்து நல்ல ஒரு பழமாய் வந்து அதே மாதிரி ஒரு காய்கறியை நாங்கள் விதைக்கக்குள்ளும் அப்படித்தான். அப்படியா வந்து நல்ல கனிகளை கொடுக்கறது போல எங்களை இறுதியத்துல நாங்கள் விதைக்கிற விதை வந்து அது நல்ல களைகளா இல்லாதபடிக்கு நாங்கள் நல்ல விதைகளை விதைக்கும் போது அது அந்த நல்ல விதை எங்க தேடுகிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தை தான், வேதத்துல தான். அந்த வேதம் குறைவற்றது. வேதம் அந்த உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லி கிடக்குது. வேதத்தை நேசிக்கிற உத்தம மார்க்கத்தார்ன்னு சொல்லி எங்களை பாக்கியவான்கள்னு சொல்லப்படுகிறது 119 சங்கீதத்துல. அதே மாதிரி அந்த விதைப்பும் அறுப்பும் அந்த பூமி உள்ளளவும் இருக்கிறதுன்னு சொல்லிக்கல. அப்ப நாங்கள் தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்கள்ல கற்றுக்கொள்ளும் போது என்னென்னா நாங்கள் வாசிக்கிறோம், வேதத்தை காலமேல நாங்கள் தியானம் பண்றோம், ஏர்லி மார்னிங் ஒலும்பி ஜபிக்கிறோம், எல்லாம் செய்துட்டு பிறகு இடையிலே எவ்வளவு நேரம் நாங்கள் தேவனோட தரிச்சிருந்த அந்த வேதத்தை தியானம் பண்ணி இதயத்துல நாங்கள் வச்சிருக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு அறுவடையை கொண்டு வரும்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு பிறகு நாங்கள் உலக கவலைகள், உலக காரியங்கள், யார் யாரோட பேசுகிறோம், அது என்னென்ன நல்ல வார்த்தைகளோ அல்லது அவைகள் வந்து அவையண்ட விசுவாசத்தின்படி பேசினோம், ஒரு ஆக்களோட பேசி வேலை ஸ்தலங்கள்லயோ அல்லது ஒரு அயல அயலத்தாரோ அல்லது போனு கூடாகவோ அல்லது என்னத்தை பார்க்கிறோம்ன்றது எல்லாமே நாங்கள் விதைக்கிற விதைய அந்த அறுவடை வந்து சேருமட்டத்துக்காகத்தான். இந்த அறுவடையை நாங்கள் என்னத்த நல்ல விதைகள், நல்ல தரமான விதைகளை விதைத்து அதை நாங்கள் அந்த உள்ளத்துக்குள்ள நாங்கள் வச்சு கொண்டு இருக்கும் போது தேவன் அதை ஆசீர்வதித்து வெளியே கொண்டு வரையக்குள்ள அந்த கதிர் கதிர்க்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு இதன் படிக்கு நாங்கள் அந்த விளைய செய்கிற அந்த மரம் எப்படியான நல்ல கனியை கொண்டு வருதோ அதே மாதிரி இருதயத்துல விதைச்சதும் வேத வசனம் தான். வேற எங்கேயும் நாங்கள் நன்மையை காண முடியாது. என்னென்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு அன்பு, எங்களை எவ்வளவு அன்பு வைத்து எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு அவர் எல்லாவற்றிலும் நன்மையைத்தான் வைத்திருக்கிறாண்ட. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபேன். அப்ப ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் வச்ச அந்த வார்த்தையை நாங்கள் இருதயத்துல பதிச்சு அதை வெளிக்கு கொண்டு வரையக்குள்ள வந்து நல்ல கனிகளை கொடுத்து அதுல அந்த ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நாங்கள் இருதயத்துல வச்சிருக்கோம். இன்றைய நாளில நான் இந்த வசனத்துக்கு ஊடாக கற்றுக்கொண்டேன். இதை பகிர்ந்து கொடுக்க தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தேன். நன்றி தகப்பனே. இருதயத்துல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னு சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் போது, அதை பேசும்போது, அந்த வாய்க்குள்ளாக பேசும்போது எல்லாம் வந்து நாங்கள் அதை நல்ல கனி கொடுக்கிற மரமாக இந்த நாட்களில் நாங்கள் வேதத்தை நேசிக்க நீ கிருபை செய்தபடியாக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். நன்றாக ஆராதனையை செலுத்தி தியாக தேவ தியானத்தையும் கொண்டு வந்து பணி கொடுக்கும் மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கும் நன்றாக நீங்கள் அந்த வசனத்தை கொண்டு வந்தீர்கள். Thank you. God bless you, sister. God bless you.
0: Thank you.
1: Amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். I would like to invite sister Dolly. She would come.
2: One moment. Praise Lord, sister Mary.
3: Praise Lord, brother. Praise Lord.
2: Praise Lord, Mary Tharunalingam அவர்களே, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வேதாமத்தை தொகுத்து ஒரு கவிதையை கொண்டு வருகிறார்கள். மிக மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. இப்பொழுது சிசோகர் ஒப்புக் கொடுக்கிற அந்த கவிதையை வாசிங்கள், கேட்கிறோம். தேவனுடைய நாம மாயப்பாட்டும். ஆமே
3: ஆமே. நன்றி பிரதர், நன்றி. தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகனும் மகிமையை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் உம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபிகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். சங்கமம் வானொலியே, உன்னதத்தின் கண்களுனை பார்க்கின்றன. உங்கள் அலைச்சல்களும் கண்ணீர்களும் கணக்கிலுண்டு. ஜீவனை கொடுத்தவருக்காக நீங்கள் புரியும் சாதனைகளுக்கு பரலோகம் பல்கனிகளை திறக்கும். இதில் ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் கரத்தில் ஒப்படைக்கிறோம். முற்றத்து நிலவாய் நீ இருப்பாய், உனை சுற்றி விடி வெள்ளிகளாய் நாம் இருப்போம். தேவ நாம மகிமைப்பட காரணமாயிருக்கிற சங்கமம் வானொலியை என் எழுதுகோள் முனையும் வாழ்த்துகிறது. இதோ தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. இது சிறிய ஒரு உறுப்புத்தான், பாருங்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது. சிறிய நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்தி விடும் அல்லவா. மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றன. அதனால் தான் நான் வடக்கும் என்ற தலைப்பில் காவி தொடுக்கிறேன், என் அன்பு உறவுகளுக்காய். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுவதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது. வாட்டுகளை குறித்து எச்சரிக்கையாய் இராவிட்டால் கனிகளை பற்றி கவலைப்பட வேண்டி வரும். சொல் தவறாதவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். நமது நாவுகள் கருணையின் சொற்களை பொழியும் ஜீவ ஆயுதங்களாக உள்ளனவா? அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காக பருந்து காக்கும் கேடயங்களாக உள்ளதா? சிட்டிகரை துதிக்கும் துதியால் நிறைந்துள்ளதா? பயனற்ற முறையில் நாம் நாவு உயரக்கூடாது. நாவை கட்டவிழ்த்து விட்டால் அதை அடக்குவது கடினம். நிலத்தில் சிந்திய நீரை திரும்ப சேர்க்க முடியாதது போல காட்டில் விதைத்த சொற்களையும் திரும்ப சேர்க்க முடியாது. கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். இது நீதிமொழி. நாவுகள் பல வகைகள். கட்டுப்பாடுள்ள நாவு கர்சனை உள்ள நாவு, கபட்டு நாவு கர்சனையற்ற நாவு, அலப்பும் நாவு சண்டையிட தூண்டும் நாவு, புறம் கூறும் நாவு உள்ளத்தை சல்லடை போடும் நாவு என பல வகைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதில் நமது நாவுகள் எத்தகையது என்று நானும் நீங்களும் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போமா என் சொந்தங்களே? தீமை வரும்போது இந்த தேவனுக்கு கண்ணுண்டா என்று தேவனை துணிந்து பரிகசிக்கும் நிலையில் நமது சில நாவுகள், நமது ஜெபங்களும் பாடல்களும் நாக்கில் நயம் நிரம்பியவைகள் அல்ல, பக்தி நிறைந்தவையாக இருக்க வேண்டும். நரம்பில்லாத நாவால் வரம்பில்லாமல் பொய்களை பேசுவதை விடுத்து நமது சொற்கள் வெண்முத்துக்களாக்கி நித்தியத்தில் பிரதிபலன்களை சேர்ப்போமா என் சொந்தங்களே? சொல்லின் செல்வர்களாக விளங்கி சுவிசேஷத்தை பங்கிடுவோமா என் அன்பு உறவுகளே? என்றும் விமர்சனம் பண்ணுவதற்காகவே பிறந்தது போன்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பலரில் விசுவாசிகளும் இருக்கின்றார்கள். சாத்தானின் மிகப்பெரிய ஆயுதம் மனித நாக்கு. அவன் அதை வளைத்து சொல் அம்புகளை எய்ய பயன்படுத்துவான். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற எல்லா நாவுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. நமது நாவுகள் குறை சொல்லுவதாயிராமல் தீர்க்க தரிசனங்கள் உரைப்பதாய் இருக்க வேண்டும். புறங்கூறுதல் பொய் பேசுதல் பொச்சாட்சி உரைப்பு, கேலி செய்தல் இச்சையுடன் பேசுதல் போதையுடன் கதைத்தல் ஆகியவற்றிலிருந்து நமது நாவை விலக்குவோமா? உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் வாயை மூடுவது சுலபமல்லவா என் சொந்தங்களே? தன் நாவையும் வாயையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான். இதுவும் நீதிமொழி. வேதத்தில் கொட்டி கிடக்குதே அழகான அறிவுரைகள், நல் வார்த்தைகள் கவலைகள் நிறந்த இதயங்களை களிப்பாக்கும். மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனால் தான் உன் வாயின் வார்த்தைகள் பலிக்கும் என்றார். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது என்பது இந்த நாவினால் தான். ஒருவர் வேதனையுடன் இருக்கும் போது அவர்களை குற்றுயிராக்கி குத்தி குதறுவது இந்த நரம்பில்லா நாவால் மட்டுமே. எவரையும் துளைக்கு மீட்டிகளாக நாம் நாவு துணியக்கூடாது. என் அப்பனே, நாவினால் காயப்படுத்தி சிலரை உசுப்பேத்தி விடும் உறவுகளிடையே உம் வார்த்தை மட்டுமே எம்மை வாழ வைக்கிதையா? உம் வார்த்தை மட்டுமே எம்மை வாழ வைக்கிறையா? வாய் திறந்தால் பொய் மூட்டைகளை கொட்ட நம்மில் பலருக்கு தயக்கமே இல்லை. நாவு கவனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். அது ஒரு பிடித்தி. பக்குவமாய் பயன்படுத்தாவிட்டால் நம் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திவிடும் என் சொந்தங்களே. அப்பா, உம் வார்த்தைகளால் எம்மை வாழ வைக்கும் வல்லவரே, வார்த்தைகளால் எத்தனை மனங்களை காயப்படுத்தியுள்ளோம். நாம் பண்ணிய பாவம் போக்கும் புண்ணிய நதியே நாம் மண்டியிட வேண்டியது உம் பாதம் மட்டுமே ஐயா. நாம் பண்ணிய பாவம் போக்கும் புண்ணிய நதியே நாம் மண்டியிட வேண்டியது உம் பாதம் மட்டுமே ஐயா. ஐயோ ஆவேசம், அடடே என்னே சீடர்களின் கண்டுபிடிப்பு! சாத்தான் எவ்வளவு வலிமை உள்ளவன், அது அலையின் மீது நடக்கிறதா? பாவம், தேவனால் இவையெல்லாம் செய்ய முடியாது போலும் என்ற எண்ணம். நம் வாழ்க்கையில் எத்தனை முறை இத்தகைய அறிக்கைகளை நாமும் உதிர்ந்திருப்போம். பேயை கண்டு பயம், அவன் வலிமையை கண்டு பயம், அவன் வித்தை காட்டுவோரை கண்டு பயபக்தி, அவன் வித்தை காட்டுவோரை கண்டு பயபக்தி. நாம் அழைக்கப்பட்டது இதற்காக அல்ல, தேவனையும் அவர் மகத்துவங்களையும் புகழவல்லவா? தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நாம் சுட்டு விரலை நீட்டி மற்றவர்களை குறை கூறும் முன்பு ஒருமுறை யோசிக்க வேண்டும். பிறர் செய்து வெளிப்பட்டிருக்கும் அதே தவறுகளை நாம் அந்தரத்தில் செய்து மூடி மறைக்கவில்லையா? பிறர் செய்யும் அதே தவறுகளை நாம் அந்தரத்தில் செய்து மூடி மறைக்கவில்லையா? குற்றவாளிகளாக்கப்பட்ட பலரும் நம்மை விட குற்றம் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். எனவே பேசும் முன் சிந்திப்போம். பேசிய பின்பு சிந்திக்க வேண்டிய அவசியமே வராது என் அன்பு உறவுகளே. என் அப்பனே, முப்பொழுதும் உம் நினைவு, இப்பொழுதும் உம் பேச்சு போல் எப்பொழுதும் வாழை செய்யுங்கப்பா உம்மை. நாவுக்குள் இல்லாத நீதியும் இல்லை, அநீதியும் இல்லை. ஆக்கமும் அழிவும் அதிலிருந்து தோன்றும். தித்திப்பும் கசப்பும் அதன் அசைவில் உண்டு. துதிக்க பயன்படுத்துவோம், சபிக்க தடை விதிப்போம் என் சொந்தங்களே. அடி நாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் நறுந்தேனும் முடியோரை இனம் கண்டு அடியோடு விலகுவோம் என்றே. உன் நாவை வென்றுவிடு. உனக்குள்ளே புதைந்து கிடக்கிறது உன் வாழ்வின் வெற்றி. தேடி பிடித்து எடுத்து விடு. காற்று வீசும் வரை இம்மண்ணில் வாழ்வுண்டு. அதுவரை கட்டருக்காக வாழ்ந்து பார்த்து விடு. என கூறி இதை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினுடைய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: நன்றி, நன்றி. நன்றாக கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரத்தை தந்திருக்கிறார். இந்த மாதிரி வந்து ஏற்றி வந்து திங்கக்கிழமைகளை இப்படி கொடுக்கறதுக்கு உங்களை தயாரித்திருக்கிறார். அதுக்கு கத்தருக்கு நன்றி. நீங்களும் உங்களோட அந்த அழைப்பதிலின்படி வந்து நன்றாக இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். இன்றைக்குள்ளே அந்த வார்த்தை கூடிய அந்த நாவையும் அந்த நாவால் வார வார்த்தைகளும் என்ன மாதிரி நீங்கள் அந்த அந்த இயற்றி அதை நீங்கள் அந்த ஒரு ஒரு என்ன மாதிரி வந்து அந்த வசனத்தை நாங்கள் ரீச் பண்றோமோ அந்த மாதிரி நீங்கள் இதை இயற்றி அந்த வசனத்தை கொடுக்கிறீர்கள். கத்தரால் வந்து ஒரு தளர்ந்து ஒரு வாரம் அதை நீங்கள் அபரீகமாக கத்தருக்க அந்த அவரோட கனவு மகிமைக்கமாக நீங்கள் அதை இன்னமும் உண்டாக்கி இயற்றி வந்து எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு கத்தர் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக இன்னும் உங்களை உபயோகிப்பார்.
3: எனக்கு நீங்க சொல்ல சொல்ல சரியான சந்தோஷமா இருக்கு. தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது எனக்கு. இப்படி கவிதை எழுதிக்க முந்தி கடவுளுக்காக எழுதலாமோ தெரிய, நான் மண்ணுக்காக, விண், காதலுக்காக, நாட்டுக்காக நிறைய எழுதினான். ஆனா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக எழுதுவோம் என்று என் ஃப்ரெண்ட் சொல்லிங்க. கத்தருக்காக கவி எழுதுவது கடினம்னு நினைத்தேன். அவர் அன்பை எழுத தொடங்கிய பின் ஒரு நூலகமே அமைத்து விட்டேன் என் நிதியத்தில். நன்றி சிஸ்டர், நன்றி.
1: ஒரு பெரிய ஒரு வரம் உங்களுக்கு கத்தர் தந்த தாளம்.
3: நன்றி சிஸ்டர், நன்றி.
1: God bless you sister. இப்பொழுது நாங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சிஸ்டர் தங்கலிங்கம் அவர்கள் வந்து மேரி தங்கலிங்கம் அவர்கள் வந்து அவர்கள் இயற்றின நன்றோரு கவிதையை வந்து பகிர்ந்து கொண்டார்கள். கத்தர் அவரை அபரிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. அடுத்த முறை உங்களை சந்திக்கும் மட்டும் கத்தர் இன்னொரு தாளந்தை உங்களுக்கு தருவார் இயற்றுறதுக்கு. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். Sister Dolly, I would like to invite Sister Dolly at this moment to come and pray for the workers. Sister Dolly?
4: Amen, amen. God bless.
1: Amen.
4: God bless. Amen. Sister, Nerida, Avida Rumba Nallarnuchi, Katharukku Sotram, Vopdi Katharal Alikapattu, Patrangal கத்தருக்கென்றே பிரித்து வைப்பதற்கென்று அழைத்த அந்த அழைப்புக்கு நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துறேன். கத்தர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். இயேசுவே, நீங்கள் தெரிந்தெடுத்த பாத்திரங்களப்பா, உங்களே போல பரிசுத்தமாக இருப்பதற்கு எங்களை அழைத்தீங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தில் ஆண்டவரே நாங்கள் நடப்பதற்கு, எங்களுடைய உள்ளங்கள் எங்களை இறுதி பரிசுத்தமாக இருப்பதற்காகவே நீங்கள் எங்களை அழைத்தீர்கள். அதன்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவரே. அப்பா, அசைவாடு மாவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ள நிரம்பி இறங்கி வறுமையா அப்பா, இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நிரப்புங்க ஐயா. உங்கள் உன்னதத்தின் அன்பின் மூலமாக மேரியை எவ்வளவு அழகாக தெளிவாக அந்த கவிதையை கூறுவதற்கு கொடுத்த அந்த வரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அதை கேட்கும் பொழுதே எங்களுடைய உள்ளங்கள் அதிருது ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துறேன். உட பரிசுத்தமான ஆவியை கொடுத்த ஆண்டவரை அவர்களை தேற்றி அவர்களை இன்னும் அதிகமாக உங்களுக்கு அன்று பிரித்தெடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக வந்து எங்களுக்கு ஒளி தந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு கண்ணீரை நீங்க தேற்றுகிறவர் ஐயா. தேற்றுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அப்பா. உங்களுடைய அபிஷேக தைலம் எங்களுக்குள்ள வரும் பொழுது எங்களால் செய்ய கூடாத காரியங்கள் செய்ய முடியுமா இருக்கிறதானவரே அப்பா. உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அந்தபடியே இப்பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இன்னும் அதிகமாக உங்கள் அண்டையில் இழுத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. மன்னிங்க ஆண்டவரே, எங்களோட வார்த்தையில் தப்பி தவறி சொல்லியிருந்தா எங்களை மன்னிங்க அப்பா. நீங்க உங்களோட வார்த்தை எவ்வளவு அப்பா உண்மையில் உள்ளது கூறு பட்டயம் உள்ளதாக இருக்கிற ஆண்டவரே அப்பா. உங்களோட வார்த்தையில நான் நிலைநிற்றி வாழ்வதற்கு உங்களுடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நிரப்பி அப்பா அவங்களை அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட வரங்களின் மூலமாக அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் மூலமாக அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அவங்க போற இடங்களுக்கு எல்லாத்திலும் உங்களோட பிரசனம் முன்பாக போய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எந்த கஷ்டம் நஷ்டம் துன்பம் என்ன தான் வந்தாலும் நீங்க பாரம் சுமக்கிற தகப்பன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்க என்று சொன்னபடி ஆண்டவரே எங்களை உயர்ப்பிக்கிற பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இந்த நித்திய வெளிச்சத்துல வரப்போற ஒவ்வொருத்தரைக்குள்ளையும் ஆண்டவரே புதிதான பாடலையும் புதிதான வெளிப்படுத்தலையும் வார்த்தையிலையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடந்துங்க. உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கு ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன்.

தோன்று மங்க சோதனை வாரம்ப சொற்கேக்கும் செவியிலே பரத்தில்

சத்துருவை வென்றேன், என் பயம் யாவும் நீங்கிற்றேன். இயேசு கை தூக்கினார் முற்றுமென்னுள்ளம் மாறிற்று, ஏசென்னை காக்க வல்லோ.

மேப்பர் உண்டேனக்கு என்றுமே என்ன சாரி என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சர் மீட்பரே யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் ஏனது ஏ சுவே அகல ஆள உயரமும் எவ்வளவு வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.

0: ஆண்டவருமே, ஆமென்ப்பா. நீங்க அழைத்தவரை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. இபெனேசர் இபெனேசர் என்று மற்றையும் காத்தவரே, இனிமேலும் காத்து அவங்களை ஆண்டவர் உங்களோட பரிசுத்தமான அபிஷேகத்தால நிரப்பி உங்களுக்குள்ள மகிழ்ந்து களிக்குற தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹலோ.
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி, நீங்கள் நன்றாக பாடி நாமத்தை வாய்ப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியர்கள் ஆசிரியப்பாக தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அவர்கள் ஆங்கிலத்தில் செய்து கொடுப்பார். பிரச்சனை சிஸ்டர் ரஜினி அடக்காதவனி.
2: ஆமேன் ஆமேன். கேட்குதா? ஆமேன் ஆமேன். I would like to go into my first message after I pray for all the listeners. Father, we bring, Lord Jesus, all the listeners to you at this time, Father. Many that have joined, Lord, from 210 nations now. It used to be 120 nations. Now it has almost doubled, Lord. So we thank you, Lord, for that wonderful way in which you bring such favor, Lord, to this network, Lord. Lord, we, Lord, thank you, Lord, for Sangamam Radio, Tamil Gospel Radio Network, Lord, that goes into these nations, Lord, across the land and the seas, Lord. And as we go into the evening programs, Lord, with Vaarthai en Velicham and Nithyan Velicham, Lord Jesus, from Monday to Friday, and also the weekend meetings, Lord, that come up, Lord, to bless many nations once again, O Father. This is nothing but your work. This is nothing but your way in which you came, Lord, and bring us, Lord, such favor. And in the last days of this end days of ministry, I would call it, Lord, to make a difference in people's lives as they are listening, Father. We bring the listeners to you, Lord. This is the very end game, Lord. In the way, Lord, that you have, Lord, it behooves you, Lord, to bring the power of the Holy Spirit, Lord, to